0: நன்றி ராஜா, போதுமானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சகல நோய்களையும் நீக்கினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ மூன்றில் ஒன்றானவரே உம்மை துதிக்கிறோம். திருத்துவ தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இதோ எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும், தரித்திரம் எல்லாவற்றையும் நீங்க நீக்கி போட்டீங்க ஆண்டவரே, இல்லாது பண்ணியிருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ நாங்க ஒருமனப்பட்டவர்களாய் உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ எங்களுக்கு என்ன வேணும்னு நாங்க எதை கேட்க முடியும் ஆண்டவரே? ஏசப்பா, இதோ நீங்க எல்லாத்தையும் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. யெகோவா தேவனே, நன்றி நன்றி. இதோ உங்களுடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம் தகப்பனே, தகப்பனே. இதோ நன்றி அப்பா. இதோ நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சத்துருக்களை சிதறடிக்கிறவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் அப்பா இதோ எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியா நீங்க செய்து கொடுக்குறீங்களே ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில ஒன்னொன்னையும் ஆண்டவரே எவ்வளவு அழகா நீங்க செய்யறீங்களே, அதுக்காக நன்றிப்பா. நாங்க நினைத்து நினைத்து நாங்க நன்றி சொல்கிறோம்ப்பா. அப்பா, நாங்க நீங்க செய்யற ஒவ்வொரு நன்மையும் நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த உணர்வுள்ள அவிய கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே. என் தேவன் செய்கிற நன்மையை உணர்கிற உணர்வுள்ள அவிய கொடுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதோ எங்கள் கண்களை நீங்க திறந்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. இதோ இந்த வேலையில ஆண்டவரே, இந்த வார்த்தையில நாங்கள் தியானிக்கிற பொழுது உண்மை அறிகிற அறிவிலே வளரவும், உண்மை நேசிக்கிற நேசத்துல நாங்க ஆண்டவரே வளரவும், எங்கள் இருதயங்களுக்குள்ளே ஒரு அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உமக்காய் வாழ வேண்டிய ஒரு தேவ வைராகியம் எங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். உண்மை நேசிக்கிற நேசத்துல இன்னுமாய் அதிகரிக்கட்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உண்மை ஆராதிக்க அன்பு கூற எங்களுக்கு கிருப செய்யுங்கப்பா. இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவன் நாம எல்லாவற்றையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்ச பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய அந்த சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன் இந்த சுகமளிக்கிற வல்லமையை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த தெய்வீக சுகத்தினுடைய அந்த அப்பத்தை, நம்ம பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாம் சாப்பிட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஸோ இந்த தெய்வீக சுகம் என்பது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற அப்பமாய் இருக்கிறபடினாலே நாம் அதை ருசி பார்க்க வேண்டும், அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் என்ன என்று சொல்லினா, நம்மளே ஆராய்ந்து பார்த்து தேவனிடத்துல நாம் இன்னும் கிட்ட சேரும் பொழுது அந்த பரிபூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப வியாதியோடு இருந்தா நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடாதா? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில நேரத்துல ஆண்டவரை வியாதியை குடித்து சோதிப்பார் தானே என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அப்போ அப்படி நினைக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில இருந்து இந்த வியாதியை நீக்குவது, இல்ல வியாதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது கடினமானது. தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில வியாதி இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனும் அதைத்தான் பிரியப்படுறார். ஆனா அந்த நம்ம விடுகிற பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு எந்த இடத்துல நம்ம முழுமைய கொடுக்கலையோ, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையோ, எந்த இடத்துல நம்முடைய சுயங்கள் மேலோங்கி இருக்கிறதோ, எந்த இடத்துல நான் இதை பார்த்துக்குவேன் என்று சொல்லி நம்மளா ஒரு காரியங்களிலே முடிவெடுக்கிறோமோ, அந்தந்த இடங்களிலே அது நம்ம அது பாவத்தினூடாகவும், நம்முடைய சாபத்தினூடாக, முற்பிதாக்களுடைய சாபங்களோடாகவும் கூட நம்முடைய வாழ்க்கையில அந்த டோரை ஓபன் பண்ற படியினாலதான் அந்த சத்ருவானவனும் கூட நம்மள சோதிக்க, இப்ப தேவன் வந்து சும்மா இருந்தால சோதி அப்படி என்று சொல்லி சத்ருவானவன் உள்ள விட முடியாது. ஏன்னு கேளுங்க. இப்ப அப்ப உடனே உங்களுடைய சிந்தனை யோபுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தாரு தானே. இப்ப நம்ம அந்த அந்த பகுதிகளை நாம் படித்து ஆராய்கிற பொழுதுதான் நம்மளுக்கு சரியான விளக்கங்களும், ஆவியானவர் நம்மோடு கூடவும் பேசுவார். இப்போ நம்ம நிறைய வசனங்களை நாம் கேட்கிறோம். யோபுக்கு ஆண்டவர் சத்ருவானவனை அனுமதிச்சார், அங்கே அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே இழந்து போனான், திருப்பி கிடைத்தது. ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில சத்ருவானவன் அனுமதிக்க, தேவன் சத்ருவை நீ போய் யோபுவின் இடத்துல போய் நீ இதை பண்ணுன்னு சொல்லுவதற்கு யோபுவின் இடத்திலே ஒரு காரியம் இருந்தது. அந்த யோபுவின் இடத்துல அந்த ஒரு ஒரு காரியம் இல்லை என்று சொன்னால் அங்கே சத்ரு வந்து உள்ள போகுவதற்கு அங்கே இடம் இருந்திருக்க முடியாது. அதே போல சவுலுக்குள்ளே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி என்று அங்கே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க அவனுக்குள்ள ஒரு பொறாமை, தாவீதின் மேல ஒரு பொறாமை வருகிறது. அப்போ அந்த இடத்துல ஒரு அங்கே ஒரு ஸ்பேஸ் அவன் கொடுக்கிறபடினால அங்க என்ன நடக்குது, தேவன் அங்கே சத்ருவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே போல யோபுவும் என்ன செய்வார் என்று சொன்னா, தன்னுடைய பிள்ளைகள் வந்து தேவன் தேவ வழியில இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவர் என்ன சொல்வாரா, பயத்துல அந்த பிள்ளைகள் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அது நல்ல எண்ணம் தான், ஆனா அது தேவ பயத்துல செய்திருந்தார் என்று சொன்னால் அது வேற. ஆனா மனுஷ பயத்துல இந்த வித்தியாசங்கள் தான் இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த அறியாமை இருள்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க விடாதபடி, தேவனுடைய கரத்தை நம்ம வாழ்க்கையில கிரிய செய்ய விடாத படிக்கு இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில அங்கே என்ன பண்ணுது, தடுக்குது. அங்கே யோபு தேவ பயத்தினாலே தேவன் எனக்கு இதை சொல்லி இருக்கிறார், நான் பாதுகாக்க வேண்டும், அடைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்யல. அவர் என்ன செய்கிறார், நம்முடைய பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போகக்கூடாது என்று சொல்லி அவங்க எல்லாரும் அவங்க வந்து தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இங்கே நம்ம பார்க்கிற பொழுது யோபு எவ்வளவோ உத்தமம் உண்மையுமா, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இதா ஒழுங்கா இருக்கணும், அவருடைய வாழ்க்கை நல்ல நல்லா இருக்கணும்னு சொல்லி எழுந்து அவருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க இது தகன பலி எல்லாம் செலுத்தி அவர் நல்ல செய்யறாரு அப்படி என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை செய்கிறார். இப்ப நம்ம யோபு 1:5 நான் வாசிக்கிறேன் கேளுங்க, விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இது இது வந்து பார்க்கறதற்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல காரியம், நல்ல தகப்பனா இருந்து ஒரு குடும்பத்துக்கு அவர் நன்மையை செய்கிறார் என்றுதான் இதை பார்க்கிற பொழுது நம்மளுக்கு தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில அல்லது அந்த வாழ்க்கையில வந்து சத்ருவானவனுக்கு இடம் கொடுப்பதற்கு ஆண்டவருக்கும் தெரியும் இவன் உத்தமமா தான் நடக்கிறான் என்று சொல்லிதான் ஆண்டவரும் அங்கே அவருக்கு சர்டிபிகேட்டை கொடுக்குறாரு. ஆனா அந்த செய்யப்படுகிற அந்த இன்டென்ஷன், ஏன் இந்த பிள்ளைகள் தூசித்திருந்தாலும் கூட என் தேவன் என் பிள்ளைகளை வழி நடத்துவார், என் பிள்ளைகளை அவர்கள் தேவன் தம் பக்கமாய் இழுத்து கொள்ள அவர் போதுமானவர், என் பிள்ளைகளை தேவன் வழி நடத்துவார், தேவ ஆவியானவர் வழி நடத்துவார் என்கிற முழுவதுமான நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கை இல்லாததுனாலதானே அவருக்குள்ளே ஒரு பயம் வருகிறது, தன்னுடைய பிள்ளைகள் இப்படியாக தேவனை தூஷித்திருப்பார்களோ அதனால தேவ கோபம் வந்துருமோ, என் பிள்ளைகளுக்கு இதாயிருமோ அதாயிருமோ. அப்ப நம்ம அந்த கடைசியாக நாம அவரே அவர் சொல்லுவதை பார்த்தோம் என்று சொன்னா, நான் அவர் யோபு தான் நினைத்த பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது என்று நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப தான் பயந்த காரியம் வெளி பிரகாரம் நல்லது செய்த போல இருக்கும், ஆனா செய்கிற நோக்கம் என்ன? அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வெளிப்பிரகாரமாய் நாம் தேவனை ஆராதிக்கலாம், நாம் போய் நான் எல்லா பிரேயர் மீட்டிங்ஸுக்கும் அட்டன் பண்ணலாம், 24 மணி நேரம் நான் தேவனோடு இருக்கிறதை போல மூத்த குமாரனை போல நாம் ஆலயத்தோடும் அங்கே தேவனுக்கு செய்கிற காரியங்களோடும் நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனோடு இருக்கிறதா? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ரேடியோல பேசலாம், நம்ம வந்து ஊழியங்கள் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா இப்ப எல்லாம் என்னுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது தெரியுமா, ஆண்டவரே எவ்வளவு கேடுகட்ட சிந்தையோடு இவ்வளோ இவ்வளோ தாட்டோடு எப்படியப்பா என் வாழ்க்கை இருந்திருக்கு அப்படி என்று சொல்லிதான் நான் இப்போ ரீசன்ட் டேஸ்ல இதுதான் என்னுடைய ஜெபம். இப்ப எல்லாம் ஆண்டவரிடத்தை இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எப்ப செய்ய போறீங்க அந்த மாதிரி கேட்கிறதே இல்லை.
1: கேட்கிறதே இல்லை, என கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா என் தேவன் எனக்கு நன்மையானதை செய்வார். என் வாழ்க்கையில நடப்பதற்கு நடந்ததற்கு என்ன காரணம்? என்னுடைய எண்ணம் சரியில்லை. என்னுடைய எண்ணம் சரியில்லைன்னா நான் வந்து யாருக்கிட்டையும் போய் அவங்களுக்கு மத்தவங்கள்ட்ட பொய் சொல்லியோ மத்தவங்களை திருடியோ மத்தவங்களை அபியூஸ் பண்ணியோ நான் வாழ்க்கை வாழல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நானும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த உள்ளுக்குள்ள ஒரு சாதாரணமா இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்னா கூட, ஐயோ எலிவேட்டர்ல என்ன எலிவேட்டர் நின்றுமோ, அல்ல கார்ல போனா கார் அப்படி ரோட்ல போய்கிட்டு இருக்கேல நம்மளுக்கு ஏதாவது கிராம்ப் வந்துருமோ, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா வலிக்கு விழுந்துருவோமோ. எந்த ஒரு காரியத்தையும் செய்கிற பொழுது நம்முடைய வெளியில வந்து நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறது போல இருக்கிறது, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம், அவ்வளவு பயம், எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் நெகட்டிவ். ஒரு ஒரு வீட்டுக்கு போனா கூட ஐயோ சண்டை வந்துருமோ, ஏதாவது பேச்சுல ஏதாவது சொல்லிடுவாங்களோ. எதை செய்தாலும் நாம ஒரு நல்ல விஷயம் செய்ய போனா கூட நம்மளுக்கு பயம். ஏதாவது ஒரு டூருக்கு நம்ம போறதுக்கு பிளான் பண்ணா கூட ஐயோ நான் என்னால போக முடியுமா, ஐயோ கடைசி நேரத்துல என்னால போக முடியாம போயிருமோ, அல்லது அங்க போன உடனே அங்க ஏதாவது உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமா, இல்ல நம்ம போகல பாஸ்போர்ட்டை மறந்துருவோமா, இல்ல என்ன அங்க நம்ம போய் ஏறி இறங்குறதுக்குள்ள ஏதாவது ஃபிளைட்ல ஏதாவது நடந்துருமா. இது எல்லாம் நான் சொல்றேன், எல்லாமே எனக்கு இல்லை. இன்னைக்கு எல்லாருக்குள்ளயும் நான் சொல்லுகிற ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருகிற பொழுதுதான் நம்ம என்ன செய்கிறோம், தேவனை நம்பாம நம்ம சத்ருவானவனுக்கு நம்முடைய சிந்தனையை அவனுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். அப்ப அந்த சிந்தனையில இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு நம்மள அறியாம நம்மளுடைய பிபி ஏறுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆன்சைட்டி ஆகுது. அப்போ நம்முடைய உடல்ல ஒரு தாக்கம் ஏற்படுது. நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சரீரம், அப்ப இந்த கேட்கிற செய்திகளும் நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஓடுகிற சிந்தனைகளும் நம்முடைய சரீரத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப அந்த சரீரத்துல தாக்கம் வந்த உடனே என்ன செய்யுது, எனக்கு கையை வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு காலு வலிக்குது, ஒரு வேலையும் செய்ய முடியல, எனக்கு டயர்டா இருக்கு, ஏன் தான் இப்படி இருக்கிறனோ, இப்படி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அப்ப யாராவது போன் பண்ணி அண்ணன், அப்பதான் அன்னைக்கு யாருமே போன் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க எப்ப நீங்க சோர்ந்து ஒருதா இருக்கீங்களோ அப்பதான் போன் பண்ணி, அன்னைக்கு தேவைக்காக பேசுகிறவர்கள் கூட எப்பயும் தேவையா பேசுறவங்க கூட அன்னைக்குதான் அன்பா கேட்பாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சீங்க. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் காலையில இருந்து ஒண்ணுமே பண்ணல, என் பாடி டயர்டா இருந்துச்சு, நான் ஒண்ணுமே பண்ணல, இவ்வளவு டயர்டா இருக்கு, ஏன் தான் உயிரோட இருக்கணும் தெரியல. சோ நம்ம என்ன பண்றோம், அப்படியே ஆடப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நெகட்டிவ்க்கு நம்ம பேச பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம பேச பேச என்ன நடக்குது, அது அப்படியே பலன் கொண்டுகிட்டே இருக்கு. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையில வல்லமையே கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வார் இந்த நாவல நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் நீங்க பெற்றுக்கொள்வீங்க என்று வார்த்தை சொல்லுகிறது. நாம் அதைத்தான் நாவல் புஸ்தகத்தை கூட நாம் உங்களோடு கூட நான் பகிர்ந்திருக்கிறேன். நம்முடைய நாவல என்னத்தை பேசுகிறோம், அப்ப நம்ம இந்த நாவலை வருவதற்கு முன்பதாக நம்முடைய சிந்தனை நம்மளுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு. அப்போ நம்மளுடைய சூழ்நிலைகளை நல்லபடியாக வச்சுக்கொள்ளணும், நம்மளுடைய சிந்தனைகளை நல்லபடியாக வைத்து கொள்ள வேண்டும். அப்படி எல்லாம் நீங்க வைத்து கொண்டு இருக்க இருக்க என்ன நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், உங்க ஆள் மனதுல ஒரு சமாதானம் உண்டாகும். இந்த ஆள் மனதுல ஒரு சமாதானமும் சந்தோஷமா இருக்கும் பொழுது இந்த வெளியில என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. இந்த வெளியில உங்களுக்கு பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் கெட்ட செய்திகளை போல இருந்தாலும் கூட தேவனை நம்பி நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. என் தேவன் எனக்கு நன்மையைத்தான் செய்வார், இன்னைக்கு என்ன நடந்தாலும் இதற்கு ஒரு சந்தோஷத்தை வைத்திருப்பார், இதற்கு ஒரு சமாதானத்தை வைத்திருப்பார் என்று சொல்லி. ஏன்னா தேவன் எல்லாத்தையும் நன்மையாகத்தான் கண்டார், நாம் நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினார். இன்னைக்கு அந்த நன்மையும் தீமையும் அவர் என்ன பண்ணிருக்கார், நம்ம முன்னாடி வைத்திருக்கிறார். அதை நம்ம தான் சூஸ் பண்ணணும், நம்ம தான் சூஸ் பண்ணணும். இந்த வாரம் நான் எப்பொழுதுமே நான் வந்து ரொம்ப இந்த மாதிரி ப்ரே பண்ணி ரொம்ப இது பண்ணி ஹானஸ்ட்லி நான் உங்களையும் ஆண்டவருக்குள்ளே வளர்க்கும்படியாக நான் இதை சொல்லுகிறேன். நான் முந்தியெல்லாம் என்னுடைய செல்ஃப் சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்கிறது, சாப்டர் சாப்டராக படிக்கிறது, நிறைய யூடியூப் மெசேஜஸ் கேட்கறது, அதே மாதிரி நிறைய மீட்டிங்ஸ் வச்சா மீட்டிங்களுக்கு போகிறது, அப்படி ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம் அப்படி சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற நாட்கள்ல நான் ஆண்டவரோட இருக்கிறேன், நானு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆண்டவரோட இருக்கிறாங்கிறது இல்லவே இல்லை. நான் ரொம்ப நேரம் இதை வாசிச்சு அதை படிச்சு அப்படிலாம் நான் ஒண்ணுமே டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லை. யூடியூப்ல மெசேஜஸும் நான் கேட்கறது கிடையாது. ஒண்ணு வந்து ஹியரிங் எய்ட் போடுற பிரச்சனை, இன்னொன்னு வந்து எனக்கு அதை எனக்கு கேட்பதற்கு எனக்கு இது இல்லை. என்ன நான் இப்ப முக்கால்வாசி நேரம் நான் என்ன பண்றது, எனக்கும் ஆண்டவரோட சும்மா பேசிக்கிட்டேதான் இருக்கிறது, பேசிக்கிட்டே இருக்குது. சில நேரம் கேட்பேன், ஆண்டவரே நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் நீங்க என்னோட தான் இருக்கிறீங்களா, நான் இப்படி எல்லாம் நான் ப்ரே பண்ணலையே, நான் இப்படி எல்லாம் நான் வந்து கிராண்டடா எடுத்துக்கிறேன் நான் உங்களோட அன்பை, ஆனா வந்து நீங்க இவ்வளவு அன்பு செய்றீங்களே, எனக்கு அந்த அன்பை விட்டு இந்த நம்ம இந்த மார்த்தாள் மரியாள் கதையை நான் இப்பதான் நான் அனுபவிக்கிறேன் என்னோட லைஃப்ல. நம்ம இதை செய்து அதை செய்து ஆண்டவரை பிரியப்படுத்துவதை விட இப்ப எப்படி இப்போ எனக்கு இப்ப இன்னைக்கு நான் சுபாஷ் சிஸ்டரை பாக்குறேன், எனக்கு அவங்க எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, நான் வரும்பொழுது அவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க, முடிக்கும் பொழுது உற்சாகப்படுத்துறாங்க, இப்ப நேர்ல வர்றாங்க வீட்டுக்கு வர்றாங்கன்ற சொன்னா அப்படியே அவங்களோட அப்படியே பா சிஸ்டர் எப்படி சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேசத்தான் நம்ம வந்து முயற்சிப்போம். அந்த உண்மையான அன்போடு இருக்கிறவர்களை அவங்க பக்கத்துல இருந்து அவங்கள கையை பிடிச்சி அவங்களோட பேசுறதும் உங்களுக்கு அப்படியே நம்ம அந்த இடத்த விட்டு போய் அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும் டீ கொடுக்கணும் இது எல்லாத்தையும் மறந்து அவங்க முகத்தை பார்த்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அந்த ஒரு லவ் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு சொன்னாக்க தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நன்மையாகத்தான் செய்வார் தேவன் சொன்னம்ம. அப்போ ஆண்டவர் வந்து என்னுடைய சின்ன சின்ன காரியங்களில எனக்கு நான் எதை செய்தாலும் சரி ஆண்டவர் அது எனக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்குற மாதிரியே இருக்கும். இப்போ எங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க, போன் சார்ஜ் போட்டாங்க, சார்ஜ் போட்டுட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன் ஒரு நாலு போன் வருது, எந்திரிச்சு போறாங்க, எந்திரிச்சு அப்ப என்னுடைய என்னோட இந்த பேசுகிறதும் இன்டரப்ட் ஆகுது. அவங்க போய் சார்ஜை கழட்டி கழட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. நான் பாக்குறேன் அதே போர்ட் வந்து அந்த நாங்க பேசி கொண்டு இருக்கிற இடத்துலயே இருக்கு. அந்த போர்ட்ல அந்த டைனிங் டேபிள்லயே அந்த போர்ட்டையும் போனையும் வச்சுட்டு இருக்கலாம். சரி, ஒரு தடவை மறந்து ஒரு 10 அடி அங்க போய் நடந்து எடுக்கிறாங்க. சரி, திருப்பி நடக்குது, திருப்பியும் அதே நடக்குது. அப்போ அப்ப நான் கேட்டேன், அப்ப இந்த இடத்துல ஒரு போர்ட் இருக்கே, நீங்க இத்தனை தடவை போய் போய் வரீங்க, ஒரு சார்ஜ் இருக்கு உங்க கண்ணு முன்னாடி, இந்த இடத்துல சார்ஜர் போட இருக்கு, அப்ப ஏன் இதுல சார்ஜர் போடாம ஏன் நடக்கிறீங்க அங்க? ஆல்ரெடி உங்களுக்கு உங்க பக்கத்துல எல்லாமே நீட்டா அழகா இருக்கு. அப்ப அது யார் பண்றது? அவங்கதான் சிச்சுவேஷனுக்கோ அதை போய் எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர அவங்கதான் சூஸ் பண்றாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே பக்கத்துலயே இருக்கு, ஆனா அதை அவங்க நோட்டீஸ் பண்ணவே இல்லை. சோ அப்ப ஆண்டவர் எனக்கு சொன்னார், இதே போலதான் ஆண்டவர் நம்ம பக்கத்திலேதான் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார், ஆனா நம்ம ஆல்ரெடி அங்க சார்ஜ் போடப்பட்டாச்சு. சரி, அது நீங்க அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த நேரம் போட்டீங்க, அடுத்து ஒரு போன் வருது, உங்களுக்கு போன் வரும்னு எதிர்பார்க்கல, தட்ஸ் ஃபைன், போன் வந்துச்சு. அப்ப அந்த முதல் போன் வந்த உடனே நம்மளுக்கு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் போன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இங்க நம்ம உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப அவங்க கீப் ஆன் ரிப்பீட்டிங் த சேம் திங். அப்போ அந்த நாலு போன் வந்ததுக்கு அப்புறமா நான் சொன்னேன், இங்க வந்து போடுங்க அப்படி சொன்னேன். அப்புறம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. இப்போ நாங்க நல்ல தேவனை பற்றி நாங்க பேசி கொண்டிருக்கிறோம், அதை இன்ட்ராப்ட் ஆகுது. அப்போ அவங்களும் நடந்து நடந்து எந்திரிச்சு போறாங்க. இதுக்கு யார் காரணம்? இதுக்கு அவங்களுடைய செயல் தான் காரணம். அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறதற்கான காரணங்கள் நம்ம தான். இந்த அறிவு நம்மளுக்கு எப்ப வருதோ, நம்ம எப்ப அதை புரிஞ்சுக்கிறோமோ, என் தேவன் எனக்கு செய்யாம இருக்க மாட்டார், அவர் எனக்கு நன்மையை வழங்காதிரார். அப்போ அந்த ஆட்டிடியூடோட நம்ம எப்ப தேவனை நம்ம பார்க்கிறோமோ, என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராதான் என் வாழ்க்கையில இருப்பார், இருக்கிறார், எப்பொழுதும் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மைய நம்மளால ருசி பார்க்க முடியும். ஒரு நாள் கூட தேவனுடைய அந்த சூப்பர், இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி மறுரூபப்படணும்னு சொன்னாக்க, என் தேவன் வைத்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப நான் என்ஜாய் பண்ணணும், அவர் எனக்காக கொடுத்ததை நான் என்ஜாய் பண்ணணும் அப்படி சொல்லி நம்ம நம்பணும். நாம் இதற்கு முன்னதாகவே நான் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு பொய் சொல்றோம், திருடுறோம், இது எல்லாம் வந்து நம்ம ஒரு ஏதோ ஏதோ ஒரு தவறான வழிகள், ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறோம், இது எல்லாமே நம்மளுக்கு தப்புன்னு ஈஸியா ஐடென்டிஃபை நம்மளால பண்ண முடியும். ஆனா நாம் இந்த கேட்கிற உபதேசங்களிலே நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு உபதேசம், நம்மளை வந்து எப்பொழுது எப்பொழுது பார்த்தாலும் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிற உபதேசங்கள். நீங்க காலையில அதிகாலையில எந்திரிச்சு தேவனை தேடினீங்களா? நீங்க இன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணீங்களா? இன்னைக்கு ப்ரே பண்ணீங்களா? இது எல்லாமே நல்லது, இது எல்லாமே நல்லது. அதுக்கு தேவ கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தேவன் அதிகாலமே நீங்க தேடுவதற்கு, நீங்க எழும்புவதற்கு தேவனுடைய கிருபை இல்லாம உங்களுடைய சுயத்துல நான் 3 மணிக்கு எந்திரிச்சு செய்யறேன் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்று உங்க சுய பலத்தின் மேல சார்ந்து நீங்க செய்தீங்கன்னா கூட அது கூட உங்களுக்கு நன்மையாக மாறாது. அதுல கூட உங்களுக்குள்ளே ஒரு பெருமை, நான் இதை செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிற ஒரு ஆணவம், மற்றவர்களை ஏளனமாய் பார்க்கிற எண்ணம், அதே போல உங்களுக்குள்ளே ஒரு கசப்பு இருக்கிறது. உங்க மற்றவர்கள் மேல கோபம் வருது, எரிச்சல் வருது, மன்னிக்க முடியல. அப்ப இந்த காரியங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, இதெல்லாம் பாவம்னு உங்களுக்கு நம்மளுக்கு அது வந்து என்ன என்ன செய்யறதுல நம்மளுக்கு புரியறது இல்ல. இன்னைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான பாவங்கள் தான் மேலோங்கி என்ன செய்கிறது, தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில கிரிய செய்ய முடியாதபடிக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனம இதோ நாம் 2 கொரிந்தியர் 3:6 சொல்லப்பட்டிருக்கிறது, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. சோ நம்ம இந்த நியாய பிரமாணத்தின்படியே பேசிக்கொண்டு இல்லாமல், நியாயத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இல்லாமல், நாம் இதுவரைக்கும் இந்த 2-3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், மற்றவர்களை குற்றம் சொல்லாதீங்க. மற்றவர்கள் தப்பே பண்ணாலும் சரி, இது இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. சரி, நான் ஒரு 2 இன்சிடென்ட்டை சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஊருக்கு போனாங்க, என்கிட்ட தான் ஹெல்ப் ஏதோ ஒரு இது கேட்டாங்க. ஊருக்கு போறாங்க, ஆனா அவங்க ஊருக்கு போனதே எனக்கு தெரியாது. அவங்க இந்தியா கிளம்பி போயிருக்கிறாங்க, எனக்கு தெரியாது. ஆனா இந்தியாவுக்கு போறதுக்கு முதல் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாங்க, பேசுறாங்க, ஆனா இந்தியாவுக்கு போனதே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க இந்தியாவுக்கு போனதே இன்னொருத்தவங்க மூலமா எனக்கு தெரிய வருது. அப்ப நான் கேட்டேன், என்ன இந்தியாவுக்கு போயிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு, ஓ அவங்க உங்களுக்கு சொல்லலையா அப்படின்ற சொல்லி மற்றவங்க கேட்டாங்க. அப்ப அவங்க வீட்டுல உள்ளவங்க மற்றவங்க போனதை உங்கள்ட்ட சொல்லலையா, நான் நினைச்சேன் சொல்லியிருப்பாங்க அப்படி. அப்ப நான் அவங்களுக்கு டெக்ஸ்ட்ல தான் நான் போட்டேன், இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டாங்களா அப்படி சொல்லி. அப்ப உடனே கால் பண்ணவான்னு கேட்டாங்க. இல்ல இல்ல, தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ இதே நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக அப்படி ஒரு காரியம் எனக்கு நடந்தா, ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு ஒரு கோபம் வரும். நம்மகிட்ட ஹெல்ப் மட்டும் கேக்குறாங்க, போனதை நம்ம கிட்ட சொல்லல. சரி, போனதை அவங்க சொல்லல, நம்ம இப்பயும் போனதை சொல்லலன்னு கேக்குறோம், இப்ப ஏன் அவங்க சொல்லலையான மத்தவங்க கேக்குறாங்களே அப்படி என்று சொல்லி அது இன்னமும் என் கோபத்தை அதிகரிக்கும். ஆனா நான் என்ன பண்ண அந்த சூழ்நிலையில, இல்ல பரவாயில்லக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேணாம், தட்ஸ் ஃபைன், தட்ஸ் ஓகே. அண்ணா நான் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அந்த அந்த இன்சிடென்ட்டை நான் அப்படியே விட்டுட்டேன். அது என்னுடைய இருதயத்தையோ என்னுடைய சிந்தனைக்கோ எந்த இடத்துக்குமே நான் கொண்டுட்டே போல. அப்படி ஒரு சமாதானமா இருக்கு. ஆனா இதே இன்சிடென்ட் எனக்கு முன்னாடி நடந்திருந்தா நான் எனக்கும் கோவரும், அவங்களையும் ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்க ஏன் சொல்லல, ஏன் நீங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லி எனக்குள்ளயும் ஒரு எரிச்சல் அவங்க மேல கோவம் வரும். இப்ப வந்து அவங்க மேல கோபம் கிடையாது, அதை நான் அவாய்ட் பண்றேன். நான் இப்ப இதை பேசினா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ இதை இதேதான் போன்லயும் சொல்ல போறாங்க, அதை ஏன் நான் ஒரு ஆர்கியூ பண்ணி பேசி நான் இன்னும் ஏன் என் டென்ஷன் ஆகிக்கணும். ஸோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணியாச்சு. அதே போல என்னுடைய மகள்கிட்ட நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுகிற காரியம், ஏதாவது நான் பார்த்தேன்னா, ஏன்னா அவளுக்கு ஸ்கூல் வேலை இப்போ வரும் பொழுது கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அப்ப இந்த பார்த்த உடனே நான் என்ன பண்றது, அவ எதையும் முக்கியமானது, இப்போ ஒரு ஒரு ஒரு நேரம் பார்த்தா இப்ப இந்த இங்க உள்ள பிள்ளைங்களாம் சாக்ஸ் வந்து ஒரு கலர், ஒரு ஒரு காலுக்கு ஒரு சாக்ஸ், இன்னொரு கலருக்கு ஒரு சாக்ஸ். எனக்கு அதை பார்த்தாலே எனக்கு அப்படியே ஒரு இரிட்டேட் ஆயிடும் அப்படி எல்லாம் பண்ணாக்க. அப்போ அதை நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்த உடனேயே எனக்கு அவளுக்கு எனக்கு அதை சொல்லிடணும், ஏமா அப்படி பண்ணாத, இல்ல ஒரு அழுக்கு சாக்ஸோட வந்து கட்டில உட்காராத அப்படி. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அது என்ன தப்போ, எனக்கு பிடிக்காதத நான் அதை நான் சொல்லிடணும், எனக்கு பிடிக்காததுங்கிறத விட சில காரியங்கள் இப்படி இப்படி இருக்கு, இது என் பிள்ளை செய்யக்கூடாது, அதை நான் பார்த்த உடனே நான் சொல்லிடணும். இப்படி ஒரு நாலஞ்சு இன்சிடென்ட் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு 10 days வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ வந்து என் மகள் சொன்னா, அம்மா நீங்க வந்து, நான் அவளோட இது கொஞ்சம் மாறவும் நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏம்மா என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி, இல்ல நீங்க வந்து டக்கு டக்குன்னு நீங்க இப்படி வந்து நீங்க என்கிட்ட உள்ள இதா நீங்க சொல்றீங்க, நான் வந்து நான் பேச வரேன் நீங்க இப்படி சொல்றீங்க, எனக்கு அது கஷ்டமா இருக்கு. அப்போ எனக்கும் அதை விளங்குச்சு, ஆனா அது எனக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்த உடனே எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டது, அதை உடனே சொல்லணும்னு எனக்கு வந்து நான் சொல்லிடுறேன். அப்போ எனக்கு விடுற பிழை என்கிறத நானும் உணர்கிறேன், ஆனா அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ நான் மகள்கிட்ட சொன்னேன், இன்னொரு தடவை அம்மா அப்படி சொல்லும் பொழுது என்கிட்ட வந்து, இல்லம்மா அம்மா நான் இப்ப இந்த மூடுல இல்லைன்னு அம்மாவுக்கு வந்து ஒரு கோட் வேர்டு மாதிரி அம்மாவுக்கு சொல்லிடு, நான் இப்ப நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நானும் இதுல இருந்து வர நான் முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் டே மார்னிங், யூ டோன்ட் பிலீவ் இட், நாங்க அவ்வளவு நல்லா பேசிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நானும் இப்படி அவர் ரூமுக்கு போறேன், பார்த்தா இந்த கர்டன் வந்து விழுந்து கிடக்கு, கர்டன் அவர் ரூம்ல இருந்து விழுந்திருக்கு. பார்த்த உடனே எனக்கு வாயில வருது, ஏமா அப்படி இந்த கர்டன் விழுந்து கிடக்குது எடுத்து மாட்டலையா, காலையில எத்தனை மணிக்கு, 8:30 மணிக்கு. அப்ப அதை பார்த்த உடனே எனக்கு இந்த மைண்ட்ல இந்த சென்டென்ஸ் ஓடுது, பட் ஆனா அதை நான் ஓ நேற்று தானே சொன்னோம் பிள்ளைய பார்த்த உடனே இப்படி நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னமேன்ட்டு, ஆனா என் மகளும் நான் அதை நோட்டீஸ் பண்றேங்கிறத பார்த்துட்டான். அப்ப நாங்க ரெண்டு பேரும் முகத்தை பாக்குறோம், ஆனா பேச்சு இல்ல, அவளும் சிரிக்கிறான் நானும் சிரிக்கிறேன், ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு நான் அவளுக்கும் தெரியுது அம்மா ஸ்டாப் பண்ணிட்டான்னு சொல்லி, ஆனா நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு எனக்கும் தெரியுது. அப்ப அம்மா இதைத்தான் சொல்ல வர்றாங்கிறது என் பிள்ளைக்கும் புரிஞ்சுச்சு. அதே சிச்சுவேஷன், ஆனா அவளும் நோகல நானும் நோகல, ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சுட்டு, ஆனா நாங்க சொன்ன கான்வர்சேஷன் வார்த்தைகள் இல்லாமலே என்ன செய்யணும் என்ன பேசணுங்கிறது அங்க ஒரு பிக்சர் மாதிரி ஓடி ரெண்டு பேரும் சிரிச்சு அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துட்டோம். இந்த வச்சனமே இது கேட்பதற்கு உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த சின்ன சின்ன காரியங்கள், உறவுகள்ல நம்ம சீர்பொருந்தி இருக்கணும். எப்பொழுதும் நம்ம மற்றவர்களோடு இருக்கிற உறவு நமக்கு எதுக்கு என்று சொல்லி நாம் அதைத்தான் நாம மரித்தவர்களாய் வாழ வேண்டும். மரித்தவர்களாய் நாம் என்ன செய்யணும், நம்ம மரித்து வாழும், மரித்து வாழும் பொழுது அது அநேகதை கிடக்கும். அதே போல என்னுடைய பால்கனியில ஒரு உருளைக்கிழங்கு, ஒரே அந்த உருளைக்கிழங்க தூக்கி போட்டேன், அது இந்த செத்த உருளைக்கிழங்கு இன்னைக்கு செடியா அப்படியே ஃபுல்லா செடியா இருக்கு, அதுல அறுவடையாகி வருவதற்காக நான் காத்திருக்கிறேன், அதை எவ்வளவு உருளைக்கிழங்கு கொடுக்க போகுது என்று சொல்லி. அப்பயும் ஆவியானவர் சொன்னாருங்க, பாரு ஒரு உருளைக்கிழங்கு செத்து போகும் பொழுது அதுல இருந்து எவ்வளவு உருளைக்கிழங்கு ஒரு செடியில இருந்து அடியில அப்படியே ஒரு 10, 20, 30 வரப்போகுது. அப்ப அந்த ஒரு உருளைக்கிழங்கு செத்து 20, 30 கொடுக்குதுன்னா நானும் நீங்களும் மறித்து நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சுயங்கள், எண்ணங்கள், கோபம், எரிச்சல், நம்ம வழியிலேயே எல்லாம் நடக்கணுங்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏசப்பா உங்க வழியில என்ன நடத்துங்கப்பா என்று சொல்லி நாம் முற்று முழுவதுமாக நாம் தேவனிடத்துல நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத சூப்பர் நேச்சுரல், த மல்டிபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதுதான் இந்த தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியம். இந்த மல்டிபிள் ஆகுறது எப்படி, அங்கே வந்து அங்க மீன்கள் இருந்தும் அங்கே அப்பங்கள் இருந்தும் குறைவுபட்ட பொழுதும் அந்த அங்க அது வந்து பெருகினதற்கு, மீதியாய் 12 குடைகள் எடுக்கப்பட்டதற்கும் என்ன காரணம், ஐயோ இங்க என்ன 2 மீன் தான் இருக்கு, 5 அப்பம்தான் இருக்கு, அப்படி அங்க வந்து அவர் முறுமுறுக்கல, குறை சொல்லல, இருக்கிறதுல சந்தோஷப்பட்டார், இருக்கிறதுல தேவனை ஸ்தோத்தரித்தார், இருக்கிறதுல மற்றவர்களுக்கு இவர்களை சாப்பிடாம நிச்சயம் இவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அங்கே கொடுப்பதற்கு ஏதுமில்லாத சூழ்நிலையும் கூட வந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் அந்த இடத்துல அங்கே இயேசுவானவர் அங்கே அதை செய்தார். அப்ப செய்கிற பொழுது அங்கே மீதியாய் எடுத்து அநேகருக்கு கொடுத்து அவருடைய பசியை திருப்தியாக்கி அங்கே தேவன் அனுப்புகிறார். தேவச்சனமே, இன்றைக்கு நான் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ காரியங்கள் நான் ஓடி ஓடி நான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்த பொழுதும் கூட 24 மணி நேரத்துல வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஏதோ நேரம் இருந்து எனக்கும் பார்த்து எல்லாம் செஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப எல்லாம் நான் ஒருத்தருக்கும் தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் செய்யறது இல்லை. இப்ப முழுக்க முழுக்க என்னையத்தான் நான் பாத்துக்கிறேன். என்னோட சோல் எனக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி தேவனுக்கு விருப்பம் இல்லாத சிந்தனைகள், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாத காரியங்கள், என்ன மாற்றிக்கொள்கிற காரியங்கள், என்னுடைய சிந்தனையை மாற்றி என்னுடைய உறவுகள்ல நான் எப்படி நான் சீர்படுத்தணும், மற்றவங்க என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லலையா, அவங்க சொல்லாதத நான் ஏன் போய் கேட்கணும், அவங்க என்கிட்ட சொல்லலன்னு தெரியுது, அப்புறம் ஏன் நீங்க என்கிட்ட சொல்லல, இப்படி நான் எத்தனை பேர்த்தோட நான் பேசியிருக்கேன் தெரியுமா, ஏன் ஏன் ஏன் சொல்லல, ஏன் சொல்லல, ஏன் சொல்லல, எனக்கே இப்ப அருவறுப்பா இருக்கு. ஐயோ இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேனே. ஆனா இப்ப அந்த கேள்வியவே வந்து இல்லாம ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த 24 மணி நேரம் உண்மையிலேயே பத்த மாட்டுது. நீங்க வேணா ஒரே ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாள் மற்றவர்கள் போன் எடுக்காதீங்க, யாரோடையும் பேசாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டு வேலையை பார்த்து, என்னுடைய உடம்ப பார்த்து, எனக்கும் தேவனுக்குமான ஒரு உறவு நிலையில நான் வளர்ந்து, அப்பா இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, ஒருவேளை உங்களால பைபிள் படிக்க முடியல, ஒருவேளை மணிக்கணக்கா இருந்து தேவனோட ப்ரே பண்ண முடியல, இல்ல ஜெபிதா வார்த்தை வர மாட்டேங்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன பண்ணுங்க, நேரம் உங்க கட்டில போயிட்டு நேரம் அப்படியே படுத்துருங்க. படுத்துட்டு ஆண்டவரே கண்ணை நல்லா மூடிட்டு, ஆண்டவரே நான் உங்களோடு கூட நான் பேசுகிறேன், என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் ஒன்றுமே மேல உங்காம இருக்கு, வாழ்க்கையில ஒரு முன்னோட்டமே இல்லை, நான் என்ன பண்ணறேன்னு எனக்கே புரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க டாடி காட் என்று சொல்லி கேளுங்க. நீங்க அவரோடு பேச ஆரம்பிங்க. முதலிலே அவர் அவரோடு கூட உங்களுடைய இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதற்கப்புறம் எந்திரிச்சு உட்காருங்க. அப்போ அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். மகளே இந்த வசனத்தை படி, இந்த அதிகாரத்தை படி, அல்லது இந்த யூடியூப்ல டக்குன்னு இந்த மெசேஜை கேளு. ஏதோ ஒன்று ஆவியானவர் அவர் உங்களுக்கு செய்வார், அவர் என்னை வழி நடத்துவார் அப்படி என்று சொல்லி நீங்க அவரையே முழுவதுமாக சார்ந்து கொள்ளுங்க. என்னுடைய விசுவாசமும் என்னுடைய அவ்விசுவாசமும் ஒன்றுமே செய்யாது. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர் அவர். என்னுடைய அவ்விசுவாசம் அவருடைய சத்தியத்தை அவமாக்கி போடாது. இவ்வளவுதான். அந்த அவரோடு இணைப்புல நீங்க சார்ந்து கொண்டு நீங்க மற்றது காரியங்களை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உண்மையா சொல்லுகிறேன், 24 மணி நேரம் உங்களை பாதுகாக்க ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை நீங்க ருசி பார்க்க உங்களால முடியவே முடியாது. 24 மணி நேரம் பத்தாது. நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க போகும் பொழுது, ஐயோ நான் இத்தனை வருஷத்தை நான் வீணாக்கி விட்டேனே, ஐயோ இவ்வளோ நேரம் நான் மற்றவர்களோடு நான் பேசி மற்றவர்களுக்காக உதவி செய்து இப்படி எல்லாம் ஆயிடுச்சே அப்படி என்று சொல்லி நீங்க வேதனைப்படுவீங்க. அப்ப மற்றவர்களுக்கெல்லாம் நம்ம உதவியே பண்ணக்கூடாதா? அப்படி இல்லை. அப்பொழுதும் ஆண்டவர் உங்களை கொண்டு செய்கிறவர்களுக்கு மாத்திரம் உங்களிடத்துல கொண்டு வருவார். அனாவசியமான ஆக்களை, லோத்து மாதிரி ஆக்களை எல்லாம் டீல் பண்ண விட மாட்டாரு. தேவையில்லாம உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு. ஹல்லேலூயா. இதோ இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். இந்த சத்தியத்தினோட கூட, இந்த வெளிச்சத்தின் கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆரம்பிங்க. ஒரு நாள் தேவனோடு கூட இருந்து பாருங்க. அவரோடு அந்த ஒரு நாள் நீங்கள் செலவழிக்கிற பொழுது மீதமுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கை முழுவதும் தேவனை இன்னுமினுமாய் நீங்க ஆராதிப்பீங்க, இன்னுமினுமாய் நீங்க நேசிப்பீங்க. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அத்தனை சொத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க. முதல்ல பேச மாட்டீங்க, நீங்க அனுபவிப்பீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, இதை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தகப்பனே உம்முடைய தெய்வீக வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவ ஆண்டவரே, த டுனாமிஸ் பவர் அப்பா ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வதாக. இதோ சரீரங்களுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இதோ இதை யார் யார் கேட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வல்லமை, மகிமை, உங்களுடைய அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங்ஸ் உண்டாகட்டும் கர்த்தாவே. இதோ ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதோ செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. வியாதி படுக்கையில இருப்பவர்களை கர்த்தர் சுகப்படுத்துவீராக. இதோ நீர் வார்த்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையும் வெளிச்சத்துல அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். அங்கே தாட்ஸ், அதாவது நெகட்டிவான தாட்ஸை விட்டுட்டு பாசிட்டிவான தாட்ஸ் வரணும். மாம்சத்தின் கிரியை நாங்கள் அழிக்க ஆவியானுடைய வல்லமையோட ஆவிக்குரிய கிரியை நாங்கள் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக அது எங்களுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட எங்களுக்கு பகிர்ந்து கொண்டீங்கள். நிச்சயமாக நாங்களும் அப்படியாக தேவனோடு இருக்கவும், மற்றவர்களுக்கு தேவன் எங்களை கொண்டு தேவன் மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிறாரோ, ஆருக்கு செய்யணுமோ அதை தேவன் செய்து கொள்வார். எங்களை கொண்டு பயன்படுத்தும் அருமையான வார்த்தை வெளிச்சத்தை அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொண்டோம், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களை எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களை கற்ற நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரை சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்க வைத்து சமாளத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ.
2: அருமையான வார்த்தையின் வெளிச்சம் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கு. நாங்கள் தொடர்ந்து வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைய போறோம். உங்களோட பாஸ்டர் உங்ககிட்ட இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
3: எப்படி இருக்கீங்க?
2: கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படியா, நீங்களும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தோடு, வார்த்தையின் வெளிச்சத்தை காண நாங்கள் ஆவலா இருக்கிறோம். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
3: நன்றி அம்மா. ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். Father, I ask you, Father, in the name of Jesus Christ, to teach us your word with the power of your Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு போதித்தரணும், வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவன் இன்பராமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்னைக்கு நம்ம வந்து தந்தையர் தினத்தை முன்னிட்டு எங்கள் பிதாவே அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு நிறைய வசனங்களை பார்க்க போறோம். ஆனா தலைப்பு வந்து எங்கள் பிதாவே. இது வந்து மத்தேயு 6:9 வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப இயேசுவின் சிஷ்ய பிள்ளைங்க வந்து இயேசு கிட்ட வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கல. அதை பண்ண கத்து கொடுங்க, இதை பண்ண கத்து கொடுங்க அப்படி எதுவுமே கேட்கல. எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்து கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்க, ஜெபம் எவ்வளவு முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து தேவகுமாரன், சன் ஆஃப் காட். அவர் அதிகாலில் சூரியன் எழுந்திருக்கிற முன்னாடி போய் ஜெபம் பண்ணாராம். அதனால அதை பார்த்த சிஷ்யர் பிள்ளைகள்லாம் ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமானது, வல்லமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்தின் ஊழியங்கள் எல்லாமே ஜெபத்தை வச்சுதான் நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ண கத்துக் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே. இப்ப எங்கள் பிதாவே அப்படின்னாக்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே பிதா பொதுவானவர், எங்கள் பிதா. கொஞ்ச காலங்களுக்கு முன்பு என்னுடைய அலுவலகத்துல ரிக்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இப்ப அலுவலகத்தொட்டு வேற அலுவலகத்து வேற வேலைக்கு போயிட்டாரு. அவர் இப்ப இல்லை எங்க ஆபீஸ்ல. அவர் நல்ல கிறிஸ்டின், நல்ல பயோல் படிச்சு நல்லா இது பண்றவர். ஆனா சில அந்நிய பாஷெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆனா ரொம்ப ரொம்ப மெச்சூர் கிறிஸ்டின், ரொம்ப ரொம்ப சீசன், ரொம்ப நல்ல கிறிஸ்டின். அவர் நல்ல வார்த்தையின்றி நடக்கிற ஆளு. அந்நிய பாஷை பத்தி அவர் தெரியாதுன்னா, அவர் பேப்டிஸ்ட், அவர் அந்த மாதிரி ஏதோ. அப்ப நான் பேசிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பேர் வெங்கட், அதனால நான் கிறிஸ்டினா இருக்கேன்னு எதிர்பார்க்கல அவர். அப்புறம் நான் கிறிஸ்டின் தெரிஞ்சுட்டு சாட்சியெல்லாம் கேட்ட பிறகு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நல்லா பேசிட்டு இருப்பாரு. அப்ப நான் இதெல்லாம் நான் நம்புறேன்னு சொன்னதும் அவர், நான் நினைச்சேன் என்ன அவர்கள் நம்ப மாட்டாரு, பேப்டிஸ்ட் ஆச்சே நம்ம சொன்னா இதுவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னாரு, நம்ம வந்து அதெல்லாம் டிஃபரன்ஸ் இருந்தா கூட வி பிலாங் டு த சேம் திங். நம்ம வந்து நமக்கு அதனால டிஸ்ஃபெலோஷிப் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்ம எல்லாம் வந்து ஒற்றுமையா இருக்கணும். என்னாக்க, பிபில் நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், அதுல எல்லாம் நம்ம வந்து ஒன்னா இருக்கலாம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன, எங்கள் பிதாவைனாக்க பிதா வந்து மெத்தாடிஸ்டுக்கும் பிதா, பேப்டிஸ்டுக்கும் பிதா, பெண்டகோஸ்டலுக்கும் பிதா, கரிஸ்மேட்டிக்கும் பிதா, எல்லா விதவிதமான டிஃபரெண்ட் டினாமினேஷன் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து பிதா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு இயேசுகிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு பிதாவாகிறார். அது எப்படின்னு பார்ப்போம். யோவான் 1:12, யோவான் 4:24 ரெண்டையும் பார்க்க போறோம். யோவான், மேத்யூ, மார்க், லூக், ஜான். யோவான் ஜானுக்கு போனோம். யோவான் 1:12 அதை பார்த்துட்டு திருப்பி மத்தேயு 6 வருவோம். 1:12 போட்டிருக்குனாக்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னாக்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அப்படின்னாக்க யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக்க அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி யோவான் 4, அப்படின்னா என்ன, நம்ம வந்து எப்ப இயேசுவின் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், எப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ள, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்வதுனாக்க உங்க பேருக்கு முன்னாடி கிறிஸ்துங்கிற பேர் இருக்கு, இங்க கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் இருக்கு, அதனாலதான் ஏற்றுக்கொள்வது, இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப எனக்கு பார்த்தாக்க வெங்கட் கிரைஸ்ட், அந்த மாதிரி நம்ம வந்து இயேசுவின் குடும்பத்துக்குள்ள வந்துட்டோம். நம்ம நமக்கு கடைசி பேர் வந்து கிறிஸ்து, அதான் இங்கு போட்டிருக்கு. இயேசுவின் நாமத்தை, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எவர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்ப யோவான் 4:24 பார்ப்போம். 4:24 பார்த்தீங்கன்னாக்க, இது ரொம்ப நல்ல அற்புதமான வசனம். இந்த வசனம் இருக்கிறேன், 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவனாய், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன, பிதா வந்து ஆவியில் இருக்கிறாரு, அவருக்கு வந்து உருவம் கிடையாது, அவர் வந்து அதரசமான தேவன், ஒருவனும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்யும் அதரசமான தேவன், அவரை யாரும் பார்க்க முடியாது, அவர் ஆவியா இருக்கிறாரு. அந்த ஆவியா இருக்கிற பிதா நம்மோட தொடர்பு கொள்ள வேண்டும், நம்மோட கம்யூனிகேட் பண்ணணும். அப்படின்னாக்க நம்ம மாமிசத்தில் அவரோட பேச முடியாது, நம்ம ஆவியால தான் பேச முடியும். அதனாலதான் நம்ம வந்து பிதா பரிசுத்த ஆவியால் நிரப்புறாரு. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தவர் நமக்குள்ள வர்றாரு. அப்ப நம்ம இருள் இருக்கும், நம்மை அவரு அவருடைய மார்வலஸ் லைட், அவருடைய கிங்டம், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வரும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியால் வந்ததுனால நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் தொடர்பு கொள்ள முடிகிறது. 4:24 படி பார்க்க போனாக்க, அதனாலதான் பிதா வந்து நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு பிதா, அதனாலதான் அவர் ஃபாதர் அப்படின்னு கூப்பிடுறோம். அது இந்த மொழியில பார்க்க போனீங்கன்னாக்க, ஒரு நிமிஷம் எடுங்கிற இருக்காது, எபிரேய மொழியில பார்க்க போனாக்க ஆபா ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பொதுவர் தமிழ்ல ஆங்கிலத்தில் டேடின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. இப்ப வந்து பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்க அன்பார்ந்த நேயர்களே, எலோஹிம் அப்படின்னாக்க ஸ்ட்ராங் ஒன்னு அர்த்தம், வலிமையானவர்னு அர்த்தம். எல்ஷடாய் அப்படின்னாக்க மைத்தி ஒன்னு அர்த்தம். யாவே அப்படின்னாக்க ஐ ஆம் தட் ஐ ஆம், அன்ஸ்பீக்கபிள் வேர்ட். அந்த வசனத்தை யாவேங்கிற பேரை வந்து யூத மக்கள் சொல்லக்கூட மாட்டாங்க. ஆனாக்க ஆண்டவர் ஜெபம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அந்த வசனத்தை எல்லாம் சொல்லிக் கொடுக்கல பிள்ளைங்களை, சிஷ்யர்களுக்கு, சிஷ்ய பிள்ளைங்களுக்கு பிதாங்கிற வசனத்தை சொல்லிக் கொடுத்தாரு. எங்கள் பிதாவே, பரமண்டலருக்கும் எங்கள் பிதாவே. திருப்பி அந்த இடத்து பார்ப்போம், மத்தேயு 6:9. பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப பிதாவை வந்து நம்ம வந்து பிதாங்கிற உறவை நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த உறவுல இருக்கும் பொழுது நமக்கு வந்து உரிமையோட பிதா கிட்ட கேட்க முடியும், நம்ம வந்து தூரத்திலிருந்து பார்க்க தேவையில்லை. அதனாலதான் இதுல போட்டிருக்கு, எபிரேயர் 4:16 போட்டிருக்கோம், அதையும் பார்ப்போம். எபிரேயர் 4:16 எபிரேயர் 4:16 போலி கமெண்ட் த த்ரோன் ரூம் ஆஃப் கிரேஸ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், 4:16. ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாஞ்சியும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர்க்க கடவும். எனக்க பிதா, ஆண்டவர் வந்து நமக்கு பிதா. யாராவது பிதா கிட்ட போறதுக்கு பயப்படுவாங்களா? நம்ம பயப்படவே கூடாது. போல்டா உரிமையோட அவருடைய பாருங்களேன். இப்ப ஒரு பெரிய ராக்கஃபெல்லர் இருக்காரு, ஒரு பெரிய ஆயில் பேரன், பெரிய சிஇஓ இருக்காரு ஒரு கம்பெனிக்கு. அவரோட பையன், 2 வயசு பையன் வரும்பொழுது தான் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தேவையில்லை, நேராக ஃபாதர் ரூம்குள்ளே வந்துடலாம். எனக்கு ஃபாதர் லவ்ஸ் ஹிம், பிதாவான அவரோட நேசிப்பதுனால அந்த 2 வயசு பையன் வந்து யாருக்காகவும் யாருக்கிட்டையும் அனுமதி கேட்க தேவையில்லை, நேராக உள்ள வரலாம். அந்த மாதிரி நம்ம வந்து கிருபாசனத்துக்கு, த்ரோன் ரூம் ஆஃப் கிரேஸுக்கு போல்டாக போக முடியும், போய் நமக்கு தேவைப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்க ஆண்டவர் வந்து நமக்கு பிதா, அந்த பிதா நமக்கு எப்பவும் நல்லதே தருகிறாரு. நம்ம வந்து ஒரு கலோசியன்ஸ் 1:2 பார்ப்போம், அது ஞாபகம் வருது நமக்கு. கலோசியன்ஸ் 1:2, கொலோசியர் 1:2 பக்கம் 274, அதில் பார்த்தீங்கன்னாக்க 2வது பகுதியில் கொலோசியன்ஸ் சாப்டர் 1:2 கடைசி பகுதி பார்த்தீங்கன்னாக்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், நல்லா கவனிங்க, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இதில் இப்படி போட்டிருக்கு இங்கிலீஷ் பைபிளில், கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப்ளைட் அண்ட் யூ. அது ஃபர்ஸ்ட் பீட்டர்லாம் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கும், கிரேஸ் அண்ட் பீஸ் டு பி மல்டிப்ளைட் அண்ட் யூ. அப்படின்னாக்க என்ன, கிரேஸ் நம்முடைய பிதா என்ன, கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு கிருபை, கிருபை, கிரேஸ் அண்ட் பீஸ், கிருபையும் சமாதானமும் பெருக கடவுதுன்னு போட்டிருக்கோம். அப்படின்னாக்க கிருபைக்கும் சமாதானத்துக்கும் ஜாயிண்ட் சோர்ஸ் யாருனாக்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் சோர்ஸ். அவங்க மூலமா நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவுது. அதனால பிதாவாகிய தேவன்ட்டக்க நம்ம வந்து போல்டா போய் நம்ம ஜெபம் செய்யணும், நம்ம தயங்கக்கூடாது, நம்முடைய தேவைகளை பெற்றுக்கொள்ள. ஜெபம் ரொம்ப வல்லமையானது, நம்ம வந்து பயப்படாம வசனத்தின்படி, பிதாவே இந்த வசனத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வசனத்தின்படி நம்ம வந்து ஜெபிக்கிறது முக்கியம். இந்த பிதா சர்வ வல்லவர், ஆனாக்க அவர் வந்து நமக்கு பிதா, அவர் எல்ஷடாய், எலோஹிம், எல்லெலியோன், அந்த எல்லா விதமான இதுவும் பரிணாமங்கள் உள்ள அந்த ஆண்டவர் வந்து, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா. அதை நம்ம மறக்கவே கூடாது. அவர் மூலமா கிருபையும் சமாதானம் மட்டும்தான் வரும், வியாதி வராது, வறுமை வராது, எதுவும் வராது. எந்த ஒரு பிதாவாவது பிள்ளைக்கு மோசமாக நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்களா? நம்ம நாமே எதிர்பார்ப்பதில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இப்படி எதிர்பார்ப்பாரு? ஆண்டவர் பிதாவாக இருப்பதுனால அவர்கிட்ட இருந்து கிருபையும் சமாதானம் மட்டும்தான் நமக்கு வரும், வேற எதுவுமே வராது. அப்படி வேற ஏதாவது வரும்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். எப்போ உங்களுக்கு ஸ்டீல் கீழ் டெஸ்ட்ராய்வர் தான், அதெல்லாம் டெவில், டெவிலின் வேலை. எப்போ உங்களுக்கு கிருமையை சமாதானம் வருது, ஆண்டவர், ஆண்டவர்கிட்ட இருந்து வர்றது. ஆண்டவர்கிட்ட, நம்முடைய பிதாவாகி ஆண்டவர்கிட்ட இருந்து கிருபையும் சமாதானம் மட்டுமே வரும், வேற எதுவுமே வராது. இப்போ ஒரு கதை ஒன்று சொல்றேன். என்ன கதைனாக்க, ஒரு 2 வயசு பொண்ணு அப்பா கிட்ட போனுச்சான். அப்பா கிட்ட போய், இப்போ அமெரிக்கால பெட்ரோலை வந்து கேசலின்னு சொல்லுவாங்க, கேஸ்ம்பாங்க, கேசலின்பாங்க. அப்பா கிட்ட போய் சொன்னிச்சான், அப்பா அப்பா வெளியில ஒரே குளிரா இருக்கு, குளிர்கெல்லாம் வந்துருச்சு, என் உதடெல்லாம் பிஞ்சு போயிடுச்சுப்பா, எனக்கு கேசலின் போடுங்க அப்படின்னுச்சான். பிதா கேசலின்னா வேணும் சொல்லிட்டு பெட்ரோலை ஊத்துல மகள் மேல. அவருக்கு தெரியுது பிள்ளைக்கு தேவை வேசலின் அப்படின்ட்டு. உடனே அவர் வந்து பாத்ரூமுக்கு போய் அங்கே இருக்க ஷெல்ஃபில் இருந்து வேஸ்லின் எடுத்து வந்து பிள்ளைக்கு போட்டு விட்டாராம். அதனால் பிதாவுக்கு நமக்கு என்ன வேணும்னு தெரியும் அவருக்கு. அதனால் நம்ம வந்து பயப்படாமல், எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம போல்டாக த்ரோன் ரூமுக்குள்ளே போய் நமக்கு தேவைகளை கேட்கணும். சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, இதை பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பு கிடையாது. இயேசுவின் மூலமாக கேட்கும் பொழுது அவர் அதை செய்வார். அதான் யோவான் 16:23 போட்டிருக்கு, வெர்லி வெர்லி ஐ சே அன்டு யூ, வாட்ஸ்எவர் ஹீ ஷல் ஆஸ்க் தி ஃபாதர் இன் மை நேம் ஹீ வில் டூ இட்னு போட்டிருக்கு. அதனால நம்ம இந்த தந்தைய தினத்துல நம்முடைய தந்தை, எனக்கு பாருங்களேன், நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம பிள்ளைங்க நம்முடைய பிள்ளைங்க அப்படின்ட்டு. ஆண்டவர் போட்டிருக்கார் சங்கீதத்தில் இந்த மாதிரி, ஆண்டவர் அவரும் ஈவு பிள்ளை சில்ட்ரன் ஆர் ரிவார்ட் ஃப்ரம் காட்னு படிக்கிறோம், ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய பிள்ளைங்களுக்கு முறைப்படி தகப்பன் யாருனாக்க ஆண்டவர் தான். ஏன்னாக்க நமக்கு வந்து பிரைமரில் நம்ம வந்து ஆவியானவர்கள். வி ஆர் அ ஸ்பிரிட் அண்ட் காட் இஸ் அ ஃபாதர் ஆஃப் அவர் ஸ்பிரிட்ஸ். ஆவிகளின் தகப்பன் அவரே. அதனால் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல்ல தகப்பன் வந்து பிதா, பிதாவாகிய ஆண்டவர். அதுக்கப்புறம் தான் நம்ம தகப்பன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு அவர் பிள்ளைங்களை. அந்த நினைப்போட நம்ம வந்து பிள்ளைங்களை எப்பவுமே டேக் கேர் பண்ணணும். இப்போ ஒரு இப்போ ஜெபம் பண்ணி எடுத்துவோம். Father, we praise your holy name in this wonderful, wonderful Father's Day, Father. I ask you, Father, to bless everyone who is listening to this broadcast, Father. Let their needs be met, O Lord. Give us the grace to boldly come into the throne room of grace so that we can obtain mercy in the time of need, Father. I lift up all the needs in this program, Father. Let people who are afflicted, let them be healed, O Lord, by the power of your Holy Spirit. Father, your word says in 1 Peter 2:24, by whose stripes ye were healed. Which means, by the stripes of Jesus, they were healed. I ask you, Father, by the power of your Holy Spirit, let them be healed, O Lord. Healed, delivered, and set free, Lord. Let them know you as their dear Father. Help them to come close to you. ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உம்மிடம் கிட்டி சேர கிருபை செய்யும் ராஜா. நோயுற்றவர்களை குணப்படுத்தும் அப்பா. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் சுகப்படுவார்கள். இப்பொழுதே அன்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்,
4: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான தந்தைய தினத்தை முன்னிட்டு அருமையான அப்பா பிதாவே என்ற தலைப்பிலே நல்ல பிதாவுக்குரிய அந்த காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். நிச்சயமாக அவர் கற்றுக் கொடு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும்போது அங்க பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே என்று சொல்லி ஆரம்பித்து கற்றுக் கொடுக்கிறார் ஜெபத்தை. அப்படியாக நாங்கள் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல நம்முடைய தகப்பனும் தமக்கு பயப்படுவதற்கு இறங்குகிறார். அப்படியா இரக்கம் செய்த தகப்பன் நாங்கள் எப்படி கெட்டி சேர வேண்டும், ஏன் சேர வேண்டும் என்று அவர் எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை அளித்திருக்கிறார். ஜெபம் ஒன்று பண்ண அருமையான வாசியின் வெளிச்சம் நம்முடைய தகப்பனிடத்தை நாங்கள் கெட்டி சேர்ந்து ஆசீர்வாத சுகந்தரித்து வாழ முடியும் என்பதை அருமையான வாசியின் வெளிச்சத்தோடு ஆசிரியர் கதை கூடாக நம்ம கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தந்தைய தின வாழ்த்துக்கள் பாஸ்டர், கர்த்தர் சமாதானத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்,
3: நன்றி அம்மா. உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
4: அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் அவங்களுக்கு அவர் அவர் அவரை எவ்வளவுத்துக்கு சாதாரண ஒரு உலக தகப்பன் எவ்வளவுத்துக்கு நமக்கு இறங்குறாரோ அதை விட தமக்கு பயந்ததற்கு அவர் இரக்கம் செய்யற தகப்பனாயிருக்க அவரை எப்படி நாங்கள் பிட்டி சேர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், எப்படியாக நாங்கள் அதிகாரத்தோடு அவரோடு வாழ முடியும், அந்த அதிகாரத்தை தாண்டி அவரோட எப்படிப்பட்ட அந்த அன்பின் உறவுக்குள்ள நாங்கள் இணைய முடியும் என்பதை அருமையான சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தார்கள். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். இந்த சத்தியத்தின் ஆழத்தை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், தெரியப்படுத்துங்கள். அவர்களும் பிதாவே என்று கூப்பிடுற அந்த புத்திர சுயானத்தோடு இணையவும் அன்பில நினையவும் கிட்டி சேரவும் இந்த சலாக்கியத்தை கர்த்தர் ஆவியானவர் கொடுத்து நடத்துவார். இதுவே நமக்கு விழுந்த கடமையா இருக்கு. அருமையான வார்த்தை வலிச்சவாமே ஒன்றை மையப்படுவதாக சரியற்ற நேரம் 8:54 வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு பாடலை பாடி சிவநாமத்தை உயர்த்துவோம். அப்பா கொடுத்த பெரிய சலாக்கியம் அமேன். இந்த நாளும் திருநாமப்பட நாங்கள் ஒரு பாடலை பாடுவோம் அமேன்.

அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா.

0: அமீன், நிச்சயமாக எங்கள் அப்பா பிதாவென்று கூப்பிட அந்த புத்திர சுவிகாரம் இது எல்லாருக்கும் கிடைத்தது அல்ல. நிச்சயமாக இன்றைக்கு கிடைக்காத ஜனங்கள் அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள, அவருடைய மனக்கண்கள் திறக்க, அவருடைய எல்லா பழைய வாழ்க்கைகளும் அழிந்து போய் புதிய வாழ்க்கைக்குள்ளாய் வேற, வெளிச்சத்தின் வாழ்க்கைக்குள்ளாய் வேற இந்த பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள திறப்பின் வாசல் என்று ஜெபிப்போம். நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த இந்த பெரிய பாக்கியம் இது வெளியேற பெற்ற ஒரு சுவிகாரம், வெளியேற பெற்றது அந்த உறவை, அந்த உண்மையான அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்தவர் நம்முடைய பரம தகப்பன். நிச்சயமாக அந்த தகப்பனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டோம். எப்பொழுதுமே மகனே மகளே என்று அழைக்க அவர் அப்பா என்று நாங்கள் நெருங்கி சேர சலாக்கியத்தை, அந்த கிருபாசனத்தண்டை நெருங்கி சேர, அந்த உடன்படிக்கை உறவில நின்னிய, எங்க அன்பில நனிய அந்த உறவை தந்தாரே, அந்த உறவுக்காக என்று வாய்த்து அவனை சோஸ்தரிக்க என் அப்பா பிதாவை சோஸ்தரிக்க ஆமே. கத்தனா ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியற்ற ஒன்று நேரம் 8:59 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களோடு அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் இணைப்பில் இருக்கும். பாஸ்டர் அழைப்பில் கொண்டு வந்து வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் சுபாலங்கு. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
0: நாங்கள்
1: சரீர பிரகாரமான உணவு, நாங்கள் உட்கொள்ளுகிற உணவு, எங்களுடைய ஆத்தும உணவு, எங்களுடைய வேதாகமம் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தையான தேவன் மாம்சமாகி இயேசுவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினீர். மாம்சமான நாங்கள் ஒவ்வொருவரும் வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்து உம்முடைய பரலோக ராஜ்யத்தில இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மிடத்துல, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஜபங்களை ஏறெடுத்து ஜெயம் கொண்ட வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்வு என்பது தோற்கடிக்கப்பட்ட வாழ்வு அல்ல. இயேசு மரணத்தை, மரணத்தின் அதிகாரியான சாத்தானே தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்த வாழ்வு, நாங்களும் ஜெயம் கொண்டு வாழுகிற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொண்டு பீராக. துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, கவலைகள் அகன்று போவதாக, கவலைகள் கண்ணீர்கள் துக்கங்கள் மரணங்கள் அற்ற ஒரு வாழ்வு. நீர் உயிரோடு எழுந்தவர், எங்களை ஒரு நாள் உயிரோடு எழுப்பி உம்முடைய ராஜ்யத்தில வாழ வைக்கிற தேவர், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற உணர்வுள்ள காதுகளை கொண்டும், உம்முடைய இதயத்தில ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொண்டும், இந்த வார்த்தைகளுடைய வாழ்வில ஒரு வளமாக செழிப்பாக அவருடைய வாழ்வை மாற்றும்படியாக. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், அந்த உண்மையான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாமல் இயேசு வார்த்தைகளின் மூலமாக, வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தேவன், வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் நியமித்த ஓட்டத்துல நாங்கள் ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த கடைசி கால விசுவாசிகளுக்கும் கிருபை செய்வீராக. தூதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் நாளத்திலிருந்து ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு மனிதர்கள் மதங்களில வாழுகிற

உலக வழியில வாழுகிற மக்கள் தனிய உணவு அப்பத்தை தேடுவதில் மாத்திரம்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், பாவத்தில வாழுகிற மக்களை பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் உணவுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். தேவன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நாங்கள் முதலாவதாக தேட வேண்டியது இந்த எங்களை உருவாக்கின தேவன், இந்த பரலோகத்தை பூமியை படைத்த அந்த ஒன்றான மெய்த்தேவனை, இயேசு கிறிஸ்து ஒரு உதவியோடு மறுபடியும் பிறந்த வாழ்வோடு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற வாழ்வோடு வாழும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். அவரோடு வாழுகிற வாழ்வு, அந்த இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, அந்த மெய்த்தேவனோடு வாழுகிற வாழ்வு, இம்மைக்கு பின்பு மரணமில்லாத ஒரு ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்வு, எந்த ஒரு தமிழ் மகனும் விசேடமாக இதை இழந்து விடக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை நீதியை இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற வாழ்வு 80 100 வருஷம், இயேசுவோடு வாழுகிற வாழ்வு இந்த உலகத்திலேயே நாங்கள் 1000 வருடம், 10 ஜெனரேஷனுக்கு மேலாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு, இந்த வாழ்வை யாருமே இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, மத வழிபாடுகளை நம்பி, ரிலிஜனை நம்பி, ஒரு தெளிவற்ற, கொள்கையற்ற, விளக்கமில்லாத மூதாதையர்கள் செய்த தவறுகளின் மூலமாக படைக்கப்பட்ட அந்த தெய்வங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது அவர் உயிராக உங்களோடு இடப்படுவார், தரிசனத்துல வருவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். அவர் உயிர் உள்ளவர். நீங்கள் உள்ளான இதயத்திலே இருந்து அவரை தேட வேண்டும். வெளிப்புறமான மாம்சத்துல தேடுவதில்லை, உள்ளான இதயபூர்வமாகத்தான் இயேசு கிறிஸ்து வை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் தேட வேண்டும். அவரை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். அவர் இயேசு அப்புறம் போகிறவர் போலதான் உங்களுக்கு காணப்படுவார். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஏனென்றால் நாங்கள் படைக்கப்பட்ட, நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆதியாகமம் 26:26 அவையுமே கடவுளும் ஒன்றாக இருந்து மனுக்குலத்தை படைத்தவர்கள். இந்த பரலோகம் பூமி அனைத்தையும், இந்த கெவின் எல்லாவற்றையும், மிருகங்கள், பறவைகள், இன்றைக்கு மனிதனுக்கு தேவையான அத்தனை எத்தனை தேவைகளையும், மனிதனுக்கு தேவைகளையும் படைத்து, மீனினங்கள், பறவைகள், உணவுக்கு உடைக்கு எல்லாவற்றையும் படைத்து, இறுதியாக மனிதனை படைத்து, அந்த மனிதனை தேவனுடைய சாயலாகவும் இயேசுவுடைய ரூபத்தின்படியும் படைத்த மனிதன் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறான். இதுதான் தேவனுக்குரிய கவலையாக இருக்கிறது. என்னுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாக பரலோகத்திலிருந்து என்னை தேடுகிற, நான் படைத்த மனிதன் என்னை தேடுகிறானோ என்று அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தேடுகிறோம். இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில் இணைந்திருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தேடுகிறோம். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் ஒன்று தீமோத்தேயு 6:16 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், யாரும் கண்டிராதவர், இந்த மாம்ச கண்களுக்கூடாக எங்களுடைய தேவனை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களுக்கூடாக ஆவிக்கும் கண் இருக்கிறது. ரெண்டு, எங்களுடைய ஆத்துமாவில கண் இருக்கிறது. அந்த கண்ணுக்கூடாக பாருங்கள், ஆத்துமா எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது. ஆத்துமாவும் ஆவியும் வெளிப்புறமாக சரீரம், மதங்களிலே எல்லாம் சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய மனிதனால் உருவாக்கப்பட்ட, கையினால் உருவாக்கப்பட்ட கடவுளை அவற்றில்தான் மாம்ச பிரகாரமாகத்தான் தேடுவார்கள். இந்த மெய்யான தேவன் உயிருள்ளவர், இயேசு உயிருள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர்,
இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெறும் பொழுது போனகெயின் கிறிஸ்டியனாக தாயின் வயிற்றில் எங்களுடைய ஆதாமாவால் செய்த பாவத்தின் விளைவாக எல்லோரும் பாவிகளாக நாங்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். நாங்கள் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிசாசின் அடிமைத்தனத்தோடு இருளான பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆவி பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தான் இயேசுவுக்கு சொந்தமாக. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வாசித்துக் கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு வசனங்கள் உங்களோடு பேசும். ஒரு அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது அந்த அது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்படியாக ஒவ்வொரு அதிகாரங்களையும் அத்தியாயங்களையும் படித்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு கொண்டு வரும். அந்த ஆவி பாருங்கள், இம்மா சீடர்களை இயேசு உயிர்த்தெழுந்த இம்மா சீடர்களோடு கருத்தாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். ஒவ்வொரு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவர் அப்ப அவர் அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூட இருதயம் ஒரு குதூக ஒரு கொழுந்து விட்டு எரியும். பரலோக சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அவருடைய வார்த்தைகளுக்கு உண்டாக. அந்த உணர்வை அடையும் பொழுது நீங்கள் பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக உலக புத்தகங்கள் படிப்பது போல இந்த வேதாகமத்தை படித்தால் உங்களுக்கு விளங்காது. நான் கூட பாடசாலைகளிலே இந்த மாற்குவும் அப்போஸ்தலர் புத்தகமும் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டியது. அந்த நேரத்திலே இந்த ஆவியின் அபிஷேகம் ஓரளவு தெரிந்திருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது. கனடாவுக்கு வந்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உணர்வை ஒரு பலமாக என் மேல ஊற்றினார். இப்படியாக அந்த அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் அவர் பின்வாங்காமல் எழுத்துகளை அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அது அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கும் பொழுது அந்த சினிமா பாடல்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக வார்த்தையை மெடிடேட் பண்றவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருந்த பொழுது மத்தேயு 4:4 இதை நீங்கள் தியானித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4 இயேசு பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இந்த உணவு இந்த உலகத்திலே ஒரு உயிர் வாழுவதற்கு சரீர பிரகாரம்

0: Et c'est la peinture. Et c'est la peinture. Praise the Lord. Praise the Lord, Pastor. Oh, Pastor, do you need to turn the camera to the good? Pastor, we don't matter what. We saw the film. Jim, I can see cut. All of my habits are ready. Another தடிகளை தகர்த்தவர் நம்மோடு இருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர், அந்த அப்பமாகிய அந்த மன்னாவை என் கண்ணியே கொடுத்தவர். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு கவியனுக்கு, அதாவது கவியன் சந்தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு காப்பிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். அவருடைய சரீரம் புலப்பட்டது, அப்படியாக கிடைக்கப்பட்டவருடைய ரத்தம் நாளிலும் நாங்கள் நினைவு கூர்ந்து கத்திற்கு சோஸ்திரம். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவன் நிச்சயமாக அந்த அப்பத்தில் ஐக்கியப்படுகிறவர்களையெல்லாம் அவர் எங்களை நடத்துவது வார்த்தையானவர். அவர் அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு நம்மை போஷிக்கிறது, நம்மை உடுத்து வைக்கிறது, நம்மளை மகிழ்விக்கிறது. இந்த வார்த்தை ஆயிருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த அப்பத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெளிச்சத்தின் வழிபாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது நல்லவர் இணைவார் என்று நான் இருக்கின்றேன். இந்த இடைநிலை இந்த நேரத்தில் உங்களோட சகோதரர் இணைந்திருக்கின்றார். அழைப்பு கொண்டு வருவோம். மகேந்திரன் பிரதர் மகேந்திரன்
1: Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கேட்குதா சிஸ்டர்? கேட்குதா?
0: யா பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ளங்கள் அன்பு தகப்பனே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, நீரங்களோடு கூட இருந்து அவனுக்கு பிரியமான வார்த்தையை பேச தடைகளை எடுத்து போடுவீராக. நீர் முன்பாக போய் கோணலானவைகளை சமமாக்கி கரடு முரணானவைகளை திருத்தி உம்முடைய வார்த்தையின்படி வாழ நிற்கிருவை செய்வீராக. நாங்கள் வேதாகமத்தில பார்க்கும் பொழுது மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷனுடைய பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, மனிதர்கள் இன்றைக்கு அப்பத்தை தேடி தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உணவு, உணவு, உணவு. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார் 6:33 மத்தேயு, பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம், எங்களுடைய ஒன்றான அமைத்தவன், எங்களை படைத்த தேவன், எங்களுக்கு உணவு தருகிற தேவன், மனுக்குலத்துக்கு தேவையான அனைத்தையும் தருகிற தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பரலோக கதவுகள் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் எரேமியா 14:22 அவர் மழையை, பரலோக கதவுகளை திறந்து மழையை வருஷிக்கப்படுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மழையை தருகிற தேவன் எங்களுடைய ஒன்றான அமைத்தவன். அந்த வீணான தேவர்களால மழையை கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து மண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கி உயிரை தந்த தெய்வம் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தேவன். அந்த தேவனை விட்டு விட்டு உங்களை உருவாக்கின தேவன், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களை உருவாக்கின தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவன். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற தேவன், 7 உருவாக்கின தேவன், சூரியன் சந்திரன் அத்தனையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை எங்களுடைய ஆத்தும உணவாக இருக்கிறது. இந்த வேதாகம வார்த்தையை நீங்கள் நீங்கள் சாதாரண புத்தகம் படிக்கிறது போல படித்தால் உங்களுக்கு விளங்காது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் இந்த வேதாகமம் ஒவ்வொரு வார்த்தையும் தேனிலும் அமுதமாக இருக்கிறது, அபிஷேகமாக இருக்கிறது, பல நோய்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப உங்களுக்கு கேன்சர் போன்ற கொடுமையான வியாதிகள் வருமாக இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு தப்பிதம் மற்றவர்களை மன்னிக்காத தப்பிதம் இப்படியான மற்றவர்களை மன்னித்து விடணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு விட்டிருக்கிறீர்கள், இயேசுவே என்னை மன்னியும், ஏதாவது நான் இந்த மற்றவர்களுக்கு தவறு செய்திருந்தால் அவர்களை மன்னிக்காதிருந்தால் இந்த நேரத்தில் மன்னித்து உம்மிடத்தில் நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கும் என்று கேட்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வறுமையாக திரும்பாது, உங்களுடைய நோய்களை குணமாக்குற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை. பாருங்கள், யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலேயும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான். யோவான் முதலாம் அதிகாரம் 14வது வசனத்தில வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினான். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பொறானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி பரிசுத்தாவியாக எங்களுக்கு இன்றைக்கு வாதம் செய்கிறார். பரிசுத்தாவியானவர் இயேசுவை எங்களுக்கு எடுத்து தருகிறவராக இருக்கிறார். இயேசுடைய வார்த்தைகள் பாருங்கள், இயேசு ராம் முழுவதும் தேவனோடு உறவாடி தேவனுடைய வார்த்தைகள் இயேசுக்குள்ளாக எங்களுக்கு வருகிறது. அது எங்களை அதுதான் சத்தியமாக இருக்கிறது. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இந்த சத்தியத்தை தான், இந்த வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில நிறைத்து வைக்க வேண்டும். இருதயத்தை நிறைவினால வாயில வார்த்தை தேவனுடைய வார்த்தை தான் வர வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை வந்து நாங்கள் அந்த வேதாகம வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது நீங்கள் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர் இயேசு சமாதானத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறது அல்ல, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. இதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்வில சமாதானம் இருக்கும், குடும்பத்துல சமாதானம் விளங்கும். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது எரேமியாவுக்கு வார்த்தை கிடைக்கிறது. பாருங்கள், அந்த வார்த்தை கிடைத்தவுடன் நீங்கள் உட்கொண்டு விட வேண்டும், உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்மாவிலேயும் உட்கொண்டு விட வேண்டும். பாருங்கள், 15வது அதிகாரம் 16வது வசனத்துல, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய ஆவியை பெற்றவர்கள் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு விட வேண்டும். எரேமியா உட்கொண்டு தீர்க்கதரிசியாக கருவிலேயே அவனை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இப்படி எங்களுடைய வார்த்தைகளை உட்கொள்ள அந்த உங்களுக்கு வாழ்வு வளமாகும். எங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறப்படுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 63வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் சங்கீதம் 63:4, என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவரை நாங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி கையை உயர்த்தி இந்த உயர்த்தி நாங்கள் அவருக்கு துதி செலுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், எங்களுடைய தேவன் உயர்த்த வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். பாருங்கள், இயேசுவை உயர்த்தும் பொழுது யோவான் 3:30 இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமம் இந்த உலகத்துல எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்தை தேடி வர வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்படியாக நாங்கள் எங்களுடைய தேவரை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுக்கும் பொழுது பாருங்கள், சரீர பிரகாரமாக நாங்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம் உணவு. அதே போல சங்கீதம் 63 அதிகாரம் 5 வசனத்தில் நிணத்தையும் கொழுப்பையும் உண்டாது போல. பாருங்க, சரீரம் கொழுப்புள்ள சில இறைச்சி வகையான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு திருப்தி வரும். பாருங்கள், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இந்த சரீர பிரகாரமான உணவு என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள உட்கொள்ள ஆத்துமாவில சந்தோஷம் வந்தா தான் அது முகத்தில உங்களுக்கு மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் சந்தோஷமானவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டவர்கள். இவர்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இவர்கள் மலை மேலுள்ள பட்டணம் என்று உங்களுடைய காரியங்களை உங்களுடைய வார்த்தைகளை பார்த்துத்தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்கள், நாங்கள் எரேமியா நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அதை நாங்கள் பாவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக அவைகள் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:35 வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பன் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஜீவன் உள்ள அப்பம் இன்றைக்கு நாங்கள் அவர்தான் இயேசு. இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், பரிசுத்த ஆவியானவராக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் வயிற்றில பிறந்து அவர் ஒரு ஜீவனுள்ளவராக ஜீவ அப்பமாக எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் உட்கொள்வது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும். நாங்கள் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொண்டு ஜீவனுள்ள அப்பத்தையும் இரத்தத்தையும் தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்கள் உண்ணும் உணவை உண்டார்கள், மன்னாவை உண்டார்கள், ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நானும் நீங்களும் இயேசு என்ற ஜீவ அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்களுக்கு மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், அவர்கள் கூட வெயிட் பண்ண வேண்டும், அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் கூட மரித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஜீவ அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாங்கள் ஊகித்தழுவோம். எங்களுக்கு மரணம் இல்லை, அவரோடு வாழுகிற வாழ்வு நித்திய வாழ்வு. அதை நீங்கள் ஒருவரும் உழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி அவரை நாங்கள் பரலோகத்துல சந்திக்கும் வரைக்கும் அவரும் எங்களுக்கு ஒரு நாங்கள் போகும் பொழுது பரலோகத்துல எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நாங்கள் பந்தியில உட்காரும் பொழுது அவருடைய வானத்தில் இறங்கி அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் பொழுது அவர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு அந்த பந்தியை தந்திருக்கிறார். பாருங்கள், சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு சத்துருக்கள் என்னும் பொழுது துரைத்த ஆவிகள், அதிகாரம் உள்ள ஆவிகள், இப்படியான பொல்லாத ஆவிகளுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது கூட அந்த ஆத்துமா, பாருங்கள், தன் தேவன் படைத்த ஆத்துமா ஒரு பொழுதும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பம் தான். பாருங்கள், இந்த ஆத்துமாவை திருடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். நாங்கள் யோன் 10:10 பார்க்கும் பொழுது அவன் திருடுவான் உங்களுடைய ஆத்மாவை, மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, இப்படி பலவிதமான காரியங்களுக்கூடாக உங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கூடாக எத்தனையோ விதமான பொருளாத ஆவிகள், வச்சார வெசித்தர கொலை வழி ஆவிகள், எல்லா ஆவிகளுக்கூடாக உங்களுடைய ஆத்மாவை வஞ்சித்து இறுதியாக அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான் நரகம். மனிதருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. உங்களை இழுத்து கொண்டு போறதற்கு உங்களுடைய ஆத்மாவை திருடுவதற்காக பலவிதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். எவனை விழுங்கலாம் என்று 24 மணி நேரமும் சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு மதங்களில் உள்ளவர்கள் இலகுவாக அவன் வஞ்சித்துக் கொள்ளுகிறான். இன்றைக்கு ஹோமோ செக்ஷுவல் பாவத்தில் வாழுகிறவர்களை அவன் இலகுவாக வஞ்சிக் கொள்ளுவான். திருடுவன் கொல்லுவது அழிக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்பவர்கள், மனம் திரும்பாமல் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்வை செய்கிறவர்கள் அவன் இலகுவாக திருடி விடுவான். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவன் அவனுடைய வழியில இன்னைக்கு உலக மக்கள் போற பாதையில நாங்கள் போகிறது இல்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எங்களுடைய ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. அவருடைய கோட்பாடுகளுக்கு அமைய அன்புதான் அவருடைய முதலாவது கனியாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவரை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, எல்லாரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் ஒவ்வொரு மனிதனும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய உருவமாகவும் அவருடைய உருவமாக படைக்கப்பட்டவர்கள். சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனை நாங்கள் தள்ளிவிடக் கூடாது. எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். இந்த இப்படி அன்பு செய்யும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். பாருங்க, முதலாவது கட்டளை தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. மற்ற அத்தனை கட்டளைகளும் பிறரை கூடாக, பிறருடைய மனைவியை, பிறருடைய பிறருடைய சொத்துக்களை, ஐடல் வேர்ஷிப், இந்த ஓய்வு நாட்கள், இதெல்லாம் பிறருக்கு விரோதமாக செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த அன்பு அன்பு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பிறர் இல்லை. நீங்க அந்த மக்களுக்கு எதிராக, அந்த மனிதனுடைய குடும்பத்துக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாமல் வாழுவோம். இதுதான் இயேசு நியாய பிரமாணத்தை அன்பில உணர்ந்து முடித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில நாங்கள் நேசிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு ஒரு ஒரு தண்டனை உள்ளதாக இருக்கிறது, தொடர்ந்து பலி செலுத்த வேண்டும், அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில நீங்கள் அவர்களை அன்பு தான் பிரதானமான கனியாக இருக்கிறது. அன்பு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். நேசிக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுகிறீர்கள். அது இயேசு கிறிஸ்து சத்துருக்களை கூட நேசியுங்கள் என்று எங்களுக்கு கற்று தந்தார். அவருடைய வழியில நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி இப்படியான ஒரு அன்பான இயேசு எங்களை தொட்டாரு, உங்களையும் தொடும்படியாக நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.

ஆய் அழியாத தொன்றை நீ அடைந்து விட்டாய். ஆண்டவரே, இந்த வானமும் பூமியும் உங்கள் சொத்துக்கள் நீங்க சேர்க்கிறது எல்லாம் ஒழிந்து போகும், அழியாதது. தேவனோடு வாழுகிற வாழ்வு, நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாத

ஆமாண்டவனே, நீர் எங்களை தொட்டதேவன், எங்களை நிரப்பினதேவன், பரிசுத்த ஆவியினால எங்களை வழி நடத்துகிற தேவன், உம்முடைய எங்களுடைய இருளை அகற்றின தேவன். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ்.

0: ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தை படைத்த வள்ளல், கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நீர் உதவி செய்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்கப்படுகிற தேவன் நீர். சர்வ வள்ளல், இந்த மக்கள் தருகிற காணிக்கையோ இவ்வளவுதான் காணிக்கை தந்தாலும் நீர் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். ஒவ்வொரு எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது என்று சொல்லப்படுகிறது. எல்லா மிருகங்கள் பறவைகள் எல்லாம் உம்முடையது. எங்களுடைய அப்பா இந்த உலகத்தின் வள்ளலாக இருக்கிறார். எங்கள் கடன் நீ வாங்காமல் வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார். கடன் வாங்காதபடி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உங்களுடைய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் நேசித்து மழையை பெய்வித்து அவர்களையும் அவர்களும் மனம் திரும்பும்படியாக. தீமையில வாழுகிறவர்கள், மதத்தில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் உங்கள் எல்லாரையும் நேசிக்க சொல்லி எங்களுக்கு கட்டளையாக தந்திருக்கிறார். இந்து மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், பாவத்தில வாழுகிற மக்களாக இருந்தாலும், சாபத்தில இயேசுவுக்கு விரோதமாக வாழுகிற மக்களாக இருந்தாலும், நீங்கள் தேவன் எங்களுடைய தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் சகோதரராக அன்பு கொள்ளும்படியான கட்டளையை தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு அகல வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னவர் பரிசுத்த ஆவியை நீங்கள் கேளுங்கள். இந்த நேரத்தில் அன்பான பிதாவே, இந்த மதங்களில வாழுகிற மக்கள் அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு அறியாமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், மத ஆவிகள், துரத்தின் அதிகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக ஒவ்வொரு ஆவிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசு தி கிரேட் காட், யெகோவா இயேசுவா, மெர்சிபிள் காட், ஒவ்வொருவர் மேலையும் மினிஸ்டரிங் ஏஞ்சல் கிரியை செய்யும்படியாக கட்டளையிடுகிறேன். கிரேட் கோட் யெகோவா யேசுவா மெர்சிபிள் கோட், மினிஸ்டரிங் ஏஞ்சல் மூலமாக இந்த இடங்களிலே இவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தமிழ் மக்களிலும் இருக்கிற அசுத்த ஆவிகள், பாவ ஆவிகள், மத ஆவிகள், இப்படியான வருகை குடிகார ஆவிகள் எல்லா ஆவிகளும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிற ஆவிகளாக இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரே, எல்லாரும் உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்கள். அவர்கள் அறியாமல் இப்படியான மதங்களில வாழுகிறார்கள். சாபத்தில பாவத்தில உண்மை அறியாமல் வாழுகிறார்கள். அறியாமையால் வாழுகிற காலங்களை மன்னித்து இழுத்து கொள்வீராக. அவர்களும் அந்த பரலோக ராஜ்யத்துல வாழ, பிசாசோடு வாழுகிற வாழ்வு, நரக வாழ்வு, புழுவும் அக்கினியும் கந்தம் எரிகிற கடலில வாழுகிற நித்திய நிந்தையில இருந்து இழுத்து கொள்வீரா. அவர்களுக்கும் ஒரு இரக்கம் காண்பிக்கும்படியாக அவர்களும் உம்முடைய சாயலாக, எங்களுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்களை மனம் திரும்ப உதவி செய்வீராக. மனம் திரும்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரும் அறிந்து கொண்டு இயேசுவிடத்துல வந்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை உணவாக உட்கொண்டு ஆத்துமா பெலன் கொண்டு அவர்களும் உம்மை தேடி வர உதவி செய்வீராக. அவர்களை மன்னிக்கும்படியாக உம்முடைய பிரயோசனமான ஊழியக்காரனாக அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மிக்கவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையை வெளிச்சத்தை நிறுத்துவ அருமையான வரிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். நானே ஜீவ அப்பமண்டி சொன்ன அன்று மன்னாவை இஸ்ரேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே கொடுத்தார், ஆனால் அவர்கள் முறுமுறுப்பினாலும் கீழ்ப்படியாமையாலும் அவிசுவாச எண்ணங்களாலும் ஈத்திய எண்ணங்களினாலும் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இன்றோ நாம் அவருடைய மன்னாவை பசுக்கிறோம். எங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியான அவருடைய சரீரம் எங்களுக்கு அகலிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் எங்களுக்குள்ளே பாயும் பொழுது, அந்த சரீரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உட்கொள்ளும் பொழுது, நிச்சயம் எங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது, ஆவியில பலன் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட அந்த மன்னா, அவரே இறங்கி வந்த மன்னா. அப்படிப்பட்ட அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். நன்றி கத்த சாமி. உங்களை எங்கள் ஊழியங்களையும் உங்கள் கையிட்டு தெரிய எல்லா ஊர் சபை ஊழியங்களையும் கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. அதனை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கிறோம். இது சமாளித்துக் கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you. சுபா இளங்கோ. God bless you. விநேயர்களே. ஆமீன்.
1: ஆமீன். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக ஜீவ அப்பமாக இந்த வார்த்தை நிச்சயமாக அந்த வார்த்தை எங்களை போஷிக்கிற எங்களை ஆத்மா உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு ஞானம் புத்தி அறிவை வெளிப்படுத்துகிறது, வழிகாட்டுகிறது, வெளிச்சமாக எங்கள் பாதைக்கு அவனையும் கணுக்களையும் வேறுபிரிக்கிறது. அப்படியான வல்லமை உள்ள வார்த்தை தான், பெருமை திரும்பாத வார்த்தை. இந்த வண்ணாவை புசிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உயிரடைகிறோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பாவத்துக்கு மறைத்து நீதிக்கு பிழைக்கிறோம், நன்மையை பெற்றுக்கொள்வோம், தீமையை வெறுக்கிறோம். அருமையான ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். எத்தனை மகிமைப்படுவதாக. எங்களோடு ஒரு சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிலே அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் ரோட் மகேந்திரன், இணைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்புக்குள் வாருங்கள். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் பிரதர், பிரைஸ் லார்ட், மியூட் எடுத்து விட்டு பேசுங்கள் சகோதரனே. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் மகேந்திரன்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அது மகேந்திரன் ஐயா.
1: மற்ற நேரம் நடத்தி வந்த கதற்கு நன்றி சொல்கிறேன். நாளும் வார்த்தையும் வெளிச்சத்துக்கூடாக எங்களோடு வழி நடத்தினார். எங்களுக்கு மாலை நீர் அணித்து வெளிச்சத்தை ஆஸ்வதித்து தந்தார். 7 மணி தொடக்கம், 9:39 வரை நிச்சயமாக கர்த்தர் கண்ட விதம் பெரிது, நடத்தின விதம் பெரிது. நாங்கள் வேண்டிக் கொள்வதை நினைப்பதை விட மிகவும் அதிகமாய் செய்து முடித்தது அவருடைய கிருபை. அந்த கிருபைக்காக என்று வாய்தவனை சோதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாங்கள் முடிவு செபத்தி ஏறெடுப்போம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பாரு நல்ல தயவுக்காகவும் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிப்போம். நன்றி சொல்றேன் சோஸ்ரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே அப்பா. காலங்கள் மாறினால், சூழ்நிலை மாறினால், நீரோ மாறாதவும் ஆண்டுகள் முடிவதில்லை கர்த்தாவே. அன்று தாவீது கண்டது போல இந்த நாட்களில் நாங்கள் கண்டு வந்திருக்கிறோம் ஐயா. நீர் மாறாதவரா இருந்து மனதுருக்கம் செய்வது மனதொரு எங்களுக்காக இறங்கி வந்து ஜீவ அப்பமாக அப்பா எங்களை போஷித்து விடுத்து விட்டு மகிழ்வித்து நடத்துகிறீரே. பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறீர், கால்களுக்கு தீபமாயிருக்கிறீரே. இவ்வளவு ஒரு நல்ல தகப்பன அப்பா. வழி இதுவே என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறீரே அப்பா, வழி காட்டுகிறேன், வழி நடத்துகிறீரே அப்பா. வல்லமை உள்ள தேவன் உண்மை சுவாசித்து நன்றி தெரிவித்து செபிக்கும். நீ மட்டும் நடத்துறே எபினேஸ்வரே, உதவி செய்தீரே. உமக்கு நன்றி அப்பா. இணைப்புற தடைகளை உடைத்தீரே, காரியங்களை வாய்ப்பு பண்ணினீரே. உமக்கு நன்றி, கோடி கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அப்பா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல அப்பா உமக்கு பயப்படுகிற இரக்கம் செய்கிற தகப்பன் அல்லவா. எங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல தெய்வம் அல்லவா. நன்றியோடு சோஸ்திரம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரே, இம்மட்டும் நடத்தினீரே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. தன் ஆளும் கத்தாவே இந்த நேரடி ஒளிபரப்பு மாலை நேர நித்திய வெளிச்சத்தை வெளிச்சம் கொடுத்து வார்த்தையும் வெளிச்சத்துல வெளிச்சம் காண எங்களுக்கு இனிய செய்தீரே, திருப்பி அழைத்தீரே. அதுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. கோடி கோடி சோஸ்ரம் நாளிலும் ஆண்டவர். 7 மணி தொடக்கம் ஆரம்பம் வாழ்ந்த நித்திய வெளிச்சத்தை ஐயா ஆரம்ப சுபம் பாடலுக்கூடாக வழி நடத்த அறியாள கிருபை செய்தீரே. தொகுத்து வழங்கத்தக்க பலனை சத்துவதன் தந்தீரே. உமக்கு நன்றி ஆன், நன்றி ஆன். தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் ஆய்வு நல்ல கருத்தில் ஒப்புக்கொண்டு செபிக்க நன்றி. அதேபோல கர்த்தாவே துதி பாடல் பாடிய சகோதரி கிரேசுக்கா நன்றி செலுத்துறேன். இணைத்த கிருபைக்காய் நன்றி சகோதரி. என் குடும்பத்தின் ஊழியர்கள் எல்லைகளை சாலப்படுத்து. அதே போல ஊழியர்காய் செபித்து கதாவே துதி பாடல் பாடி பிறருக்கான செபத்துல கண்களை ஏறிடுப்போம் என்ற கௌசியம் பிறருக்காக பாரப்பட்டு செபித்தார்கள். இந்த சகோதரி டோலிக்கா நன்றி செலுத்து. சகோதரி என் குடும்பத்து ஊழியர்கள் எல்லைகளை சாலப்படுத்து. இயேசுவின் நாமத்தை போய் செபிக்கிறேன். அதே போல கதாவே இந்த நாளில் தகப்பனே சுக்கிறதுக்காக செபித்தார்களே சகோதரி அஞ்சலி சிஸ்டருக்காக நன்றி செலுத்துறோம். இணைத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர். இணைந்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவர். இணைத்துக் கொண்டே சோஸ்ரம் ஆண்டவர் நாளிலிருக்காக ஆண்டவரே தகப்பன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீரே அந்த ஜபத்துக்கு அதுக்காக நன்றி. ஜபா யோசிச்சிருக்கிறீரே நன்றி இயேசப்பா. தொடர்ந்து அவருடைய குடும்பத்தின் ஊழியங்களை அப்பா ஆசீர்வதிப்பீரா. எல்லைகளை சாலப்படுத்தி இயேசுவின் நாமத்தை நன்றி செய்து ஜெபிக்கிறோம். கதாவே நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா அந்த கண்களை ஏறெடுப்பு என்ற பகுதியை ஆசிரியத்தின் கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அகப்பனே ஸ்தோத்திரத்தோடு ஜெபா தெரியப்படுத்தினவங்கள் விண்ணப்பங்கள் நீராமன்று மாமேன் என்று பதில புற கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை ஆசிரியர் தந்தீங்களே அப்பா நன்றி நன்றி நன்றி அப்பா. வார்த்தையாயிருப்பு நீங்க ஆண்டவர். ஆதியில வார்த்தை தந்த வார்த்தை தேவன் தந்த வார்த்தை தேவனாயிருந்து இன்று நீங்க எங்களோடு உறவாடி நீங்களேப்பா. அப்பா எங்களுக்கு அறியாத பட்டமான பெரிய காரியங்களை சொல்லி தந்தீங்க, கற்றுக் கொடுத்தீங்களாலத்தை கற்றுக்கொண்டோமே. வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சம் கொண்டோமே அப்பா. அந்த பிரகாசமான மெனக்கங்கள் திறக்கச்சி திறந்தீங்க அதுக்காய் நன்றி ஆண்டு. அப்பா அதிசயங்களை காணும்படி அக்கிரிய செய்தீரை கிருபி அளித்தீரே கோடி கோடி சோஸ்ரம் நாலு முதல் அதோ செய்தியாசனு வந்தார்களே. வார்த்தையை வெளிச்சு நன்றி செலுத்துறோம் அன்று. இவ்வளவு அருமையான வார்த்தைக்கு அகப்பனே எங்களை தட்டி எழுப்பினது ஆண்டவர். அப்பா நாங்கள் வேண்டாத துரோகதாயா தோட்ச என்னாத படிக்க எங்க சிந்த வீண் சிந்தை வறுத்து அவருடைய வேதத்துல பிரியமா இருக்க வேண்டும். இந்த தாவீது சொன்னது போல நாங்கள் வீண் சிந்தையெல்லாம் எடுத்துவோம். அப்பா மாம்சத்துல விரவீனப்பட்டு விடாதீர். ஆவியின் சிந்தையை திரைத்தவர்களாய் அப்பா மாம்ச கிரியைகளை அழிக்கத்தக்கது ஆவியின் சிந்தை எங்களுக்குள்ள பெருகட்டு மாட்டார். வாழ்க்கையில் அது யாப்பாடு வாழ்க்கை ஆகட்டு மாட்டார். தியாகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அப்பா அப்படியா தான் ஜெயித்தார் என்று சொன்ன முடிவு விசுவாசத்தை தட்டி எழுப்பும்படியாக கிரிய செய்தீரே அப்பா. உமக்கு நன்றியா ஏற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக நன்றி. நாங்களும் அதை பயிற்சி பயிற்சியில கொண்டு வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கும் எங்கள் வாழ்க்கை சாட்சியா உமக்கு முன்மாதிரி உமக்கு முன்பு உகந்த பிள்ளைகளாக வாழும் அப்பா. மற்றொருக்கு ஒரு முன்மாதிரியா நடக்கும் உங்களுக்கு இறுதியாடி வெள்ளநாடி சத்துவம் தான். அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்த அவர் என் குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியர் பிள்ளைகளை சாலப்படும் இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி பிடிச்சு மேற்காடு. அதே போல கத்தாவே இரண்டாவது வார்த்தையும் வெளிச்சத்துல செய்ய கொண்டு வந்த பாஸ்டர் வங்கத்துக்கா நன்றி செலுத்துறோம் கத்தா. அகப்பனே நீர் ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூட கூப்பிடுற அந்த புத்திர ஸ்துதிகாலத்தை எங்களுக்கு தந்தீரு. அதிகாரத்தை தந்தீரே அப்பா. நெருங்கி உறவாட உறவை தந்தீரே அப்ப. அந்த உறவின் வரல தன்னை எத்தகையது என்பதே அப்பா. நிசீஷர்களுக்கு ஜபத்தினுடா பரமந்திரங்கள் பிதாவே என்று சொல்லி ஜபத்தை கற்றுக் கொடுத்தீரே. அந்த பிதாவானவரோட எப்படி நாங்கள் உறவாட எப்படி நெருங்க வேண்டும் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தந்திருக்க தெளிவுபடுத்தினார்களே அறிய வைத்தார்களே. அந்த சத்தியத்தை விளங்கப்படியா கதையோடு வெளிப்படுத்தினார்களே அப்பா. அந்த ஊழியக்காரன் குடும்பத்தை ஊழியர்கள் ஆசிரியர் தமிழ் ஊழியர்கள் ஆசிரியர் எல்லா காரையும் ஆசிரியர்கள் பாடத்துக்காய் நன்றி செலுத்த ஊழியக்காரனுக்காய் நன்றி செலுத்த அந்த வழி நடத்த முடியும் ஒரு நல்ல கருத்து ஒப்புகளை செபிக்கிறேன் நாமத்தினார். அதே போல மூன்றாவது வார்த்தையின் வெளிச்சத்துல ஜீவாபத்தை குறித்து ஆண்டவரே இந்த வார்த்தையை குறித்த முக்கியத்துவத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினார். எங்களை ஜீவாப்பம் ஆண்டவர் என்றும் ஆண்டவரே ஒவ்வொரு மாதத்துல முதல் ஞாயிறு அந்த கம்மியின் சண்டையில் நாங்கள் இணைந்து கத்தாது எங்களுக்காக மறைத்து எங்களுக்கு அவங்க செய்த உடன்படிக்கை நினைவு கூறும் உடனே மரணத்தை நினைவு கூறும்படி அந்த உறவின் வலுவை எங்களுக்கு ஆண்டவரை அதிகப்படுத்திருக்க நீ செய்து கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி வருகை வந்து மட்டும் ஆண்டவர் அங்கே அந்த உறவை இழைத்திருக்கத்தக்க ஜீவாப்பத்தை உண்ணத்தக்கதா வார்த்தையில எப்பொழுது நிலைத்திருந்த அந்த வார்த்தையெல்லாம் குமசிக்கும். அதுல மேல நடையவும் அப்பா வழி வெல்லமே ஆய் உங்களோட வார்த்தையை ஆசிரம் சுதந்திரிக்கும், அதிகாரங்கள் எடுத்து ஜெயிக்கும். எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்பா, வார்த்தையானவரே, அண்ணாவானவரே, வானத்திலிருந்து இறங்கி வந்தவரே, உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஊழியக்காரனே, ஊழியங்களை, சபை ஊழியங்களை கையிட்டு செல்ல எல்லா காரியங்களும் ஆசீர்வதி நினைத்த கிருபிகளுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி அப்படி செபிக்கான் தகப்பனே. இவற்றை எல்லாம் கத்தாவே ஒளிப்பதிவு செய்து மறுவழிப்பு ஒளிபரப்பாக வேண்டும் என்று வாஞ்சியோடு பாரத்தோடு தாகத்தோடு அப்பா தகப்பனே பதிவு செய்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஆலோசனைக்காக நன்றி செலுத்தாடி இந்த மறைமான ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீரா, அப்படியே அத்தும் பாரத்தை நீர் அறிவீர். அந்த பாரங்கள் எல்லாம் உட பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. இந்த கனமான ஊழியத்தை அப்பா நீர் ஆசீர்வத்து மகளிர் பண்ணுவீரா, குடும்பங்களை ஊழியங்களை ஆசீர்வதி நிலைகளை விசாலப்படுத்தும் புதிய தொழில் வசதிகளை கொடுத்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புகளை செபிக்கிறோம். ஒளிப்பது செய்த ஜாபம் ஒளிபரப்பாகும் பொழுது எல்லாம் தடைகள் உடைத்து யாரெல்லாம் நாமத்தினால கேட்கின்றார்களோ எங்கெல்லாம் வார்த்தை சங்கமிக்கிறோம் அங்கெல்லாம் உடைய வல்லமை இறங்கட்டும். உள்ளத்துல நீங்க சங்கமிப்பீரா, அவர் இல்லத்துல நீர் சங்கமிப்பீரா, அவ்வளவு மக்களை சங்கமித்து உங்களுடைய ரட்சிப்பை காணணும், விடுதலையை பெற்றுக் கொள்ளணும், விடுதலையை பெற்றுக் கொண்டேன் என்று இந்த சங்கம் வாழ்க்கை அவர்கள் சங்கமிக்க நீர் கிருவ செய்வீரா, இணைப்பீரா, தடைகளை உடைப்பீரா, சாட்சியில் எல்லும் பெற்று நாவும் மகிழப்பட இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி ஒப்புக்கொடுத்து செபிக்கிற மறுவழி பாசு தாங்காண்டும். அப்பா தேசம் முழுவதும் அழியா எழுந்து அந்நீர் ஆத்மா கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள செய்யுங்க, கிருபை அழியுங்க, உங்களோட கரத்தின் கீழே நிகழ விடாதிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒரு செபிக்கிறேன். நாள் கதாவே மட்டும் நடத்தின எபினேசரே உமக்கு நன்றி. நாளை ஒளிபரப்பு யாவை உங்களோட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காலை விடுதலை வெடிச்ச நேரத்தை ஆசிரித்தாங்க, மாலை நேர ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசிரித்தாங்க அப்பா. நித்திய வெளிச்சத்தினுடைய தாசுவது தாங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவர். தகப்பனே எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா கனடா தேசத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு பட்டணங்களை ஒப்பு கொடுக்கும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. காலங்கள் சூழ்நிலைகள் அப்பா தகப்பனே கொள்ளாத மென்சி ஆவிகளுடைய திட்டங்கள் யோசனைகள் கண்ணிகள் இயேசுவின் நாமத்தை தள்ளிக்கொண்டு போ. இயேசுவின் நாமத்தில கட்டளை எடுக்கிறேன். எங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானம் உள்ளாக்குங்க ஆண்டவர். உச்சிதமணி கோதுமையான திருப்தி ஆக்குங்க ஆண்டவர். எங்கள் தேசம் ராட்சி வெள்ளும் பெட்டும் உட்பட சாதாரண குடிமகன் வாழ்க்கை ரட்சிப்பு விடுதலை உண்டாட்டும். தகப்பனே உம்முடைய அன்பு நெருக்கி ஏவட்டும் இவர்களை அப்பா. இந்த நாள் வெளியேற பெற்ற ரட்சிப்பு அந்த ரட்சிப்பை காணவையும் தகப்பனே பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகிட்டு சொன்ன வார்த்தை கிடங்க. இந்த கிருபை பெருகி இருக்கப்பா, அந்த கிருபையை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு பொய்யான மாய திரைகள் கிள்ளிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் கத்தால். அப்பா மெய்யான ஒளி எங்கும் பற்றி எறிவதா, அண்ணல் ஊட்டுவீராக, அழுகை செய்வீராக, தேசத்திற்கு சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, வல்லமை அடுத்து பயன்படுத்துவீராக, இணையத்தர ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, பத்திரிகை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, தொலைக்காட்சி ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகள் எழும்புவார்களாக, தேசத்தில் ஒரு அசை உண்டா இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் அப்பா. எல்லா மாந்திரிய கட்டுகள், பில்லிசூனிய கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள், விக்கிற கட்டுகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டவழ்கிறேன். எல்லா அந்தகார வல்லமை இருள இயேசுவின் நாமத்தை சுரை பிடிக்கிற ஆண்டவர். எல்லா சுத்தாவின் கிரைகள், பொல்லாத மனசின் சூழ்ச்சிகள், தந்திரங்கள், வேஷங்கள் இயேசுவின் நாமத்தை கிழித்து போடும். இயேசு நாமத்தை வல்லமை உண்டு, விடுதலை உண்டு என்றதை கட்டவழ்கிற ஆண்டவர். அப்பா ஆளுகை செய்யுங்க, தேசத்தை ஆளுகை செய்யுங்க, பட்டணங்கள் ஆளுகை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு உள்ளத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவர். நாளும் கிரிய செய்யுங்கப்பா. பலதரப்பட்ட பல்கலாச்சாரம் இந்த தேசத்தை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக, நல்ல கரம் தாங்கி நட்டத்தும்படியாச்சு வைக்கும் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. விலைவாசிகளை குறைக்க பண்ணுங்க. வேலையில் பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. கைகளின் பிரயாசத்தை போக்குவரத்தை விசேஷமாய் பாதுகாத்துருங்க. எல்லா கொள்ளை நோய் இந்த கொள்ளை போதும் பாதுகாத்துலுங்க ஆண்டவர். என் தகப்பனே, உமட தெய்வ பாதுகாப்பின் கரம் எங்கள் தேசத்தின் மீது எப்பொழுது இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உடல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். காலநிலைகள் விசேஷமாய் பொருட்படுங்கிறாச்சா, அதிகமான வெப்பநிலைகள் தாக்கி விடாது படிக்க அப்பா தெய்விய பாதுகாப்பை கொண்டுங்க ஆண்டவரே, நீரே நிழலாயிருங்க ஆண்டவர். பகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கும் அப்பா, அப்பாவுகள் வெயிலாகிறது நிழலாய் சேதப்படுத்தாத படிக்க பார்த்துக் கொள்வீராக. விடுமுறைக்கு போற பிள்ளைகள், வெளியில செல்ற பிள்ளைகள் எல்லாரும் தெய்வ பாதுகாப்புக்குள் மூடுவீராக. உடைய கிருபையின் கரம் தாங்கி நடத்துவதா அப்படியாக நீங்க செய்ய போற கிருபை எடுத்தா நன்றி செலுத்தி நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவி நாமத்தில் சமாத்தோடு படுத்துக்கொண்டு திர செய்வீர். நீர் ஒருவரே சுகமாய் தங்க பண்ணுவீர்கள் சொன்ன வார்த்தைக்கிறாங்க. நீர் அப்படியாக சுகமாய் தங்க பண்ணுவீர். நல்ல கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்படி நல்ல தகப்படும் சுபங்கட்டு நிற்கிறேன். இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நாங்கள் ஒருமனப்பட்டவராய் சொல்லுவோம்.
3: சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலைகளை

905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் டி கென்னடி பிரேமா, 25x38 ஜோதி ராமலிங்க வீதி, பஜனை கோயில் தெரு, சூளைமேடு, சென்னை 94, செல்போன் 9840131279 மற்றும் 9380982856. பாடல்களை கேட்டவங்கள் அனைவரையும் ஆண்டவர் மறுரூபம் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.
1: மறுரூபமே மகிமையானதொரு அனுபவமே, மாம்ச சாயல் முற்றும் மாறிடுமே, மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும், மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

மறுரூபமாக்க வாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்க வாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா. உம்முடைய பிரசன்னத்திலே நீர் எங்களை மறுரூபமாக்கும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே

ஆதியாயந்தமாய் அல்பாவாயுமேதாவாய் நாதியாயின் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருகினில் வந்தேனே நான் என்னை ஆசீர்வதித்திடும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

9978123. மோன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 5148198494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8663500821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Viber and IMO 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாயிருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக ஏசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இன்படி இயேசு அவர்களை நோக்கி

எங்கெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இதுவரையில் நாம் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு பாடினோம், அவருடைய நாமத்தை சொல்லி பாடினோம், இந்த அகிலமே போற்றிடும்படியாக பாடினோம். இப்பொழுதும் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே ஒருமுறை என்னை கண்ணோக்கி பார்ப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நியாயாதிபதிகள் 21 அதிகாரம். இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பென்னியமினருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது, இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பென்னியமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்தி இருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டுக் கொண்டோமே, இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரையும் அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்தில் புருஷரை அறியாத 400 கன்னி பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பென்யமின் புத்திரரோட பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பென்யமினர் திரும்பி வந்தார்கள். கீலேயாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரீகளில் உயிரோட வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பென்யமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பென்யமின் கோத்திர ஸ்திரீகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பென்யமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்கக்கூடாது, பென்யமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலிலிருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பென்யமீன் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோட நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது திராட்சை தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை, உங்கள் மேல் குற்றமுண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பென்யமீன் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்துக் கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி.
ஏசாயா 41 அதிகாரம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். ஜனங்கள் தங்கள் பெலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்புக் கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோட நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான் தானே. தீவுகள் அதை கண்டு பயப்படும், பூமியின் கடையாந்திரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான். சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை இருக்குகிறான். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இளைச்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளுமாக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்கப் போகிறவர்களை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும். பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள். உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது. உங்களை தெரிந்து கொள்ளுகிறவன் அருவறுப்பானவன். நான் வடக்கே இருந்து ஒருவனை எழும்ப பண்ணுவேன், அவன் வருவான். சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்வான். அவன் வந்து அதிபதிகளை சேற்றை போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான். நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார்? நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார்? அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே, உரைக்கிறவனும் இல்லையே.
உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே? முதல் முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எரிசு

0: சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவளும் தெரிந்து கொள்ளப்பட்டோளுமாகிய அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு இருப்பதாக. பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சிலர் சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்பொழுதும் அம்மாளே, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறான். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவன் ஆகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய சகோதரியின் பிள்ளைகள் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின மூன்றாம் நிருபம். மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன் வேலையாட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்து கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். நான் சபைக்கு எழுதினேன். ஆனாலும் அவர்களில் முதன்மையாய் இருக்க விரும்புகிற தியோதிரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அலப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்வேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தான் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி ஏற்றுக்கொள்ள மனதா இருக்கிறவர்களையும் தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுகிறான். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. தேமேத்ரியு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம். எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் மையினாலும் இறகினாலும் எழுத எனக்கு மனதில்லை. சீக்கிரமாய் உன்னை காணலாம் என்று நம்பி இருக்கிறேன். அப்பொழுது முகமுகமாய் பேசிக்கொள்வோம். உனக்கு சமாதானம் உண்டாவதாக. சிநேகிதர் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். சிநேகிதரை பேர் பேராக வாழ்த்துவாயாக.
1: Recording stopped. Recording in progress.

0: துணை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடை. நாலு ஒரு காரியத்தை குறித்து அனுப்பி போகிறோம். சங்கீதம் 66 1 வசனம் வாசிக்கலாமா? இது ராகத்தல்வனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை கூப்பிட்டு சொல்றாருங்க? பூமியின் குடிகளே. பரலோகத்தை பார்த்து சொல்லல, நம்மை பார்த்து சொல்லுகிறார். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும். ஆமீன். ஒருத்தர் விடாம அப்படிங்கிறார். எல்லோரும் நாங்கள் ஒருத்தர் விடாம அப்படிங்கிறார். இந்த பூமியை இந்த பூமியை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் உருவாக்கினார். இந்த பூமியிலே ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுதான் அவருடைய நோக்கமே. ஆனால் பிசாசானவன் இறங்கி அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டான். துதியை சொல்ல விடாமல் ஜனங்களை திருப்பிட்டான். அதுதான் அவன் செய்த மெயின் ஒர்க். அப்போ இன்னைக்கு கத்துடி பிள்ளைகளே, நீங்களும் நானும் திரும்ப அவருடைய அந்த அவருடைய தரிசனத்துக்கு நம்ம வந்துடணும். அவர் என்ன தரிசனத்தோடு என்ன நோக்கத்தோடு இந்த பூமியை உண்டாக்கினாரோ அந்த தரிசனத்துக்கு நேரம் நீங்களும் நானும் வந்துடணும். அப்ப அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். யாருக்கு முன்னாடி பாடுறோம்? தேவனுக்கு முன்பாக. நிறைய பேர் நடிகர்களை பத்தி பாடுறாங்க, தலைவர்களை பத்தி பாடுறாங்க, இல்ல தேவ மனுஷர்கள் ரட்சிக்கப்பட்டு அதெல்லாம் விட்டுட்டு தேவனை புகழ்ந்து பாடவும் வந்துட்டாங்க இல்லையா. அப்ப இன்னைக்கு கத்துரி பிள்ளைகளை தேவனுக்கு முன்பாக எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அவருக்கு முன்பாக நில்லுங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அவருக்கு முன்பாக வந்து நின்று என்ன பூமியில நீங்க வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி என்று சொல்லி அவர் முன்பாக நின்று கம்பீரமாய் பாடுங்கள். பாடும்பொழுது தாழ்வு மனப்பான்மையோடு பாடாதீங்க. நான் பாவி, என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன் அப்படி சொல்லி பாடாதீங்க. துதி எடுக்கும் பொழுது எப்படி துதித்து பாட வேண்டும்? கர்த்தா நிர்வாணங்களை உண்டாக்கினீர், பூமியை உண்டாக்கி இருக்கிறீர், சர்வ சிருஷ்டி உண்டாக்கினீர், ஒருவரே அப்பா, உடைய மகத்துவங்களுக்கு அளவில்லை அப்படின்னு அவரை பாடும்பொழுது எப்படி பாடணும்? கம்பீரமா பாடணும். அவரை சொல்லும்பொழுது எப்படி துதித்து சொல்லணும்? கம்பீரமாய் துதித்து சொல்லணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த நாளிலே உங்க பாடலும் உங்க துதியும் கம்பீரமா இருக்கணும்னு வேதம் அநேக இடங்கள் எழுதி வைத்திருக்கிறது. அப்படி கம்பீரமா பாடினவங்க தோற்று போனதே கிடையாது. அப்படி ஆராதிச்சவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டது கிடையாது. அப்படி கம்பீரமா நின்று எந்த இடத்திலும் தலை குனிந்தது கிடையாது. ஆமேன். பாருங்களேன், சாத்ராக் மேஷாக் ஆபேதினேகோ அவங்க மூன்று பேரும் என்ன செய்தாங்க? கொண்டு போயிட்டு அந்த பொற்சிலைக்கு முன்னாடி நின்று கிண்ணறம், நாகசுரம், வீணை, தம்புரு, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வாசிக்க வாசிக்க நீங்கள் என்ன செய்யணுமா? விழுந்து வணங்குகள், அதாவது துதி செலுத்துங்க அப்படின்னு அந்த நாட்டு ராஜா சொல்கிறார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் அப்படின்னு என்னங்க கம்பீரமாக பாடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வேற, அப்படி தப்பு விற்கலைன்னா கூட நீ நிறுத்தின பொற்சிலை நான் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவைக உமக்கு தெரிய கடவுது. அவருக்கே ஆர்டர் கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப ராஜாக்களுக்கு முன்பாக நின்று பேசுகிற தைரியத்தை எது கொடுக்குங்க? நீங்க கம்பீரமா பாடுகிற பாடல் மூலமாக அந்த அபிஷேகத்தின் மூலமாக உங்களுக்கு உண்டாகும் ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில எதுக்கோ பயந்துட்டு இருக்கீங்க. நான் என்ன செய்ய போறேன், வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன, நான் என்ன செய்யலான்னு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறான்னு தெரியல, நான் அடுத்த ப்ராசஸ் எனக்கு என்ன, என் பிள்ளைகளுடைய அடுத்த ப்ராசஸ் என்ன, என் குடும்பத்தின் அடுத்த ப்ராசஸ் என்ன, ஊழியத்தின் அடுத்த ப்ராசஸ் என்ன, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஒன்னே ஒன்று செய்யுங்க. அவர் சமூகத்தில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கம்பீரமா துதிக்க ஆரம்பிங்க, கம்பீரமா பாட ஆரம்பிங்க. அப்பொழுது உங்களுக்கான விடுதல் பரத்துல இருந்து இறங்கி வந்துடும். எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆனா ரொம்ப ஈஸி கிடையாது. இந்த பாடுகளுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம துதிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்று கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க துதிக்க துதிக்க துதிக்க நீங்க கம்பீரமா பாட பாட இதெல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். உங்க பயம், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடும். அந்த நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போய் நடத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். பூமியின் குடிகளே, நீங்க எல்லோரும் அவருக்கு முன்பாக கம்பீரமாய் பாடும் பொழுது பெரிய விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து பாடலாம். நிச்சயமா உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த நாள்ல இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேதினேகோ கம்பீரமா நின்னாங்கப்பா, தைரியமா இருந்தாங்க. கர்த்தருக்கு முன்பாக பாடுவது மட்டும்தான், துதிப்பது மட்டும்தான், வணங்குவது மட்டும்தான், ஆராதிப்பது மட்டும்தான் எங்க வேலைன்னு சொன்னாங்கப்பா. அப்ப அக்னி சோலையில போடப்பட்ட போது கூட கர்த்தர் நாளாம் ஆளாய் நீ நின்று விடுதலை கொடுத்தீங்களே. அப்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ள விடுதலை இறங்குவதாக, அவங்க பிரச்சனையில விடுதலை இறங்குவதாக, அவங்க பயத்துக்குள்ள விடுதலை இறங்குவதாக, அவங்க நினைவுகளுக்குள்ள விடுதலை இறங்குவதாக இந்த நாளிலே அந்த விடுதலையை கொடுத்து பிள்ளைகளை ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஆச்சரியமாய் சந்திக்கும்படி தடைகளை உடைத்து வெற்றியின் பாதையில் நடத்தி செல்லுகின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல தேவைகளுக்காகவும் ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காகவும் சுகத்திற்காகவும் அற்புதங்களை காணும்படிக்காகவும் நீண்ட நாள் காத்திருப்பீர்கள். அதற்கான முயற்சி செய்த இடத்திலிருந்து நல்ல பதிலுக்காகவும் நன்மைகளுக்காகவும் காத்திருந்து காத்திருந்து பதிலேதும் வராமலும் நன்மைகள் ஏதும் காண முடியாமல் இனிமேல் இது நடக்குமா முடியுமா என்ற கேள்விகளுடன் எதிர்பார்ப்புகளுடன் கலங்கிய இருதயத்தோடு காத்திருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், ஆச்சரியமாய் உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன் என்றும், நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற இடத்திலிருந்து நல்ல பதிலையும் எதிர்பாராத இடத்திலிருந்து நன்மைகளையும் இன்றைக்கு கேட்பீர்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்று வாக்கு பண்ணுகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே தாவீதை குறித்து பார்ப்போமானால், தாவீது இராணுவத்தில் இருக்கும் தன் அண்ணன்மார்களுக்கு உணவு எடுத்துக்கொண்டு செல்கிறான். அப்பொழுது பெலிஸ்தரின் இராணுவ கூட்டத்திற்கு தலைமை வகித்த கோலியாத் என்ற மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாள் வந்து வந்து பயமுறுத்தியும் நிந்தையான வார்த்தைகளை பேசியும் வந்திருந்தவனை தாவீது சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுது கோலியாத்திற்கு நேராய் புறப்பட்டு போய், சேனைகளின் கர்த்தராகிய நாமத்தின் பேரில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று விசுவாசித்து ஒரு கூழாங்கல்லினாலே பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கோலியாத்தை போன்ற சூழ்நிலைகள் சோதனைகள் அனுதினமும் வந்து வந்து பயமுறுத்தியும் கெர்ஜித்துக் கொண்டும் இருப்பதனால் கலக்கத்துடன் என்ன செய்வதென்று தெரியாதவர்களாய் காணப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். அன்றைக்கு தாவீதின் கரத்தில் இருந்ததோ சிறிய கூழாங்கல் தான், ஆனால் அவன் வீழ்த்தியதோ பெரிய பலசாலியை. எப்படியெனில் கடுகளவு விசுவாசம் மலையை பெயத்திடும் என்பது உறுதி. சிறிய கல்லில் பெரிய தேவனை பார்த்தான். தாவீதின் நம்பிக்கை முழுவதும் கர்த்தரின் பேரில் இருந்தது. கையில் உள்ள சிறிய கல் தாவீதின் நம்பிக்கையினால் விஸ்வரூபம் எடுத்தது, பெரிய கோலியாத்தை வீழ்த்தியது. இன்றைக்கும் உங்களின் எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக குணமாக்கவே முடியாத வியாதிகளோ தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளோ கடக்கவே முடியாத பாதைகளோ திறக்கப்படாமல் இருக்கின்ற கதவுகளோ பெற்றுக்கொள்ளவே முடியாத நன்மைகளோ ஆசீர்வாதங்களோ இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு உங்களின் பார்வையும் விசுவாசமும் சேனைகளின் தேவன் கர்த்தரை சார்ந்திருக்குமானால் நீங்கள் காண்கின்ற சந்திக்கின்ற சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறியதாக தோன்றும். அன்று ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு உதவின அதே தேவனின் வல்லமை மகிமை இன்றைக்கு உங்களோடும் இருக்கின்றது என்பதை விசுவாசிக்கும் பொழுது கோலியாத்தை போன்று கெர்ச்சிக்கின்ற எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளையும் நீங்களும் எதிர்கொள்ளவும் முடியும், வென்றுவிடவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. பிரியமானவர்களே, சௌக்கியம் ஆரோக்கியம் பரிபூர்ண சமாதானம் சத்தியத்தின் வெளிப்பாடு. இன்று ஒரு வித்தியாசமான செய்தியை கர்த்தர் தந்து ஆவியானவர் எம்மோடு இடைப்படுகிறார். தேவன் தம்மை போலவே எம்மை சிருஷ்டித்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் மூலம் சாத்தான் ஏவாளிடம் என்ன சொல்கிறான் என்பதை பாருங்கள். அப்பொழுது சர்ப்பம், நீங்கள் இந்த கனியை புசித்தால் தேவர்களைப் போலாகி விடுவீர்கள் என்று தந்திரமாக வஞ்சிக்கின்றான். இப்போது உங்களை தேவன் தரக்குறைவாக சிருஷ்டித்துள்ளார். இந்த கனியை சாப்பிட்டால் தேவனைப் போல உயர்ந்த தரத்திற்கு வந்து விடுவீர்கள் என்று கூறுகிறான். அந்த இடத்தில் ஏவாள் இப்படி சொல்லி இருந்தால், தேவன் தம்மை போலத்தான் எம்மை உருவாக்கியவர், ஆகையால் நாங்கள் வேறொன்றாக மாற தேவையில்லை என்று அவர்கள் வஞ்சிக்கப்படாமல் இருந்திருப்பார்கள். ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஆனால் நாங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை சுதந்திரிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சௌக்கியம், அதாவது ஆரோக்கியம், வியாதியிலிருந்து நிரந்தர சுகமும் சத்தியமும் சமாதானமும் கொடுத்துள்ளார். சத்தியம் எங்களுக்கு மெய்யான விடுதலையை தருகிறது என்பதை விசுவாசிப்போமாயின் மேலுள்ள சகல ஆசீர்வாதங்களும் சமாதானமும் எமக்குரியது என்பதை அனுபவித்தில் கண்டுகொள்வோம். வார்த்தையின் வல்லமையை விசுவாசித்து ஆரோக்கியத்தையும் தேவ சமாதானத்தையும் வல்லமையான இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 18 ஜூன் மாதம் வியாழக்கிழமை 2026 ஆண்டு. இன்றைய நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் 93:4 வசனம். திரளான தண்ணீர்களின் இறைச்சல்களை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர் என்று இந்த நாட்களிலே வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த வேத பகுதியிலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்களின் இறைச்சல்களை பார்க்கிலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். அப்படியானால் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, சமுத்திரத்திலே நாங்கள் இந்த நாட்களை பார்க்கிறோம். அங்கே திரளான தண்ணீருடைய இறைச்சல்களை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனுடைய வலிமையான அலைகளையும் இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் எல்லாவற்றிலும் உன்னதத்திலே இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராம், அவர் வல்லம உள்ள தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வேதத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், மரியாள் சொல்லுகிறார்கள், வல்லம உள்ள தேவன் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்கிற இது எப்படி என்று பார்ப்போம். இருந்தால் அந்த வல்லம உள்ள உன்னதத்திலே இருக்கிற வல்லம உள்ள தேவனுடைய மகத்துவம்தான், அவருடைய கிருபை தான், அவருடைய மகிமை தான் இன்றைக்கு நம்மை ஜீவனை கொடுத்து இந்த பூமியில வாழும்படியாக அந்த நாட்களை வைத்திருக்கிறதே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய பலத்தினாலோ அல்லது நம்முடைய நினைவினாலோ நம்முடைய எண்ணத்தினாலோ அந்த நாட்களிலே அடுத்த காரியத்தை நாம் செய்ய முடியாது. அவருடைய வல்லமையினால் அவர் நினைத்தால்தான் அந்த காரியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஒரு தண்ணீருடைய இறைச்சல்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஏதோ ஒரு பயங்கரமான இறைச்சல்களைப் போல் இருக்கும். கடலுடைய அலைகளை பார்க்கிற வேளையிலே இந்த அலைகளுடைய அந்த வலிமையான சத்தத்தை பார்க்கிற வேளையிலே அதிருகிற விதமாக இந்த நாட்களில் இருக்கும். ஆனாலும் உன்னதத்திலே இருக்கிற என் தேவனுடைய வல்லமை இந்த நாட்களிலே புறப்பட்டு அந்த தண்ணீர்களினுடைய இறைச்சல்களையும் கடலுடைய அலைகளையும் இந்த நாட்களிலே அங்கே பாருங்கள், இந்த நாட்களிலே எப்படியாக அமைதிப்படுத்துகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே பாருங்கள் இந்த தேவனுடைய வல்லமையை அங்கே இந்த பகுதியிலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வல்லமை இந்த பூமியிலே இந்த நாட்களிலே விளங்குகிறதையும் மனுஷர்களுக்குள்ளே இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் விளங்குகிறதையும் இன்றைக்கு நாங்கள் உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களிலே இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால் வல்லமுள்ள தேவன் இந்த பூமியிலே அசைவை ஏற்படுத்துகிறார். பூமியிலே இந்த நாட்களிலே பாருங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு காலநிலைகளையும் இந்த நாட்களிலே அவரே நிர்ணயித்து இந்த நாட்களிலே அனுப்பி கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமியை சுற்றி இந்த நாட்களில் இருக்கிற கோள்கள் கூட பூமியிலே வந்து மோதாதபடி இந்த நாட்களிலே தன்னுடைய வல்லமையினாலும் தன்னுடைய மகிமையினாலும் இந்த நாட்களிலே அவைகளை இந்த நாட்களிலே தடுத்து நிறுத்தி இந்த நாட்களிலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு மகத்துவமான அவருடைய செயல்கள்! அவர் சொன்னால் ஆகும், கட்டையிட்டால் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று பார்க்கிற வேளையிலே அந்த வல்லமுள்ள மகத்துவமான தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களையும் வல்லமுள்ள காரியங்களையும் இந்த நாட்களிலே அங்கே செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையோட கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கிலையும் தேவனுடைய வல்லமை இந்த காலை வேளையிலே விளங்கும்படியாக இந்த வேளையில் அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
4: God who has risen from the dead, I exalt you. God who lifts me up. God who loves us. God who made the world, I worship you. God who meets our needs, I praise you. God who remembers the covenant. God who sets me on high places. God who fills us, I adore you. God who strengthens. God who stretches the heaven all around. God who turns the captivity.
5: Recording in progress.
4: Good shepherd, I lift you up. Giving and forgiving God, I worship you. Giving of abundant mercy, I glorify you. Giving of everlasting consolation. Giving of eternal life. Giving of a clean heart, I adore you.
6: Giver
7: of health. Giver of might, I worship you.
6: Hallelujah.
7: Giver of power over nations. Giver of 10 commandments and statutes. Giver of the crown of life, I praise you. Giver of the water of life freely, I lift you up. Giver of victory. Giver of white raiment. Glorious Father, I praise you. Glorious God, I exalt you. Glorious King, I lift you up.
6: Amen.
7: Glorious Lord Jesus, I adore you. Great God, I worship you. Great High Priest, I glorify you.
8: Amen.
7: Great in Amen. Council.
8: 18th தேதி 6ஆம் மாதம், 18ஆம் தேதி ஜூன் மாதம், 18ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையே மனுஷன் கண்டுபிடியான். ஆமேன். பிரசங்கி 3:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 20, எசாயா 42 பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 1 யோவான் 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையுடன் கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. புதிய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்கள் சகோதரி டாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இரவு வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை வழி நடத்த காலை வேளையிலே தக ஊழியர் பாசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையில் இருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் நாங்கள் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறிக்கொண்டு வரவேற்று கொண்டு பாஸ்டர் நஹோமி லோகனவருக்கும் காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லோடமா. ஆமென். இந்த வேளையிலும் துதி ஆராதனைகள், ஜெபங்கள், பாடல்களுடன், வேத வார்த்தைகளுடன், சாட்சிகளுடன் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you.
5: தெய்வமே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறார். கிருபைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. தாப்பினே, பாடல் மூலம் உண்மை உயர்த்த, உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க எப்பொழுதும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல இதயத்தை கொடுக்கும்படி செவிக்கிறோம். காற்றடித்தால் என்ன, புயல் அடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, தகப்பன ஆகிய தகப்பனே, உம்முடைய ஆண்டவரே தேவனே, மூலக்கல் ஆகிய இயேசு கிறிஸ்து எங்கள் அஸ்திபாரத்திலே நிற்க எங்களுக்கு கிருபதாரமப்பா. தகப்பன ஆகிய தேவனே, எமக்கு சூத்திரமையா சூத்திரம், நீரே எங்களுடைய ஆதாரமப்பா. ஆண்டவரே எமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ராஜா உமக்காயோடுவோம், உப நாமம் சொல்லுவோம், நானும் எழுத்தாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமமும் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, எந்த வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, எந்த வாழ்வின் பாக்கியமே. முழந்தார் படியும் தருது, நான் முழந்தாய் படியும் தருது, நானும் நாங்கள் ஜீவாய் உழைப்பதில்லை, இன்பம் உண்டாக பிள்ளைகளை பெற்றதில்லையா பாராஜா. தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே, நீரங்கள் கோட்டை எங்களாரன் ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு எல்லாம் பாராஜா. பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளும் விடுதலை ஆக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே முத்து சூத்ரமையா சூத்ரமையா சூத்ரமையா சூத்ரமையா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா.

குடும்பங்களை பார்த்து கொள்கிற தேவன், வருமானங்களை பார்த்து கொள்கிற தேவன், பார்த்து கொள்கிற தேவன், சுமச்சத்தில் பார்த்து கொள்கிற தேவன், ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆதாரம் அப்பா, நீரே எங்களுக்கு சோய்ஸ் ஆண்டவரே, நீரே எங்களுடைய துணி அப்பா ராஜா, ஹாலேலூயா. சமாதான தருகிறேன்

சமாதானம் தருகிறேன்.

சமாதானம் முழுவதும் பரிசுத்தர் பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனியேனும் வருபவரே முழந்தாய் படியிட்டேன் நான் முழந்தாய் படியிட்டேன் தேவனே மூரியா மலைக்கு போகின்ற வீழிலே மகன் கேட்டானப்பா ஹாலேலூயா ராஜா அப்பா இங்கே நெருப்பு இருக்கிறது ஹாலேலூயா விறகு இருக்கிறது எங்கே அப்பா ஆண்டவர் சொல்லுகின்ற வீழிலே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்பா நீங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறது நிறைவினால் வாய் பேசும் ஆண்டவரே அப்பா மரணத்தை ஜீவனை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆசீர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பாக வைக்கிறேன் நீ ஜீவனை தெரிந்து கொள்ள சொன்னீங்களா ஜீவனை தெரிந்து கொள்கிறோம் எங்க பிள்ளைகளுக்காக ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறோம் எங்க குடும்பங்களுக்காக ஜீவனை தெரிந்து கொள்கிறோம் திருச்சபைக்காக ஜீவனை தெரிந்து கொள்வோம் நான் வாழ்வு கொடுக்கவும் நான் ஜீவன் கொடுக்கவும் அன்றுவரே நீங்கள் பரிபூர்ணம் அடைய வந்தேன் சொல்லி இருக்கிறீங்களா ராஜா அன்றுவரே நல்ல மேற்பந்த நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார் தகப்பனே என் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஆண்டவராக தேவனே நிறைவேறிய அதிசயங்களை காண செய்கிற தேவன் அற்புதங்களை காண செய்கிற தேவன் தாய்மடியில் தவறு என்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவறு என்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவறு என்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவறு என்ற குழந்தை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் கவலை இல்லையே கலக்கம் இல்லையே கவலை இல்லையே கலக்கம் இல்லையே கர்த்தகரம் பிடித்து கொண்டே நான் கர்த்தகரம் பிடித்து கொண்டே எது குறித்தும் பயம் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் தாழ்ந்துவிட்டேன் நான் அல்லேலூயா ஆராதிக்கிறோம் அதிசயமானவரே ஆராதிக்கிறோம் எல்லாரத்தையும் பார்த்துக் கொள்கிறதுனப்பா ஆண்டவரே சேர்த்தரிக்கிறோம் ஐயா உடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலாம் குருவிக்கு வீடும் தகவலாம் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் உள்ளதே ஆண்டவரே குஞ்சுகளை நம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஐயா உங்கள் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் ஐயா பாருமாண்டவரே தேவனே மக்கள் சோத்திரம் ஐயா ஆண்டவரே ஆயிரம் நாளை பார்க்கலும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களை வாசம் பண்ணுவதை பார்க்கலும் உடைய ஆலயத்தின் வாசல் படியிலே உடைய பிரசனத்தை தண்ணீர் படியை நாங்கள் நாடுகிறோம் அப்பா நீ எங்களுக்கு ஆதாரம் அப்பா ஹால

செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன்.

துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, என் தகப்பனே மக்கள் சோத்திரம் ஐயா, ஹாலேலூயா. நாங்கள் மரணம் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புங்க பயப்படும், தேவீரங்களோடு கூட இருக்கிறீங்க. உங்களுடைய கோல் உங்களுடைய தடி எங்களை தேற்றுகிறதப்பா. எங்க சத்ருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. உங்கள் பாத்திரங்கள் ரொம்ப வாடுகிறதப்பா. கர்த்தாவே வீரங்கள் மீட்பராய் இருக்கிறீங்கள் ஐயா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா, உங்களுடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேக தைலத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மூடும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய அபிஷேகம் ஆண்டவரே முகங்களை முறிக்கிறதப்பா ராஜா. ஆண்டவராக தேவனே முக சூத்திரம் என் ஆவியானவரே நடத்துவீராக, என் பிதாவே நடத்துவீராக ராஜா, என் தகப்பனே நீங்க நடத்துவீங்களாக ராஜா. ஹாலேலூயா முக சூத்திரம் ஆண்டவரே. சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பெறம் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் ஹாலேலூயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல் பிளநடைந்து செட்டகளை அடித்து இளம்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹாலேலூயா. தகப்பனே மக்கு சோத்திரமப்பா. துணையாளரே துணையாளரே துணையாளரே துணையாளரே இணைய

தாய்மடியில் தவழுகின்ற குழந்தைய போல தகப்பனியே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான்.

போல தகப்பனியே மடியிருந்தாண்டவரே மைசோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த வேளையிலும் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துயரப்பட்டு தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே அப்பா, ஆண்டவரே விதவைகள் ஆண்டவரே உண்மை நம்புவார்களாக ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அநாதைகளுக்கும் படி அளக்கிறது என் தேவனே உமக்கு சூத்தரிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையிலும் துதிக்கிறோம் தகப்பனே அப்பா, பிதாவே ராஜா, ஆண்டவராகிய தேவனே ராஜா, உங்களுடைய சித்தம் பரமண்டலங்களை செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்யப்படும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே, நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிற தேவனையா, அற்புதங்களை காண செய்கிற தேவனப்பா, விடுவிக்கிற தேவனப்பா, தலைகளை உயர்த்துகிற தேவனப்பா, தடைகளை நீக்குகிற தேவனப்பா ராஜா. எங்கள் வாழ்வு வெறுமையான வாழ்வா இருக்காதபடி அநேக ஜனங்களை போஷிக்க ஆண்டவரே, அநேக ஜனங்களை தூக்கி விட, அநேக ஜனங்களை இருளிலிருந்து இழுத்து விட ஆண்டவரே கிருபையாய் பயன்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தகப்பனே அப்பா, பிதாவே உமக்கு சூத்திரம் ஐயா. என் உயிரே

ஆண்டவராகிய தேவனே நமக்கு சூத்திரம். ஆபிரகாம் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வித்து அவனை பெருக பண்ணினியப்பா. தகப்பனேமுக்கு சூத்திரம் ஐயா. இல்லாதவர்களை இருக்கிற போல் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே சரீரம் செத்த ஒருவனால் ஆண்டவரே தேவனே அப்பா இன்னிறந்த பிள்ளைகள் பிறந்தார்கள் அப்பா. ராஜாமுக்கு சூத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உடைய நாமத்துக்கு மகிமைய செலுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனான ஆண்டவரே அப்பா உமக்கு ஆண்டவரே அப்பா எல்லா மகிமையும் செலுத்துகிறோம் அப்பா. நிறே ஆண்டவர் அப்பா, நிறே உலகத்துக்கு ஆண்டவரே ஒளியாய் வந்தவர் அப்பா ராஜா. இந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நீங்கள் தான் அப்பா ராஜா. தகப்பெனியமுக்கு சூத்திரம் ஐயா. ஹலிலுயா. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை

0: ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறது நீங்க தானப்பா ராஜா. ஆண்டவரே அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீரோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீரோ. பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய தேவன் நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவோ தகப்பனே. இந்த நாளில் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரை விட்டு வந்த தேசத்தை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தகப்பனே எங்கள் சபைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். தடைகள் நீங்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தேவரீர் கூட இரும். ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அந்தந்த நேரங்களில் நேர்த்தியா செய்ய எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமீன் ஆமீன். பக்கத்து வீட்டிலே உங்களுக்கு கிட்ட வீடு இல்லை, அதனால பக்கத்து வீட்டு ஆக்களும் ரட்சிக்கப்படுவார்கள் அபிஷேக மலையிலே. கத்தருக்கு சோத்திரம். கத்தர்தாமே இந்த அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினீர்கள், மிகுந்த சத்தத்தோடும் வழி நடத்தினீர்கள், உற்சாகமாக வழி நடத்தினீர்கள். கத்தர்தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களோட வீட்டுக்கு இந்த ஒரு சத்துராதும் கிட்ட வர முடியாது. அபிஷேகத்திலே ஓடிவார்கள். கத்தருக்கு சோத்திரம். பாடல்களை இந்த காரியங்களை வீட்டில் செய்யும் பொழுது சத்ராதி கேட்டுக்கு முன்னாலே ஓடி விடுவான். அப்படியாக அந்த ஆண்டவருடைய பாடல்களை போடுகின்ற பொழுது அவரை நோக்கி கூப்பிட்டு துதிக்கின்ற பொழுது சத்ராதி ஓடி விடுவான். ஆமேன். கதற்கு சோத்திரம்.
0: ஆமேன்.
1: வாழ்த்துக்களும் அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் அருமையான அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். பாடல்களோடு துதிகளோடு வார்த்தைகளோடு வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். கத்திர தாமே அவர்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் அவருடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமை கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சௌதி ஜெனட் கூட ஒரு புத்தகத்தை தொடர்ந்து வெளியிட இருக்கிறார். அது நம்முடைய சபையிலே வெளியிடக்கூடியதாக இருக்கும். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமீன். ஆயத்தப்படுத்துவோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமை உடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளை கால வேளையிலே திரும்பவும் இதே வேளையிலே சந்திப்போம். ஆமீன். வெளிச்சம் இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்று 18ஆம் தேதி 6ஆம் மாதம், 18ஆம் தேதி ஜூன் மாதம், 18ஆம் தேதி ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 2:02 இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒளிபரப்பாக இருக்கும். பகல் நேரத்திலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு நேரத்திலே நித்திய வெளிச்சம் நேரமாக புரோகிராமாக வழி நடத்தப்படும். இந்த வேலை ஊழியர்கள் இணைந்து வழி நடத்துவார்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொருவருக்கு பொறித்து கொடுத்திருக்கிறோம். அவர்கள் நித்திய வெளிச்ச நேரத்தை இரவு வேளையிலே செய்வார்கள். இந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூட இணைந்து இருக்கிறவர்களையும் அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறவன் ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து விட்டு சென்று விட்டார்கள் ஒரு சிலர், அவர்களையும் கத்தர் தங்கு தடையின்றி இணைய கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளுக்கான வசனம், அவர் இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ஆமீன். செய்து முடித்து விட்டார் எங்களுக்காக. உலகத்தையும் எங்கள் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியார். ஆமீன் ஆமீன். பிரசங்கி 3:21 அன்னைக்கு ஒன்று 3:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்ளுவோம். கத்தர்தாமே பரிசுத்தாவியானவர்களே எங்கள் உள்ளத்திலே வைத்தும் இருக்கிறார். ஆமேன். எங்களுடைய ஆலயங்கள் வெளியில் அல்ல, எங்கள் நாங்களே ஆலயம். ஆமேன். இந்த நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 20, ஏசாயா 42, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடுந்தும் 1 யோவான் 5வது அதிகாரம் இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேட்டிருப்பீர்கள், விசுவாசிக்கிறோம், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையிலே நாளைய நாளுக்கான வாக்கு தத்தங்கள் ஜீவமன்னா ஜீவ வார்த்தை நற்சிந்தை இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். நாளைய நாளுக்கான வாசிப்பையும் அனுப்பி தந்து விட்டோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனையம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சௌரி சிசிரியாமா லண்டன் யூகேலிருந்தும், இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். உங்களில் ஒரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையில் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஞானத்தவர்கள் நியமன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். கத்திரதாமே வழி நடத்துவாராக. எங்களுக்கு கடந்த சில நாட்களாக நல்ல மழை மழையை பல இடங்கள்ல நான் நினைக்கிறேன் வான்கூர்ல மழை இல்லை என்று தண்ணியை யூஸ்
2: பண்ணி நீங்க கார் எடுத்துட்டு போகலாம்.
1: மழை
2: அவனுக்கு பசியா இருப்பானே, நான் பாருங்க நிக்க சொல்ல வன் வரையில இல்ல அவனுக்கு.
1: டோலி உங்களுடைய மைக்கை கட் பண்ணுங்க. அதே வேளையில் வான்கூவர் பகுதியிலே அங்கே தண்ணிக்கு கட்டுப்பாடு கொடுத்துருக்கிறார்கள். காரை கொடுத்து கழுவ முடியாது, பூங்கன்றுகளுக்கு தண்ணி ஊற்ற முடியாது அப்படியாக. ஆனாலும் எங்களுக்கு நல்ல மழையை இந்த கடந்த இரண்டு வாரங்களாக மழையை தந்திருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து செல்ல சௌரி ஜானட் அவர்களை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஊழியங்களை வழிநடத்துவார். பிரைஸ்லோட்டமா
0: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானுடைய நடத்தி கொண்டிருக்கிறியா நான் குடும்பத்தையும் சொந்ததையே தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. என்னாலே நாங்கள் யோவான் 6:63 இயேசுவானவர் சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். ஆவியோ ஈப்பிக்கிறது, மாமிசமோ ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஆவியே என்று சொல்லி கண்டால் அதிலே தேவனுடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவி, இந்த மூவரும் ஒருமித்து எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் எங்களுக்கு வெற்றிகரமாய் செயல்பட அவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதிலும் நமது சொந்த மொழியை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் எங்கள் இனத்தை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், எங்கள் மொழியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். வாருங்கள், அப்போஸ்தலர் 2:11 தேவனுடைய மகத்தான கிரியைகளை அவர்கள் நம்முடைய சொந்த மொழியில் சொல்வதை கேட்கிறோம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், எங்களுடைய சொந்த மொழிகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எங்கள் சொந்த இனத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். தேவனுக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் எங்கே பிறக்க வேண்டும், எந்த மொழியை பேச வேண்டும் என்பது அவர் எமக்கு நியமித்து தந்தவைகள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் எந்த தாய் தகப்பனையும் அங்கு தெரிவு செய்கிற காரியம் எங்களிடத்திலே இல்லை. அங்கு பிள்ளைகளை எங்களுக்கு கொடுக்கிறவர் அவரே, தாய் தகப்பனாய் வைத்திருக்கிறவரும் அவரே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படி எங்களுக்கு நடக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நற்செய்தி எல்லா தேசங்களுக்கும் எல்லா மொழிகளுக்கும் உரியதுதான். ஆனால் தேவன் பெந்திகோஸ் நாளன்று தேவனின் மகத்துவமான கிரிகளை மக்கள் தாங்கள் சொந்த மொழிகளில், தாய்மொழிகளில் கேட்டார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே தேவன் மனித மொழிக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு எல்லா மொழியும் அறிந்தவர். ஆவியோடும் உண்மையோடும் ஆதனை செய்வதும் ஜெபம் பண்ணுவதும் தான் எங்களுடைய முக்கிய காரியங்களாய் இருக்கிறது. ஆனால் சொந்த மொழியே இனத்தை நாங்கள் மறந்துவிட

0: ஏனென்றால் சொந்த மொழியில் ஆராதிப்பதுதான் சிறந்ததாய் இருக்கும் என்பதை எங்களுடைய பூர்வ பாதியை நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பூர்வ பாதியை எப்படி என்று கேட்டு அறிந்து நாங்கள் அதன்படி நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவன் அவன் தன் சொந்த மொழியை பயன்படுத்துவதுதான் அங்கு நம்முடைய மொழியிலே இருக்கிற நுணுக்கங்கள், சொல்லாடல்கள், இலக்கணங்கள், இலக்கியங்கள், இப்படிப்பட்ட அம்சங்கள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு பட்டதா இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்றதா எங்கள் தமிழ் மொழி, தமிழ் வேதாகமும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மற்ற மொழிகளே நாங்கள் பார்க்கும் போது அது எங்களுக்கு கொஞ்சம் விசனமாய்த்தான் தோன்றுறது. இது என்ன, இது இப்படி இருக்குது. ஆனால் எங்களுடைய தமிழ் மொழியிலே, நாங்கள் படித்த மொழியிலே பார்க்கும் போது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த பெரியா மக்கள் உன்னதமான முன்மாதிரியை எமக்கு இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த ஆவலோடு வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையான அந்த காரியங்களை அன்னதினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா இந்த பெரியா மக்கள் அங்கு ஆண்டவரை தேடினார்கள். பகுத்தறிவு உடையவர்களாய் வார்த்தையிலே வேரூன்றினார்கள். இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை நாங்கள் தேடும் போதுதான் இந்த பகுத்தறிவுன்றது மனிதனுக்குள்ளே விருத்தி அடையும். அந்த விருத்தி அடைந்து அது வேரூன்றும் போது ஒரு இரக்கம், தயவு, மனதுருக்கம், அன்பு எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ளே சேர்ந்து கொள்ளும். ஆகவே எங்களுடைய மொழியிலே நாங்கள் எங்கள் அறிவு, படிப்பு, கீழ்ப்படிவு, தாழ்மை எல்லாமே எங்கள் மொழியிலே அதிகமாய் இருக்கிறது. மற்ற மொழிகளை விட எங்கள் தமிழ் மொழியிலே ஆராய்ந்து படிக்கும் போது எங்கள் தமிழ் மொழியிலே இருக்கிற நுணுக்கங்கள் அதிகமாய் இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் தமிழ் மொழி விருந்தோம்பல், கீழ்ப்படிவு, தாழ்மை இப்படியா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு கற்க முடியாத சூழ்நிலையில எங்கள் பிள்ளைகள் இருக்கிறபடியால் அதிலே அவர்கள் குறைவுபட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே இதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் தேவனுடைய நீதியின் நியாயமும் அங்கு சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஆகவே கிருபையின் சத்தியத்துக்கு முன்பாக இந்த எங்களுடைய சொந்த மொழியிலே சொந்த இனத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நாமே கூட இருந்து வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வார் என்று பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த எல்லா தேசங்களிலேயும் தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் யுத்தங்களுக்குனால பலவிதமான வேலை வாய்ப்புகளுக்கு உண்டாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் இன்றைக்கு யூதர்களுக்கு அடுத்ததாக வாழுகிற பல நாடுகளில தமிழ் மக்கள் வாழுகிறார்கள். ஆண்டவரே, இந்த நித்திய வழித்தின் சங்கம் ரேடியோவோடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே அவர்கள் இயேசுவை அறிகிற காரியத்தை அறிந்து கொள்ள, ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை அறிந்து கொள்ள, அவர்களுடைய பாரம்பரிய மதங்கம் ஆகிய விக்கிர ஆராதனைகள் இப்படியான பாவ காரியங்களிலே இருந்து எப்படி நீர் அபிராமை பிரித்தெடுத்தீரோ, எப்ராமை பிரித்தி எடுத்து அவனுடைய பேரை மாற்றி ஆபிரகமாக மாற்றி ஈசாக்கை கொடுத்து இயேசுவாக இயேசு உதித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமின் பேரை ஆபிரகாம மாற்றி ஆபிரகாமுக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நீர் இன்றைக்கு இந்த இடத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ஆபிரகாமின் சந்ததியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆபிரகாமின் சந்ததியானவர்கள் நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூலமாக தாவீது

0: இயேசு மூலமாக எங்களுக்கு தருகிற அந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா இடங்களிலும் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தாமதிக்கிறார் என்று சொல்லுகிறபடி இயேசு வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும். விசேடமாக எல்லா தமிழ் மக்களும் இந்த நித்திய வெளிச்சம் சங்கம ரேடியோவுடாக அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பதை அறிந்து கொண்டு ரட்சிப்பை பெற்று எங்களுடைய பாவத்துக்காக ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய பாவங்களுக்காகவும் இயேசு காயப்பட்டார். ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய அக்கிரமங்களுக்காகவும் இயேசு அந்த சிலுவையில நொறுக்கப்பட்டார். ஒவ்வொரு தமிழ் மக்களுடைய சமாதானத்துக்கும் இயேசு அந்த சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருடைய தள்ளும்புகளால் ஒவ்வொருவரும் குணமாகிறோம், குணமாகி விட்டோம் என்ற விசுவாசத்தோடு இந்த தமிழோசை உலகம் எல்லாம் இயேசுடைய வேதாகமத்தை அறிந்து அவர்கள் இந்த தமிழ் மக்கள் வாழுகிற எல்லா தேசங்களிலேயும் இயேசு மூலமாக பாரதியின் கனவு தேமதிர தமிழோசையை இந்த உலகம் முழுக்க பரம்ப வேண்டும். பாருங்கள், அது இப்படியாக இயேசுவை அறிவிப்பதன் மூலமாக அந்த மெய்யான தெய்வமா உன்றான மெய்த்தவனாய உண்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறார் என்ற ஒரு உணர்வோடு வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களோடு விசேடமாக இடைப்படுவீராக. ஆபிரகாம் என்னுடைய தகப்பனார் ஆண்டவரே அவரிடம் அந்த ஒரு இந்து கலாச்சாரத்தில பிறந்த அவருடைய தகப்பன்மார்கள் இப்படியான இந்து விக்கிரகங்களை செய்து விக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆண்டவரே இன்றைக்கு பல தமிழ் மக்கள் இப்படியான இந்து கலாச்சாரத்தில் இருக்கிறார்கள். நீர் ஆபிராமை பிரித்தெடுத்தது போல இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரித்தெடுத்து அந்த விக்கிர ஆராதனை என்ற கட்டுக்கள்ல இருந்து பாவத்திலே இருந்து சாபத்திலே இருந்து அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத எரிச்சல் வரக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து பிரித்தெடுப்பிறாக. ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுப்பிறாக. இயேசுவை உண்மையோடும் ஆவியோடும் இயேசுவை தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு நகரங்களும் பட்டணங்களும் கிறிஸ்தவ நாடுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த அடிமை வாழ்விலிருந்து பாவ வாழ்விலிருந்து சாப வாழ்விலிருந்து உயிருள்ள தெய்வமாகிய ஒன்றான அமைத்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பியவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவர்கள் ஒவ்வொருவரையும் பரலோக பாதையில இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் கூட இடைப்படுவீராக. மதம் ஒரு பாவத்து பாவத்து பாவத்துக்கு இழுத்து செல்கிறது. எல்லா மதங்களும் மெய்யான தேவன் ஒன்றான மெய்த்தேவனை அறிகிற அறிவை கொடுத்து ஒவ்வொரு தமிழ் மக்களின் சுயிட்சமாக வாழ சமாதானமாக வாழ இயேசு அறிந்து கொள்வது என்பது மத மாற்றமல்ல, மனதை மாற்றிக்கொள்வது. தவறான பிசாசனுடைய பாவ வாழ்விலே இருந்து இயேசுவின் பக்கத்திலே நீதியை கற்றுக்கொள்வது. சத்தியத்தை அறையுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த மெய்யான சத்தியம் இயேசு என்பதை ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. இந்த தமிழ் மொழி இயேசு கூடாக எல்லா தேசங்களிலேயும் தமிழ் மக்கள் மூலமாக உம்முடைய ரகசியங்களை உம்முடைய வெளிப்படுத்தல்களை கொடுத்து ஒவ்வொரு தமிழ் மக்களும் இயேசுவை அறிந்து கொள்வார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் செய்கிற ஊழியத்துக்காக பல நாடுகளில் இந்த மக்கள் கேட்கிறதுக்காக இயேசு ரட்சகர் என்பதை அத்தனை மக்களும் அறிந்து சுகத்தோடு விடுதலையோடு இது தேவனுடைய வார்த்தை என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஒவ்வொரு வீடுகளிலேயும் தேவனுடைய மகத்துவங்களை பேச வார்த்தையின் வல்லமையை பேச கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். குடும்பத்தை ஆசீர்வதியும் ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். தமிழ் மொழி மேல இருக்கிற பற்றுக்காக அந்த மகளை ஆசீர்வதியும். அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டு அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக. முதன் முதலாக எழுதப்பட்ட வேதாகமத்துக்காக தமிழ் வேதாகமம் தமிழோ மொழி இந்த 5 கண்டங்களில் பரவப்பட இயேசுவை அறிகிற அறிவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். மூலியம் சேர்வர்களுக்காக ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படும், ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் பலங்கொடும், பலங்கொடுத்து ஊழியக்காரர்கள் சுகத்தை விரும்புகிற தேவன். ஊழியம் செய்கிறவருக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்கிற தேவன். இயேசுவை அறிகிற அறிவை இன்னும் அதிகமாக கொடுத்து உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய 1000 வருட ஆட்சியிலையும் அதன்பின் நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த வாழ்வையும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் விசேடமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவர் நிச்சயமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் அளவுக்கு அதிகமாய் அங்கு பெருக வைப்பாராக. கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்துவாராக. அவருடைய கரம் உங்களை நடத்தும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு
0: அப்படியே ஆகட்டும். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் டோலி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். டோலி சிஸ்டர், நன்றி, நன்றி. நீங்கள் அன்றைக்கு நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம். கத்ததாமே உங்களை அந்த ஆசீர்வதித்து நடத்துவாராக. நீங்கள் இந்திய நல்ல இலங்கை தேசத்துக்கு ஐயவும் பண்ணுங்கள். இலங்கை தேசம் முழுவதும் அங்கு கிறிஸ்துவின் சந்ததியாய், இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற வேணும் என்று சொல்லி, அவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா துன்மாக்கங்களும் மாற வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். நன்றி. எல்லா கனமகிமே கர்த்தருக்கே உரியது. நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரமான ஆண்டவரே, தினமும் அதிகாலையில் தேடுகிற புதிதான கிருபைக்கு நன்றி செலுத்துற அப்பா. நம் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்தில நேரத்திலும் ஆண்டவரே உமதுக்கு கிருபை போதுமையா அப்பா. உமது கிருபையினால இந்த காலை நேரம் ஒவ்வொருவரையும் புதிதாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிற அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்துல இருக்கிற மக்களுக்காக ஜொபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஜெபமே ஜெயம் என்று கூறி எங்களுக்கு ஜெயம் கொடுத்து இன்று வரையும் ஜெயம் கொடுத்து நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. கிருபை, கிருபையா உங்களுடைய கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால முடிசூற்றி அப்பா இந்த மக்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்துக்கு அர்த்தம் செய்யப்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நிர்மூலம் ஆகாத நிற்பதுமே உங்களுடைய கிருபை மட்டுமே. சுத்த கிருபைக்காணி நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாதவரே, இன்று இந்த காலை நேரம் நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை அனுப்புமையா. உங்களுடைய பிரசன்னத்தை அந்த நாட்டில் அனுப்பி இலங்கை தேசுற தமிழ் பேசுற மக்களுக்கு ஆண்டவரே அப்பா, எல்லா சபைகளையும் எல்லா மனிதர்களுக்களையும் ஆண்டவரே உங்களுடைய ஆதி அன்பை அனுப்புங்க ஆண்டவரே. அந்த பெந்தகாஸ்த நாளிலே அப்பா வெடி முழக்கம் போல அதர்ந்து அந்த இடம் அதிர்ந்து செய்ய அவங்க ஜபிக்கும் பொழுது அந்த இடம் அதிர்ந்த போல அப்பா. இப்பொழுதும் இந்த இலங்கை தேசத்துல எல்லா மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே அவங்களோட ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ள ஒரு புதிதான வெள்ளமே அனுப்பி அவர்களை விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ள அவங்களை மறைத்து வச்சு அவங்களோட பாவங்களை மன்னித்து அப்பா நீரே ஒரு தேவ நீர் நீங்க மட்டும்தான் ஒரு தேவர், ஒரே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களோட இருதயங்களை தொட்டும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் அறிந்து மறியாம இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்பா உங்களோட தாயவையும் இரக்கத்தையும் கொடுத்து அப்பா அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. ரட்சிப்பு உங்களிடத்திலிருந்து மட்டுமே வரக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி, நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று கூறியபடி கூறிய வாக்கு தத்தத்தின்படி அப்பா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் அன்பு கிருபை யாவற்றை அபிஷேகத்தை அனுப்பி அவர்கள் உங்களுக்கு அவர்கள் எல்லாரும் உங்களுக்குரியவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் அப்பா. உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறதாக தினமும் வெற்றி கொடுக்கிற தகப்பன் அப்பா, அதி காலையில் உங்களை துதிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுக்கு அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூற்றுகிறீர்கள். அதே போடி ஆண்டவரே அந்த இல்லங்கத்தில் உள்ள மக்கள் யாவரே அப்பா, என்ன விதமான தடைகள் இருந்தாலும் இயேசு அப்பா நீங்க எங்களே தேடி வந்தீர்கள் ஐயா. அதே போல ஆண்டவரே அந்த மக்களை தேடி உங்களால செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க அவர்களிடத்துல போயிட்டு உங்களுடைய அந்த இருதயங்களை சுத்தமாக்கி அப்பா நீங்களே ஒரு தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற அந்த அங்க உள்ள இடங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய ரத்தத்தை தள்ளிக்கிறனையா அப்பா. எழுந்து பிரகாசி உன்னொளி வந்தது என்று கூறத்தக்கதாக உங்களுடைய ஒளியை அனுப்பி இருளில் உள்ள மக்களை அப்பா ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் எங்களுக்கு தந்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா ஒரு நிமிடமும் ஓய்வு எடுக்காத வண்ணமாக 24/7 அவங்க உங்களோட பாதத்தடியில் இருந்து உங்களோட சித்தத்தை செய்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அதிகமாக உங்களுடைய அன்பினால் அனைத்து அபிஷேகித்த அப்பா உங்களுடைய கிருபியால் புதிதான கிருபியால் மூணுமலாக முடி சுற்றும்படியா ஜபிக்கிறேன். இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஊழியங்களை உங்களோட கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க நீங்க அழைத்து வந்த தகப்பன், நீங்க அழைத்து வந்த ஊழியக்காரர் யாவரையும் அப்பா உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தை பின் நடத்த கிருபை கொடுங்க. பாஸ்டர் நியோமி லோகனுக்கான ஜபிக்கிற அவங்கள சபை நடத்துற ஒவ்வொரு ஆத்துமாக்கள் புதிய ஆத்துமாக்களை அனுப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். அவங்கள போக்கிலும் மரத்திலையும் கூடியிருக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருற அதிகாலை நேரம் ஆண்டவரே நேரம் பார்க்காத வண்ணமாக்க உங்களுக்கு அந்த பிரித்து வைத்து ஊழியம் செய்யற அந்த சிஸ்டர்ஸையும் பிள்ளைகளையும் ஹஸ்பண்டையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதும் அப்பா நாங்க பெற்றுக்கொண்ட இந்த பெரிதான ஆசீர்வாதத்துக்கு நான் நன்றி செலுத்தும். பெரிதான அழைப்புக்கு நாங்க பாத்திரராக இருப்பதற்கு எங்களையும் ஆண்டவரை தாழ்த்தி கொடுமை கரத்துல இந்த காலை நேரம் ஒப்பு கொடுக்கிறேன். வேற சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவரோட தேவையை சந்திங்க அப்பா. உங்களுக்குரியவராக எங்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்தப்பா உங்களுடைய அன்பினால முடிசூற்றும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நிற்கத்தர் நல்லவர் பெரியவர் இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே வேற போறவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி. யாரையும் கூட யாவரையும் கூட பரிசுத்தமான கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலும் அப்பா நன்றி நன்றி இயேசுவே நன்றி. எனக்கு அடைக்கலமா இருக்க உன்னதமான கத்தரை எனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையாய் பொல்லாப்பு உனக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வாக்கு தத்தின்படி அப்பா ஒரு வாதையும் ஒரு தேரையும் அணுகாத வண்ணமாக யாவரின் இரத்த கோட்டைக்களை மறைத்து வைத்து இன்னைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தால யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டொலி சிஸ்டர். கேட்டர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன்
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்கள் எங்கள் தேச மருத்துவ துறைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மருத்துவ துறைகள் அங்கு நோயாளிகள் அங்கு அவர்களை சேதப்படுத்தாதபடி தேவன் தாமே காத்து நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்கள். தேவதாயவு அங்கு உண்டாக வேண்டும். எல்லா வேலை செய்யற ஊழியர்களுக்குள்ளே தேவதாயவை ஆண்டவர் வைக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
4: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த புதிய நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கத்தாவே அப்பா எத்தனையோ தேசங்களிலே கத்தாவே அவங்களுடைய சொந்த மொழிகளிலே வேதாகமம் இல்லாதபடிக்கு கத்தாவே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. ஆனாலும் கூட தேவன் எங்களுடைய மொழியிலே எங்களுக்கு ஒரு வேதாகம அடித்து கொடுத்து கத்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாய் தேவன் கொடுத்த இந்த மகத்தான கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம். இலங்கை தேசத்திலே இருக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மருத்துவ துறைகளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வியாதி படுக்கையிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வியாதி படுக்கையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே எத்தனையோ பிரதேசங்களிலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே. அப்பா மருத்துவமனைகள் இல்லாத படிக்கு எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே, அவர்களுக்கு எல்லாம் மருத்துவமனைகளை கட்டி கொடுக்க சுகாதார பிரிவுகள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் அதிகாரிகள் அப்பா ஸ்தோத்திரம் கவனம் செலுத்த தேவன் கிருபை பாராட்டும்படி வெளிநாட்டுக்கு போறாங்க தகப்பனே. ஆனாலும் இந்த தேசத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா வைத்தியர்கள் இல்லாத படிக்க கத்தாவே, அநேக பற்றாக்குறைகள் கத்தாவே, வைத்திய பற்றாக்குறை தாதிமார் பற்றாக்குறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி, இப்படியான காரியங்கள் எல்லாம் தேவன் அப்பா நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வைத்திய சாலையில்லை கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே மருந்து மாத்திரைகள் கத்தாவே அப்பா 480 அதிகமான மருந்துகள் குறைபாடுகள் இருக்கிறது கத்தாவே. அப்பா வைத்திய சாலைகளிலே ஆபரேஷன் மற்ற தேவைகளுக்கான உபகரணங்கள் இல்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா அந்த சுகாதார அதிகாரிகள் இதுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்க அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க இடைப்பட்டு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ பிள்ளைகளுக்கு கத்தாவே வைத்தியசாலைகளுக்கு சென்றா கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெளியிலே மருந்து எடுக்க கொடுக்குறாங்க தகப்பனே. ஆனாலுமே எவ்வளவு பேருக்கு வெளியிலே வந்து அந்த மருந்துகளை வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க தொட்டு சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா வைத்தியர்களா கைவிடப்பட்ட நிலையில அநேகர் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே, அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நீங்க சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே பரம வைத்தியர், நீரே ஔஷதம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே. அப்பா இலங்கையிலே இருக்கிற கத்தாவே அப்பா எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக வைத்தியர்கள் அதிகரிக்க தேவன் உதவி செய்யுங்க. நல்ல தாதிமார்களை கொடுங்க, அவங்களுக்கு நல்ல இரக்கம் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே, அவர்களிடத்துல அன்பு கருணை இரக்கம் வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பேர் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வயோதிபர்களை கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவங்களை தகாத முறையில நடத்துகிறாங்க தகப்பனே. அப்படி எல்லாம் இல்லாத படிக்கு கத்தாவே தங்களுடைய சொந்த சகோதரர்கள் தங்களுடைய சொந்த தாய் தகப்பன் என்று நினைத்து கர்த்தாவே அவங்க கடமை செய்ய தேவன் அவங்களுடைய இருதயத்துல எல்லாம் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அப்பா வைத்தியசாலையிலே அப்பா வைத்தியர்களா கைவிடப்பட்ட நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தகப்பனே. வைத்தியர் கைவிட்டாலும் தேவன் நீங்க கைவிடாதவர் ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க அவங்களுக்கு கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய கல்வாரி ரத்தத்தினாலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் தேவன் நீங்க மூடி மறைத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே அதிகப்படியான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இல்லை ஆண்டவரே, ஒரு அவசரத்துக்கு கால் பண்ண வரமாட்டாங்க ஆண்டவரே. இப்படியான குறைபாடுகளை எல்லாம் தேவன் நீங்க நிறைவு செய்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே வைத்திய துறையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே புதிய வைரஸ்னாலே அநேக பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வயோதிபர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க சுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த உலகில் இருக்கும் வைத்தியர்களுக்கெல்லாம் பெரியவர் நீங்க தகப்பனே, உடைய தழும்புகளால் உடைய வார்த்தையினாலே நாங்கள் சுகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இலங்கை தேசத்திலே கத்தாவே வைத்திய துறையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வைரஸுகள் கிருமிகள் அண்டாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி நன்றி தகப்பனே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க உங்களால் மாத்திர முடியும் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் உமக்கு லேசான காரியங்கள் தகப்பன் தகப்பனேப்பா, ஸ்தோத்திரமானவரே. தேவன் ஒவ்வொரு காரியங்களிலும் பொறுப்படுத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்தின் ஊடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாட்ட பாராட்டுகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லா காரியங்களையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று கர்த்தாவே அநேக பிள்ளைகளை ரட்சிப்பிக்க கொண்டு வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் ஏற்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஜன சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். அவங்க போன காரியம் சரியாக நேர்த்தியாக செய்து முடிக்க தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மீண்டுமாய் சந்திக்க கொடுத்த அந்த கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். அவங்களுடைய குடும்பங்களையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஐயா என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
5: ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமேன். ஆமேன். நன்றி சிஸ்டர். உங்களையும் அப்படியே தேவன்
5: ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
6: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர்.
5: பிரைஸ் லார்ட். இந்த நாட்களிலே அநேக மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் உலக தேசம் அனைத்திலும் இருக்கிறது. ஆகவே இதிலிருந்து இவர்கள் மரணத்தில் இருந்து விடுதலையாக விடுவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய சமூகத்திலே வெளியேற பெற்றதா இருக்கக்கூடியதா தேவன் மாற்ற வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தையும் எங்கள் கோரிக்கையும் வைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நீ நல்லவரும் வல்லவருமாய் இருந்து மாறாத தெய்வமா இருந்து வழிநடத்துகிற தயவுக்கு மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே, அப்பா இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் வாழவும் ஆண்டவரே, அப்பா அவர்கள் சந்தோஷமாய் வாழவும். என் தேவன் இந்த பிள்ளைகளுக்காக இந்த உலகத்தை சிருஷ்டி இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தந்து ஆண்டவரே இவர்கள் ஜீவனோடு உயிரோடு ஆண்டவரே உண்மை ஆண்டவரே நினைத்து ஆண்டவரே வாழத்தக்கதான ஆண்டவரே அநேக காரியங்களை உலகத்திலே தந்து இவையெல்லாம் ஆண்டு கொள்ளும்படியாக மனிதருக்கு தந்தீரே ஆண்டவரே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் வாழ்கிற காலங்களிலே பல இக்கட்டுக்கள் இன்னல்கள் ஆண்டவரே அவர்களுக்கு வருவது உண்டு ஆண்டவரே. அப்பா அப்படியா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் இருக்கிறதான எல்லா அடைத்தடை எல்லா காரியங்களையும் எடுத்து போட்டு அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை நீடித்த நாட்களாய் வாழும்படியான வழிகளை திறந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் தன்னுடைய காரியங்களிலே மனம் இழந்து அப்பா வேதனையோடும் வருத்தத்தோடும் வாழ்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிறதான காரியங்கள் அது அதிகமாயிருக்கிறபடியால் இந்த காலங்களிலே தேவனிடத்திலிருந்து விலகியும் தேவனை விட்டு இருக்கிற அறிவை அறியாதபடியும் அப்பா உம்முடைய சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடியும் வாழுகிறதான அநேக பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே ஆங்காங்கே வாழுகிறபடியால் தேவனுடைய கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யத்தக்கதான மனிதர்களை நீராண்டவரை எழுப்பி பேர்பட்டவர்கள் மத்தியிலே ஊழியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறுதலும் தேறுதலுமாயிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நடக்கிறதான எல்லா விதமான தீமையான காரியங்களில் இருந்து இவர்கள் விடுபடவும் இவர்கள் அதை ஆண்டவரே அந்த நினைத்து அதனால் தன்னை உயிர் மாய்த்து கொண்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு அதே விதத்தில் விபத்திலும் ஆண்டவரே பேராபத்திலும் ஆண்டவரே அநேக ஜனங்கள் மாண்டு போகிறதையும் பார்க்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் மரிக்கவுக்கு முன்பாக என் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக என் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்களாக அனுதினமும் உழவோடு கூட உறவாடுகிறவர்களாக இவர்களை மாத்த கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு வழிவாசலை திறக்கும்படியாய் சுபிக்கிறோம். இவர்கள் வாழ்க்கையில்லை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிய கூடாதபடி ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா விதமான பொல்லாத காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்கு என்று வாழவும் இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு தன்னை ஒப்புவிக்கவும் இவருடைய வாழ்க்கையிலே உண்மையும் உத்தமும் நீதியும் பரிசுத்தமும் நீருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா நீதியும் பரிசுத்தமும் இந்த காலங்களிலே ஆண்டவரே அநேக இடங்களில் கிடைப்பு இல்லை ஆண்டவரே அநேக இடங்களில் இருப்பது இல்லை ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த பசு பரிசுத்தையும் ஆண்டவரே நீதியையும் ஆண்டவரே கை கொள்ளும்படியான மனிதர்களை உருவாக்கும்படியாய் சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கெட்டு ஆண்டவரே நரகத்துக்கு போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிப்படைந்து இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே ஆண்டவரே நிற்கிறவர்களாக மாறும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே இயேசுவோடு கூட அறையப்பட்ட கள்ளன் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஏற்றுக்கொள்ளு என்று சொன்னானே அப்போதே தேவன் சொன்னார் நீர் இன்றே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னாரே அது போல ஆண்டவரே தன்னை ஆண்டவரே தன்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அறிக்கையிட்டு தேவனோடு கூட பரதேசியில் தங்கும்படியான சாத்தியத்தை இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தந்து இந்த உலகத்தினுடைய அதிபதியான ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே சத்ருவாய் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக பல விதமான கிரியைகளை செய்கிறபடியா அவைகளிலிருந்து பிள்ளைகள் எல்லாம் வெற்றி பெற்று தேவனை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியாய் தேவன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சேரும்படியான ஒரு வாய்ப்பை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவர் மீண்டும் வருவதில்லை என்பது தெரியும் ஆண்டவரே நிர்வகித்திருக்கிற திட்டம். ஆனாலும் ஆண்டவரே ஆண்டு போவதற்கு முன்பாக இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்ப வாய்ப்பை நீர் உருவாக்கி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே ஒரு இரக்கத்தை தந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் பிள்ளையாய் மாறும்படியான ஒரு சந்தர்ப்பத்தை தந்து இந்த பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று எடுக்க பெயர் எடுக்க அப்படியாய் ஜீவிக்க அப்படியாய் இந்த உலகத்தில் வாழ உமக்கென்று சாட்சியாய் நிற்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா தேவாலயத்தில் கூட கர்த்தாவு ஜபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்க அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான தடைகளும் தீமைகளும் ஆண்டவராகபடிக்கு கர்த்தரேவர்களுக்கு வேலியாய் இருந்து ஆண்டவர் கர்த்தரேவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறப்பா அவள் ஏறெடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு ஆமேன்ற ஆமேன் என்று வழி தந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் கூட கர்த்தாவு உம்முடைய அரணான கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே பாதுகாப்பாய் இருக்கும்படியான அப்பா உம்முடைய தூத பட்டாளங்களை வைத்து பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறதான சங்கம ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிற தேவ மனிதர் ஆண்டவரில் இஸ்லை சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த மக்களுக்கெல்லாம் ஆண்டவரே நீங்க துணையாயிருங்கப்பா இந்த மக்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாயிருங்க ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கெல்லாம் ஆண்டவரே நீர் துணையாயிருந்து ஆண்டவரே எல்லா தீமையும் ஆண்டவரே இவர்களை அண்டாதபடிக்கு ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே நன்மை உருவாக வாழ்கிற இடத்துல உயர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரருடைய மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவன் நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறது அநேக பிரஜாதிகள் பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிடுச்சு பிக்கிறோம். சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் தேவநீர் அபரிதமாய் ஆசீர்வதித்து பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே ஆண்டவரே எந்த விதமான சூழ்நிலை ஏற்படாதபடிக்கு தேவனுடைய பலத்தினால பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை ஜெபித்தோம் ஜெயித்தோம் என்று ஆண்டவர் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். தேவராஜை கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறப்பா. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே சமூகத்திலே எப்போதும் செலுத்தி ஆண்டவரே அப்பா இப்படியா எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே மரணத்திற்கு விலக்கி பாதுகாத்துக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் அப்படியாய் செய்ய போவதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமை ஆவற்றியும் ஆண்டவரே ஒருவருக்கு செலுத்துகிறேன் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
5: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற ஒவ்வொரு காரியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
6: ஆமேன்.
5: ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு தேவனுடைய உடன்படிக்கைய இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் காத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபியை ஒரு தயவை தேவன் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. அம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, தர்மியான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி ஜெபிக்கின்றதான இந்த ஜபங்களை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நீர் கேட்டு ஆசிர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஜபங்களை கேட்கிற தேவன் நீர் மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி மெய் அறியாத ஜனங்களும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் எல்லோருமா இந்த நாளிலே இடத்திலே வந்து கிருபையை பெற்றுக்கொள்ள போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒரு போதும் மாறாதவர், மறவாதவரா இருக்கிறீர். கண்ணை வைத்து எங்களை மட்டுமாய் ஆலோசனை சொல்லி வழி நடத்தி நமது கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு சோத்துற ராஜா. இது எளியவனே என்றைக்கும் மறைக்க மறக்கப்படுவதில்லைப்பா. உமா நான் உன்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. அப்படி ஆக எங்களை ஒருபோதும் மறவாத தேவனே, எங்களை மறக்காமல் மறவாமல் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த எல்லா சுகபெல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறதான இந்த ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ளவும். எங்கள் சரீரங்களே அப்பா, எங்கள் ரட்சிப்பு என் கரைத்திரை அற்றதாய் பாதுகாத்து கொள்ள தேவ ஆவியானவர் தாம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே கூட இயேசு ராஜா கொடுக்கப்பட்டதான இந்த ஜப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம். தேவரே ஆண்டவரே எங்களுக்கும் மக்கும் ஏற்படுத்தி கொடுத்த அந்த உடன்படிக்கையை நாங்கள் அப்பா பாதுகாத்து கொள்ள பயத்தோடு பக்தியோடு அவைகளை நடப்பிக்க கர்த்தர் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீர் கொடுத்த ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் அதனை நாங்கள் பூரணமாய் காத்து கொண்டு அதை பின்பற்றி வழி நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. ஆமே சுராஜா சோத்ரப்பா. அப்படியாக ஆண்டவரே நீர் உடன்படிக்கையை காத்து கொண்டு நாங்கள் வாழ ஒவ்வொரு நாளும் உமது நாமத்தை மகிமைப்படுத்த பிரஜாதியார்களுக்கு சத்தியத்தை சொல்லவும் கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க அப்பா. மாம்சமான யாவரிடத்திலும் அப்பா நீர் உமது ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிற வண்ணமாக கடைசி நாட்களிலே நீர் குமாரர்களும் குமார்த்தி மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களை தீர்க்க தரிசனம் சொல்ல செய்ய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக உம்மது உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் தேவனோடு ஆண்டவரே அவைகளை காத்துக்கொள்ள அவைகளை கர்த்தாவே பா பிரஸ்தாபப்படுத்த மக்கள் மத்தியிலே சொல்ல கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அதனை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபையும் தயவும் இறக்கவும் நீர் கொடுக்கும்படியாக கூட ஒப்பு கொடுக்கிறார். அதற்கு வேண்டிய பொறுமையும் சமாதானமும் தேவன் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பெரியவராயிருந்து ஆண்டவரே நோவோடு உடன் படிக்கை போல இனி நான் இந்த உலகத்தையும் தண்ணீரிலே அழிப்பதில்லை என்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீரப்பா. அப்படியாக ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நான் தேவன், நான் ஒருவரே தேவன், என்னை அன்றி வேறு யாரும் நீங்க சேவிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. இப்பேற்பட்ட உடன்படிக்கைகளை நீர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ப்ராமிஸும் ஆண்டவரே அவைகளை நாங்கள் உறுதியாய் பின்பற்றி அவைகளின் படி நடக்க ஆண்டவராகிய தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்படியாக தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி என்ற உடன்படிக்கை கூட கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளின் இருதயங்களிலும் ஆண்டவரே இப்படிப்பட்ட எல்லா உடன்படிக்கை ஒவ்வொன்றையும் நீர் நினைவுக்கு கொண்டு வரும்படியாய் அவர்களும் உணர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து அப்பேற்பட்ட எல்லா அப்பா பரிசுத்தமான உமது அப்பா வார்த்தைகள் கர்த்தாவே உடன்படிக்கை மூலமா நாங்கள் பாதுகாத்து கொள்ளாண்டவராகிய தேவன் நீங்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இன்னும் அலேகர் ஆண்டவரே உமது உடன்படிக்கை கூட அறியாமல் இருக்கிறார்கள், உமை ஏற்றுக்கொள்ளாமல் வணங்காழுத்து உள்ளவர்களா இருக்கிறார்கள். இவர்களில் எல்லோரும் கூட அப்பா நாங்கள் உமது உடன்படிக்கையை காத்து கொண்டு வழி நடக்கும் போது அவைகளை கண்டு உரஜாதியார்களும் உம்மிடத்திலே சேவிக்க வரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியே நீர் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமும் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா தேவன் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. மற்றபடியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அளவில்லாமல் தேவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியே கூட ஜெபி இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவனையும் மகளுடைய பிள்ளைகள் மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. ஊழிய பாதையில இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் இந்த மகள் மூலியமா என்னென்ன காரியம் செய்ய நீ சித்தமுள்ளவராயிருக்கிறீரோ அந்த காரியங்களை எல்லாம் நினைவுபடுத்தி அந்த தரிசனங்களின்படி நடக்க ஆண்டவராகிய தேவன் நீங்க கிருபை செய்யுங்க. ஜெபித்த ஒவ்வொரு காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லாரையுமா கூட தேவனாக கர்த்தர் உதவி செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர் ஜபங்களை கேட்பீராக. இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி புஷ்பராஜ கூட முத கரத்திலே சகோதரியை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் அந்த மகளின் குடும்பத்தையும் மகளையும் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறது நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்,
7: ஆமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் சிசிலி அம்மா நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழி இன்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள், மருத்துவ வசதி இன்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி
8: நடத்தினாலேயே ஜபிக்கிறேன். நல்ல பிதாவியே அப்பா, பிதாவியே உமக்கு சூத்திரம் அப்பா, அப்பா பிதாவியே சூத்திரம் அப்பா. உன்னதமானவரும் மறைவில் இருக்கிறோம் சர்வர்களுடைய நிலையில் தங்குவான். நான் கத்தரை நோக்கி நீரே நடக்கிறோம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவேன். அவரே என்னை உடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோக்கி தப்பி பெற அவர் தமது சிறவுகளாலே என்னை மூடிக்கொள்ளுவேன். அப்பா பிதாவையே உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நீரே மூடிக்கொள்ளுகிறதுக்காக உமக்கு கோடான கோடி சோத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, ஆவியானவரே உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பாவி பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரையே கஷ்டப்பட்டவர்களும் துன்பப்பட்டவர்கள் மேலே உமது அன்பையும் ஆறுதலையும் செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே இடமருதீர்க்கின்று பாராம். அப்பா தகப்பனே, அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே, அருமையான நாதனே, உமை கூவியலைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, சாப்பாட்டு கோழியின்றி அப்பா ரோட்டில் இருப்பவர்களை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே. வீடு வாசலின்றி அப்பா தவிக்கிறவர்களை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே. அப்பா விதாவே, ஹாஸ்பிட்டல் வழியே போகும் போது நீரே நின்று அவர்களை உமது கரங்களால் தொடுந்தகப்பனே. அப்பா ஜனங்களுக்கு யாரும் இல்லை என்று தவிக்கும் போது நீரே கூட இருந்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. யாரும் இல்லாதவர்களுக்கு நீரே உற்ற துணையா இருந்து வழி நடத்தும் தகப்பனே. ஆவியானவரே, ஆராரே எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்பதை நீர் அறிந்த தகப்பன். அப்பா அப்பா பிதாவே, அவர்களை கண்ணோக்கும் அவர்களை தொடும் தகப்பனே. அப்பா அவர்கள் கூவி அழைக்கும் போது நீர் அருகிலே இருந்து அவர்களை தொட்டு சுகப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, தாய் தகப்பன் இல்லாமல் அப்பா இழந்து போயிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் தகப்பனே. அப்பா எங்களுக்கு யாரும் இல்லை என்று தவிக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாயிருந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களுக்கு யாரும் இல்லையே என்று தவிக்கிறவர்களை கைவிடாதே தகப்பனே. ஆவியானவரே, அவர்களோடு கூட இருந்து அவரை அருகிலே இருந்து அவர்களை பராமரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீர் இன்றைக்கும் எங்களுக்கு அப்பா நீர் போதனம் அளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை கண்ணோக்கி அவர்களுக்கு பூஷணத்தை கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறீர் என்று அவர்கள் ஆனந்தத்தோடு சொல்லுகிறதுக்காக உமக்கு மகுமே அப்பா. மகுமையின் நாயகனே, உமை போற்றுகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, உமை போழுகிறோம் தகப்பனே. அப்பா இந்த கொடிய நாட்களிலே இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. எல்லாவற்றையும் நீ காண்கிறது அவனப்பா. அப்பா இலங்க தேசத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அங்கே இந்த ஒரு சண்டி ஓசு இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் உண்டாக்கும் தகப்பனே. அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நீ பரிசுத்தப்படுத்தும் அப்பா. அப்பா இந்த சண்டையில் இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. சமாதானத்தையும் ஒற்றுமையை எந்த நாட்டில் யாவது சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியே வந்து ஜபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அவர்களே ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேள்விகளுக்கு வந்திருக்கிறார்களோ அந்த தேள்விகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக ஜபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா விதாவேகனாது லேசி என்ன குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அப்பா இந்த சங்கமோடைய ஆசீர்வதி அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலிய ஆசீர்வதியும் தகப்பனே. உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, கனசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவேற்றி அவர்களுக்கு என்னென்ன தேழ்வு அவர்களை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஜீசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சிஸ்டர்
9: ஆமீன் ஆமீன். சிஸ்டர் ஜானட்டுடைய மைக்.
10: ஓகே ஓகே ஓகே. நன்றி சுசிலியாமா, கத்தர் உங்களோடு கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகந்தந்து நடத்துவாராக. ஆமீன்
11: ஆமீன். உங்களோடும் இருப்பார.
10: ஆமீன் ஆமீன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். வினோ
12: பிரைஸ் தி லார்ட் அக்கா.
10: இந்திய நாக்கள்லே இந்த பூத வஸ்துக்களினாலும் இன்னும் அநேக காரியங்களினாலும் சேதப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்படிப்பட்டவர்களானால் மற்றவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கண்ணீர் வடிக்கிற அந்த தன்மைகள் மாறி அவர்கள் சமாதானம் அடைந்து தேவனை அறிகிற அறிவிலே அவர்கள் நிலைத்து நிற்க நீங்கள் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
12: ஆண்டவரே, மகா அன்பு மிரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே, இறைவா இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை மீட்டு எங்களை பாதுகாத்து இம்மட்டுமாக இந்த நிமிடம் வரை அப்பா தகப்பனே உம்மை கூப்பிட வைத்திருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி. ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் எவ்வேளையிலும் வெக்கப்பட்டு போகாதபடி தலை நிமிந்து இருக்க பண்ணின தகப்பனே கத்தாவே உமக்கு கோடி சோஸ்திரம் ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, இந்த சங்கம வானனின் ஊடாக தகப்பனே எங்களை ஆண்டவரே ஒன்று கூட்டி ஆண்டவரே மற்றவர்களுக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக தகப்பனே ஜெபிக்க அப்பா அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களே ஐயா. உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் ஒவ்வொருவரின் காதுகளில் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய உம்முடைய பரிசுத்த நாமத்தை இன்னும் இன்னும் அதிகமாக தொழுதுகளேன். தேவனே கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தை தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, கடினமான கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தகப்பனே சதியான இருதயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடுற சிலாக்கியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் அப்பா உம்மை தெரியாமலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை அறியாமல் இருக்கிறார்களே ஆண்டவரே. தேவனே, இப்படியான ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மேலும் உம்முடைய இரக்கத்தை காண்பீங்க ஆண்டவரே. உம்முடைய அன்பை தெளிவுபடுத்த தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, எந்த பிள்ளைகளும் வீண் போகாதபடி எந்த பிள்ளைகளும் புறம்பே தள்ளாதபடி என் தகப்பனே, சத்ராதின் பிடியில் அகப்பட்டு தவிக்காதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே, உம்முடைய வருகையின் காலம் கிட்டிவிட்டது, சமீபமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு பிள்ளைகள் நாங்கள் யாவரும் அறிந்திருக்கிறோம் என் தகப்பனே. கத்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நீங்கள் வருகிற வேளையில் நான் அரியன் மகளே மகனே என்று கூறாதபடிக்கு என் தேவனே உம்மை பின்பற்றி உம்முடைய பரிசுத்த நாமத்தை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக ஒருவருக்கொருவர் அப்பா அன்பு காட்டி பிரியமுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்கள், இந்த உலக ஆசைகள், இந்த உலக காரியங்களில் என் தகப்பனே அகப்பட்டு சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டுக் கொள்ளுங்காண்டவரே. சத்ருவானவன் எங்கே எப்போ பிழுத்தலாம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறான ஆண்டவரே. தகப்பனே, இதை அறியாத ஒவ்வொருவரும் நாங்களும் கூட தகப்பனே விழுந்து போகிறோம் ஆண்டவரே. தேவனே, இப்படியான சத்ராதியின் சதி திட்டங்களை நீங்கள் முறியடித்து என் தேவனே எங்களுக்கு முறியடிக்கிற வல்லமையை தந்திருக்கிறபடியினால் ஆண்டவரே கத்தாவே நாங்களும் அவற்றை முறியடித்து ஆண்டவரே தகப்பனே கத்தாவே ஞானத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளும் நடக்க என் தேவனே எங்களோடு கூட இருங்காண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஆண்டவரே, நீங்கள் உருவாக்கின ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த உலகத்தை அப்பா இந்த பூமியை உண்டாக்கி ஆண்டவரே உம்மை போல எங்களை நீங்கள் உருவாக்கி ஆண்டவரே. தேவனே, உம் சாயலாக எங்களை உருவாக்கி அப்பா எங்களை அழகு பார்த்த தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா சத்ருவானன் பிடியில் அகப்பட்டு அப்பா அவனின் அப்பா இந்த கோபங்கள் அப்பா இந்த சத்ராதியின் அப்பா அக்கிரமங்கள் அகப்பட்டு போகாதபடி என் தேவனே எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இதே நாளிலும் என் தேவனே அப்பா ஆவியானவரே இந்த போதை பொருட்களை பாவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, பூமியை உருவாக்கி உம்முடைய சாயலாக அப்பா உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கின தேவன் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆண்டவரே பதைக்கிற இப்படியான காரியங்களை அப்பா நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. தேவனே கத்தாவே, இந்த காரியங்களை அப்பா கொண்டு வருகிற சத்ராதியை நீங்கள் முறியடித்து போடுங்க அப்பா. கத்தாவே, எத்தனையோ இப்படியான பழக்கங்களினால் போதை பொருட்கள் பாவித்து போதை வஸ்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் கண்ணீரோடு தழும்பி நிற்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா. கத்தாவே, இந்த இடங்களில் உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய அப்பா உம்முடைய வலது கரம் அப்பா இந்த
11: பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒவ்வொன்றும் தாங்கட்டும் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே. இப்படியான போதைகளினாலும் இப்படியாக மெய் மறந்து ஆண்டவரே அவர்களை அறியாமல் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களில் ஆண்டவரே நிம்மதி இல்லை ஆண்டவரே அப்பா. எத்தனையோ குடும்பங்களில் கண்ணீரோடும் வேதனையோடும் பெற்றோர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆவியானவரே. பிள்ளைகளினால் சமாதானம் இல்லை ஆண்டவரே அப்பா கத்தாவே. இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபை கூடட்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே உம்முடைய சமாதானம் நிலவட்டும் ஆண்டவரே. இந்த இடங்களில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை நோக்கி கூப்பிட உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிய ஆண்டவரே. உம்முடைய பரலோக தகப்பனை நேசிக்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே கத்தாவே, உம்முடைய வார்த்தை வசனங்கள் எங்கே இருக்கோ அங்கே விடுதலை உண்டு ஆண்டவரே. தகப்பனை உம்முடைய பரிசுத்த நாமத்தினால அப்பா இதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தகப்பன் ஆண்டவரே அப்பா. இப்படியான குடும்பங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிக்கேட்டுக்கு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் செய்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்மை அறியாத பிள்ளைகளும் கூட ஆண்டவரே இந்த வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருந்தால் என் தேவனே, குடி போதையினால் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளினால் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்தால் என் தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிட்டு வர உம்முடைய பரிசுத்த நாமத்தை உம்முடைய வேதாகமத்தை எடுத்து வாசிக்க அப்பா தகப்பனே இதை அறிய எந்த அவர்களின் இருதயத்தை தொட்டுங்க ஆண்டவரே. அப்பா கத்தாவே, எங்களுக்கும் கூட ஆண்டவரே எத்தனையோ பாடுகள், எங்களின் குடும்பங்களிலும் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாடுகள் ஆண்டவரே. ஆனாலும் என் தேவனே உங்களை நோக்கி கூப்பிட்டு அழைத்த வேளையில் என் தகப்பனே எங்களுக்கு விடுதலை தந்து ஆண்டவரே எங்களை எங்களுக்கு ஒளியாக இருந்து ஆண்டவரே. இப்போதும் என் தகப்பனே எங்களை நீங்கள் கொண்டு நடத்தி கொண்டு வருகிறீங்களே ஆண்டவரே. இதே போல கத்தாவே, உம்மை அறியாத பிள்ளைகளும் என் தேவனே உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, ரட்சிக்கப்பட ஆண்டவரே. தேவனே நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அப்பா, எத்தனையோ எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ அப்பா தகப்பனே வேறு மதத்தவர்கள் ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிட பயப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே என்னென்னமோ சொல்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த இடங்களில் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தேவனே இந்த குடும்பங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடு ஆண்டவரே. அப்பா அவர்கள் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளை வெறுத்து ஆண்டவரே விட்டு விட்டு ஆண்டவரே எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு சிந்தனையோடும் இருக்க ஆண்டவரே. அப்பா ஞானத்தோடு செயல்பட ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து அப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அவியானவரே அப்பா இந்த இத்தனையோ வர சிறு காலம் தான் ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்க போகிறோம் ஆண்டவரே. இது முடிந்தவுடன் நாங்கள் உங்களிடம் வரப்போகிறோம் என்கிற அந்த உண்மைகள் ஒவ்வொருவரின் மனதில் பதியட்டும் ஆண்டவரே. தேவனே அறியாமல் நடக்கிறார்கள் ஆண்டவரே, அறியாமல் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலக ஆசைகள் சொத்துக்கள் சுகங்கள் காசுகள் என்று சொல்லி அப்பா இவற்றை எல்லாம் சேர்த்து எதுவும் நாங்கள் கொண்டு வருவதில்லை என்று அவர்கள் உணரவும் ஆண்டவரே நீங்கள் அவர்களை உணர்த்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே அறியவும் ஆண்டவரே அப்பா தகப்பனே கத்தாவே, உம்மை அறியாத வேறு மதத்தவர்களும் கூட ஆண்டவரே தகப்பனே இதை உணர்ந்து ஆண்டவரே அன்புதான் பெரிது. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் ஒருவருக்கொருவர் அன்பு பரிவு காட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்களோடு இருக்க தகப்பனே நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளின் அப்பா இருதயங்களில் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே, சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே அப்பா இந்த போதை பொருட்களினால் தகப்பனே அப்பா சிறு பிள்ளைகள் அப்பா தகப்பனே வாலிப பிள்ளைகள் அப்பா இது உலகையே மறந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த காலங்களில் என் தேவனே இந்த போதைக்கு அடிமையாகி என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் தாய் மகன் அப்பா சகோதரி என்று பார்க்காதபடி எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது என் தகப்பனே. எத்தனையோ வீடுகளில் கண்ணீர் ஆண்டவரே அப்பா, வேதனை ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு பயம் அப்பா, பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா வெளியில் செல்ல முடியாத பயங்கள் இருக்கிறது ஆண்டவரே அப்பா. எங்கள் நாடுகளின் கூட தகப்பனே இப்போது பெண் பிள்ளைகளும் கூட இப்படியான காரியங்களினால் அடிமையாகி இருக்கிறார்கள் ஆண்டவரே. பெற்றோர்கள்
13: கண்ணீர் வடிக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த போத பொருட்களை கொண்டு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரியரும் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இப்படியாக இதை கொண்டு செல்லாதபடி, விற்காதபடி, இப்படியான எண்ணங்கள் வராதபடி தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சீரும் சிறப்புமாக இருக்க என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் உலகத்தில் படைத்தது எவ்வளவோ ஆண்டவரே, உருவாக்கினது எவ்வளவோ ஆண்டவரே அப்பா, அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்கிறதை விட்டு தகப்பனே எத்தனையோ எத்தனையோ அப்பா உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் அப்பா இப்படியாக நடக்கிறது ஆண்டவரே. தேவனே இப்படியாக நடக்காதபடி என் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் புடமிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் கண்டித்து நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீங்கள் அன்பு செலுத்துகிறவரும் கண்டிக்கிறவரும் தகப்பனே நீங்கள் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் கண்டித்து அடித்து திருத்துங்க ஆண்டவரே. தேவனே உமக்கு உரிமை இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்களும் கூட தகப்பனே எங்களை அறியாமல் ஆண்டவரே இந்த உலக ஆசைகளில் அப்பா தகப்பனே நாங்கள் உம்மை விட்டு பிரியாதபடிக்கு ஏன் தேவனே கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களையும் நீங்கள் கண்டித்து அடித்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. புடமிடுங்க ஆண்டவரே, நாங்கள் உங்களை புடமிட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக உருவாக்கி ஆண்டவரே எங்களை எப்போதும் உமக்குரிய பிள்ளைகளாக இருக்க எங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு பிரிய மாட்டோம் ஆண்டவரே. நீங்க சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனே கர்த்தாவே அப்பா, நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் என்கிற உறுதியாக பெற்றிக்கொள்ள எந்தவன்

0: கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த தடைகளோ தட்டங்களும் வராதபடி இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இடத்திலே வந்து ஜெபிக்கவும். அப்பா தகப்பனே, இந்த இடத்துல ஊழியக்காரர்கள் பெருகவும் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரனே அப்பா, மென்மேலும் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்களை பாதுகாத்து போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் எல்லா ஊழியங்களிலும் நீங்கள் இருந்து காத்து நடத்துங்க, நடத்துங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே, இந்த சகோதரியோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த சகோதரின் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தகப்பனே, பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் பேர் பெயராக ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாக பெருக பண்ணியின் தேவனே, இந்த குடும்பங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல இங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் தகப்பனே, ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தேவனே, ஒவ்வொருவரின் இருதயத்தை அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் யாருக்கும் யாரையும் பற்றி தெரியாது ஆண்டவரே, நீங்கள் உங்களுக்கு மாத்திரமே ஆண்டவரே அவர்களின் இருதயத்தை அறிந்திருக்கிறீர்கள் என் தேவனே. கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோ, என்னென்ன வேதனைகளோ, என்னென்ன நோய்களோ தகப்பனே, எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ராஜா, ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. என்னையும் என் மகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடும் கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி அப்பா தகப்பனே, உம்மை விட்டு பிரியாதபடி, எந்த ஒரு சத்ருவான எங்களை மேற்கொள்ளாதபடி எந்த எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, சோஸ்திரம் ஆண்டவரே. எல்லா துதிகன மகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
1: ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் டொனால் பிரதர்,
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் யூத்த தேசங்களுக்காகவும் அங்கே இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் தாமே இவர்கள் மத்தியிலே ஒரு விடுதலை வெற்றியை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து நடத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
3: அன்பும் கிருபையும் பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இஸ்ரவேலின் தேவனே அப்பா, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவன் அப்பா, அக்னி மதுலா இஸ்ரவேல சூழ்ந்தோளுங்கள் அப்பா. பிதாவே, தேவனே, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை விட்டு விலகும் சொன்ன தேவனே, ஓ நன்றி அப்பா. பிதாவே, நீங்கள் உறங்காமல் தூங்காமல் இஸ்ரவேலை காக்குற தேவன், இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அப்பா. பிதாவே, ஓ நன்றி ராஜாவே. கடைசி நாட்களிலே யார் தான் கைவிட்டாலும் என் தேவனே, நீங்கள் கைவிடாத தேவனப்பா, வாக்கு மாறாத தேவனப்பா. பிதாவே, உம்முடைய சித்தம் ஒன்றே இஸ்ரவேல் தேசத்திலே நிறைவேறுவதாக. ஓ நன்றி இஸ்ரவேலின் தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் என்று பூமியுள்ள சகல மக்களும் அறியத்தக்கதாக, சுவிசேஷம் ஓ அறிவிக்கப்படத்தக்கதாக, இஸ்ரவேல் தேசத்தை நீங்கள் எடுத்து கடைசி நாட்களிலே பயன்படுத்த போவதுக்காய் நன்றி அப்பா. நன்றி என் தேவனே, சோஸ்ரம், உம்முடைய அநாதி திட்டம் அப்பா. பிதாவே, ஓ நன்றி ராஜாவே. நன்றி என் தேவனே, சோஸ்ரம் அப்பா. பிதாவே, இஸ்ரவேல் மக்களை அக்கினி மாலாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. பிதாவே, தேச தலைவனை புறப்படும் ஐயா, தேச இராணுவத்தை புறப்படும் அப்பா. பிதாவே, இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. பிதாவே, தேவனே, இந்த பேச்சுவார்த்தைகளை புறப்படுங்க அப்பா. பிதாவே, ஈரானோடு நடக்கிற பேச்சுவார்த்தைகளை புறப்படும் ஐயா இயேசு ராஜாவே. சற்பமானது தேவனே, தனது தந்திரத்தினாலே தேவனே, ஏவாளை வஞ்சித்தது போல் தேவனே, தேச தலைவர்களை வஞ்சிக்காதபடி என் தேவனே, இந்த மக்களுக்கு உம்முடைய ஆவிய ஊற்றுங்க, உம்முடைய ஞானத்தை கொடுங்க, உம்முடைய விவேகத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க அப்பா. பிதாவே, ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், நீங்க செய்யற காரியம் ஒன்றுமே தடைப்படாத அப்பா. பிதாவே, பிசாசுடைய தந்திரத்திலேயும் கண்ணியிலேயும் தேவனே பிதாவே, விழுந்து போகாதபடி இயேசு ராஜாவே, ஒவ்வொரு தலைவர்களையும் புறப்படுங்கள் அப்பா, ஞானத்தை கொடுங்கள் அப்பா. பிதாவே, ஓ அறிவை கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா இயேசு ராஜாவே. நன்றி என் தேவனே, சோஸ்ரம் அப்பா. பிதாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி என் தேவனே, சோஸ்ரம் ஐயா. சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம், சமாதானம் என்று தேவனே மேற்பூச்சாய் பூசுகிற ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கிறீங்களே தேவனே பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, உண்மை உள்ள தேவனப்பா, நீதி உள்ள தேவனப்பா. பிதாவே, பரிசுத்தம் உள்ள தேவனப்பா, நீங்கள் நீதி செய்யுங்க, நீங்கள் தேவனே பிதாவே, இதற்காக யுத்தம் பண்ணுங்கப்பா, பலக்காடுங்க தேவனே பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே,

0: ഇസ്രായേൽ ദേശത്തെ പാതുകാത്തു കൊള്ളുങ്ക പാപിതാവി. ഓ ചുറ്റിയുള്ള മക്കളെ ദേവനെ രക്ഷിക്കുക പാപിതാവി. ദേവനെ ദൈവമല്ല വാനത്തെയും ഭൂമിയെയും പടയ്ക്കാതെ ദേവനെ എല്ലാ ദൈവങ്ങളും യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിലേ നിർമൂലമൻ ദിശയിലെന്ന് പോവതാക. വാനത്തെയും ഭൂമിയെയും പടുത്ത സർവ്വവല്ലമുള്ള ദേവനെ ഉമ്മുടെ സിദ്ധം മാത്രം ദേവനെ ഇസ്രായേൽ ദേശം ഈറാൻ ദേശം ഒവ്വൊരു ദേശങ്ങളെ റഷ്യ യുക്രൈൻ ഒവ്വൊരു ദേശങ്ങളിലെയും നിറവേറുവതാക എൻ ദേവനെ. ബലത്തിനാലുമല്ല പരാക്രമത്തിനാലുമല്ല എന്നുടേ ആവിയിനാലേ ആകും എൻപതായി ഒവ്വൊരു ദേശങ്ങളും അയ്യ അറിയ ഉണര ദേവനെ കൃപ ചെയ്യുങ്കപ്പ. ഓ നന്ദി രാജാവ്, ഇതക്കാക നിങ്ങൾ യുദ്ധം പണ്ണുങ്കപ്പ, നിങ്ങൾ വളക്കാടുങ്ക, നിങ്ങൾ നീതി ചെയ്യുങ്കപ്പ. ദേവനെ ഒരു വരാതെ പാതാളം ചെല്ലാതെപടി ഇന്റെ മക്കളെ മീട്ട് രക്ഷിയുങ്കളപ്പാ പിതാവി. അളിവിൽ നിന്ന് മീട്ട് രക്ഷിയുങ്കളപ്പാ പിതാവി. നിങ്ങൾ സ്വന്നിങ്ങൾ പുറപ്പെട്ടു പോയി ഇന്റെ മക്കൾക്ക് സത്യ വാർത്ത അറിവിയുണ്ട് ദേവനെ. ദേവനെ ദേശമെങ്ങ് നമ്മുടെ വാർത്ത അറിയിക്കപ്പെട, ദേശമെങ്ങ് നമ്മുടെ വാർത്തയിലെ കട്ടിപ്പെട, കുടുംബങ്ങൾ കട്ടിപ്പെട. യേശു രാജാവ് കൃപ ചെയ്യുങ്കപ്പാ പിതാവ്, കൃപ ചെയ്യുങ്ക. ഓ നന്ദി നന്ദി നന്ദി പരിശുദ്ധാഭിയാനവരെ. ദേവനെ ഉമ്മുടെ വാർത്ത അറിവില്ലാമൽ സങ്കാരമാകുമാറ ഓവര് ദേശ തലവുകൾ ഓ ദേശത്തെ മക്കളപ്പാ പിതാവ്, ദേവനെ ഇവളെ മീട്ടിറച്ചിങ്ങളപ്പാ പിതാവ്, ഇന്ന മക്കൾക്ക് സുവിശേഷം അറിയിക്കപ്പെട്ട് കൃപ ചെയ്യുങ്കപ്പാ പിതാവ്. ഓ നന്ദി നന്ദി ആവിയാനവരെ, നന്ദി അപ്പാ. പിശാസാണ് പെടുക്കപ്പെട്ടു പോവാനാക. വാന മണ്ഡലങ്ങളിലെ എന്ത് ഗ്രിഹസേറ പൊല്ലാത ആവികൾ, ദേശങ്ങളിലെ എന്ത് ഗ്രിഹസേറ പൊല്ലാത ആവികളെല്ലാം നിർമൂലമാണ് ദിശേണ്ട് പോവലാക്. ദേവനെ എല്ലാ ബാലാക്കിനാവികൾ അമലേക്കിനാവികൾ ആമാനാവികളെല്ലാം നിർമൂലമാണ് ദിശേണ്ട് പോവലാക. ഓ നന്ദി അപ്പാ, നന്ദി. നീങ്ങൾ യുദ്ധം ചെയ്തുകൊണ്ടിരുപ്പതുക്കായി നന്ദി അപ്പാ. നീങ്ങൾ സൈന്യത്തെ കാര്യം ഒന്നുമേ തടയപ്പെടാതപ്പാ. ദേശം അനത്ത് ദേശങ്ങളും ഉമ്മുടെ ഓ ഉമ്മുടെ സിദ്ധത്തെ ദേവനെ കാണപ്പോവതുക്കായി നന്ദി അപ്പാ പിതാവ്. ഉമ്മുടെ യുദ്ധത്തെ കാണപ്പോവതുക്കായി നന്ദി യേശു രാജാവേ. നന്ദി എൻ ദേവനെ സ്വസ്ഥമയ്യ. ഉമ്മുടെ സുവാസത്തിൻ മൂലമപ്പാ നിങ്ങൾ യുദ്ധം ചെയ്ത ദേവൻ. ഇരുപുറമും കരുക്കുള്ള പട്ടയത്തെ അനുപ്പി നിങ്ങൾ യുദ്ധം ചെയ്ത ദേവനപ്പാ പിതാവ്. ഓ നന്ദി. നിങ്ങൾ വൈരാഗ്യത്തോടെ പാപിതാവ് പരാക്രമശാലിയായി പുറപ്പെട്ടു ദേവനെ ഉമ്മുടെ ശത്രുക്കളെ മേൽക്കൊണ്ടു വരുവതക്കായി നന്ദി. ഇനിയും മേൽക്കൊള്ള പോവതക്കായി നന്ദി അപ്പാ പിതാവ്. ഓ നന്ദി രാജാവ്, നന്ദി അപ്പാ. നമ്മുടെ പരിശുദ്ധരത്തെ തളിക്കുന്നപ്പാ ഒരു ദേശങ്ങൾ മീതും ദേശത്തെ എല്ലകൾ മീതും നമ്മുടെ പരിശുദ്ധരത്തെ തളിക്കുന്നപ്പാ പിതാവ്. ഇന്ന ദേശങ്ങളെ മീട്ട് രക്ഷിയുങ്കപ്പാ, ദേശ തലവളെ രക്ഷിയുങ്ക, ദേശത്ത് മക്കളെ രക്ഷിയുങ്കപ്പാ പിതാവ്. പക്ഷപാതമില്ലാതെ ദേവനെ ഒവ്വൊരു മക്കളെയും മില്ലീസ് പകുതിയുള്ള ഒവ്വൊരു മക്കളെയും രക്ഷിയും അപ്പ. മുസ്ലിം മക്കൾ, ഹിന്ദു മക്കൾ, ബുദ്ധ മക്കൾ ഒവ്വൊരുവരെയും രക്ഷിയുണ്ടപ്പാ പിതാവേ ദേവനെ. ഓ നന്ദി രാജാവേ, നന്ദി അപ്പാ പിതാവേ. അപ്പടിയാ നിങ്ങൾ ചെയ്യപ്പോക്കാൻ നന്ദി അപ്പ. ഇത് വേണ്ടുപോലെ നമ്മുടെ പാദത്തിലെ വയ്ക്കുന്നപ്പാ ഒവ്വൊരു മക്കളുടെയും മുളങ്കാലുകളും യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിന് മുൻപാകെ മുടങ്ങുവതാക. നാവുകൾ യാവും യേശു ക്രിസ്തുവേ. വാനത്തെയും ഭൂമിയെയും പടച്ച കത്തിരണ്ട് അറിയിക്ക സെവാറുകളാക എൻ ദേവനെ പിതാ. നന്ദി രാജാവ്, നന്ദി യേശു രാജാവേ. കൽവാരി സിലുവയിലെ നിങ്ങൾ സിന്ധന പരിശുദ്ധരത്തെ കളവുങ്കപ്പ മന്നിയുങ്കപ്പ എന്റെ മക്കളെ. പാപസാപ അക്രമങ്ങൾ ദേവനെ കൊടുകുറങ്ങൾ കൊടുമികൾ എല്ലാവറ്റെയും മന്നിയുങ്ക, അക്രമങ്ങളെ മന്നിയുങ്കപ്പ പിതാവ്. നോകളെ മന്നിയുങ്ക യേശു രാജാവേ ദേവനെ. എന്റെ മക്കളെ മീട്ട് രക്ഷിയുങ്കപ്പ പിതാവ്. നീങ്ങളെ ദേവനെ ദേവനാലെ പരിശുദ്ധമും ജ്ഞാനമും മീട്പുമായി നീതിയുമായിരിക്കുന്നീങ്ങളെ യേശു രാജാവ്. അതക്കായി നന്ദി എൻ ദേവനെ സ്വസ്ത്രം. നമ്മുടെ നീതിയൊണ്ടേ ഇന്ന ദേശമെങ്ങും വരുവതാക, നമ്മുടെ ആളുകൾ വരുവതാക, നമ്മുടെ രാജ്യം വരുവതാക. ഇന്ന ഭൂമിയെങ്കും നമ്മുടെ സിദ്ധം മാത്രമേ നിറവേറുവതാക. ദേവനെ ഇന്ന വേണ്ടുകൊള്ള നമ്മുടെ പാദത്തിലെ വൈക്കുന്നപ്പ. അതുപോലെ ദേവനെ ലക്ഷ്മി ബ്രദറെ പുറപ്പെടുങ്കപ്പാ. സൈ മൂളിയത്തെ ആശീർവദിയുങ്കപ്പാ പിതാവ്. ദേവനെ ഇന്ന ഊഴിയത്തിൻ മൂലമായി കടന്നു പോകുന്ന വാർത്തകളെ ആശീർവദിയുങ്ക, അത്ഭുതങ്ങളെ ചെയ്യുക, അതിശയങ്ങളെ ചെയ്യുങ്കപ്പാ പിതാവ്. ഒരു വാർത്തയാത് തലയിലെ വിളുവതില്ല യേശു രാജാവ്. ഒരു വാർത്തയാവത് ദേവനെ വീണായി പോവതില്ല യേശു രാജാവ്. ഓ നന്ദി. നേപ്പതൊക്കെ വേണ്ടിക്കൊള്ളതൊക്കെ മേലാഹ നിങ്ങൾ ചെയ്തതൊക്കെ നന്ദി അപ്പ. അതേപോലെ ജനസിസ് പുറപ്പെടുങ്കപ്പ, കണവനെ പുറപ്പെടുങ്ക, പിള്ളേകളെ പുറപ്പെടുങ്കപ്പ. സെയ് മൂളിയത്തെ ആശീർവദിയുങ്കപ്പാ പിതാവ്. അഗ്നി ജ്വാലകളായി മാറ്റുങ്കപ്പാ പിതാവ്. അത്ഭുതത്തെ കാണെ ചെയ്യുങ്ക ദേവനെ പിതാവ്. അതിശയങ്ങളെ ചെയ്യുങ്ക, വരങ്ങൾ വല്ലമേ അഭിശബ്ദാൻ നിറപ്പുങ്കപ്പ. അതേപോലെ ഒവ്വൊരു കുടുംബങ്ങളെപ്പ അതിൽ ഇണഞ്ഞിരിക്കുന്ന കുടുംബം കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഒവ്വൊരു കുടുംബങ്ങളെയും എന്തേവനെ പാതുകാത്തു കൊള്ളുങ്ക. പരിശുദ്ധത്താൽ മൂടുങ്ക, മൂട്ട് രക്ഷിയുങ്ക, சுகம் கொடுங்க, பலம் கொடுங்க, ஆறுதல் கொடுங்கப்பா பிதாவி. தீபஸ்தோத்ரே நாமங்கள் எழுதுங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: மேனங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். உங்களோடும் இருப்பது ஆசீர்வதிப்பார, ஒவ்வொருவரோடும் இருந்து ஆசீர்வதிப்பாராக.
1: நாங்கள் தயா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஓகே, நீங்கள் இன்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுடைய ஊழியங்கள் பல்கி பெருக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் சங்கம வானொலிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தே. ஆண்டவரே அப்பா, வானொலி அப்பா என் பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த வானொலியில இணைந்து தகப்பனே அப்பா ஊழியம் செய்கிறோம். ஒவ்வொருதரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் அப்பா ஒவ்வொருதரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. வார்த்தையை கொடுக்கிறவர்களப்பா இன்னும் அப்பா நான் தகப்பனே அதிகமான இடங்களுக்கு செல்லவும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் வார்த்தையை கொடுக்கிற தகப்பனே ஒவ்வொரு பாசிசுமே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் ஊழியங்களுக்கப்பா குறைவுகள் ஏதாவது இருந்தாப்பா குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியாகவும் தந்தையப்பா எவித்து தகப்பனே விண்ணப்பங்களுக்கு எவிக்க வந்த ஒவ்வொருதரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் பெயர் பெயராய் அப்பா ஒவ்வொருதரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தேசத்துல இருக்கிறார்களோ அப்பா அந்த தேசத்துல உள்ள மனித கண்கள் எல்லா கண்களிலும் தயவை கொடுங்கப்பா. போக்கிலும் மனத்திலும் கூட இருங்கப்பா தந்தைய. உங்கள் கரம் கூட இருந்த ஒவ்வொருதரையும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக அனைவரையும் அப்பா நீங்கள் குடும்பம் குடும்பமாய் அப்பா தகப்பனே இந்த குடும்பங்களுக்குள்ளாக இதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா வாலிப பெண்களையும் ஆண்களையும் அப்பா நீங்கள் பொறுப்பெடுங்கப்பா தந்தையே. அவர்களும் போக்கிலும் பரத்திலும் கூட இருங்கப்பா. அவர்களின் தொழில்களுக்கு சென்று வீட்டுக்கு திரும்பும் வரைக்கும் உங்கள் கரம் அவர்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா தந்தையே. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன்
1: நல்ல பிதாவே. ஆமீன், கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து படிப்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் பலத்திலும் தாங்கி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தினா உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாளின் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ளே கட்டளையிட்டுவீராக. கர்த்தாவே, சங்கம வானொலிக்காய் லேசிய நாம் மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிறவரே, பல்கி பெருக வைக்கிறவரே, தரிசனங்களை கொடுத்தவரே, நிறைவேற்ற வல்லவரே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அவைகளை ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சபைகள் இருந்து வழி நடத்தும் சகலதே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன்.
3: எங்களுடன் சோரன் சிவா, பாலன் சிவா இணைந்திருக்கிறார். அவருக்கு ஒரு ஜெப குறிப்பை கொடுங்கம்மா.
1: வழி நடத்துவாராக. நீங்கள் ஐரோப்பா தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஐரோப்பா தேசங்கள்ல ரட்சிப்பு மிகுதியாய் வரும்படிக்கு நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: சத்தம் காணாது
4: ஐரோப்பா தேசம் முழுவதும் ஆத்மாக்கள் மீதும் தகப்பனே எங்களை ரட்சிச்சது போல ராஜா எல்லா குடும்பங்களையும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிக்கி செபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ராஜா ஐரோப்பா தேசங்களில் பாலிய பிள்ளைகள் மீது பிரத்யேகமான அபிஷேகத்தை ஊட்டி செபிக்கிறேன் ராஜா. உமக்கண்டு உழுங்கிற பிள்ளைகளாக பாலிய பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்துகிறவனி செபிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த மதுபானத்தில் மிக மூடி இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் ரட்சிப்பை கொண்டு வழி எடுத்துங்க ராஜா. அப்பா துருநடை நடத்தையில் ஈடுபட்டிருக்க எல்லோரையும் ரட்சிப்பு கொண்டு வழி எடுத்துங்க ராஜா. கூடவே இருந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. நீ உண்மையான தேவை என்பதை வழிபாடுகள் மூலம் வழிபடுத்தி காண்பீங்க ராஜா. சொப்பன மூலம் நீங்கள் பேசுங்கதான் அப்படி நீங்கள் பேசுங்க ராஜா. எங்களை ரட்சிப்புக்கு உணர்ந்தீங்க ராஜா, அதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா. அதே போல ஐரோப்பா தேசத்தில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நீங்கள் ரட்சிப்புக்கு ஒன்று வழிநடத்த வந்துச்சேன் தவப்பண்ணி அப்படியே நீங்கள் ரட்சிப்பு ஒன்று வழிநடத்த பொறுமைக்காக நன்றி ராஜா. சொப்பன மூலம் பேச பொறுமைக்காக நன்றி தவப்பண்ணி. இயேசுவின் நாமத்திற்கு தான் ஆமேன்.
1: உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லா டாலண்டோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: ஆமேன். சௌரி ஏமி புஷ்பராஜான
5: ஆமேன்.
3: கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள், வழி நடத்துங்கள்.
5: சோத்திரம் கண்டாவே, நன்றி தாப்பனே. இந்த புதிய நாளை தந்தது அவனே, எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்துறவே எங்களுக்கு சோத்திரம் அப்பா. துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த வானொலி ஊழியத்துக்கா எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலி ஊழியத்திலே வரப்போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம்ஸ்லே வார்த்தை கொடுக்கின்ற தேவதாசர்கள், பாடலை பாடுகின்ற தேவ பிள்ளைகள், ஆண்டவரே வார்த்தைகளோடு வாக்கு தத்தங்களோடு வருகின்ற தேவ பிள்ளைகள், சிந்தனை துளிகளோடு வருகின்ற தேவ பிள்ளைகள் எல்லோரையும் கூட விளக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா நிகழ்ச்சிகளும் சரியாக வானிலைக்கு தெளிவாக நேரத்துக்கு எடுத்து வரப்பட வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி, இந்த நேரத்திலே கூட இருந்து எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஊழிய பாதையில இன்னும் கூட இருந்து இயேசப்பா இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா ஜபிக்கிறோம். அந்த இருக்கிற தேசத்திலேயும் அநேக ஊழிய வாசல்கள் திறக்கப்படும்படியா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய், பொருளாதார தேவைகளிலே கூட இருக்க வேணுமாய். ஆண்டவரே அவருடைய எல்லா காரியங்களிலும் உங்களை கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த புதிய நாளும் தாயார் சிஷிலியா அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவளுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் கூட இருக்க வேணுமாய், அவளுக்கு எந்த சரீர பலவீனங்களும் வந்து விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் டோனாலுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய், குடும்பத்தாருக்காய் சோத்திரம். அவள் இருக்கிற அந்த தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்திலையும் ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலும் ஒரு எழுப்புதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே பொருளாதார சரிவுகளோ விலை உயர்வுகளோ ஆண்டவரே வந்து மக்கள் பாதிக்காதபடி உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி பிரதகுணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் ஆரம்பிக்க இருக்கின்ற அந்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டு கூட்டத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வீட்டு கூட்டத்திலே எங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அணிகிறதிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற வேணுமா எங்களை கரத்துல ஒப்படைக்கிறோம். நன்றியப்பா இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி. சத்யவேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பாசையில் சலோகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அவள் நடத்துகின்ற இந்த ஜூம் பிரியா மீட்டிங்குக்காய் நன்றி சொல்லுகிறோம். சத்யவேத திருச்சபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்துல இயேசப்பா அந்த நூறத்தினையான புதிய ஆத்மாக்களை கொண்டு வர வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சபையில உள்ள தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். வேதாகம கேள்வி பதில இணைகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். இந்த வேதாகமத்தை எல்லோரும் ஆராய்ந்து ஆண்டவரே சுவாமி அந்த வேத வசனங்களை ஒவ்வொன்றையும் ஆழமாகி படித்து ஆழமான சத்தியத்தை கற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரனம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அருமையாக எங்களுக்கு தந்திருக்கிற இந்த தாய்மாருக்காய் நன்றியப்பா, அவருடைய ஜபங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய சந்ததியில உள்ள வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி உங்களை கரம் கூட இருக்க வேணுமா ஜபிக்கிறோம். இந்த ஊழியர் சுசை செல்வி ராமச்சந்திரனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை நீங்கள் பொறுப்பேற்று நடத்த ஜபிக்கிறோம். சாதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, இந்த வானொலி ஊழியத்தில் இணைத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி ஐரினுக்காய் சோத்திரம் ஆண்டவரே. அதே போல சாதரி ஜான்சி ஆண்டனை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் தேவ ஊழியர் சிசேஷரேன் விண்வானறியா அவர்களை இப்ப கெடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிற சபைக்காய் ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, அவர் இந்த வானொலியிலே தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் எங்களுக்கு சோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே சாமி, நித்திய ஒழித்த நேரத்தில் இணைய போகின்ற ஊழியர்களை இப்ப கெடுக்கிறோம். ஆண்டவரே, சகோதரன் மகேந்திரனையாவை இப்ப கெடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை இப்ப கெடுக்கிறோம். சாதர சுபாலங்கோவை இப்ப கெடுக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்ப கெடுக்கிறோம். பிள்ளைகளுடைய பாடசாலை காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள், கணவருடைய வேலை காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்துல ஒப்ப கெடுக்கிறோம். சாதர ராஞ்சினி அலங்காரம் மணி எப்ப கெடுக்கிறோம் அப்பா. அதே போல சௌதரி கருணாவை ஒப்ப கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்ப கெடுக்கிறோம். அடைய சபை மக்களை ஒப்ப கெடுக்கிறோம். அதே போல பாசால் சௌதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரை ஒப்ப கெடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் இருக்க அந்த இந்திய தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கூட இருந்து நடத்த வேணுமா? எங்களை கரத்துல ஒப்ப கெடுக்கிறோம். சௌதரி தயாவுக்காய் நன்றியப்பா. ஆண்டவரே, ஊழியங்களுக்காய் சோத்திரம். தயாவோடு எடுக்கிற விண்ணப்பங்கள் ஜபங்கள் சோத்திரங்களுக்காய் நன்றி சுவாமி. அதே போல கனிஷ்டாவை எப்ப கெடுக்கிறோம். கனிஷ்டாவுடைய ஸ்கூல் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ளேக்கரம் கூட இருக்க வேணுமாய். படிக்கிற மாணவர்களோடும் அந்த டீச்சர்ஸ் பிரின்சிபல்மார் அந்த இடத்திலே கல்வி அதிகாரிகள் எல்லோரோடும் ஆண்டவரே எங்களை கரம் விடைப்பட வேணுமாய். எங்களை கரத்தில் ஒப்ப கெடுக்கிறோம். இந்த நாயிரத்திலும் சங்கமம் வானொலி சாபகர் தேவ ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்ப கெடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்ப கெடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பேரப்பிள்ளைகளை ஒப்ப கெடுக்கிறோம். ஆண்டவரையும் மகளை ஒப்ப கெடுக்கிறோம். மருமகளையும் கூட உங்களுடைய கரத்தில் ஒப்ப கெடுக்கிறோம். இந்த வேலை காரியங்கள் உரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய். போக்கிலும் பரத்திலும் துணியா இருக்க வேணுமாய். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே சுவிசேஷ வாசல் திறக்கப்பட்டதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே எல்லா உறவுகளையும் ஆசீர்வதித்து உயர்த்த வேணுமாய். எங்களை கரத்தில் ஒப்ப கெடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சகோதரன் வாக்கையும் குடும்பத்தாரையும் உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்ப கெடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஒப்ப கெடுக்கிறோம். ஜோகலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க வழி நடத்த வேணுமா? எங்களை கரத்துல ஒப்ப கெடுக்கிறோம். அதே போல ஷியாமுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவரது எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். சாதரிகருமான குடும்பத்திலும் ஆண்டவரே ரட்சிப்பை கட்டளையிட வேணுமா? எங்களை கரத்துல ஒப்ப கெடுக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்திலே தந்து எல்லாம் வில்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
3: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாளை எண்ணிய முடியாதவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்த தேவ ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நாளிலே விசேடமாக இணைந்து சௌரன் பாலனை நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடை கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி நிகழ்ச்சியிலே நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு மணித்தியால நேரத்தில் இணைவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தடை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாலனை அழைக்க இருக்கிறோம். பாலன் அவர்கள் பாடலோடு ஜபங்களோடு வழி நடத்துவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம்.
6: Recording in progress.
3: Praise the Lord, brother.
7: Praise the Lord, brother. Praise the Lord.
3: Amen. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாடலோடு ஜெபங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வழி நடத்துங்கள். Amen. God bless you.
7: God bless you, brother. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே அன்பான சகோதரர் குடும்பத்தை வசங்கோ மாநிலத்தில் நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவரோடு சேர்ந்து ஊழியர் அன்பான சகோதரிய குடும்பங்கள், அன்பான சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பலனிய சுயம் எடுக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் பேர் பேராக கிடைக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே உலகளால் ரீதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு ஜெபிக்கிறேன். தகப்பனே தகப்பனே இந்தந்த நாடுகள் ராஜா போர் நடக்கிற ராஜா அந்த நாடுகளின் அதிபர்களோடும் நீங்கள் பேசுங்க. நாடுகள் இராணுவ தலைவர்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா, நீங்கள் பேசுங்க. இது நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது சேர்ந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தம் உள்ள கல்வாரி யுத்தத்தினாலே நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பேர் பேரால் கழுவி ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் பாவங்களை மன்னிச்சு கழுவி ஆசீர்வதிக்கமேக்காக ஜெசப்பா கோடி நன்றி ராஜா. சோதரன் தகப்பனே மற்றும் ராஜா அநேக ஆண்டுகளாக ராஜா திருமண வந்தத்தில் இணைந்து திருமணம் இணைந்து குழந்தை செல்லம் இல்லாமல் ஆணும் தினமும் கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்க சகோதரியோட கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிக்க வேண்டும் மன்னிச்சு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஒரு விஷயம் மனதுடிக ராஜா சகோதரிய கற்ப கண்ணீர்களை தொடங்கி இசப்பா தொடங்க ராஜா நான் முடியும் ராஜா சர்வ வல்லராள் இல்லாமே ஆகும் ராஜா. அதே போல் தகப்பனே அநேக ஆண்டுகளாக திருமணம் வந்தது இணைய முடியாமல் ஆண்டு நம்ம கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரர்கள் சகோதரிகளுக்கும் கூடி சீக்கிரத்தில் ராஜா திருமணம் வந்தது இணைத்து வைத்து குடும்பங்களை ஆசீர்வதிங்க குடும்பங்களை விருத்தி பண்ணுங்க ராஜா விருத்தி பண்ணுங்க. அதுக்காக நினைச்சோம் தகப்பனே எல்லாவற்றையும் ஜியஸ் கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.

என்னை சந்திக்க வந்திடுவாரே, அவன் உம்மை என்றும் வழி நடத்துவாரே, உம்மை சந்திக்க வந்திடு

பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமலே உன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமலே

0: மெயின் பிரதர்.
1: ஆமீன் ஆமீன். இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று கூவி அழைத்து கற்று சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இனிய பாடலுக்கூடாகவும் ஜெபங்களுக்கூடாகவும் வழி நடத்தி ஆசீர்வதித்த கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கிறீர்கள். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: ஆகலாம், குரல் இல்லாம போகலாம், பேச்சு இல்லாம போகலாம் சொல்லி இல்லாமல் அட்வைஸ் பண்ணவர். இப்போ மூட்ட மாலை வந்து ரெண்டா வளர்த்தங்கிட்டா அந்த ப்ரௌஸ் கேட்டாக்கிட்டேன் உங்களெல்லாம் ஓகே ஆண்டா நான் ஓகே இயேசுல வளர்த்தப்பட்டு நான் ரெண்டு பேரும் ஓகே பண்ணிட்டோம், சைன் பண்ணிட்டேன் ஃபோன் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற ஃபோனில் சைன் பண்ணிட்டேன். நடந்தது பிரதர் சர்ஜரி சக்ஸஸாக வந்துட்டது, பேச்சு வராமல் போயிட்டு பேசலாம் போயிடுவா. உனக்கு என்னோட டாக்டர் நர்ஸ்மேர் வைஃபுள்ள எல்லாம் பார்த்து நிற்கிறோம் கதைக்கிறோம். எனக்கு ஒன்றுமே தெரியும், கதைக்கிறது தெரியாது, நீ காக்கள் நிற்கிற தெரியுது, இந்த வாயிலேருந்து அது மாதிரி ஒன்றும் போயில்லையா. அப்போ இவ்வளோ ட்ரைவ் பண்ண வேலாம் என்ன ஓட் நோமல் ஓட்டு மாற்றின அப்புறம் எனக்கு அந்த பேச்சு வரையில் இருந்தால் போல என்ன என்ன அறியாமலவே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாத அந்த பாட்டு நான் ட்ராக தொடமடிக்கிறேன் சத்தமாக. அதனால தெரியாது அப்புறம் படித்தது. அதனால் வைஃப் வந்து அடுத்த நாள் சொல்கிறா போட்டு இதை பார்க்க வந்து அடுத்த நாள் வந்து சொன்னான் நீ நடந்து தெரியுமாண்ணா என்னன்னு கேட்டேன். இப்படி நீங்கள் இருந்தால் போல் நான் பாட்டு படிக்கிறேன்னா பா வாய்ஸ் ஓடாது, அது எந்த வாய்ஸ் மாதிரி இல்லையா அது சொல்லி அடுத்தவங்கிட்டேன். இன்னைக்கு ஊமையை தான் இருந்திருப்பேன் கதைக்கலாம். கத்தருக்கு ஓடான கோடி நன்றி பிரதர். சாட்சியாக செல்லணும் கேட்குற உள்ள ஒவ்வொரு கத்தரை எது கத்தர் நாமத்தை அத்தனை நாமத்தை நான் மயப்படுத்துவேன் பிரதர். இந்த வெள்ளாடி இன்றைக்கு நான் பயவீசாமத்தில் இருந்துட்டு இருந்திருப்பேன். இந்த கொஸ்பிடல்ல பிரதர் அந்த போட்டில் இருந்து நானே வாத்திரம் சத்தமாக படிக்கிறேன் வீட்டு சத்தமாக தேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறும் அந்த பாட்டு நான் அடிக்கடி ரேடியோவில் படிக்கிறேன் இல்லை வானொலியிலே.
1: என்னென்றால் கத்தருடைய வார்த்தை இருதயத்தில் இருக்கின்ற பொழுது அது நீங்கள் வெளியிலே வாயாலே சொல்லாவிட்டாலும் அது இருதயத்திலிருந்து புறப்படும் நிச்சயமாக. அப்படியாக என்னென்றால் அந்த நீங்கள் கோமாவில் இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்களுக்கு பக்கத்திலே போய் பழைய ஞாபகங்களை ஞாபகப்படுத்துவார்கள். அதே போல உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கோ உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னோ அது வெளிப்படும் நிச்சயமாக. அது இப்போ கத்தரோடு இருந்தபடியால் கத்தருடைய பாடல் வெளிப்பட்டது, அதன் அதோடு உங்களுடைய வாய்ஸும் வெளிப்பட்டது. அதுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா கத்தருடைய காரியம் அது, அவர் அந்த காரியங்களை வழி நடத்துவார். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்திலே அந்த காரியம் இருக்கிறது, அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் காலையில் எழும்பும்போது கத்தர் ஒரு பாடலை தருவார், யாருக்காக ஜபிக்கும்படி சொல்லுவார். இந்த பாடலோடு நீங்கள் வழி நடத்தப்படுவது, ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை முன்னுமுணுத்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவார் நிச்சயமாக. அருமையான சாட்சிக்காக நன்றி செலுத்துகிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சாட்சியை கேட்கின்ற பொழுது அவர்களும் விடுதலை பட வேண்டும். அந்த இருதயத்திலே வார்த்தைகளை நாங்கள் வைத்து வைக்கிற பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும், பாடலாக இருக்கட்டும், ஜெபங்களாக இருக்கட்டும், அவை திடீரென வெளிப்படும். அந்த வகையிலே உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் கர்த்தர். பரிசுத்தாவியானவர் கண்டிருக்கிறார், கேட்டிருக்கிறார், வழி நடத்தினார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் ஒப்புவித்து கொண்டு உங்களையும் சகோதரி ஜீவாவையும் ஒப்புவித்து கொண்டு அவருடைய வாய்ப்பு வானொலியை திறக்க கொண்டு பார்ப்போம். ஆமேன். ஒரு நாள் வந்தார், ஒரு நாள் வந்தால் அதுக்கு பிறகு காணவில்லை, கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். அதற்கான நாளை நாங்கள் தெரிவு செய்வோம், கத்தர் தெரிவு செய்வார்.
0: நன்றிகளையும்
1: வாழ்த்துக்கள். God bless. Amen.
0: God bless you, brother. God bless. God bless. Amen.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜபங்களோடு பாடல்களோடு சாட்சியோடு வழிநடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக நிச்சயமாக இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன். எப்பொழுதும் கைவிட மாட்டார். அவர் உண்ண உணவையும் உடுக்க உடையையும் இருக்க இருப்பிடத்தையும் தந்து ஆசீர்வதித்து போக்கிலும் வரத்திலும் மற்றும் சுகம் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். நன்றி ஐயா.
2: Recording stopped.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சிறிய நற்சிந்தனை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எடுத்து வருகிறார்கள். சகோதரி சசிகலா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்தவ ஊழியர் சகோதரி சசிகலா அவர்கள் எங்களுடன் பல வருடங்களாக ஊழியம் செய்தார். நான் நினைக்கிறேன் அவருடைய சபை அதை தடுத்து விட்டது. ஆனாலும் இந்த வேளையிலும் அவருடைய காரியம், அவருடைய தீம் என்னென்றால் சர்ச் வேண்டாம், ஆமாம், ஆலயம் வேண்டாம், ஆனால் கத்தர் என்னோடு இருக்கிறார், கத்தருக்காக ஊழியம் செய்வோம் என்று அவருடைய தீமாக போட்டிருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை இந்த வேளையிலும் தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்போம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: கேட்போமா.
3: குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into the word meditation for today. Today is 18th of June 2026 and the topic for today is Talk Right and Live Right. Our opening verse is taken from Romans 10 verse 10. For with the heart one believes unto righteousness and with the mouth confession is made unto salvation. Did you know your words have the power to make a difference? The Bible teaches us that our words can bring life or trouble. When we speak God's word, we speak life, joy and victory. Remember how God created the world? He spoke and it happened. The amazing news is that He has given you the ability to use your words to create your world too. When you fill your heart with God's word and speak it in faith, it will help you live right and therefore produce all you have spoken. So choose your words carefully. Speak what God says about you and your life will show His goodness every day. Hallelujah. Let's look into another scripture from Mark 11 verses 22 and 23. And Jesus answering saith unto them, Have faith in God. For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed and be cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. Glory to God. Please repeat after me. I speak faith-filled words every day. And with my faith-filled words, I create whatsoever I want. Hallelujah. Let's pray. Father God, in the name of Jesus, thank you for the beautiful word that you have given us today, Lord. You have said in your word, Life and death is in the power of our tongue. Lord, help us to create our world according to your perfect will for our life by our words, Lord. Holy Spirit, we surrender our tongue completely to you. You take over and guide us to speak the right words to create our world. In Jesus' name we prayed. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. எம் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை, ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, சரியாக பேசுங்கள், சரியாக வாழுங்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 10:10 பார்ப்போம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு வாழ்க்கையை மாற்றும் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வேதாகமம் நம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆசீர்வாதத்தையும் அல்லது பிரச்சனைகளையும் உண்டாக்க முடியும் என்று போதிக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது ஜீவன், சந்தோஷம் மற்றும் வெற்றியை பேசுகிறோம். தேவன் உலகத்தை எவ்வாறு படைத்தார் என்பதை நினைவு கூறுங்கள். அவர் பேசினார், அது உண்டாயிற்று. அதிசயமான செய்தி என்னவென்றால், உங்கள் வார்த்தைகளின் மூலம் உங்கள் உலகத்தை மாற்றிக்கொள்ளும் திறனை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்தை தேவனுடைய வார்த்தையால் நிரப்பி அதை விசுவாசத்தோடு பேசும்போது அது உங்களுக்கு நீதியான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. மேலும் நீங்கள் பேசியவற்றை உங்கள் வாழ்க்கை வெளிப்படுத்துகிறது. ஆகையால் உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுங்கள். தேவன் உங்களை பற்றி சொல்வதை பேசுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையை வெளிப்படுத்தும், அல்லது அவருடைய நன்மைகளால் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். மார்க்கு 11:22-23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறேன். என் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளால் நான் விரும்புகிறதை உருவாக்குகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களிடத்தில் வருகிறோம் ராஜா. இன்றைய நாளிலும் நீங்கள் தந்த இந்த வார்த்தைக்காக, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி ராஜா. அப்பா, நீங்கள் உங்கள் வார்த்தை சொல்கிறது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. ஆவியானவரே, இன்று நாங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் எங்கள் நாவுகளை உங்களுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் எங்களுக்கு உடாக இடைப்படுங்கள். உங்கள் பரிபூர்ண சித்தப்படி எங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள, எங்கள் வார்த்தைகளை சரி செய்து உங்கள் சித்தப்படி பேச எங்களுக்கு உதவி செய்யுங்கள். வழி நடத்துங்கள், காத்து கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்கள். இன்றைய நாளுக்குள்ளே உரிய கிருபைகளால் அவர்களை முடிசூட்டுங்க. அப்பா, அவர்கள் என்னென்ன பாடுகளுக்குள்ளாக போய்கொண்டிருந்தாலும் அவை அத்தனையும் இயேசு ராஜாவே, உங்கள் வார்த்தைகளை பேசி அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் அதிகாரத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு இன்றைய நாளையும் கடந்து செல்ல அவர்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.

வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களே, தேனிலும் மதுரமான வார்த்தைகளை ஏந்தி வரும் இந்நிகழ்ச்சி மூலம் தேவனே என்னோடு பேசும் என்ற ஜபத்தோடு வானொலி நிகழ்ச்சியை கேட்போமா?

அருமையானவர்களே, இந்த நாட்களிலே நாம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தை கற்று வருகிறோம். கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலேயும் யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்தை சிந்தித்து வந்தோம். இந்த யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திற்கு நரக அக்னி என்று தலைப்பு கொடுக்கலாம். அநேக வேளைகளிலே நாவானது இவ்வாறு காணப்படுகிறது. இங்கே நரகம் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள மூல பாஷையில் உள்ள சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அங்கே நெருப்பு ஒருபொழுதும் அணைந்து போவது கிடையாது. இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 12 முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதிலே இயேசு கிறிஸ்து 11 முறையும் அப்போஸ்தலன் யாக்கோபு ஒரு முறையும் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். நாவானது நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று தெளிவாக மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். அப்போஸ்தலன் யாக்கோபு நாவை நெருப்பிற்கு ஒப்பிட்டு கூறியிருப்பது சிறப்பானதாயிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை காடுகளிலே ஏற்படும் தீயை குறித்து கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். அது மிகப்பெரிய அழிவை உண்டாக்கக்கூடியது. மரங்கள் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றபடினாலே தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்கிறது. அநேக மரங்களை, இயற்கை செல்வத்தை அது அழித்து விடுகிறது. சில வேளைகளிலே அது கட்டுக்கடங்காமலும் சென்று விடுகிறது. அதே வேளையில் நெருப்பானது பழங்காலத்திலிருந்தே மனிதருக்கும் இயற்கைக்கும் சிறந்த நண்பனாக இருந்து வருவதையும் நாம் மறுக்க முடியாது. நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னரே நாகரீகம் ஆரம்பமானது என்று கூறுகிற சில வரலாற்று ஆசிரியர்களும் உண்டு. நெருப்பு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கும்பொழுது அது நமக்கு சூடுண்டாக்கவும், உணவை சமைக்கவும், தொழிற்சாலைகளை இயக்கவும் இன்னும் பல விதங்களிலே பயனுள்ளதாயிருக்கிறது. அது கட்டுப்பாடற்று போகும்பொழுதோ ஆபத்தாக மாறிவிடுகிறது. சில வேளைகளிலே வீடுகள், தொழிற்சாலைகள் தீப்பற்றி எரிவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே தீயணைப்பு படையினர் வந்து அதை அணைக்கிறார்கள். இந்த நவீன காலத்திலே கூட சில நெருப்பை அணைக்க முடியாமல் போய்விடுகிறது. கிறிஸ்துக்கு பின் 1666 லண்டன் மாநகரத்தில் ஏற்பட்ட தீ லண்டனை அழித்தது. கிறிஸ்துக்கு பின் 1871 ஒரு மனிதனுடைய பசுமாடு ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை உடைத்து விட்டதால் ஏற்பட்ட தீ ஒரு பெரிய வரலாற்று தீயாகிவிட்டது. இன்றும் கூட தீயினாலே ஏற்படும் அநேக அழிவுகளை குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். நாவும் தீயை போன்றதுதான். இது நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும்பொழுது ஆசீர்வாதம், நம்முடைய கட்டுப்பாட்டை விட்டு போகும்பொழுது அது அழிவை உண்டாக்கக்கூடியது. அது சுகமாக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். நீதிமொழிகள் 12:18 பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம் என்று வாசிக்கிறோம். நாவானது கொலை செய்கிற பட்டயம் போல இருக்கவும் வாய்ப்புண்டு, ஆரோக்கியமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நாவை பற்றிய என்ன ஒரு ஓவியம் இது, இல்லையா? மீண்டும் நாம் நீதிமொழிகள் 15:14 என்ன பார்க்கிறோம்? புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். நாம் முன்பு ஒரு பழமொழியை சற்று சிந்தித்தது நினைவில் இருக்கலாம். பேசப்படாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமான், ஆனால் பேசப்பட்ட வார்த்தை உங்களுக்கு எஜமானாக இருக்கிறது. நீங்கள் ஒன்றை பற்றி எதுவும் கூறாத பட்சத்திலே நீங்கள் அதற்கு எந்த ஒரு பொறுப்பும் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் பேசிவிட்ட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அதுவும் தவறாக பேசிவிட்டீர்கள் என்றால் அதன் பின் விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்க வேண்டும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் அதிகம் காணப்படுகின்றன, இல்லையா? சீமோன் பேதுருவை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்ததை தன்னுடைய நாவினாலே மறுதளித்து விட்டார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே தேவன் எதை பயன்படுத்தினார்? இந்த பேதுருவின் நாக்கைத்தான். இந்த அவருடைய நாவு தடுமாறக்கூடியது, தவறிழைக்கக்கூடியது, குழப்பக்கூடியதுதான். ஆனாலும் தேவன் கிருபையாக பயன்படுத்தினார். காட்டு தீயானது கருக்கி அது ஒரு கொள்ளை நோய் போல பரவுகிறது. அதே போல நாவானது சபை வழியாக, சமுதாயத்தின் வழியாக, நகரத்தின் வழியாக, ஏன் தேசத்தின் வழியாக கூட பற்றி எரிகிற பரவுகிறதாயிருக்கிறது. நமது நாவின் வலிமை எவ்வளவு அதிகம் என்பதை கவனித்தீர்களா? பாருங்கள், யாக்கோபு 3:7-8 வசனங்களை வாசிக்கிறேன். சகல மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாம்புக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் சர்க்கஸ் பார்க்க போயிருக்கிறீர்களா? அதிலே மிருகங்கள் இவ்விதமாக மனிதனுடைய சொல்லை கேட்டு பணிந்து செயல்படுகிறது என்று பார்த்திருக்கிறீர்களா?
நில் என்றால் நிற்கும், உட்கார் என்றால் உட்காரும். ஒருமுறை ஒரு பட்டணத்திலே சர்க்கஸ் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கு அருகிலே வாழ்ந்த சில வாலிபர்கள் அங்கே சர்க்கஸிலே வேலை செய்த சிலரோடு நெருங்கி பழகினார்கள். எனவே அந்த சர்க்கஸிலே வரும் மிருகங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கே மிருகங்கள் ஆங்காங்கே அடைக்கப்பட்டிருந்தன. அங்கே சென்ற வாலிபர்கள் அதன் நடுவாக நடந்து செல்லவும் பயந்தார்கள். அப்பொழுது அந்த மிருகங்களுக்கு பயிற்சி கொடுத்து பராமரிக்கும் ஒருவர் அங்கே வந்தார். அவர் ஒவ்வொரு கூட்டின் அருகேயும் சென்றார். சில உணவு பதார்த்தங்களை அவைகளுக்கு கொடுத்தார். பின்னர் சிங்கக்குட்டிகள் கிடந்த கூட்டிற்கு அருகிலே சென்று அவற்றை வெளியே எடுத்து அவைகளோடு விளையாடினார். அவர் அதை உருட்டினார், அதை இழுத்து வைத்தார், திசையை மாற்றி வைத்தார். இவ்வாறு செய்யும் போது சிங்கக்குட்டிகள் அவ்வப்பொழுது அவரை அடிக்கும். இவ்வாறு அவர் அதிக நேரம் விளையாடிக் கொண்டிருந்தார். பின்னர் இந்த வாலிபர்கள் அவரிடத்திலே சென்று, நீங்கள் ஏன் இதோடு விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே அவர், நான் சிங்கம் குட்டியாக இருக்கும் பொழுது பழகினால்தான் பெரிய சிங்கமாக ஆன பின்னரும் அதோடு என்னாலே பழக முடியும். என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஒரு பெரிய சிங்கமாக இருப்பதை சர்க்கஸிற்காக பயிற்றுவிக்க முடியாது. சிறிதாக இருந்து என்னை அறிந்து பழகியதே பெரிதாக ஆன பிறகும் என்னை அறியும், பழகும் என்று கூறினார். ஆம் அருமையானவர்களே, நாம் சிங்கத்தை அடக்கி பழக்க முடியும், யானையையும் பழக்க முடியும், ஆனால் இந்த சிறிய நாவைத்தான் அடக்கி ஆள முடியாது, பழக்க வைக்க முடியாது. ஒருவர் இவ்வாறு சொன்னார், உலகத்திலேயே அடக்கப்பட முடியாது ஒன்று பற்களுக்கு பின்னால் உள்ள குகையில் வாழ்கிறது என்றார். இந்த சிறிய ஒரு மிருகம் எந்த மிருக காட்சி சாலையிலையும் சிறைப்படுத்தப்பட முடியாதது, எந்த சர்க்கஸிலும் கீழ்ப்படிந்து நடித்து காட்டாதது, எந்த மனிதனாலும் அடக்கப்பட முடியாதது. மீட்கப்பட்ட சரீரத்திலே உள்ள புதுப்பிறப்படைந்த நாவு மட்டுமே தேவனால் அடக்கி ஆளப்படும் நாவாக இருக்கும். அப்படிப்பட்ட நாவையே தேவன் தனக்காக பயன்படுத்த முடியும். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து ரோமர் 10:9 இவ்வாறு சொல்லியிருக்கிறார். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். அதாவது இருதயமும் வாயும் ஒன்று கொண்டு தொடர்புடையது. இவை இரண்டும் சரியாக இணைந்து சென்றாலே நலமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்வதை கவனியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 12:34 இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதாவது இருதயத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வரும். இருதயமாகிய கிணற்றிலே என்ன இருக்கிறதோ அதுவே வாளியாகிய வாயின் வழியே வெளியே வரும் என்று ஒருவர் சொல்கிறார். யாக்கோபு 3:9-10 பாருங்கள். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற நாவு தேவனை துதிப்பதற்கும் அல்லது தூஷிப்பதற்கும் திறமை உடையதாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனிதனுடைய நாவுதான் அவனை மிருகங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது. அவன் ஒரு மனித குரங்கல்ல. ஒரு மனிதனால் மனிதனோடும் தேவனோடும் தொடர்பு கொள்ள முடியும். ஒரு மனிதனால் ஞாயிறு ஆராதனையிலே தேவதூதனைப் போல் பாடவும் முடியும், மற்ற நாட்களிலே சாத்தானைப் போல பேசவும் முடியும். அவனை எப்படி அழைக்க விரும்புகிறார்களோ அவ்வாறே அழைக்கலாம். வேதம் அவனை மாயக்காரனே என்று பெயரிட்டு அழைக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்றே எண்ணி பார்ப்போமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே தேவனை துதித்துவிட்டு அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நாம் தூஷிக்கிறவர்களாக இருப்போம் என்றால், நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து நம்முடைய நாவை மறுபிரதிஷ்டை பண்ணுவோம். ஒரு வங்கியிலே பணிபுரிந்த ஒருவர் மிகவும் நன்றாக பாடல் பாடுகிறவர். அவர் சபையிலே தனிப்பாடல் மிகவும் நன்றாக பாடுவார். அவ்வாறு அவர் சபைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த

என்றாள். அதற்கு அந்த மேலாளர், அவர்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலெல்லாம் தேவதூதனை போல பாடுகிறார் இல்லையா, அவரேதான் என்றாராம். அந்த பெண்ணிற்கு தூக்கி வாரி போட்டது. ஆம், ஒரு மனிதனால் தேவனை துதிக்க முடியும், அதே வேளையிலே சபிக்கவும் முடியும். உங்களுக்கு இருக்கிற வாயினாலே அதை செய்ய முடியும். இருதயத்திலே என்ன இருக்கிறதோ அதுதான் வாயின் வழியாக வெளியே வரும். நம்முடைய நாவு அதை சொல்லிவிடும் என்பது உறுதி. பிரியமானவர்களே, தொடர்ந்து யாக்கோபு 3:11-12 வசனங்களை வாசிக்கிறேன். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அதாவது, ஒரு மனிதனால் இரு முகமுடைய, இரு சிந்தையுடைய, இரு நாவுடையவனாக காணப்பட முடியும். ஆனால் பூமியில் இருக்கின்ற நீரூற்றானது அப்படி அல்ல. ஒரே நீரூற்றிலிருந்து இனிப்பான தண்ணீரையும் உவர்ப்பான தண்ணீரையும் ஒரே நேரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது ஒரே மரத்திலே அத்திப்பழங்களும் ஒலிவப்பழங்களும் உண்டாவதில்லை. இயற்கை இவ்வாறு காணப்படும் பொழுது மனிதன் ஏன் இவ்வாறு காணப்படுவதில்லை என்ற கேள்வி எழுப்புகிறார். தேவன் ஆவிக்குரிய அநேக சத்தியங்களை தான் சிருஷ்டித்த இயற்கையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதை உணர்ந்து கொண்டு நடப்போம் என்றால் நாம் பாக்கியவான்கள். இப்பொழுது நாவானது ஆரோக்கியமான சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிறது என்று யாக்கோபு சொல்ல கேட்கிறோம். ஏனென்றால் இருதயத்திலே உள்ளதே வாயின் மூலமாக அறிக்கையிடப்படுகிறது. வசனம் 13 பாருங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நாவானது ஆரோக்கியமான விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும். அதனால் தேவனுக்கு சாட்சி கூற முடியும். நாவினாலே ஞானத்தை பேச முடியும். வசனம் 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். கசப்பும் விரோதமும் நிச்சயமாக விசுவாசத்தின் கனிகள் அல்ல. ஆனால் நாவானது இந்த காரியத்தை தூண்டிவிட முடியும். இங்கே மூடத்தனமான விசுவாசிக்கும் விவேகமான விசுவாசிக்கும் இடையே காணப்படுகிற வேறுபாட்டை குறித்து யாக்கோபு சொல்கிறார். உண்மையில் கட்டுப்படுத்தப்படாத ஒரு விசுவாசியினுடைய நாவு குறித்து மற்றவர்களுக்கு கேள்வி எழும்பத்தான் செய்யும். இவர் தேவனுடைய பிள்ளைதானா இல்லையா என்று மற்றவர்கள் யோசிப்பதிலே தவறில்லையே. 6 நாட்களும் மற்றவர்களை சபித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளிலே வந்து தேவதூதனைப் போல துதித்து பாடினால் அவனை ஒரு விசுவாசி என்று யார் ஏற்றுக்கொள்வார்கள்? ஒருவன் இழிவான காரியங்களை சிரிப்பிற்காக சொல்கிறேன் என்று பேசிவிட்டு ஞாயிறு பாடசாலையின் ஆசிரியராக இருக்க முடியாது. அவரால் இயேசுவின் அன்பை பற்றி கூற முடியாது. உங்களுடைய நாவால் ஒன்றை மட்டுமே செய்ய முடியும். இரண்டையும் செய்தால் அது விரோதத்தையே கிளப்பும். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பொய் சொல்கிற நாவானது வார நாட்களிலே தன்னுடைய பேச்சினாலே தேவனை மறுதளிக்கிறதா இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். அவசரப்பட்டு பேசுகிறோமா? கோபப்பட்டு பேசுகிறோமா? அர்த்தத்தை உணராமல் பேசுகிறோமா? என்ன பேசுகிறோம் என்பதை நாம் யோசிக்காமல் பேசுகிறோமா? எத்தனை முறை இவற்றால் நமது அருமையான நண்பர்களை நாம் இழந்திருக்கிறோம் இல்லையா? யாக்கோபு 3:15 பாருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் தேவனிடத்திலிருந்து தோன்றவில்லை என்று யாக்கோபு தெளிவாய் சொல்கிறார். அவைகள் அவனிடத்திலிருந்தே வருகிறது. அது லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாயிருக்கிறது என்று சொல்கிறார். அறிவு என்பது பெருமையானது. அது அதிகம் கற்றறிந்திருக்கிறது. ஆனால் ஞானம் என்பது தாழ்ந்த சிந்தை உள்ளது. அது அதிகம் அறிந்திருப்பதில்லை என்று குறிப்பிடுகிறார். யாக்கோபு 3:16 வருகிறோம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஒரு கட்டுப்படுத்தப்படாத நாவு வைராக்கியத்தையும் விரோதத்தையும் உண்டாக்கும். அது கலகத்திற்கும் சகல துர்ச்செய்கைகளுக்கும் நேராக நடத்தும். தேவன் கலகத்திற்கு காரணர் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இன்று நாம் உலகத்திலே காணும் இத்தனை கலகங்களும்
பிசாசினால் உண்டாக்கப்படுகிறது.

0: முடியாது. பிசாசானவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த சிறிய உறுப்பாகிய நாவை பயன்படுத்தி இவ்வளவு அதிகமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறான். குடும்பங்களிலே எத்தனை பிரச்சனை, அலுவலகங்களிலே எத்தனை பிரச்சனை, ஆலயங்களிலே எத்தனை பிரச்சனை. காரணம் என்ன? நாவு. அடுத்த அதிகாரத்திலே அப்போஸ்தலன் யாக்கோபு உலக பிரகாரமான காரியம் என்றால் எது என்று குறிப்பிடுவதை நாம் காண முடியும். அருமையானவர்களே, கலகத்தை பிறப்பிக்கின்ற இந்த நாவை கட்டுப்படுத்துகிறோமா? இல்லாவிட்டால் அது நம்மிலே, நம் குடும்பத்திலே கலகத்தை பிறப்பித்துவிடும் என்பதை மறந்து போகக்கூடாது. யாக்கோபு 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அதாவது பரத்திலிருந்து வருகிற ஞானத்திலே எந்த ஒரு கலப்படமும் இல்லை, அதுதான் உண்மையானது. அது எப்படி இருக்கும்? பின்பு சாந்தமும் சமாதானமும் இணக்கமும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிற ஒருவராய் இருக்கலாம், ஆனால் நீங்களோ விரோதத்திற்கும் வைராக்கியத்திற்கும் முக்கியமான காரணமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிசாசினுடைய படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். யாக்கோபு 3:18 என்ன சொல்கிறது பாருங்கள், நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் விசுவாசத்தின் கனிகள். சமாதானம் வரும் முன்னர் நீதி இருக்க வேண்டியது அவசியம். அதாவது நீதி இல்லாமல் சமாதானம் இல்லை. இந்த முக்கியமான சத்தியம் உலகத்தின் எல்லா பகுதிகளிலேயும் கிடைக்கப்பெற்றால் எவ்வளவு நலமாயிருக்கும். சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு நாளை குறித்து சங்கீதம் 85:10 சொல்கிறார், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்கிறார். அதாவது நீதி இருந்தாலே சமாதானமும் இருக்கும். ஆனால் இன்றைய நாட்களிலே நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்வதற்கு நெருங்கி வர இயலாத தூரத்திலே இருக்கிறது. ஒன்றை ஒன்று அங்கீகரிக்காது காணப்படுகிறது. இந்த 3 யாக்கோபு நிறுவத்தின் முதல் முக்கிய பிரிவை நிறைவு செய்து வைக்கிறது. இந்த பிரிவிலே அப்போஸ்தலன் யாக்கோபு ஆரோக்கியமான விசுவாசத்தை ஆராய்வதை குறித்து சொல்ல கேட்டோம். விசுவாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் தவறான ஒரு காரியத்தை விசுவாசிக்க கூடும், அல்லது நீங்கள் காரணமில்லாமல் தலையை ஆட்டிவிட்டு அதையே விசுவாசம் என்றும் அழைக்கக்கூடும். ஆனால் ரட்சிக்கும் விசுவாசமே நற்கிரியைகளை உருவாக்கும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் பலதரப்பட்ட முறைகளை குறித்து அப்போஸ்தலன் யாக்கோபு இந்த முதல் 3 சொல்லியிருக்கிறார். இதன் மூலம் தேவன் நம்முடைய விசுவாசம் உத்தமமானதுதான் என்று நிரூபிக்கிறார். முதலாவதாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை உபத்திரவத்தின் மூலம் சோதிக்கிறார் என்று பார்த்தோம். டாக்டர் ரிச்சர்ட் என்பவர் சிறந்த வேத ஆசிரியர். ஆனாலும் அவர் சிறுநீரக கோளாறினாலே அநேக ஆண்டுகள் கஷ்டப்பட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த பாடுகளை குறித்து இவ்வாறு சொல்கிறார். அவர் ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ பற்றி சொல்லவில்லை, பாடுபடுதல் என்றால் என்ன என்பதை தன்னுடைய அனுபவத்திலிருந்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாழ்வில் உள்ள எரிச்சலூட்டும் ஒவ்வொரு காரியமும் நீக்கப்பட்டுவிட்டால் புவி வாழ்வானது மிகவும் வெளியேற பெற்றதாக இராது. ஆனால் நம்மில் அநேகர் இந்த எரிச்சலூட்டும் காரியங்களுக்கு எதிராக கலகம் செய்கிறோம். மிகவும் லாபமாக பின்னாளிலே இருக்கப் போகிறதை நாம் இப்பொழுது மிகவும் நஷ்டமாக கருதுகிறோம். சிப்பியிலிருந்து உருவாவது ஒரு சிறந்த காரியமே. அந்த சிப்பிக்குள் ஒரு எரிச்சலூட்டும் பொருள், அதாவது மண் துகள் போன்றவை உள்ளே சென்று விடும் பொழுது அதை தன்னுடைய வெளியேற பெற்ற ஒன்றை கொண்டு அதை மூடிவிடுகிறது. அதுவே முத்தாக மாறுகிறது. இவ்வாறு முத்தாக உருவாகி அந்த எரிச்சலூட்டும் பொருள் கட்டப்படுவதால் எரிச்சல் நிறுத்தப்படுகிறது. அப்படி என்றால் என்ன? உண்மையான முத்து என்பது எரிச்சலின் மீது பெறப்பெற்ற வெற்றியே ஆகும். நம்முடைய வாழ்க்கையிலே இன்று நுழைகின்ற ஒவ்வொரு எரிச்சலூட்டும் துன்பமான காரியங்களும் ஒரு முத்தான காரியமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. பிசாசானவன் நமக்கு எவ்வளவுக்கு அதிகமாக இந்த துன்பங்களை கொண்டு வருகிறானோ நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவுக்கு அதிகமாக நாம் முத்துக்களை உடையவர்களாக இருப்போம். நாம் அதை வரவேற்று அன்பினாலே முழுவதும் மூடுவதே தேவையானது. அதை செய்யும் பொழுது அந்த எரிச்சலூட்டும் துன்பமானது முத்தாக மாறிவிடும் பொழுது அந்த எரிச்சலூட்டும் தன்மை கட்டுப்படுத்தப்படுகிறது. நாம் சித்தம் கொண்டால் இது போன்ற எத்தனை முத்துக்களை உடையவர்களாக இருக்கலாம் இல்லையா என்று அழகுபட கூறுகிறார். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே முத்து போன்ற காரியங்கள் உண்டா? துன்பங்களை சகித்து சகித்து சிறந்த பொறுமையான முத்துக்களை உங்களிலே உருவாக்கி இருக்கிறீர்களா? நாம் இதுவரை ஆறு காரியங்களை சிந்தித்தோம். நம்முடைய விசுவாசத்தை தேவன் பலவிதமான சோதனைகளிலே சோதிக்கிறார். இரண்டாவதாக, தேவன் விசுவாசத்தை பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. மூன்றாவதாக, தேவன் விசுவாசத்தை வார்த்தையினாலே சோதிக்கிறார். நான்காவதாக, மனிதனுக்கு கொடுக்கும் மதிப்பு போன்ற செயலினால் நடத்தையினால் விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறார். ஐந்தாவதாக, தேவன் விசுவாசத்தை நற்கிரியைகளினாலே சோதிக்கிறார். இறுதியாக, தேவன் விசுவாசத்தை நாவினாலே சோதிக்கிறார். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே ஆரோக்கியமான விசுவாசம் காணப்படும் என்பதை அப்போஸ்தலன் யாக்கோபு மிகவும் தெளிவுபட இவைகளை கொண்டு கூறுகிறார். உங்கள் விசுவாசத்தை தேவன் இந்த ஆறு காரியங்களை கொண்டும் சோதிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் எவ்வாறு பதில் அளிக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். தேவனுக்கு பிரியமானபடி பதில் கொடுக்கிறீர்களா, அல்லது உங்கள் மாம்ச சிந்தனையின்படி பதில் கொடுக்கிறீர்களா? நீங்கள் தேவனுக்கு பிரியமானபடி பதிலளிக்க வேண்டுமென்றால் தினமும் வேத வசனங்களை கருத்தோடு வாசித்து கற்றுக்கொண்டு ஜெபித்து அனுதினமும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்களுக்கு இன்றும் என்றும் தருவாராக. ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது விளங்கு, அது பொய் சொல்லாது.
2: Do not fear nor be dismayed, for the Lord my God will be with you. He will not leave you nor forsake you until you have finished all the work for the service of the house of the Lord. Wisdom and knowledge are granted to you, and I will give you riches and wealth and honor such as none of the kings have had who were before you, nor shall any after you have the like. The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Behave courageously, and the Lord will be with the good. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. Ask of me, and I will give you the nations for your inheritance, and the ends of the earth for your possession. Know that the Lord hath set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. My defense is of God, who saves the upright in heart. God does not forget the cry of the humble, for the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. He who does not put out his money at usury, nor does he take a bribe against the innocent, he who does these things shall never be moved. You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasure forevermore. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The fear of the Lord is clean, enduring forever. The judgment of the Lord are true and righteous altogether. The poor shall eat and be satisfied. Those who seek Him will praise the Lord. Let your heart live forever. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the paths of righteousness for His name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. For You are with me. Your rod and Your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. Surely goodness and mercy shall follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. He who has clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol, nor sown deceitfully, he shall receive blessing from the Lord and righteousness from the God of salvation. Good and upright is the Lord. Therefore He teaches the sinners in the way. The humble He guides in justice, and the humble He teaches His way. All the paths of the Lord are mercy and truth to such as keep His covenant and His testimonies. Who is the man that fears the Lord? Him shall He teach in the way He chooses. He Himself shall dwell in prosperity, and His descendants shall inherit the earth. The secret of the Lord is with those who fear Him, and He will show them His covenant. For in the time of trouble He shall hide me in His pavilion. In the secret place of His tabernacle He shall hide me. He shall set me high upon a rock. When my father and my mother forsake me, the Lord will take care of me. Wait on the Lord. Be of good courage, and He shall strengthen your heart. Wait, I say, on the Lord. The Lord is their strength, and He is the saving refuge of His anointed. The Lord will give strength to His people. The Lord will bless His people with peace. For His anger is but for a moment. His favor is for life. Weeping may endure for a night, but joy comes in the morning. Oh, how great is your goodness, which you have laid up for those who fear you, which you have prepared for those who trust in you in the presence of the sons of men. You shall hide them in the secret place of your presence from the plots of man. You shall keep them secretly in a pavilion from the strife of tongues. Be of good courage, and He shall strengthen your heart. All you who hope in the Lord, He will strengthen you. You are my hiding place. You shall preserve me from trouble. You shall surround me with the songs of deliverance. I will instruct you and teach you in the way you should go. I will guide you with my eye. He who trusts in the Lord, mercy shall surround him. Behold, the eye of the Lord is on those who fear Him, on those who hope in His mercy, to deliver their soul from death and to keep them alive in famine. The angel of the Lord encamps all around those who fear Him and

0: Be strong and of good courage, and do it. Do not fear nor be dismayed, for the Lord, my God, will be with you. He will not leave you nor forsake you until you have finished all the work for the service of the house of the Lord. Wisdom and knowledge are granted to you, and I will give you riches and wealth and honor, such as none of the kings have had who were before you, nor shall any after you have the like. The Lord is with you while you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you. Behave courageously, and the Lord will be with the good. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper. Ask of me, and I will give you the nations for your inheritance, and the ends of the earth for your possession. Know that the Lord hath set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him. For you, O Lord, will bless the righteous. With favor you will surround him as with a shield. My defense is of God, who saves the upright in heart. God does not forget the cry of the humble, for the needy shall not always be forgotten. The expectation of the poor shall not perish forever. He who does not put out his money at usury, nor does he take a bribe against the innocent, he who does these things shall never be moved. You will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand are pleasure forevermore. The law of the Lord is perfect, converting the soul. The testimony of the Lord is sure, making wise the simple. The fear of the Lord is clean, enduring forever. The judgment of the Lord are true and righteous altogether. The poor shall eat and be satisfied. Those who seek him will praise the Lord. Let your heart live forever. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the paths of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. For you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup runs over. Surely goodness and mercy shall follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. He who has clean hands and a pure heart, who has not lifted up his soul to an idol, nor sown deceitfully, he shall receive blessing from the Lord and righteousness from the God of salvation. Good and upright is the Lord. Therefore he teaches the sinners in the way. The humble he guides in justice, and the humble he teaches his way.
1: Recording in progress.
2: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 10:36 இன்று 18 ஆறாம் மாதம் 2026 18 ஜூன் மாதம் 2026 வியாழக்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ் ஆயத்தமாகிறோம். எங்களுடைய நூலியர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதிகால வேளையிலே சௌரன் மகேந்திரன் ஐயா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வரவேற்போம். மீதியாக இணைய போர்வர்களையும் வரவேற்போம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் வரவேற்கிறோம். இந்த காரியங்களுக்காக கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கேள்வி பதில் அல்லது நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாக இணைய முடியும், வைபர் மூலமாக இணைய முடியும், தொலைபேசி ஊடாக இணைய முடியும். நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ டெலிஃபோன் நம்பர் இருக்கிறது, அந்த வகையில் நீங்கள் அதன் மூலம் இணைய முடியும். வாட்ஸ்அப், வைபர், ஐஎம்ஓ, டெலிகிராம் மூலமும் இணைய முடியும். ஜூமு கூடாகவும் இணைய முடியும். அந்த வகையில் நாங்கள் ஆயத்தமாகிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பில் வரவேற்று கொண்டு பிதா குமாரன் பரசுத்தாவியான மந்திராலும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு நாங்கள் அந்த வேளையிலும் திருப ஊழியர் சகோதரி ஜெனட் அவரிடம் படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அமேன். ப்ரைஸ் தி லார்ட். சகோதரி, உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களிடம் படைக்கிறோம். அமேன். காட் பிளஸ்.
3: மகேந்திரமன் அவர்கள் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காக ஜபத்திலேயே எங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமேன். ஆமேன். ஜபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பரே சுவாமி, இந்த காலை மாலை மதுரை இரவு வேலையிலே சங்கமமான நிலையத்திலே இன்று நடக்கிற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்குது கேட்குது சுவாமி, அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி. இன்றைய நாளே இந்த கேள்பதில் நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள வேண்டுமாக செபிக்கிறேன். இந்த கேள்விக்குரிய பதில் எங்கே இருக்கு என்பதை பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதிலை தொகுத்து அளித்து வருகிற சிஸ்டர் ஜெனட்டை ஆசீர்வதித்து இந்த கேள்விதல் நிகழ்ச்சியை உலகமங்கம் தொலைக்க செய்கின்ற சங்கம வானொலி நிலையத்தையும் ஆசீர்வதித்து கேட்கிற பிள்ளைகள் மறு ஒளிபுற கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீ வழிநடத்த வேணும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். நாங்கள் முதலாவது கேள்வி, எதனால் தேவனுடைய சிங்காசனம் உறுதிப்படும்?
2: தேவனுடைய வார்த்தையால்
3: இல்லை.
4: இதனால் சிங்காசனம் உறுதிப்படும் என்றால்

0: சிங்காசனம். துதியினால
1: இல்லை.
0: துதி ஆராதனை,
1: இல்லை
0: துதி ஆராதனை.
1: இல்லை.
0: 24 முப்பரும் தான் கீடுகளை வைத்து சிங்காசன மாய்வப்படுற துதி ஆராதனை அல்லவனால்
1: உறுதிப்படும், உறுதிப்படும்.
0: உறுதிப்படும்.
1: எதனால?
0: தேவனுடைய வருகை
1: இல்லை. சரி, நீதிமொழிகள் 16:12 இருக்கு.
0: நீதிமொழிகள் 16:12 நீதிமொழிகள் 16:12 சொல்லுது, அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதினா சிங்காசனம் உறுதிப்படும்.
1: ஆமென். ஓகே. யார் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள்?
2: தேவ தூதர்கள்,
1: இல்லை. தேவனுடைய பிள்ளைகள். யோ, ஓகே. ஆனால் அதுக்கு சரியான பதில் இல்லை. இல்லை
0: தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
1: இல்லை, அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு சொல்லு கிடக்கு.
0: ஆமேன்னு சொல்லுவார்கள். ஒரு சொல்லியிருக்க, ரசிக்கப்பட்டவர்கள்.
1: இல்லை. நெகேமியா 5:13 இருக்கு.

0: நெகேமியா அஞ்சு பதிமூண்டா?
1: ஓ, அஞ்சு பதிமூணு வாசிங்க.
0: நெகேமியா அஞ்சு பதி, நெகேமியா அஞ்சு இல்லையே, நெகேமியாவில் அஞ்சை காணே. சொல்கிறோம் பாருமா, நெகேமியா அஞ்சு பதிமூண்டு. நான் என் வஸ்திரத்தை உதறி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலிருந்து தேவன் உதறி போக கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றார். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படி செய்தார்கள். சபையார்,
1: சபையார்,
0: சபையார், சபை, சபை யார்? சபையார்.
1: நாங்களும் ஆமன்னு சொல்றோம், நாங்களும் ஆமன்னு சொல்றோம். ஏன் அந்த அந்த இடத்துல அந்த சம்பவம் நடக்கல, சபையார் தான் ஆமீர் என்று சொல்லுறாரு.
2: சபையை வந்து புகுத்தி. ஓகே ஓகே, சரி, நடக்கிறது.
1: கர்த்தாவேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் என்று யார் துதிப்பார், துதித்தான்.
2: யார்
0: தாவீது? தாவீது,
1: தாவீது,
2: டேவிட்.
1: வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இந்த வசனம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது.
0: ஓ, வெளிப்படுத்தல்.
1: இல்லை,
2: வானமே சிங்காசனம், பூமி ஒரு பாதபடி இருந்து புதிய ஏற்பாட்டில் வருது.
0: என்னட்ட இருக்கு?
1: புதிய ஏற்பாட்டிலும் இருக்கு, பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு.
0: இதில் போடுறேன் பாருங்க. இங்கே அது வாரம் போறோங்க, வருதில்லை. இங்கே வானம் எனக்கு சிங்காசனம், பூமி மது பாதபடி. இந்தா போட்டிருக்கும் பாருங்க, சங்கீதம் 134 உண்டு.
1: இல்லை,
0: இல்லையா?
1: வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. இல்லை,
0: ஓகே.
1: இது வானத்தையும் பூமியையும்.
0: ஓ, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. சிம்பிள் க்வெஸ்டியனா? சிம்பிள் க்வெஸ்டியனா?
1: யா,
0: மறந்துட்டோம்.
1: இது மூன்று இடத்துல பைபிள்ல இருக்கு. ஒன்று பழைய பாட்டில், ரெண்டு இடத்துல புதிய ஏற்பாட்டில் இருக்கு.
0: வானம் எனக்கு சிங்காசனம், எனக்கு
2: அப்போ சில அப்போ சில 7:49 இருக்கு.
1: யா, மத்தேயு 5:34 இருக்குது. ஏசாயா 66:1 இருக்குது.
2: வானறியா வாரண்ட நான் அடிச்சுப்போம்.
0: அப்போ சில 7:49 இருக்கேண்ண, பழைய ஏற்பாட்டிலும் இருக்கா? பழைய ஏற்பாட்டில்,
1: புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடத்துல. ஏசாயா 66:1 பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 5:34, அப்போஸ்தலர் 7:49.
0: ஏசாயா 66 உண்ட. ஓகே, அது சரி. மைந்தன் ஐயா, மைந்தன், ஆமீன்.
2: அடுத்த கேள்வி.
0: ஐயா,
1: ராஜரிக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அவைகள் இந்த இடம்
2: ராஜரிக பிரமாணம்
0: கேட்ட கேள்வி வரைக்கும் போனாலுமே. ஐயா ஐயா,
2: சொல்லுங்க.
0: படம் போட்டிருந்தீங்க, எடுத்துட்டீங்க, என்ன நடந்த? ஆ, நேற்று ஓகே, அது சீனிவாசன் மகேந்திரன் தான் கிடக்கு.
2: நான் சீனி மகேந்திரன் போடுறேன், தான் பந்த
0: பிரச்சனை.
2: சீனிவாசன் மகேந்திரன் போட்டால் படம் மேலே சீனி மகேந்திரன் போட்டிருக்கணும்.
0: அப்படியா? அது அப்படியும் சண்டை முண்டா வச்சுக்கிறீங்களா?
2: டெக்னிக்
0: இருக்கு, நல்ல படத்தோடு போட்டிருந்தீங்க, ஃபேஸ்புக்கில் கலக்குது.
2: அலசி யாராகணும், சீனிவாசன் மகேந்திரனா சீனி மகேந்திரனா கடுமையாக யோசிக்கும். அடுத்த கேள்வி
1: சொல்ல நீங்கள். பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள் அவை
0: அவைகள் அவை
2: முருக வாரம்
0: ராஜரீக பிரமாணம்
2: ராஜரீக பிரமாணம் கூகுளில் பிரமாட்டம் இருந்தது. ராஜரீக என்ன இங்கே மன்னர் பரம்பரை பூ வானறியா வாரம் தான் வீட்டை நிற்கிறோம் கோட் பண்ணு கொண்டு அதை காலையில்
1: கோட் போட்டுக்கொண்டோ
0: நிறைய சட்டலைட்லாம் நீங்கள் பிடிக்கலாம் ஐயா.
2: ஆ, வாரம் ஜாஸ்திவம் ராஜ ராஜரீகம் அதாவது ராஜரீகம் ட்ரெண்டு நாலாம் ட்ரெண்டு ஒன்றரை வருதா?
1: இல்லை,
2: ஒன்று பேசு ரெண்டு ஒன்பது. நீங்களும் பிரசித்த கூட்டம் அதுவும் இல்லையே?
1: இல்லை,
2: ஒன்று பேசு ரெண்டு ஒன்பது.
1: இல்லை,
2: என்ன கேள்வி?
1: ராஜரீக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. அவைகள் என்ன?

0: ராஜரீகம் சாலமோனருக்கு தானியம் 7:18
1: இல்லை, ராஜரீக பிரமாணம்.
0: ராஜரீக ராஜ் பொருங்க சொல்கிறோம். ராஜரிய பிரவாகம் எதையுமே 46:8
1: இல்லை.

0: Hadi bir git hanım. புதிய பாட்டு பழைய பாட்டுல இருக்கும்.
1: முக்கியமான ஒன்று வேதாகமத்தில்.

0: பலிகளா?
1: இல்லையிலே, லேவியராமம் 19 வயநாட்டிலும் இருக்கு, யாக்கோபு 2:8 இருக்கு.
0: லேவியராகவும் 19
1: 18
0: பழிக்கு பழி வாங்காமலும் எங்கடக்கு 19 பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரமே புறாம கொள்ளாமல் உன்னில் நீ அன்பு கூறுவாரோட பிறரிலும் அன்பு கூறுவாயாக. அதானா?
1: நான் கர்த்தர் அன்றிருக்கலானா?
0: இல்லையே.
1: யாக்கோ, உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர்.
2: யாக்கோபு 2:18 இல்லையே?
0: அங்கே
1: ரெண்டு எட்டு
0: லேவியராகவும் 19
1: ரெண்டு எட்டு அண்ணா யாக்கோபு
0: லேவியராகமும் 19
1: 19 18
0: 18 இல்லையே?
1: இல்லையா?
0: அதான், உன்னிலும் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர்.
1: அது ராஜரிக பிரமாணம் தான் அண்ணா, அதுதான் அங்க யாக்கோபு 2:8 பாருங்க.
0: யாக்கோபு
2: அன்பு கூறுவது போல புறநடத்திலும் அன்பு குருவாயா என்று வேத வாக்கியம் சொல்ற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள்.
1: ஆமேன். இதுதான் ராஜரீக பிரமாணம். உன்னில் நீ அன்பு கூறுவது போல புறநடத்திலும் அன்பு கூறுவாயாக.
0: அது என்ன சொல்லுங்க? நான் ராஜரீக என்று போட்டுக்கிட்டேன். இது ஈனாவை காணேல. மொழிவே தவிர்க்கு லாங்குவேஜ் தெரியல.
1: சாலமோன் தேவாலயத்தின் வாசலில் வைத்த 2 தூண்களின் பெயர் என்ன?
2: 2 தூண் காமீன். 2 தூண் நல்ல ஞாபகம் இருக்காங்க. ராஜா கையில் இருக்கு. அப்போ நல்ல ஞாபகம், நேற்றே தான் அதை கேள்விப்பட்டேன், அதை எழுதியிருந்தான். வாரம் வாரம் வாரம் சொல்கிறேன். 2 தூணோட பேர், அதில் மாரம்பழம் எல்லாம் இருக்கு.
0: ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் ஒன்று வந்து கிடக்கு.

0: சாரி, என்ன கேள்வியம்மா?
1: சாலமோன் தேவாலயத்தின் வாசலில் வைத்த இரண்டு தூண்களின் பெயர் என்ன?
2: ரெண்டு நாளா 3 15 இருக்கு.
1: நான் ஒன்று ராஜாக்கள் 7 21 பார்த்தேன்னா அது ரெண்டு மூன்று இடத்துல இருக்குது. யாகி ஹோவாஸ்
0: ஒன்று ராஜாக்கள்
1: 7 21
0: 21
2: 3 15 17 இருக்கு. ஆலயத்துக்கு முன் ரெண்டு தூண்கள் உண்டு.
1: அது ரெண்டு இடத்துல இருக்குதான்,
2: ரெண்டு இடத்துல இருக்கு. அதில் மாதுளம் பழம் எல்லாம் செருக்கி இதுவோ உயரமாக இத்தனையும் உயரம் எல்லாம் நிர்வாக தேசம் வந்து எல்லாம் அடைச்சி கொண்டு போயிட்டேன்.
0: ஈசாயா அவர் ரெண்டு பேருக்கு தன் விசித்ததுக்கு தன் எல்லாத்தையும் காட்டினாராம். அந்த எல்லா பொக்கிஷத்தையும்
1: அது எசேக்கியா
0: எசேக்கியா ஓகே, எல்லா பொக்கிஷத்தையும் காட்டினாராம்.
2: தன் ஆலயத்துக்கு முன்னால் ரெண்டு பெரிய தூணை அடித்தவன், அதில் மாதர்பங்கள் எல்லாம் கனை விளையாட்டு எல்லாம் செய்தவர். அது பிறகு நெபுகாத் தேசம் ஒன்று அடிச்சு தூண் போயிட்டான்,
0: எல்லாத்தையும் அடிச்சோம்.
2: அது வெங்கலத்தால் செய்யப்பட்ட தூண்னு போட்டிருக்கு. அடுத்த கேள்வி.
1: சுழற்றிய பட்டியத்தை விட்டு பிரியாத கை யாருடையது?
2: என்ன
1: சுழற்றிய பட்டியத்தை விட்டு பிரியாத கை
0: தேவதூதனுடைய
1: இல்லை.
2: பட்டயத்தை உருகுறதா?
0: இல்லை, சுழற்றிய பட்டயமா? கத்தரா?
1: இல்லை. 2 சாமுவேல் 23:9 இருக்கு.
0: எங்க?
1: 2 சாமுவேல் 23:9 இருக்கு.
0: 2 சாமுவேல் 23:9 இவனுக்கு இரண்டாவது அகோயனுக்கு மாறனாகிய தோதேயின் மகன் எலிசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரவேல் மனுஷர் போகையில் தாவீதோடு இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகள் ஒருவனாயிருந்தான். அவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலியஸ்தரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தால் ஜனங்களை கொள்ளையடித்து மாத்திரம் அவனை பின்தொடர்ந்தார்கள். நீங்கள் என்ன கேட்டீங்க? பட்டயத்தோடு ஒட்டி கொண்டதோ
1: சுழற்றிய பட்டயத்தை விட்டு பிரியாத கை தோராவின் மகன் எலியேசரின் கையண்டு இல்லையானா?
0: இல்லை. இதுதான் எனக்கு இவன் எழும்பிய தவீதோடு பெலிஸ்தர் இருந்த மூன்று பலசாரிகளில் ஒருவனாக இருந்தான். தோதோவின் மகன் எலியேசர்
1: அவற்ற கைதான்.

0: எது இடை இல்லாமல் மாண்டு போ?
1: மிருக ஜீவனா? கழுகா?
0: என்னென்ன?
1: கழுகா?
0: இல்ல,
1: இடை இல்லாமல் மாண்டு போம்.
2: மாண்டு போம் எதையா?
1: சாப்பாடு இல்லாட்டி செத்துத்தானே போம்.
2: கேள்வி பேஸ் கூட வருது சிஸ்டர்.
1: ஆ,
2: திரு கேங்க கேள்வி.
0: எது இறை இல்லாமல் மாண்டு போம்?
2: எது இறை இல்லாமல் மாண்டுவோமா? எது இறை இல்லாமல் மாண்டுவோம்? எல்லாமே மாண்டுவோம் தான். பட்டினம்தான் எல்லாம் ஜித்து தான் போவாங்க. பட்டினம்தான் எல்லாம் ஜாகும் தானே?
1: ஆமாம், அது உண்மை.
2: சாப்பாட்டில் அடிச்சா உணவு இல்லாட்டி
1: இது நேரியோ என்ன ஒரு பறவை? யூத பாலசிங்கமா?
0: 44:11 இருக்குது.
1: யோபு, யோபு 44:11.
0: 42:14 இல்ல.
2: மூத்தமாளுக்கு எமிமால் என்றும் ரெண்டாம் மாளுக்கு கேசியனும் மூன்றாம் மாளுக்கு கேரேஜனும்
0: பெயரிட்டான்.
2: அங்கே
0: யோபுவின் கூடாரத்தின் மேல் இருந்தது எது?
2: யோபுவின் கூடாரத்துக்கு மேலே இருந்ததா? யோகுண்ட கூடாரத்துக்கு மேலே இருந்தது
1: சாத்தானா?
0: யோபு 29:4 இருக்கு.
1: யோபு 29:4. யோபு 29. யோபு
2: இது சேப்பலாடியாரமா?
1: தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது.
0: தேவனுடைய இரகசிய செயல் அவனுடைய கூடாரத்தின் மேல் இருந்தது.
1: இரகசிய செயல் அவருடைய பாதுகாப்பு.
2: இரகசிய செயல் என்றால் என்ன? தேவனுடைய இரகசிய செயல் கூடாரத்தில் இருந்தா இரகசிய செயல் என்ன?
1: அதுக்கு இவரை தான் கேட்கணும். வானர் ஐயா இரகசியமாக வந்திருக்கிற, அவரை தான் கேட்கணும்.
2: சிம்பிள் க்வெஸ்சன். ஜெபம், ஜெபம்.
1: ஓ, ஜெபம்.
2: தேவனுடைய இரகசிய ஜெபம் தான் அந்த கூடாரத்தின் மேலே இருந்தது. அதான் இரகசிய செயல், ஜெபம்.
1: வானர் ஐயா கேட்போம். அவர்
3: சொல்லுங்க
1: ஐயா.
3: ரெண்டு சேவல் கூவி ஒழுப்பி இருக்கும், மயில் நின்று ஆடி இருக்கும்.
2: கூடாரத்துக்கு மேலே இருந்தது என்ன?
3: வாரம் போல நான் பார்த்து சொல்றேன். நான் ஜோவின் கூடாரமா பாப்போம்.
2: மயில் இருந்ததா, சேவல் இருந்தா, இல்ல புறா இருந்ததா?
3: புறா வந்து ஆவியானவற்ற காரியத்தை குறிக்கிறது ஐயா.
2: என்ன இருந்தது
3: பாப்போம். ஒரு கருணிசன் இல்லைங்க,
2: பாருங்க பாருங்க.
3: யோவினுடைய கூடாரம்
2: மேல மயில், புறா, காகம் காகம் இருக்காது
3: காகம் இருக்குவா?
2: இல்ல.
3: முருங்கவார் அப்படி இருங்கவார் நான்
2: யோபுவின் கூடாரத்தில் மேல் இருந்த சாமான் என்ன?
3: முருங்கவார்
2: குச்சியா, மிஷின் கண்ணா?
3: மிஷின் கண்ணா
2: என்ன இருந்தயா கூடாரத்துக்கு மேல?
3: அதானே ஐயா பாக்குறேன் முருங்கவார் யோவனுடைய கூடாரத்துக்கு மேலே வாரன் பொருங்க வாரன்
2: கூகுள்ல வராதயா அது.
3: வரும் ஐயா.
2: நீங்க சொல்ல மாட்டீங்க,
3: பொருங்க ஐயா நான் சொல்றேன் ஐயா.
2: கடைசி வரையும் சொல்ல மாட்டீங்க.
3: என்னென்ன சொல்றீங்களா ஐயா?
2: அது பெரிய ரகசியம் ஐயா அது.
3: ஆஹா வாரம் பொருங்க வாரம்
2: யோபுனுடைய கூடாரத்தின் மேல் என்ன இருந்தது?
3: யோவனுடைய கூடாரத்தின் மேல்
2: வேதா
3: யோவனுடைய
2: புத்தகமா?
3: ஆ பாரம் பொருங்கார் யோவு பாரம் பொருங்கார் ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா சொன்னது அவன் தங்கள் இதயத்தில் எழுந்திருப்ப கண்டு அவன் எல்லா விளக்கத்தின்படி சொல்றாங்க தகன மொழியிலும் சேர்ந்து வருவான்
2: கண்டுபிடிக்க
3: சோத்ருவான்
2: மாட்டீங்க அது.
3: ஆ அவனுடைய கூடாரத்தின் மேலே ஐயா அநேகமா அவன் அவன் யோவு ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன் தானே அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜெபத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிறபடினால அந்த ஜெபத்தினுடைய அபிஷேகம் இருந்திருக்கிறோம் ஐயா. அப்படி ஜெபத்தினுடைய அபிஷேகம் இருக்கிறபடினால தான் இந்த சில சில காரியங்களை அவன் சந்திக்கிறதுக்கு கூட யோபு சந்திக்கிறதுக்கு கூட அந்த அதன் மூலமாய் அந்த ஒரு பயம் இல்லாதபடி ஒரு ஜெயத்தோடு இருக்கக்கூடியதா இருந்தது ஐயா. சரியா ஐயா
2: நான் கேட்ட கேள்வி என்ன?
3: யோபுடைய கூடாரத்தினால ஜெபத்தின் ஆவி ஐயா ஆ
2: என்ன இருந்தது?
3: என்ன ஐயா ஜபத்தின் ஆவி ஐயா ஜபம் ஜபத்தின் அபிஷேகம் பிரேயர் ஐயா
2: ஜபம்
3: முடியுமா ஐயா?
2: சொல்லுங்க, எல்லாம் அடங்க ஜபம்.
3: இல்ல ஜபம் ஜபம் ஜபம் இல்லையா ஜபத்தினுடைய அபிஷேகம் ஐயா. ஜப ஜபிக்கிற மனுஷனுடைய காரியத்துல வந்து கத்தர் கொஞ்சம் கவனமா இருப்பார் ஐயா. அதாவது ஜபத்தினுடைய அபிஷேகம் இருந்தது ஐயா.
2: அதான் ஜபத்தின் அபிஷேகம் இருந்தது.
3: ஆமீன் சரியா ஐயா.
2: அடுத்தது
3: அடுத்த வாங்க மந்திரம் ஐயா.
2: ஜெர்மனியா இவ கேக்குற எங்கட கேள்வி ஜெயட்டாமா
0: மகேந்திரவண்ணா, நீங்க கேளுங்க நீ
2: ஆ
0: அல்லது மாநகரண்ணா கேளுங்க, நீங்க
3: நான் ஒரு கேள்வியே
0: வந்திருக்கீங்க.
3: கேட்டா நான் ஒரு கேள்வியே கேட்டா ஒரு கேள்வி கேட்கிற ஐயா வாரன் பாருங்க வாரன். அதாவது ஆசாரியர்கள் ஆசாரியரின் பிள்ளைகள் கர்த்த்தரை அறியவில்லை இது யார் யார்?
0: அபியோ நாதாபம்,
3: அரு
0: அபியோ நாதாப்,
3: ஆற்ற பிள்ளைகள்
1: ஏலியின்ட பிள்ளைகள்
0: ஏலியின்ட பிள்ளைகள்
3: ஏலியின்ட பிள்ளைகள் சரியான பாதையில் இந்த நாட்கள்.
2: அவன் அந்த சேர்ச்சில் சேர்த்து விட்டவன்
3: ஆமீன். அடுத்த வந்து ஒரே நாள்ல மறிச்ச ரெண்டு பிள்ளைகள் யார்?
2: ஒரே நாளில் மறுத்த ரெண்டு பிள்ளைகள்
3: பிள்ளைகளை பற்றி காரியங்கள் ஐயா.
1: அந்த
3: ஒரே நாள்ல
2: மரிச்சவன் போடக்க
3: செத்தவே அதை சொல்லுங்க நீங்க ஆக்கலை சொல்லுவோம் நீங்க.
2: அதான் யோசுவா சபிச்சவன் இல்லோ
3: அது ஒரு செப்டர் இருக்கு தானே ஐயா. ஆனா வந்து ஆர் செத்தன்னு சொல்லுவோம் நீங்க
2: பொறுங்க. மண்ணுக்கு போயிட்டாங்க நான் சொல்றேன் பொறுங்க. யோசுவா சபிச்சவங்க நீ கட்டணம் கட்டினா பிள்ளை ரெண்டு ஜாகம் வந்து
3: அது அது அந்த அதான் மூத்த அது அது யோசுவா சொன்ன
0: வசனம்
3: மூத்த பிள்ளை சாகும் மட்டும் சொல்லப்படுது.
0: கோரா தாத்தானா?
3: கோரா தாத்தானா அது ரெண்டு பேரும் சகோதரங்களா?
0: தாத்தான் அபிராம் அப்படியா?
3: எனக்கு தெரியா நீங்க தான் சொல்லுவோம்.
2: அது சர்டிபிகேட் இல்லையா?
3: என்ன இது சர்டிபிகேட் விட நான் சொல்லுவேன்.
0: ஒரே நாளில் இறங்கி பச்சித்தது தானே அண்ணா?
3: இல்ல இல்ல இல்ல ஜெனட் வந்து ஒரே நாள்ல மரித்தவர்கள்
0: மோசைக்கு எதிராக எழும்பி மறித்தவர்கள் தான் ஒரே நாளில் பூமி விழுங்கப்பட்டு அதான்
3: ஐயோ நீங்க வேணாந்திரத்துக்கு நீங்க வெளியிட்டு உள்ளுக்க வாங்க, நீங்க வேணாந்திரத்தை விட்டு உள்ளுக்க வாங்க.
2: ஒரே நாளில் மரித்தவர்கள் ரெண்டு பேர், தமையனும் தம்பியும்.
3: ஆ
2: தமையனும் தம்பியும் தான் மரித்தவர்கள்.
3: தமிழ் தம்பியை தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஆள் சொல்றாரு வந்து ஒரே நாளில் அவர் மரிப்பார் என்று சொல்றது, அவர் மரிக்கணும்.
2: யோசுவா
3: இல்லை லெஸ்லி ஐயா
1: மறந்துட்டேன். ரெண்டு நேற்றோ முந்த நாள் நீங்கள் சொன்னீங்களா யாரோ சொன்னவே மறந்துட்டேன்.
3: நீங்க அப்ப முதல்ல இப்ப சொன்ன மறுபடியும் நேற்று நான் முதல்ல நான் சொன்ன வச்சு பத்தம் சொல்லிக்கிறீங்க போல. அவன் கத்திரி சுத்திர
0: ஒட்னியும் வினேகாசுமா,
3: ஒட்னியும்
0: வினேகாசுமா,
3: சரியான பதில்.
1: ரொட்டியும்
3: ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரத்துல 34வது வசனத்துல வருது. ஒரே நாள்ல சாவாரன்னு சொல்லி அவர் ஒரே நாள்ல சாகுறாங்க. ஆர் ஏலியுடைய பிள்ளைகள் சரியா சரியா?
2: சரி சொல்லுங்க.
3: ஒரு வழியை கேளுங்க நான்.

0: இந்த மழை காற்று நெருப்பு இதால் அழிகிற காரியங்கள் சரியா? செயற்கான தடையில் என்று பார்ப்போமா இருந்தால் இன்றைக்கு நாங்கள் அதாவது ஒரு சிலர் வந்து பாவ காரியங்களை செய்து இந்த நாட்கள் அழிக்கப்படுகிறது, அழிவு வரையே அழிக்கப்படுகிறது.
1: கேள்வியை நீங்க விளங்க இல்லை, அதான் நீங்க விட்டப்பில
0: சொல்லுங்க.
1: ஏதாமத்தில் இயற்கையான தடை இருக்கு எங்களுக்கு.
0: தடையா அழிவை சொல்றீங்க?
1: தடை போக முடியாது,
0: இயற்கையான
1: தடையும் இருக்கு எங்களுக்கு. ஆவிக்குரிய பாதையில போய்கொண்டிருக்கிறோம், தடைகள் வருது. ஒன்று இயற்கையான தடை வருது, செயற்கையான தடையும் வருது. இயற்கையான தடை என்ன, செயற்கையான தடை என்ன?
2: இயற்கையான தடைகள் மலைகள் ஆறுகளில் வருகிற அடர்ந்த காடுகளில் இப்படியா வர்றது எல்லாம் இயற்கையான தடைகள். செயற்கையான தடைகள் பாதுகாப்பு இல்லாத அகழிகள் அப்படி அந்த சட்டங்களும்.
1: நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க, நீங்கள் போர்டருக்கு வரே இல்லை. நீங்க எங்கயோ
2: போயிட்டீங்க.
1: கேள்வி என்ன, வேதாமத்திலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு தடைகள் இருக்கு. அதுல ரெண்டு தடை இருக்கு, இயற்கையான ஒரு தடையும் இருக்கு, செயற்கையான ஒரு தடையும் இருக்கு.
0: அதான் ஐயா இயற்கையான தடை என்று பாக்கிறீங்களே ஐயா.
2: இயற்கையான தடை பாவம், செயற்கையான தடை
1: சாத்தான். கேள்விக்கு பதில் சரியில்லை
0: ஐயா. இப்ப பாருங்க ஐயா, இப்ப பாருங்க பாருங்க, மழை வந்து ஒரு காரியத்தை செய்யறதையா இயற்கையான தடை ஐயா, சரியா ஐயா? ஆனா ஜனங்கள் கலகம் மூட்டி ஒரு காரியத்தை குழப்பறது வந்து அது செயற்கையான தடை ஐயா.
1: நான் கேட்ட கேள்வியை நீங்க தெண்டு ஒரு தரம் விளங்க இல்லை.
0: நீங்க வடிவா சொல்லுங்க ஐயா.
1: தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பாதையில நடந்து கொண்டிருக்கும் பொழுது தடைகள் இருக்கு.
2: தீய குணங்கள், தீய வழக்க வழக்கங்கள், ஆணவங்கள், அகங்காரங்கள்.
1: நீங்க சொல்ற மறுமொழி
0: என்னோ விளங்க இல்லையா? நீங்க
1: இயற்கையான தடை என்றால் செங்கடல் இயற்கையான தடை, எரியோ மதில் இயற்கையான தடை இல்லை, அது மனிதனால் கட்டப்பட்ட ஒரு ஆள், அது செயற்கையான தடை.
0: அது தடையண்டு இல்லையா ஐயா? நீங்க பாக்குறது வந்து என்னென்ன தடையண்டு வருது ஐயா? அதுல எரிகோ மதில் வந்து ஒரு தடவை தடை பண்ண இல்லையே, தடை பண்ண இல்லையே. ஆனா வந்து அந்த இந்த ஜனங்களே அழிக்கணும் காண்டி அந்த இடத்துல யோசுவா இந்த நாட்களே என்ன செய்யற, ஆண்ட சொல்ற நீ இத்தனை சுத்தி வா என்று சொல்லி சொல்லி அது விழுகுது. ஆனா தடையண்டு இல்ல தானே ஐயா? இப்ப சிவந்த சமுத்திரம் வந்து அது உலகம் உண்டானதுக்கு முதல்ல உருவாக்கப்பட்டது ஐயா, சரியா ஐயா?
1: வேதம் கணக்க படைச்சவரையாத்தான் இப்படி சொல்றீங்க.
0: சொன்னீங்க அதே மாதிரி தான் திடீரென்று இருந்தா போல ஒரு மழை பெய்த ஒரு காரியத்தை குழப்புற காரியம் எல்லாம் ஒரு இயற்கையான தடை ஐயா. அதே போல வந்து ஆக்கள் வந்து அதுல வந்து குழப்பி போத்திலே எரிஞ்சு காரியங்களை செய்யலாம், ஒரு சேர்க்கை அவங்கள இந்த ஆக்களால் ஏவப்பட்டு வர காரியம் ஐயா. அதே மாதிரி தான் இப்ப நான் அந்த ரீதியில தானே சொல்றேன் ஐயா.
1: நான் கேட்ட கேள்வி வேதாகமத்திலிருந்து கேட்டாலே ஆக்கள் வந்து அடிச்சுக்கிறாங்க பொருளால் அடிச்சாங்கன்னு நான் கேட்கல.
0: வேதாகமத்தில் ஐயா என்ன இப்ப இது என்னென்னு சொல்லப்பட்டிருக்கு, என்னென்று தடையண்டு போட்டிருக்குது எரிகோ மதில்?
1: அங்கால் முன்னோ

0: செல்ல முடியாது, தடை செயற்கையான தடை.
1: அதான் ஐயா நான் சொல்றேன், நீங்க அதான் ஓகே ஓகேயா சொல்லுங்க.
0: ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது? ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது?
1: பொற்கிரீடம் தான் நினைக்கிறேன், சாலோமன் தான்
0: நினைக்கிறேன். சாலோமன் போயிட்டீங்களா?
2: ஐயா எனக்கு ஒரு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி
1: சொல்லுங்க.
2: இப்போ வனாந்தரத்தால் வந்து இஸ்ரவேலுக்கு வரினம் தானே இஸ்ரவேலர் ஜோஷுவாவோட, எரிகோ தடையா நிற்குதுன்னு எழுதி இருக்கு, என்னத்துக்கு தடையா இருக்கு?
1: அதான் முக்கியமான, அதான் கேட்கறேன் நான்,
2: என்னத்துக்கு
1: தடையா இருக்கு?
2: அதான் கேட்கறேன், என்னத்துக்கு தடையா என்னண்டா? எரிகோவை சுத்தி வரையினம், ஆறு நாள் சுத்தி வரையினம், ஏழாறு நாள் ஏழு தரம் சுத்துவினம், சுத்தி வரைக்கும் தடை, சுத்தி போறதானே, சுத்தி பாஸ் பண்ணி போறதானே தடை, அது என்ன தடை? சுத்தி வரக்கூடிய இப்போ ஒரு பனைமரத்தை சுத்தி வரையில எல்லா பக்கம் சுத்தி கொண்டு போகலாம் தானே?
1: அதான் அவங்க வந்து அதில் அழிச்சு போட்டு அதுக்கு மேலே மிரிச்சு கொண்டு போறாங்களா, அந்த ஜனங்களையும் கொண்டு கொண்டு போறாங்க. ஏன்னா அது வந்து எரிகோ வந்த ஐயா ஒரு இந்த எல்லையில இருந்தது ஐயா, சரியா ஐயா?
2: சரி,
1: ஐயா அந்த
2: அதை சுத்தி வரக்கூடியதா இருந்தா ஐயா அழிக்கிற வேலை சுத்தி போகலாம் தானே, அவருக்கு தடையா இல்லை, அதாவது சுத்தி கொண்டு போறாங்க.
1: அதான் நான் சொல்றேன் ஐயா,
2: என்னத்துக்காக
1: என்ன சொல்றீங்க?
0: நீங்க கூட படிச்சுட்டீங்க,
1: சரி ஓகே, சந்தோஷம்.
0: ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது?
1: ஒரு தாளந்து நிறை பார்த்துடுவோம்,
0: ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையது?
1: தாளந்து நிறை பொற்கிரீடம், ஒரு தாளந்து பசும் பொன்னினால் யார்? ஒரு தாளந்து நூறு தாளந்து வரம்புறங்கால்
0: மாட்டீர்கள்,
1: பிடிக்கலாம் ஐயா, பிடிக்கலாம் பிடிக்கலாம். ஒரு தாளந்து நிறைந்த பொன்னும் ரத்தினமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவன் தலைமையில் இருந்தது அந்த ராஜா. 2 சாமுவேல் 12:20 வருது ஐயா, தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்து அது ஒரு தாளந்து நிறைவுடைய பொன்னும் இருந்த எடுத்து சொல்லப்படுது. பாரம்பரியங்கள் 2 சாமுவேல் 12:30 ஐயா, அதுல வந்து மேல பாத்தீங்கன்னா சரியா இருக்கும்.
0: 12:30 என்ன
1: அதுக்கு மேல வசனத்தை பாருங்க,
0: ஒரு தாளந்து நிறை பொற்கிரீடம் யாருடையதுன்னு கேள்வி.
1: அதானே அது பார்த்து சொல்றேன், இதுல சொல்லப்பட்டிருக்கிற பாரம்பரியங்கள்
0: கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவங்கால சரக்காதீங்க,
1: நாங்கள் சறுக்க மாட்டோம் ஐயா.
2: அப்படியே தாவீது ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ரப்பாவுக்கு போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான். அவர்கள் ராஜாவின் தலைமையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். அது ஒரு தாளந்து நிறை பொன்னும் ரத்தினங்களும் பதித்ததுமாக இருந்தது. அது தாவீதினுடைய தலையில் வைக்கப்பட்டது. பட்டணத்திலிருந்து ஏராளமாக கொள்ளையை கொண்டு போனார்கள். அது யார் ரெண்டு போடையில் யார் அது?
1: அது நான் நினைக்கிறேன் வந்த ஐயா,
2: ரப்பாவின்
0: அவரானவிட
1: புத்திரருடைய ராபா பட்டணத்தின் மேல் யுத்தம் அந்த ராஜாவா தான் இருக்க வேண்டும்.
2: அதான் கேக்குறாரு, பேர் என்ன
1: அந்த அதுல போட்டு யோவாப் புத்திரர் பாருங்க,
2: பேர் போடையில
1: அவனுக்கு அவ கத்தரின் நிமித்தம் அவனுக்கு
2: ஒருடாம் பேர் இல்லையா ஐயா?
0: சரியான விட அம்மோன் ராஜா
2: அப்படி இல்லையே,
1: அம்மோன் ராஜா தானே, சரிதானே?
3: அம்மோன்
2: ராஜாண்ட ஒரு இடம் இல்லையா ஐயா, அதைத்தான் நீ சொல்றேன்.
1: ஒரு தாளந்து வெள்ளியா சொல்றீங்க பாருங்க, பாருங்க ஒரு ஒரு தாளந்து வெள்ளி.
0: அவனுக்கு கிடைச்ச பரிதாப பதில் என்ன?
1: பாருங்க பாருங்க ஐயா, பாரு
0: முழுதாரம் ஓடிய ஓட்டம் என்ன, பரிதாபமாக கிடைத்தது என்ன?
1: ஒரு தாளந்து வெள்ளி ஐயா, தென் ராஜாக்கள் 5/22 வருது லெசி ஐயா. அதற்கு அவன் சுகசேதனம் தீர்க்கதரிசி 2 புத்திரர் வாலிபர் 20 எப்ராஹிம் மலத்தேயத்திலே இருந்து என்னிடத்திலே வந்தார்கள். அவர்கள் ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மட்டு தாளந்து தர வேண்டும் என்று சொல்லி என் நிஜமான அந்த அந்த இதா ஐயா தானே கேட்குறீங்க லெசி ஐயா?
0: ஒரு தாளந்து வெள்ளிய கேட்டது யார்?
1: அதானே அதுல ரெண்டு ராஜாக்கள் 5/22 பார்க்க வரேன் பொருங்க, நான் பார்த்து சொல்றேன். ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்
0: 5/22 சுத்தி சுத்தி ஓடுறீங்க
1: வாரணையா வார 5/22
0: சொல்லுங்க.
1: நாகமான் பின்தொடர்ந்து அவனுக்கு போய் ஆ இது அந்த இந்த இதையா அவனுக்கு ரகத்திலே வந்து ஒரு தாளந்து வெள்ளியை 2 மாட்டு பாத்திரங்கள் அதற்கு அது அந்த இடத்துல வந்த ஐயா நாகமான ஐயா.
0: தவறான விடை. ஓடினான்
1: சொல்லுங்க.
0: ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்? ஈய மூடிய கண்டது யார்?
1: ஈய மூடியா? ஈயமா ஈயமா ஈயத்தை கேக்குறீங்களா? மரம் பொருங்க
0: தாளந்து நிறை ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்ட மூடி ஈய மூடிய கண்டது யார் சொல்லுங்க பாப்போம். கூகுள போட்டு பாருங்க. ஒரு தாளந்து நிறை ஈய மூடிய கண்டது யார்?

0: ஒரு தாளந்து நிறை ஈய
1: பான்பொடி.
0: மூடியது யார்?
1: ஒரு தாளந்து ஈய முடிய.
0: ஈய மூடி, ஒரு தாளந்து நிறை ஆனால் ஈய மூடி.
1: வாரணையா பொருங்க வாரணையா
0: பொருங்க வாரம் தவறான விடை.
2: சகரியாதிகதரிசி. சகரியாதிகதரிசி அண்ணா.
0: நான் கேட்ட கேள்வி என்னம்மா? ஒரு தாளந்து நிறை ஈய முடிய கண்டது யார்?
3: அதான் இப்போ மூடி ரெண்டு பேர் வச்சுக்கிறாங்கள ஐயா.
0: கண்டது யார் தான் கேட்டான்.
1: தாண்டு பன்னுரை ரத்தினம் ஒரு தாளந்து ஒரு லட்சம் தாளந்து.
0: சேனல்
2: ஓ
0: என்ன சொன்னீங்க?
2: சகரியாதி ஏகாதசி என்று சொன்னேன்.
0: பார்த்தீங்களா புலவருங்க, நான் கேட்ட கேள்வி அது சரியான சகரியா தீக்க சொன்ன.
2: சகரியாதி ஏகாதசி தானே.
0: ஆஹா, நான் கேட்ட கேள்வி ஒரு
2: சகரியா மளிகை பாட்டில் சகரியா சகரியா ஏகாதசி.
0: அந்த பேர் தான் கேட்டேன். அவர் இக்கொண்டோன்னா இன்ஜினியர்னு நான் கேட்கல. சகரியா அடுத்த கேள்வி.
1: சகரியா 5-7 வருது ஐயா. ஓகே
0: சகரியா விட சகரியா
1: சரி
0: சகரியா
1: ஓகே
0: டீட்டெயில் இல்லை
1: ஓகே
0: சகரியா.
1: அடுத்த வழிக்கு வாங்க.
0: தேவ சமூகத்தில் செத்தவர்கள் யார்?
1: தேவ சமூகத்தில் செத்தவர்கள் வாரம் பொருங்க. அது
2: அனினியா சபீரா.
1: அது புதிய ஏற்பாட்டில்
0: கர்த்தருடைய சந்நிதியில் செத்தவர்கள். பார்த்தீங்க, அந்த கேள்வியை திருப்பி கேட்க உங்களால பதில் சொல்லலாம். மாத்தி கேட்கிறோம். கர்த்தருடைய சந்நிதியில் செத்தவர்கள்.
2: அவியோ நாதாபம்.
0: நாதாப் அவியோ சரியான விடை.
1: எப்படி செத்தவை ஐயா?
0: அது ஐயா
2: அக்கினி வச்சிட்டு
0: ஐயா
2: தேவனுடைய அக்கினி பட்சித்து.
0: அக்கினி அக்கினியா செத்தவங்க.
1: அடுத்த வாங்க.
0: சரி, மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார் வீட்டில்? மேல்
1: வீட்டு என்ன ஐயா?
0: மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார் வீட்டில்?
1: பலிபீடங்கள் மேல் வீட்டு பலிபீடங்களா?
0: மேல் வீட்டில் பலிபீடங்களா? மேல் வீட்டில் இருந்ததுமான பலிபீடங்கள் யார்கிட்ட வீட்டை இருந்தது?
1: பலிபீடங்கள்
0: அது பலிபீடங்கள் போட்டாலும் வராது.
3: மேல் வீட்டில்
0: போட்டாலும் வராது.
3: 2 ராஜாக்கள் 23-22 கிடக்கு, 12 கிடக்கு. யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாசுடைய மேல் வீட்டில் இருந்தமான பலிபீடங்கள். ஆகாஸ் வீட்டில்
0: என்ன பதில்?
3: ஆகாசுடைய மேல் வீட்டில்
0: கேட்ட கேள்வி என்ன
1: எழுங்க?
0: யார் வீட்டில்? அதுக்கு பதில் ஆகாஷ்.
3: ஆகாஷுடைய
0: ஆகாஷ். ஓகே,
1: எந்த ஆகாஷ் ஐயா?
3: சரியா, யூதாவின் ராஜாக்கள் உண்டாக்கினதும் ஆகாஷுடைய
0: 23-12 இருக்கு.
1: நான் மகேந்திரன் ஐயா கேட்கிறேன், எந்த ஆகாஷ் ஐயா?
0: 2 ராஜாக்கள் 23-12 எழுதிக்கிற ஆகாஷ்.
1: ஆஹா,
0: அதுக்கு மிச்சம் கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அடுத்த கேள்வி. தன் தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்த அண்ணன் யார்?
1: தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்தவர
0: அண்ணனோ?
1: ஆஹா,
0: ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்பீங்க ரேடியோவில் யூடியூப்பில் வேறு. தன் தம்பிக்கு தன் தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்த அண்ணன் யார்? அண்ணன் வந்து தம்பிக்கு 300 வெள்ளிக்காசை கொடுத்தார், அவர் யார்?
1: தம்பிக்கு 300 வெள்ளி காசு கொடுத்தவர் யார் ஐயா?
0: இதான் ஐயா பிரசங்கம், ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல போட்டா தான் பிரசங்கம்.
1: ஒவ்வொரு நாளும் யூடியூப்ல வருதா ஐயா?
0: தன் தம்பிக்கு காணிக்க, என்ன கேள்வி? தன் தம்பிக்கு 300 வெள்ளி காசை கொடுத்த அண்ணன் யார்?
2: யோசேப்பு. யோசேப்பு சரியான பதிலா பிள்ளையான பதிலா?
0: வடிவா சொல்லுவாங்க வேற
1: மாதிரி? 300 வெள்ளி காசு கொடுத்த ஐயா?
2: தன் தம்பியான பென்சமினுக்கு கொடுத்தான் அண்ணன் யோசேப்பு.
1: ஐயா ஐயா மகேந்திரம் ஐயா, 300 வெள்ளி காசா ஐயா?
0: ஓம் ஐயா,
1: அது வந்து இந்த ஆதியாம் 45:22 பெஞ்சமீனுக்கு 300 வெள்ளி காசையும் 5 மாத்திர வஸ்திரங்களையும் கொடுத்தான். சரியா? பெஞ்சமீன் தான் கொடுத்தா ஐயா? அவங்க சொன்ன சரி.
0: சரியான விடை, யோசேப்பு பெஞ்சமீனுக்கு.
1: அது என்ன, அது அப்படி இல்லையா? பெஞ்சமின் இதுல யோசேப்பன் இல்லையா? இதுல பெஞ்சமீனுக்கு 300 ரெண்டு தான் போட்டிருக்கு. யோசேப்பின பேரை காணல.
0: அது கூட உங்களோட வேதாந்த பிரிண்டர்ஸ் தேவை. அதுக்கு நான்
1: என்ன துத்மிலாய் சொல்லு ஐயா.
0: ஆபிராமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்?
1: அதில் குத்து மதிப்பில் 2-3 வைக்கலாம் ஐயா.
3: 3
1: குத்து மதிப்பில் 2-3 வைக்கலாம் ஐயா.
0: தவறான விட, குத்து மதிப்பே தவறான விட.
3: 3
0: எத்தனை பேர்?
3: 3
0: சரியான விட, 3 பேர். சாரால் ஆகார் கெத்தூரா. தாவீதுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தார்கள்?
3: 7
0: 1, 2, 3, 4, 5, 6, 7
1: புத்தகத்தை எடுத்து பார்த்தானே சொல்லணும் ஐயா. ரிஜிஸ்டர்ல வச்சுக்கிறாரா ரிஜிஸ்டர் இல்லையோன்னு சொல்லி
0: பத்சேவா.
1: கடைசி மனைவி யார் ஐயா? கடைசி மனைவி யார்
0: தெரியும்?
1: அதெல்லாம் கேட்டு நீங்க வச்சிருக்கோம்.
0: கடைசி மனைவி எங்களுக்கு பிடிக்காதையும். தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் மூண்டவர் யார்? தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் மூண்டவன் யார்?
2: மோசே.
0: தவறான விடை.
1: தேவனுடைய ஆவி,
0: தேவனுடைய ஆவி இறங்கின போது மிகவும் கோபம் கோபம் மூண்டவன். அவ்வளோ கோபம் வந்துட்டு யாருக்கு? தேவனுடைய ஆவி இறங்கின போது கோபம் மூண்டவன்.
3: சவுல்.
0: ஆறு
3: சவுல்.
0: சவுல் சரியானவர்கள். 1 Samuel 11:6. தேங்க்யூ கூகுள். அடுத்தது ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்?
3: அவன்தான் வேற சகரியா.
0: இல்லை, ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன். ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்?
1: ஜெபாலயத்துக்கு புறம்பே சொல்லப்பட்டவன் ஐயா அந்த என்ன பேர், அந்த குருடனோ அந்த சப்பானி அவனோ இருந்தான் ஐயா.
0: தவறான விட
1: மொத்தம் புறம்பே தள்ளப்பட்டவன்.
0: சொல்லுவோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜெப ஆலய தலைவன் யார்?
1: அதானே
2: யாவீரு.
3: சீமோன்.
0: இல்லை
3: சீமோன்.
0: இல்லை
3: ஜெப ஆலய தலைவன்.
0: இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஜெப ஆலய தலைவன்
2: ஜெப ஆலயர் தான் அண்ணா யாவீது.
0: இல்லை அப்போஸ்தலர்ல இருக்கு. ஜெப ஆலயத்துக்கு புறம்பே தள்ளப்பட்டவன் யார்? அப்போஸ்தலர் 18 அதிகாரத்தில் இருக்கு. அப்போஸ்தலர் 18:8 இருக்கு.
2: ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன்
0: ஆனான். கிறிஸ்பு நச்சாட்சி பெற்ற சீசன்
1: யார்?
0: சகோதரராலே நச்சாட்சி பெற்ற சீசன் யார்?
1: ஸ்தேவான்.
0: இல்லை
2: ஜோவான்.
0: இல்லை தவறான விடை.
2: பேதுரு.
0: தவறான விடை. சகோதரராலே நச்சாட்சி பெற்ற சீஷன் யார்? சீஷன். கடைசி எழுத்து யூல முடியும்.
1: கிஸ்பு. கிஸ்பு ஐயா.
0: இல்லை
1: கிஸ்பு தான். கிஸ்புவோ கிஸ்பு தான்.
0: கடைசியில யூல முடியும். கடைசி யூ. சகோதரராலே நச்சாட்சி பெற்ற ஒரு சீஷன்
2: சொன்ன
0: கடைசி யூ எழுத்து தான். கடைசி அவனுடைய பேர் அவனுடைய பேருடைய கடைசி எழுத்து யூ.
3: அது யூ.
2: சக யூ. அதான்
0: இல்லை தீமே யூ. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர் யார் யார்?
2: தாவீது.
0: தவறான விடை. தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர் யார் யார்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்ற இருவர்.
1: தேவனுக்கு பிரியமானவன்டா?
0: தேவனுக்கு பிரிய
1: பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடு இருக்கிறீங்களா? பழைய ஏற்பாடுலயே புதிய ஏற்பாடு இருக்கிறீங்களா?
0: பழைய ஏற்பாடு.
1: பழைய ஏற்பாடுலயே
0: உபாமம். உபாமம் உபாகமத்தில் இருக்கு, எபிரேயர்லேயும் இருக்கு.
1: ஓகே பார்த்துருவோம்.
2: தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றும் ஏனோக்கும் இயேசு கிறிஸ்துவ.
0: தவறான விடை.
1: அவர் உபாகமத்தில் சொல்றாங்க
0: தேவனுக்கு பிரியமானவன் சாட்சி பெற்ற இருவர் யார் யார்? ரெண்டு பேர் உபாகமத்தில் இருக்கு, எபிரேயர்ல இருக்கு. உபாகமம் 33:12
2: எபிரேயர்.
0: ஆ
2: தானியேல், தானியேல வேணும். தானி எங்க ஓஆமம் என்று சொன்னீங்க என்ன?
0: ஏனோக்கு பெஞ்சமின்.
1: பெஞ்சமின் ஐயா,
0: பெஞ்சமின்
1: எதுல வருது சொல்றீங்க?
0: உபாகமம் 33:12 எபிரேயர் 1:11-5
1: எபிரேயர் 11 வாரம் பண்ணுங்க பாப்போம்.
0: எபிரேயர் 16:5 ஏனோக்கு பெஞ்சமின்.
2: ஏனோக்கு சரி,
1: விசுவாசத்தினாலே நீங்க வேற எதை இல்லையா கேட்ட நீங்க விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமான என்றும் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு முச்சாட்சி. இது ஏனோக்கு குறிச்சொல்லப்பட்டிருக்குது. பெஞ்சமின் எங்க வருதுயா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என்னானே சரி
1: தமிழையாவது செத்த அப்புறம் நாட்டம் இருக்குது மருந்து உயிரோடு வந்து
0: எல்லாம் போவி மருந்து ஐயா. சரி நேரமாக முடிஞ்சோ தடுங்க சரி.
2: ஆமாண்டவரே அல்லேலூயாவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த எந்நாளும் தகப்பனே கேள்விப்பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா. பங்கு கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே மந்திரமண்ணாவை ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவிய வளர்ச்சி விருக்கங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக கத்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் மாணரண்ணா குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களையும் ஆண்டவரே உம்முடைய காரியங்களிலே ஆண்டவரே எழுந்து நிமிந்து நின்று உம்முடைய ஊழியங்களை செய்ய கத்தாவே கிருபையும் இரக்கமந்தாயும் பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே லெஸ்ரி அண்ணாவை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே கத்தாவே நீர் கொடுத்த தரிசனம் பல்கி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே வேதத்திலே விருத்தி அடைய கர்த்தாவே ஆண்டவரே சம்பூரணம் அடைய கர்த்தாவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளை பேரும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமே ஆமே.
3: ஆமீன் ஆமீன். எங்களுடைய பவர்க்கு திடீரென போயிட்டு வேற நான் நிற்கிறேன். யாரோ காரால் போஸ்ட் ஏதோ அடிச்சுட்டாங்க, உங்களுக்கு பவர் போயிட்டுது. விளையரம் என்ன என்ன கண்டு காணலையில
2: பவர்
1: என்ன ஐயா உங்களுக்கு
3: பவர் போயிட்டுது? ஒரு செகண்ட் போயிட்டுது, வந்து இப்போ வந்து எல்லாம் செட்டப் பண்ண வேண்டியது இருக்கு
2: எல்லாம்.
3: வானர் ஐயா
1: சொல்லுங்க ஐயா,
3: நீங்கள் செய்தியை கொடுங்கோ. அப்படியே நில்லுங்க ஐயா.
4: Recording in progress.
3: அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் வேதாகம கேள்விப்பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தோம். பைபிள் குவிஸிலே அது ஒரு பவர் கட் ஒன்று வந்ததாலே எங்களுடன் என்னுடன் நான் தொடர முடியவில்லை. ஆனாலும் இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருந்த தேவ ஊழியர்கள் சௌர மகேந்திரன் ஐயா, சுயசேவர் எட்வின் வா, சௌதரி கூட இந்த ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. கத்துடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாட நிகழ்ச்சியோடு தேவ ஊழியர் சுசேகர் எட்வின் வானர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் ஒப்படைப்போம், அவர் வழி நடத்துவார். ஐயா ஹாஃப் அன் அவர் கொடுங்கள். செல்வி ராமச்சந்திரன் வேற, நீங்கள் விலகி கொள்ளுங்கள்.
1: ஓகே ஐயா,
3: இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
1: ஆமேன். நன்றி நன்றி. இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். விளக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக சோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நல்ல பலன் கொடுக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் நாங்கள் மறுபடியுமா இந்த நாட்களிலே வேத பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். பரம பிள்ளைகளே, விசுவாசிகளும் விசுவாசிகளுக்கான ஆவிக்குரிய வரங்கள் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் நேற்றைய நாட்களை பேசிக் கொண்டிருந்தேன் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதனால் அந்த பகுதியிலே இந்த நாட்களை தொடர்ந்து இந்த நாட்களை நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவானுக்கு, ஒன்று யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு கூட ஒன்று யோவான் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஒன்று யோவான் புஸ்தகத்திலே அங்கே சொன்னால் பாருங்கள், பிரியமானவர்களே, உலகத்திலே அநேக கள்ள தீர்க்க தரிசிகளும் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் இந்த நாட்களில் என்ன செய்யட்டுமா, எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதோ உண்டானவைகளோ என்று இந்த நாட்களை சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே சோதித்தறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனாலே உண்டா இருக்கிறது. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த அந்திகிறிஸ்துடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதே உலகத்திலே தோன்றி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களே, இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுவதை பார்க்கணும் வறுமையான பிள்ளைகளே. அப்ப இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால், ஒன்று கொரிந்தியர் 12:7 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆவியானவருடைய அந்த அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அங்கே ஆவிக்குரிய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டுமாம், ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களிலே நாட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆவியிலே நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கடைசி நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், தனி நபருக்குரிய வரங்கள் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே எதை குறித்து சொல்லப்படுகிறது? தனி நபர்கள், மற்றது அது மட்டுமல்ல அந்த நாட்களில் சேர்ந்து இருக்கிறவர்கள், இப்படியாக அந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 12 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 8 வசனத்திலே இருந்து 10 வசனம் வரைக்கும் சொல்லப்படுகிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அதாவது ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அன்பாசத்தையும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினால வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன முறைக்கும், வேறொருவனுக்கு ஆவினாலே பகுத்தறிவதற்கும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியானம் பண்ணதலும் அளிக்கப்படுகிறது என்று சொல்லி நாக்கள் சொல்லப்படுது. இப்படி ஆனால் பாருங்கள், இந்த இடத்திலே இங்கே பார்க்கக்கூடியது தனி நபருக்குரிய வரங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஆனால் பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறையிலேயே அவற்றின் குணாதிசயங்களை இங்கே வரையறுக்க விடாலும் இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இந்த நாட்களிலே வேத வசனங்களிலே இந்த நாட்களிலே மற்ற பகுதியிலே இந்த நாட்களிலே ஆராய்ந்து பார்க்க முடியும் என்பதைத்தான் பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களில் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே முதலாவதை போதிக்கும் வசனம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இது பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளினாலே பேசப்படும் ஞானம் உள்ள பேச்சாகும். இது இங்கே குறிப்பிடப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைப்புகளை அல்லது பிரச்சனையிலே தேவனுடைய வார்த்தையை இந்த நாட்களில் அல்லது பரிசுத்தாவியுடைய ஞானம் இந்த நாட்களில் வெளிப்படுவதை அங்கே குறிக்கிறது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே 6 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களிலே எப்படியாக சொல்லுகிறது என்றால் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 6 10 வசனத்தை இந்த நாட்களை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அங்கு சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள், வாசிக்கிறேன். அவன் நித்து நிக்க அவர்களாலே கூடாமல் போயிட்டு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இஸ்தேவான் விசுவாசத்திலே வல்லமையினாலும் நிறைந்தவனா ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அவன் அங்கே லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சீரேன் பட்டணத்திலேயும் அலெக்சாந்திரியா பட்டணத்திலும் சிசிலியா நாட்டாராகிய ஆசியா தேசத்திலும் சிலரை எழுப்பி தேவானுடைய தர்க்கம் பண்ணினார். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் இந்த நாட்களே எதிர்த்து நிற்க அவர்களாலே அங்கே கூடாமல் போயிட்டுதாம் என்று சொல்லி இந்த நாட்களே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளை அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இதுதான் இந்த நாட்களே ஞானம் வெளிப்படுகிறது, த விஸ்டம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு காரியத்தை நாங்கள் ஆண்டோட பிள்ளைகள் பேசுகிற வேளையிலே ஞானமாக பேசுகிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் பேசின அந்த ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிக்க அவர்களால் கூடாம போயிட்டு. ஒரு இடத்திலே போய் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்றால் அந்த இடத்திலே சில வேளைகளை நாங்கள் பேசுகிற அந்த ஞானமான வார்த்தையின் நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜனங்கள் நம்மோடு இந்த நாட்களை எதிர்த்து காரியத்தை செய்ய முடியாது என்பதைத்தான் அந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பாருங்கள். 13 வசனத்திலே இருந்து பாருங்கள், நான் 22 வசனம் வரைக்கும் 13 22 வரைக்கும் வாசிக்கிறேன். 15 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. இந்த நாட்களை 15 அதிகாரத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் 13 வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள், தேவன் புறஜாதிகள் நின்றும் தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை இந்த நாட்களை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களை அங்கே என்ன செய்தாராம், அவர்களுக்கு இந்த நாட்களே கடாட்சி தெரிந்த விதத்தை நாட்களை விவரித்து மனுஷர்கள் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு இப்படியாக இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்பட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை இருக்கிறது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. பாருங்கள், தொடர்ந்து இந்த 22 வசனம் வரைக்கும் இந்த 15 அதிகாரத்திலிருந்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், வாசிக்கின்றேன் பாருங்கள். எப்படியெனில் அங்கே மற்றவருடைய மற்றவருக்கு மனுஷனுக்கு என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு முன்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய்ப்போனவைகளை மறுபடி சீர்படுத்தி அதை இந்த நாட்களை சொப்பையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உலக தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளை எல்லாம் அங்கே தெரிந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆதலால் புறஜாதிகளின் தேவனிடத்திலே திரும்புவர்களை கலகம் பண்ணலாகாது என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசிகள் எல்லாவற்றிற்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படிக்கு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன். மோசேயினுடைய ஆகமங்களிலே ஓய்வு நாட்கள் தோறும் ஜெப ஆலயங்களிலே இந்த நாட்களை வாசிக்கப்பட்டு வருகிறபடியினால் பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பிரசங்கிக்கிறவர்களுக்கு உண்டோ என்று சொல்லி உண்டோ என்றான் சொல்லி சொல்லப்படுது. அப்பொழுது தங்களில் சிலரை தெரிந்து கொண்டு பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோவியாவுக்கு அனுப்புகிறது. அப்போஸ்தலருக்கு இந்த நாட்களிலே மூப்பருக்கும் சபையார்களுக்கு நலமாக கண்டது. அவர்கள் யார் என்றால் சகோதரர்கள் விசுவாசித்தவர்களாகிய பர்சபா என்னும் மறுவேர் கொண்ட யூதாவும் சீலாவும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மறுமையான கத்துடைய இப்ப இந்த இடத்திலே நாங்கள் வாசித்த பகுதியிலே இங்கே விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களினால் நிரப்பப்பட்ட உடனே அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்களை தரம் பிரித்து இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் இந்த நாட்களை அனுப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை அந்த இடத்திலே கொண்டு போய் இந்த நாட்களை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்த நாட்களே பாருங்கள், இப்படியாக போகிறதா இருந்தால் எவ்வளவு நாட்கள் இந்த நாட்களை செல்லும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஒரு நாள் ரெண்டு நாள்ல இந்த நாட்களை போக முடியாது. கப்பல் படியாக அந்த நாட்களை போகணும். இன்றைக்கு விமானத்தின் மூலமா கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல இந்த நாட்களை போய் வரலாம். மறுமையான கத்துடைய கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 15-20-30 வருஷங்களுக்கு முன்பாக கத்துடைய ஊழியத்தை செய்யும்படியாக இத்தாலி தேசத்துக்கு சிசிலிக்கு போன வேலையிலே பாருங்கள், 45 நிமிஷம் இந்த நாட்களே விமானம். இந்த நாட்களே 45 நிமிஷத்திலே போய் அங்கே போய் கட்டானியாவில் இறங்கி பழமூருக்கு இந்த நாட்களே பஸ்ஸிலே போய் அந்த இடத்துல போய் கத்துடைய ஊழியத்தை இந்த நாட்களை செய்யும்படியாக நாங்கள் அந்த இடத்துல புறப்பட்டு சென்றோம். அந்த நாட்களே அப்படியாக அந்த இடத்துல என்ன காரணம் என்றால் இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் கர்த்தருடைய சபையை அந்த இடத்துல உருவாக்கும்படியாக விசுவாசிகளை உருவாக்கும்படியாக அது மட்டுமல்ல விசுவாசிகளை உருவாக்கி அந்த விசுவாசிகளை இந்த நாட்களே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த நாட்களிலே அங்கே கடைசியாக அவர்கள் அங்கே தேறிக்கொண்டு வருகிற வேளையில் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு போதகரை நியமித்து அந்த இடத்துல அவர்களை விட்டு இந்த நாட்களே அவர்களை அங்கே விட்டு இந்த நாட்களே நாங்கள் வந்து விட்டு மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவருக்கு பின்பாக அது போதகருடைய காரியமா இருந்தபடினால் அவர் அந்த ஜனங்களை சரியாக அந்த நாட்களை வளர்க்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க ஏனென்றால் அங்கே பாருங்கள் சில வேளைகளில் ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நல்ல போதகங்கள் இல்லாதபடினால் வேதம் சொல்லுகிறது ஆடுகள் எல்லாம் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறதாம் சிதறடிக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் சிதறுண்ட ஆடுகள் என்று சொல்லி நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப இங்கே வேதத்திலே பார்க்கிற காரியம் என்னவென்றால் இதற்காகத்தான் தேவன் ஜனங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார். இந்த ஞானத்தை போதிக்கும் வரத்தை இந்த நாட்களை பெற்றது நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே அவர்கள் ஞானமுள்ள பேச்சை இந்த நாட்களை பேசுகிறதை அங்கே குறிக்கிறதை பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையிலே இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தும் தேவனுடைய ஞானத்தை போலுள்ளது அல்ல, அது தேவனுடைய வழியையும் அங்கே வார்த்தையும் இந்த நாட்களை ஊக்கத்தோடு இந்த நாட்களை படித்து தியானிப்பதினால் ஜெபத்தினாலும் அங்கே பெற்றுக்கொள்ளப்படும் என்பதைத்தான் அங்கே இன்றைக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் அந்த வார்த்தை ஜெபத்தினாலே இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 5-6 வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவான் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவான் சந்தேகப்படுகிறவன் காற்றினாலே அடிபட்டு அதாவது அழகிற கடலின் நிலைக்கு ஒப்பா இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் இந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை யாக்கோபு சொல்லுகிறார் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து. ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே நமக்குள்ளே எந்த விதமான டவுட்டும் இருக்கக்கூடாது. மனுஷனிட கேட்க டவுட் இருக்கலாம் ஐயா, இந்த மனுஷன் வாயினாலே இதையும் மாறி சொல்லுவான், காரியத்தை செய்வான், இப்படியான காரியத்தை செய்வாங்க. அப்ப அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனா பாருங்கள், இன்றைக்கு ஒரு தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய செயல்பாட்டை நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் நமக்குள்ளே எந்த விதமான டவுட் இல்லை. என்னை பாருங்கள், சிலருடைய காரியத்தை பார்க்கிற வேலையிலே ஆவியானுடைய அபிஷேகத்தை குறித்த நாட்களை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. அவர் சொல்லுவார், ஆவியானவர் பெற்றுட்டு எனக்கு தெரியாதையா, சந்தேகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன காரணம் சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அந்த சரியான ஒரு போதனை இல்லை, சரியான காரியம் இல்லை. இப்படி பாருங்க, ஒரு குழந்தையை, ஒரு குடும்பத்திலே ஒரு ஒரு கணவனும் மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை சிறு வயது முதல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த குழந்தைக்கு சகல காரியங்களையும் கற்றுக் கொடுக்கிறார். நான் தானப்பா உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு அம்மா என்றெல்லாம் சொல்லி அந்த காரியங்களை செய்த நாட்களை வளர்த்து கொண்டு வருகிறார். அப்ப அந்த பிள்ளை இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், எந்த பிரச்சனைகள் என்ன காரியம் வந்தாலும் உடனே தகப்பன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் அடையாளம் கண்டு இந்த நாட்களை அவர்களிடத்திலே தேடி போகிற காரியமா இருக்கு. ஆனா இன்றைக்கு பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்களை வளர்த்து அப்படியே விட்டு போறாங்க. இந்த நாட்களே ஞானத்தை குறித்தோ, ஞானத்தை போதிக்கக்கூடிய வார்த்தைகளையோ காரியங்களையோ இந்த நாட்களை கற்றுக் கொடுக்காதபடி, இந்த நாட்களே அவர்கள் எதை பேசுகிறது எதை செய்வதென்று தெரியாதபடி இன்றைக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், தங்களுடைய சித்தத்தின்படியும் தங்களுடைய காரியத்தின்படியும் இந்த நாட்களே ஊழியங்களை இந்த நாட்களை நடப்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே கத்துடவர்களே. இதனாலேதான் ஆண்டோடைய நாமம் தூசிக்கப்படுகிறது மட்டுமல்ல, சுவிசேஷங்கள் இன்றைக்கு பேச முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறதா மேல கத்துடவர்களே. இப்ப இரண்டாவதாக பாருங்கள், அறிவை உணர்த்தும் வசனம். இது மக்களை பற்றிய சூழ்நிலைகளையும் பற்றியும் அல்லது வேதாகம சத்தியத்தை பற்றியும் அறிவை இந்த நாட்களிலே உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவினாலும் அருளப்படும் வார்த்தை இது தீர்க்க தரிசனத்தோடு அடிக்கடி நெருங்கிய தொடர்புள்ளது என்பதை இங்கே பார்க்கிறோம். என்ன காரியம், அறிவை உணர்த்தும் வசனம். அப்படியான தான் நுழை சேர்மையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் ஏன் தீர்க்கதரிசனத்தோடு தொடர்பு இருக்கிறது சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அந்த வார்த்தை அந்த நாட்களே பேசுகிற வேளையிலே தேவனுடைய ஞானம் இந்த நாட்களே வெளிப்படும். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், எதையும் ஞானத்தோடு இந்த நாட்களே பேச வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இன்னைக்கு சில வேளைகளிலே சில காரியங்களை நாங்கள் பேசுகிறோம், அந்த சில காரியங்களை பேசுகிற வேளையிலே ஞானம் இல்லாதபடி இந்த நாட்களே நாங்கள் பேசுகிற வேளையிலே அது நமக்கு ஒரு பெரிய இந்த நாட்களை என்ன செய்கிற பெரிய விளைவை இந்த நாட்களை

சமயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து பரிசுத்த ஆவியானிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இதயத்திலே நிரப்பினது என்ன? அதை விற்கிறதற்கு முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அது விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்திலே இருக்கவில்லையோ, உன் இருதயத்திலே இப்படி எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனை அல்ல தேவனிடத்திலேயே பொய் சொல்லுகிறாய் என்றார். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை எல்லாம் கேள்விப்பட்ட யாவரும் மிகுந்த பயம் உண்டாகுது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த வசனத்தை சொல்லப்படுகிறது. இப்ப இப்படியா பாருங்க, அந்த 10 வசனம் மட்டும் வாசிக்கிற வேளையிலே வாலிபன் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பாக அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்து பேதுரு அவளை நோக்கி, நிலத்தில் இவ்வளவுக்குத்தான் விட்டீர்களா? எனக்கு சொல்லுங்கள் என்றாள். அவள் ஆம் என்று, ஆம் இவ்வளவு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனுடைய அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசல்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் அங்கே மரித்து போனதைக் கண்டு அவளையும் எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனுடைய கையிலே, புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த சம்பவத்தை, ஒரு குடும்பத்துக்கு நடந்த சம்பவத்தை வேதத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப இதே வழியில பாருங்கள், இந்த கணவன் சொன்ன காரியத்தை அதே அத்துப்படியாக அதாவது மனைவியும் வந்து இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓரளவுக்கு பாருங்கள், ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், இந்த காரியத்தை, அனன்யாவுக்கும் சப்பிராவுக்கும் இந்த காரியத்தை, தேவனுடைய ஆவியானுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. ஆனாலும் பாருங்கள், அங்கே பேதுருவுக்கு அறிவை உணர்த்துகிற அந்த வசனம் கிரிய செய்கிற வேளையில், அந்த வரம் கிரிய செய்கிற வேளையிலேயே அங்கே அது ஒரு தீர்க்க தரிசனம் மாறி அந்த வார்த்தை அந்த நாட்களே வெளிப்பட்டு போகிறது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் அதாவது மரியுங்கின்ற விதமாக அந்த நாட்களை அவர்கள் அங்கே சாகுற காரியத்துக்களே அந்த நாட்களை கொண்டு போறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ சிலர் 10 அதிகாரத்திலே 47 வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன். அப்போ சில 10:47 பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்தாவிய பெற்ற இவர்கள் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பேதுருவுக்கு மைண்ட் வேலை செய்கிறது. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ஐயா இவங்க நம்ம போல பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களை பெற்றிருக்கிறாங்க, நல்லது. ஆனாலும் இவங்களுக்குள்ள ஒரு குறை இருக்கிறதே, அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை இந்த நாட்களை நிறைவாக்கப்பட வேண்டுமா இருந்தால் இவர்களுக்கு தடையாயிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஞான ஸ்நானம் என்று சொல்லப்படுகிற காரியம் ஒரு முழுக்கு காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த காரியத்திலே பாருங்கள் எப்படி என்று சொன்னால், தண்ணீரை அவர்கள் விளக்கலாமா என்று சொல்லி அவர்களுக்கு அந்த ஞானஸ்தான காரியத்தை செய்கிறதை பார்க்கணும். அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே ஆவியானவர் அங்கே பேதுருவுக்கு இந்த காரியத்தை ஏவுகிறார். பேதுரு எப்படிப்பட்ட மனுஷன்? அங்கே பாருங்கள், சாதாரண ஒரு மனுஷன், மீன் பிடிக்கிற மனுஷனாக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக இருந்த பேதுருவுக்கு இந்த பெந்தேகோஸ் நாளண்ட நாள் வந்ததுக்கு பின்பாக தேவனுடைய ஆவியானுடைய அருக்கிரகம் இந்த நாட்களே பொழியப்பட்டு பேதுரு என்ன செய்கிறார்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே அங்கே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதும் அல்ல, அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறது மட்டுமல்ல, பிரசங்கத்திலே கூட இந்த நாட்களே அங்கே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறதாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அடுத்ததாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 15 அதிகாரத்திலே 7 வசனத்தை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினால் சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்பு உங்களில் ஒருவனாகிய என்னை இந்த நாட்களிலே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். யார் சொல்லப்படுகிற? பேதுரு இந்த நாட்கள் சொல்லப்படும். பாருங்கள், அப்போஸ்தலரும் மூப்பருமா இருந்த இந்த மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படிக்கு கூடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே பாருங்கள், அப்பொழுது பரிசேயர் சமயத்தாராகிய விசுவாசிகள் சிலர் எழுந்து அவர்களை அங்கே விருத்த சேதனம் பண்ணும் போது மோசே நியாய பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறது அவசியம் என்றார்கள் சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த வேளையில தான் அவர்களுக்குள்ள ஒரு தர்க்கம் வந்தது. அந்த தர்க்கத்திலே வந்த வேளையிலே பேதுரு எழுந்தது நாட்களை என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், இதற்குரிய காரியத்தை தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த 11 வசனம் வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்கிறது, இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்தாவியை தந்தரளினது போல அவர்களுக்கும் தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயத்திலே அவர்கள் சுத்தமாகி நமக்கு அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு

0: செய்தார். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களினாலும் நம்மாலே இந்த நாட்களை சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீசர் கழுத்திலேயே கழுத்தின் மேல் இந்த நாட்களை சுமத்துவதனாலே நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் அங்கே ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே நம்பி இருக்கிறோமே என்றான் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களே என்ன காரியம் என்று சொல்லி சொன்னார். இந்த அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னார். அவர் அந்த இடத்திலே பாருங்கள், அங்கே இந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களே 11 வரைக்கும் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் பரிசுத்தாவினுடைய அருளப்பட்ட அந்த வார்த்தையும் அங்கே தீர்க்க தரிசனத்தோடு இந்த நாட்களை பாருங்கள் நெருங்கி அது செயல்படுகிறதே அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் 14:24 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமாயிருந்தால் நான் வாசிக்கின்றேன். 24:25 அங்கே வேதம் சொல்லுகிறது இப்படியாக எப்படி என்று சொல்லி சொல்லா பாருங்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் இந்த நாட்களே உணர்த்துவிக்கப்படும், எல்லாராலும் நிகாணிக்கப்பட்டும் இருப்பான் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்பற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாகவே மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அப்ப இங்க சொல்லப்படுது எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை பாருங்கள் குருந்து சபைக்கு எழுதுகிற வழியிலே பிரித்து எழுதுகிறார். அருமையான கத்துடைய பாருங்கள், அந்த இடத்திலே நாங்கள் 1 வசனத்திலிருந்து வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், அப்படியே இருக்க 22 வசனத்திலிருந்து அப்படி இருக்க அந்நிய பாசங்கள் விசுவாசிகளுக்கு அடையாளமாறி இராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவ்விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு இந்த நாட்களை அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாசைகளில் பேசி கொள்ளும் போது கல்லாதவர்கள் அதாவது அவ்விசுவாசிகளாக உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள். எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்திருந்தால் அவன் எல்லாராலும் அங்கே உணர்த்துவிக்கப்படும் எல்லாராலும் அங்கே நிதானிக்கப்பட்டும் இருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுறது. அருமையான கத்துடைய, அப்படியானால் எந்த இடத்திலே இந்த நாட்களிலே ஆவிக்குரிய விசுவாசிகள் இந்த நாட்களில் ஆவிக்குரிய காரியத்திலே தீர்க்க தரிசனங்கள் பேச வேண்டும், எந்த இடத்திலே எப்படியாக பேச வேண்டும் என்பதை இந்த நாட்களிலே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள் இந்த நாட்களிலே 3வதாக விசுவாசம் இது இந்த நாட்களே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அல்ல, ஆனாலும் இது கிறிஸ்தவன் அசாதாரணமான அற்புதத்துக்காக தேவனை இந்த நாட்களே விசுவாசிக்கும்படி பரிசுத்த ஆவியினாலும் கொடுக்கப்படும் ஒரு சிறப்பான இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான விசுவாசமாகும். இது மலைகளை பேர்க்கத்தக்கதாகவும் ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13 2வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 13 2வது வசனம் சொல்லுகிறது, நான் தீர்க்க தரிசன வரங்களை உடையவனாய் இருந்தும் சகல ரகசியத்தையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே ஒரு காரியம் வித்தியாசமாக தோன்றுகிறது என்னவென்று சொல்லி சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிற வேளையிலும் நாங்கள் இந்த நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், மற்றவர்களோடு எப்படி நடக்கிறோம், மற்றவர்களோடு எப்படியாக அன்பா இருக்கிறோம், மற்றவர்களோடு எப்படியாக செயல்படுகிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களோடு ஐக்கியமில்லை அன்பில்லை என்று சொல்லிவிட்டு நான் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டுதான் நான் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். 1வதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு அநேகர் வந்து பாருங்க, இந்த டிவி ரேடியோல வந்து நாட்களை என்ன செய்வார்கள், தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ஆனா அந்த நாட்களை அவர்களுக்கு பார்க்கிற வழியிலே சபைகளுக்கு போற காரியமும் அல்லது சபைக்குரிய காரியமும் ஒன்றுமே இல்லையே. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏதாவது ஒரு காரியத்தை வந்து இந்த நாட்களை சொல்லிவிட்டு போயிடுவார். அங்கே அது விழுது, இங்கே குண்டு போடுறாங்களா, அங்கே அதை செய்யறாங்களா, இதை செய்யறாங்களன்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நான் அறியவே இந்த நாட்களை பாருங்கள், கடந்த முறையிலே இந்த இஸ்ரவேல் தேசத்திலே நடந்த யுத்தத்து நிமித்தம் அவர் சொன்னார்கள், அநேகருடைய காரியங்களை பார்த்தேன், இது கடைசி யுத்தம் என்ற விதமாக அவர்கள் சொல்லிக்கொண்டே இந்த நாட்கள் இருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் வேதத்தை தெளிவாக அந்த நாட்களை வாசியுங்கள். சகரியாவில தெளிவாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களிலே எப்படியாக அந்த யுத்தம் நடக்கும், என்ன விதமாக நடக்கும், அதற்கு முன்பாக ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களை கூட்டி சேர்ப்பார், அதற்கு பின்பாக இந்த நாட்களை அருகமெதேரா யுத்தம் இந்த நாட்களை நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இந்த வெளிப்படுத்த சுயசுகத்தை இந்த நாட்களை படித்துவிட்டு அருகமேதரா யுத்தம் அது எப்படி என்று சொல்லி ஒரு ஊழியர் எடுத்த நாட்களே வந்து கேட்டேன். அவர் எங்களுடைய சபையிலே அந்த நாட்களே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பார். அவர் இருந்த நாட்களே கேட்ட கேள்விக்கு சொன்னார், நீங்களே அந்த பகுதிக்குள்ள நீங்க போனீங்கன்னு கேட்டார். கர்த்தருடைய நான் சொன்னேன், வேதம் எல்லாம் படிச்சு எல்லா காரியமும் படிச்சாச்சு, கடைசியாக இருந்த இந்த புத்தகத்தையாவது கொஞ்சம் படிச்சு பார்ப்போம், எனக்கு என்ன காரியம் ஆண்டவர் வெளிப்பாடு தருவாரோ ஒன்று சொல்லி இந்த நாட்களே கேட்டு நாட்களே நான் உங்களிடத்துல நான் கேட்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவர் சொன்னா, நீங்க அந்த இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது, அப்படியாக படிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னார். நான் கேட்டேன், ஏன் அப்படியாக நீங்க சொல்லுகிறீர்கள்னு சொல்லி நான் சொன்னேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் என்ன காரியம்னு சொன்னா, இது சனங்களை ஒரு முட்டாளாக ஆற்றுகிற காரியமாக இருக்கு. அவருக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது, ஆனால் பாருங்கள் தெளிவாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள் அங்கே எப்படியான்னு சொல்லி பார்க்கிற வழியில் அந்த யுத்தம் என்னென்ன யுத்தம் நடக்கும் கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த யுத்தத்துக்காக இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு பகுதியில் பாருங்கள், அந்த வெளிப்பகுதியை அங்கே அதாவது ஒலிவ மலையிலிருந்து வெளிப்பகுதியை பார்க்கிற வழியிலே அந்த கடைசி யுத்தத்துக்காக அந்த இடம் ஏற்கனவே இன்றைக்கு நேற்றில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அது ஆயத்தம் பண்ணப்பட்டு இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துடைய கடைசி யுத்தம் நடக்கிற இடம். அப்ப எல்லாம் சரியாக நேர்த்தியாக சீராக என் ஆண்டவர் இந்த நாட்களே அப்படியே அங்கே எல்லாம் சரியாக செய்து வைத்திருக்கிறார். ஆண்டவுடைய பாதம் ஒலிவ மலையிலே படும். அவர் அங்கே ஒலிவ மலையில் இருந்த நாட்களை பாருங்கள் யுத்தம் பண்ணுவார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இஸ்ரவேலுக்கு எதிராக ஒழுங்குடைய அவருடைய சதை அங்கே உக்கி போகும்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இதுதான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே. அருமையான கத்துடைய பிள்ளைகளை எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விசுவாசத்துக்கும் அதாவது ஏற்ற பிரகாரம் இந்த நாட்களை பேச வேண்டும் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 1 கொரிந்தியர் 13 இரண்டாவது வசனத்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் இதுக்கு முன்பா அந்த வசனத்தை பேச சொல்லுகிறேன் பாருங்கள், பரிசுத்தாவினாலே கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான இயற்கையான அதாவது இயற்கைக்கு மேல் அப்பாற்பட்ட விசுவாசமானது, இது மலைகளை அங்கே அதாவது பேர்க்கத்தக்க ஒரு விசுவாசம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இது அங்கே அடிக்கடி மற்றவர்கள் இந்த நாட்களை வெளிப்பாடுகளாகவும் அங்கே சுகமாக்கும் அற்புதங்களாகவும் நடப்பிக்கிறவை போன்றவர்களோடு இந்த நாட்களே அங்கே கலந்து காணப்படுகிறது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமான கத்துடையவர்களே, அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கொரிந்தியர்ல 13 அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நாங்கள் என்னதான் தீர்க்கதரிசன வார்த்தைகளை பேசுகிறவர்களா இருந்தாலும் நம்மிடத்திலே இந்த நாட்களே அன்பு இல்லை என்று சொல்லி சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மத்தேயு 14:10 இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டுமா என்று வேதபாரர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களே கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மைதான் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஆனாலும் எலியா வந்தாயிட்டு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே உண்மையான விசுவாசத்தை இந்த நாட்களை நாங்கள் பற்றி பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே அந்த இடத்திலே காணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விசுவாசம் எப்படியாக அந்த நாட்களை இருக்கிறது என்பதை குறித்து மார்க்கு சுவிசேஷம் இந்த நாட்களை இப்படியாக சொல்வது பாருங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 11:1 நாங்கள் பார்க்கிற வேளையிலே 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை உள்ள, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடந்து என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் இந்த நாட்களிலே என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது இவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் ஐயா விசுவாசிக்கிறாங்க, ஆனால் இந்த நாட்களிலே பாருங்கள் நம்பிக்கை இல்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப விசுவாசம் என்று சொல்லுகிறதுக்கு நம்பிக்கைக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்லுகிறது நாங்கள் ஒருவர் மேலே வைக்கிற பற்று, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஓம் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறோம், ஏண்டா விசுவாசியா தானே இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்வார், அங்கே இந்த நாட்களை நம்ம இந்த நாட்கள் நமக்கு ரட்சிப்பை தருவார் என்ற காரியத்துல விசுவாசிக்கிறோம். ஆனால் என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் ரட்சிக்கிறோம் என்று ஞானஸ்தானம் எல்லாவற்றையும் பெற்று விட்டோம், ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தை குணமாக்க மாட்டார், இந்த காரியத்தை செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களை நமக்கு இல்லையா. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸான பாதையாக அந்த நாட்கள் இருக்கு. அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, நாங்கள் கவனமாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும். ஆண்டவர் செய்வார் என்பதை நாங்கள் விசுவாசித்தால் நமக்குள்ளே அந்த நம்பிக்கையின் ஊற்று இந்த நாட்களில் உருவாக்கப்பட வேண்டும். அப்படியாக நம்பிக்கை நமக்குள்ளே வருகிற வேளையிலே தான் அந்த விசுவாசம், அந்த சொல்லப்பட்ட அந்த விசுவாசம் இந்த நாட்களில் என்ன செய்யும் சொன்னால் நமக்குள்ளே அந்த கிரியைகளை நடப்பிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஊடாக இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். லூக்கா 14:6 வாசிப்போமா இருந்தால் ஆண்டோட வார்த்தை அந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அதற்கு இயேசு, அதற்கு கர்த்தர், கடுகளவு விசுவாசம் உங்களிடத்தில் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு புடுங்கொண்டு கடலே நடப்படுவாய் என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. இப்ப பாருங்க இந்த இடத்துல இந்த சாப்டர்ல பாக்குற வழியில் இப்ப ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன சொல்லி கொடுக்கிற, இப்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்க ஆண்டவருடைய காரியத்தை பாருங்கள், ஒரு அத்திமரம் அவர் வருகிற வேளையிலே அவர் பசிக்கு அந்த இடத்துல பார்த்தார், பழம் இல்லை. அந்த இடத்துல பார்க்கிற வழியில என்ன நடக்குன்னு சொன்னா அந்த அத்திமரத்தை சபிச்சுட்டு போயிட்டார். ஆனா திரும்பி வருகிற வேளையில பாருங்க அத்திமரம் கம்ப்ளீட்டா பட்டு போச்சு. இப்ப என்ன காரியம் அந்த நாட்கள்ல ஆண்டவர் அந்த காரியத்தை விசுவாசி, ஆண்டவர் கர்த்தர் பாருங்களேன், கர்த்தர் அண்டு இல்லை, அவர் என்னதுக்காக காண்பிச்சு கொடுத்தாருன்னு சொன்னால் தன்னுடைய சீசர்கள் இப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை விசுவாசிக்கிறவர்கள் இப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விசுவாசத்தோட இப்படியான காரியத்தை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை இருந்த மரம் பட்டு போன நம்பிக்கை ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்கள் இருந்தது. அதே விதமாக தான் இன்றைக்கு ஒரு விசுவாசி ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலே அல்லது ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொள்ளுற வேளையிலே நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ண வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமாக இருக்கிறது என்ற இவரே ராக்கத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் அங்கே விசுவாசத்தை நாங்கள் காணவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்கள், காணப்படாதவன் நிச்சயம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அப்படியானால் அந்த விசுவாசத்தை நாங்கள் நம்ப வேண்டும். ஆனால் இங்கே இரண்டாவது அந்த முதலாவது பாதியாக நம்பிக்கை நமக்கு இல்லை இருக்கு. காணப்படாத உறுதியைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தை காணவில்லையா, விசுவாசத்தை காணவில்லை என்று. அதுக்கு உதாரணமாக சொல்லுவார்கள், காற்று வீசுது, எங்கிருந்து வருகுது, காற்றின் நிறத்தை நமக்கு தெருமா, என்ன கரவண்டு காற்றை தெரியுமா, இந்த நாட்கள் அருமையான கத்தோடு தெரியாது. காற்று எங்க இருந்து வருது என்று நமக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் காற்று ஒரு பகுதியிலிருந்து நாங்கள் வெளியில வண்டிக்க வீசும் இந்த இடத்துல ஏதோ வடக்கோ கிழக்கோ தெற்கில இருந்த நாட்களே அங்கே தென்றல் காற்று மாதிரி ஒரு காற்று இந்த நாட்களே வீசி கொண்டிருக்கும் என்பதை தான் காணக்கூடியதா இருக்கு. அதனாலே கிறிஸ்துக்குள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிற வழியிலே விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களிலே நாட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடைய பிள்ளைகளே. இன்றைய நாளிலும் இந்த இரண்டாவது பகுதியாக இந்த நாட்களிலே விசுவாசிகள் ஆவிக்குரிய வரங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கத்திருந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்கள் தெளிவாக சொல்லுது. கடைசி நாட்களாக இருக்கிறபடினால் நீங்க ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், நாடுங்கள், இந்த நாட்களில் ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள், கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக என்று என் ஆண்டவரும் என் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜோம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமைப்பிதாவை இந்த அருமையான வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோத்திரம். அடியனை மறைத்து வெளிப்பட்டதுக்காகவும் அடியனுக்கும் நீங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் கற்றுத்தந்த கிருபைகளுக்காகவும் உங்களுக்கு நன்றியப்பா கத்தாவே. ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியாக அடியுடைய கண்களை நீங்கள் திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் நல்ல இல்லத்தில் விழுந்த விதைகள் போல் 1:10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரேஸ்லோட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை எடுத்து வந்தீர்கள் கர்த்தர் தாமே. உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கத்தருடைய சித்தமானால் தாங்கள் சனி ஞாயிறிலே அபிஷேக ஆராதனையுடன் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
0: நன்றி ஐயா. கத்திரங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சுசேகரேட் விண்வானவர்கள் வேத பாட நிகழ்ச்சி கூடாக வழிநடத்தினார். கத்திர தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இணைந்து கேட்டுக்கொண்டு உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவருடன் வந்து விடைபெறுவோம். கத்தர்தாமே வழி
2: நடத்தும்.
1: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே போய்ப்போம். கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்சம் நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். வேளையிலும் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் நிகழ்ந்த தேவ ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம். பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம் நீங்கிருக்க ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடமா
2: வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் அடிமைக்கு கர்த்தர் பாராட்டுகின்ற கிருபைகளுக்காக வாய்ப்புகளுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த நாளிலும் இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற வானொலி நடத்துகிற சகோதரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய மகிமை, அதை நாம் வர்ணிக்க முடியாது. ஆனாலும் வசனங்களுடாய் அநேக வசனங்கள் கர்த்தருடைய மகிமையை குறித்து காரியங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு சில ஒரு இன்ட்ரடக்ஷனை மாத்திரம் நான் சொல்லலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். எசேக்கியேல் 10:4 நாம் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கின்றேன். கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று என்று இந்த வசனம் சொல்லுகிற எசேக்கியேல் புத்தகத்திலே அநேக காரியங்கள் நமக்கு, எனக்கு அவ்வளவாக விளங்காது. எல்லாமே தேவனுடைய தரிசனங்களை அப்படியே அங்கு அநேக காரியங்கள் எழுதப்பட்டு இருக்கும். அநேக தரிசனங்கள் வித்தியாசமான காரியங்களாய் காணப்படும். இந்த வசனம் ஆனால் நாம் விளங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு எளிதாக அது காணப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை கேருபீனின் மேலிருந்து எழும்பி. கேருபீன் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இரண்டு கேருபீன்களை அவர்கள் உண்டாக்கி அது கிருபாசனம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கேருபீனின் மேலிருந்து எழும்பி அந்த இடத்திலிருந்துதான் தேவன் ஆசரிப்பு கூடாரத்திலே ஜனங்களை வந்து ஆசீர்வதிக்கிறார். அந்த இடத்திலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்தது. ஆலயம் மேகத்தினால் நிறைந்திருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த தரிசனத்தை அப்படியே கண்டு அதை எழுதுகிறதாக இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த பிரகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பிற்று. இந்த பிரகாரம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம், பிறகு பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிறகு இருப்பதுதான் பிரகாரம். அதாவது முதலாவது உள்ளே நுழைகிற இடம். அங்கு வரைக்கும் கர்த்தருடைய மகிமை பிரசன்னத்தினால் நிரம்பி இருந்ததுன்னு பார்க்கிறோம். பாருங்கள், இந்த நாளிலே நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக வேண்டாம். நாம் பிரகாரமாகி அந்த வெளிப்புறத்திலே அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்திலுள்ளே நுழையாத இருக்கிற ஜனங்களை கூட தேவன் அவருடைய மகிமையினாலும் பிரசன்னத்தினாலும் நிரப்புகிற அளவிற்கு கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கல்வாரி நமக்கு அது மகிமையாய் விளங்குகிறது. இந்த தேவனுடைய மகிமை என்ற வார்த்தை வேதாகமத்திலே அநேக இடங்களிலே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன என்று நாம் பார்ப்போமானால் அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய மாட்சிமை, அவருடைய வல்லமையை தான் அவருடைய மகிமை என்று சொல்லுகிறோம். பாருங்கள், ஒரு ராஜாக்கள் ஆளும் பொழுது அவர்களை புகழ்ந்து அவர்களை போற்றி சொல்லுவது அவர்களுடைய மகிமைப்படுத்துவது. அப்படியாக தேவனுடைய மகிமை அவருடைய மாட்சிமையான காரியங்களையும் அவருடைய பிரசன்னத்தையும் நமக்கு எடுத்து கூறுவதுதான் தேவனுடைய மகிமையாய் காணப்படுகிறது. 1 Nehemiah 29:11 ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 11:12 29 கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். அதாவது கர்த்தர் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் அவர்களை கனப்படுத்த, அவர்களை ஐஸ்வர்யனாக மாற்ற, அவருடைய கரத்தினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பது போல இந்த வசனத்திலே போற்றப்படுகிறார். அவருடைய வல்லமை மாட்சிமையும் ஜபமும் ஜெயமும் எல்லாம், அவர் எல்லா ஜெயமான காரியங்களுக்கும் காரணகர்த்தா யார் என்றால் அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமை. வானத்திலும் பூமியிலும் இருக்கிறவைகள் எல்லாம் அவருடையவைகள். எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்து இருக்கிறீர். அவ்வளவு மகிமை, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனுஷரையும் ஐஸ்வர்யமுடையவர்களாக மாற்ற முடியும். எந்த மனுஷரையும் அவர்களை சத்துவமும் வல்லமையும் உடையவர்களாய் மாற்ற அவருக்கு முடிகிறது. அதனால்தான் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதுதான் அவருடைய மகிமை. பாருங்கள், தேவனுடைய மகிமை என்னுடைய கிருபையினால்தான் நாம் இந்த நாளிலே ஜீவிக்கிறோம். எத்தனையோ தேசங்களிலே எப்படிப்பட்ட யுத்தத்தினால் ஜனங்கள் கவலைப்படுகிறார்கள். இதோ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாம் எவ்வளவாய் பொருளாதார ரீதியிலே உயர்ந்து இருந்தாலும் இந்த நாளிலே எத்தனையோ விதமான பிரச்சனைகளினால் ஜனங்கள் அந்த ப்ராப்ளங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணுவதை பார்க்கும் பொழுது நான் யோசிப்பேன், கர்த்தருடைய கிருபை அவருடைய மகிமைதான் நம்மை ஒரு சமாதானமான இடத்திலே தங்கி தாபரிக்க அவர் வைத்திருக்கிறார் என்பது போல. அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மகிமை ஆராய்ந்து முடியாது. அவருடைய அன்பு நகலம் ஆழம் உயரம் என்னதென்று நம்முடைய அறிவு கெட்டாதது போல அவருடைய மகிமையும் நம்மால் வர்ணிக்க முடியாத காரியமாய் காணப்படுகிறது. அவருடைய பிரசன்னம் மகா மேன்மை உள்ளது என்றுதான் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவருடைய மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் அவருடையவைகள். எல்லா காரியத்திலும் இந்த பூமியிலே என்னென்ன காரியங்கள் காணப்படுகிறது, கடலிலே இந்த ஏரோப்ளைன் பல வருஷங்களுக்கு முன்பதாய் காணாமல் போன பொழுது அதை தேடி தேடி கண்டுபிடித்தார்களோ என்னமோ தெரியவில்லை. ஏதோ ஒரு இதுல நான் பார்த்தேன், யூடியூப்ல ஓரளவு எதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதாக. ஆனால் இந்த கடலின் ஆழத்தை ஆராய்ந்து அறிய முடியாது என்று வசனம் எவ்வளவு உண்மை என்று இந்த கடலை குறித்து நீங்கள் ஏதாவது காரியங்களை பார்ப்பீர்களானால் அறிந்து கொள்வீர்கள். அவ்வளவிற்கு இந்த கடலின் ஆழம், மனிதனுடைய எவ்வளவு டெக்னாலஜிகள் இருந்தாலும் அந்த டெக்னாலஜிகளை பயன்படுத்தி இன்னும் அவர்கள் போய் அதை கண்டுபிடிக்க முடியாத இடங்களெல்லாம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு கடலின் ஆழம் பெரியது. கர்த்தருடைய மகத்துவமும் வல்லமையும் மனிதனுடைய கற்பனைகளுக்கு எட்டாதவைகள். அப்படி ஒரு ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்த்தாலும் அவருடைய மகத்துவங்கள். நான் இந்த நாளிலே எப்பொழுதுமே இந்த கேலக்சி இப்படி பூமியை குறித்து அநேக காரியங்களை நான் பார்ப்பதென்றால் எனக்கு அதிக இஷ்டம். அப்பொழுது நான் பார்த்தேன், பூமியிலே இந்த பூமி 800,000 கிலோமீட்டர் தூர வேகத்திலே அது அப்படியே நகர்ந்து கொண்டிருக்கிறதாம் இந்த கேலக்சியிலே என்று பார்த்தேன். 24 மணி நேரம் சுழண்டு கொண்டுதான் இருக்கிறது, நாம் உணர்வதில்லை. அதே சமயத்திலே இந்த சோலார் சிஸ்டமே அப்படியே மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது, நமக்கு அதுவும் தெரிவதில்லை. அப்படியான வல்லமை, தேவனுடைய மகத்துவமும் வல்லமையும் நம்முடைய கற்பனைகளுக்கு எட்ட முடியாத ஆராய்ந்து முடியாத வல்லமையுடைய தெய்வமாய் அவர் இருக்கிறார். அதனால்தான் அவருடைய மகிமையின் பிரசன்னம் எல்லாம் அவருக்குரியது. அந்த வசனத்திலே அந்த ஒன்று நாளாகமும் 29 வாசித்த ஒரு வார்த்தை, வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள், அனைத்தும் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையும் எடுத்து கூறுகிறவைகளாய் காணப்படுகிறது. பாருங்கள் அபகூக்கு 3:3-5 வாசிக்கிறேன். அபகூக்கு 3:3-5 தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பர்வதத்தில் இருந்தும் வந்தார். சேலா, அவருடைய மகிமை வானங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்திருந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அவர் நின்று பூமியை அளந்தார். அவர் பார்த்து புறஜாதிகளை கரைய பண்ணினார். பூர்வ பர்வதங்கள் சிதறடிக்கப்பட்டது. என்றென்றும் உள்ள மலைகள் தாழ்ந்தது. அவருடைய தடைகள் நித்திய அவருடைய நடைகள் நித்திய நடைகளாயிருந்தது. இந்த வசனத்தை அப்படியே நாம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு வர்ணனையோடு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அதை அவருடைய மகிமையும் அந்த மகத்துவத்தையும், அவருடைய மகிமை என்று சொன்னால் அவருடைய பிரசன்னம் என்று சொன்னேன், அந்த பிரசன்னத்தையும் அவருடைய மாட்சிமையும் வர்ணிப்பதற்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அப்படிதான். அநேக காரியங்கள் அவரால் வார்த்தையால் வர்ணிக்க முடியாத காரியங்களை அநேக ஒப்பனையாய் சொல்லி அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். இந்த வசனத்திலும் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை, அவருடைய முகப்பிரகாசம் எப்படி இருந்தது, சூரியனை போல் இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அப்படி என்றால் ஒளி வீசியது. எப்படி சூரியன் ஒளிகளை வீசும் பொழுது அந்த கதிர்கள் பாய்வது போலதானே நாம் படம், சூரியனை படம் வரையும் பொழுது எப்படி சூரியனை படம் வரைகிறோம், வட்டத்தை போட்டு அனைத்து பக்கங்களும் கதிர்களை போடுவோம். அப்படியாய் அந்த கிரணங்கள், அந்த கரத்திலிருந்து கதிர் வீச்சுகள் வீசுவது போல ஒளி. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்ததாம். அவருடைய மகிமையை எப்படியெல்லாம் புகழ்கிறார் பாருங்கள். அவருக்கு முன்பாக கொள்ளை நோய், அது மறைந்து போய் போகும், சென்றது. அவர் அடிகளிலிருந்து எரிபந்தமான காயங்கள் புறப்பட்டது என்று பார்க்கிறோம். எரிபந்தமான காய்ச்சல் புறப்பட்டது. அப்படி என்றால் சூடு, அவ்வளவுக்கு அங்கு ஹீட் இருந்ததாக அந்த வர்ணனையிலே பார்க்கிறோம். இப்படியாய் தேவனுடைய மகிமையை மகத்துவத்தை ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். எசையா ஒரு விதமாய் வர்ணிப்பார். எசேக்கியேலிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இதே போல ஒப்பனைகளை கூட நாம் வாசிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அதே போல கர்த்தருடைய மகிமையை நாம் எசாயாவிலே பார்க்கும் பொழுது எசாயா அந்த தரிசனத்தை பார்த்தவுடனே அவருடைய தன்னை குறித்த ஒரு பாவ உணர்வு அவர் அடைகிறார். பாருங்கள், நாம் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாம் தியானிக்கும் பொழுது நாம் எவ்வளவு அற்பமானவர்கள், நாம் எவ்வளவு குறைவான, ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், நமக்கு என்ன வல்லமை இருக்கிறது, ஒரு நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று கூட நம்மால் அறிய முடியாத அளவிற்கு தான் நாம் இருக்கிறோம் அல்லவா. இந்த நாளுடைய காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால் செய்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 6 அவருடைய காட்சியை குறித்து நாம் பார்க்கலாம். ஏசாயா எப்படியாக ஏசாயா 6 முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கல் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறு செட்டைகள் ஆறு செட்டைகள் இருந்தன. அவனவன் இரண்டு செட்டைகளால் தன்தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன்தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம். இந்த காட்சியை கண்ட மாத்திரத்திலே இந்த கர்த்தருடைய அந்த மகிமையையும் பிரசன்னத்தையும் பார்த்தவுடன் அந்த அடுத்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தன்னை குறித்து எப்படி சொல்லுகிறார் என்று நாம் பார்க்க முடியும். ஆனால் முதலாவது கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்படி அவர் பார்க்கிறார் என்று நாம் பார்ப்போமானால், அந்த சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் இந்த தேவ தூதர்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்க முடியும். அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் ஆறு செட்டைகள் இருந்தன. அவ்வாறுன்னு போட்டிருக்கிறது, ஆனால் அதில் ஆறு செட்டைகள் என்றுதான் அர்த்தம். ஆறு செட்டைகள் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது சேராபீன்களுக்கு. அதில் இரண்டு செட்டைகளால் அவைகள் தன் முகத்தை மூடி, இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடி, இரண்டு செட்டைகளால் பறந்து. எப்படி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எப்படி இந்த சேராபீன்கள் சொல்லுகிறது, இப்படியெல்லாம் மூடிக்கொண்டுதான். அதாவது தங்களுடைய முகத்தை தங்களுடைய கால்களை மூடி பறந்து கொண்டு சொல்லுகிறது. நாம் கூட பாருங்கள், நிறைய இந்த அரசியல்வாதிகள் அவர்களை போய் சந்திக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய காலிலேயே விழுந்து விடுவார்கள். நான் கூட யோசிப்பேன், எதற்கு இப்படி காலில் போய் விழுகிறார்கள் என்று. என்னுடைய கிராமத்திலே நான் சின்ன சிறுவயதா இருந்த பொழுது ஒரு சிலர் வந்து அப்படியா என்னுடைய தகப்பனார் கால்களிலே விழுவார்கள். எதற்கென்றால் அவர் என்னுடைய தகப்பனார் ஆசிரியராக இருந்ததினால் ஏதாவது காரியம் அவர்களுக்கு ஆக வேண்டும், அல்லது பண தேவை, அப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலைகள், ஏதாவது உயிருக்கு ஆபத்தான பிள்ளைகளுக்கு வைத்திய செலவுக்கு என்று எதுக்காலும் வருவார்கள். அப்பொழுது அந்த கால்களை தொடுவது, கால்களில் விழுவது, அப்படி பாருங்களே நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த கால்களிலே விழுந்து இந்த அரசியல்வாதிகளை சரி புகழ்வது, அப்படிப்பட்ட காரியங்கள், மற்ற அந்நிய தெய்வங்களை கும்பிடும் பொழுதும் விழுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தங்களுடைய கால்களை மூடி இரண்டு செட்டைகளால் பறந்து. மற்றும் ஆறு செட்டைகள் இருக்கிறது, ஆறு செட்டைகளிலே ரெண்டு பறக்கிறது, ரெண்டு முகத்தை மூடிக்கொள்கிறது, ரெண்டு கால்களை மூடிக்கொள்கிறது. இந்த ஆறு செட்டைகளையும் அவைகள் எதற்கு பயன்படுத்துகிறார்கள், தங்களை தாழ்த்தி தங்களை அந்த இடத்துல அந்த சேராபீன்கள் யார் என்று கூட அந்த முகத்தை கூட அவர்கள் காட்ட விரும்பவில்லை. கர்த்தருடைய அந்த மகிமைக்கு முன்பதாக அவர்கள் தங்களை ஒரு அதாவது ஒரு ஸ்பீக்கர் அந்த வாயிலிருந்து போற்றுகிற அந்த வார்த்தையை மாத்திரம் சொல்லி விட்டு மற்ற எல்லாவற்றையும் அவர்கள் மறைத்து கொள்ளுகிற சேராபீன்களாக காணப்படுகிறது. நாமும் கூட நம்மை தேவனுடைய மகிமைப்படுத்தும்படியாய் நாம் ஜீவிக்க வேண்டும். நமக்கு எவ்வளவுதான் தேவனுடைய வெளிப்பாடுகள் நமக்கு கொடுக்கப்பட்டால் கூட அது தேவனுடைய மகிமைக்கென்று மாத்திரம் நாம் சரியான இடத்திலே சரியான விதத்திலே அதை பயன்படுத்த வேண்டும். எல்லா இடத்திலையும் போய் அப்படியே நாம் சென்று கர்த்தர் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் அதை கற்றுக் கொடுத்தார் என்று அப்படியே சொல்லுவது, வெளிப்பாடுகளே இருந்தாலும் அதை சொல்லுவது தவறு. நாம் கர்த்தர் எப்படியாக அது தேவனுக்கு மகிமையா இருக்கிறதா என்று சரியான இடத்திலே சரியான நபரிடத்திலே மகிமையான காரியங்களை சொல்ல வேண்டும். இந்த தேவ தூதர்கள் பாருங்கள், சேராபீன்கள் என்ன செய்கிறது, ஒருவரை ஒருவர் நோக்கி அந்த தேவனுடைய பிரசன்னத்திலே அவருடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்துகிறது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இப்படித்தான் தேவ தூதர்கள் பரலோகத்திலே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பதை தரிசனத்திலே காண்கிறார். கண்ட உடன் இவருக்கு தன்னை குறித்த ஒரு பயமும் தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அங்கே வந்து விடுகிறது. ஏசாயாவுக்கு எப்படியாய் அதை சொல்லுகிறார் பாருங்கள், கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆலயத்திலேயே வந்து தங்கி இருந்ததையும் ஏசாயா கண்டு உடனடியாய் தன்னை குறித்து அவர் அங்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 6:5. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையில் பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பாருங்கள், இந்த வசனத்திலே நாம் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய மகிமையை குறித்த ஒரு சிறிய தியானத்தை உங்கள் முன் வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர், அவர் பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று போற்றுகிற அந்த சேராபீன்கள் பார்த்து தரிசனத்திலே ஏசாயாவுக்கு என்ன எண்ணம் வருகிறது என்றால், தன்னுடைய உதடு எவ்வளவு அசுத்தமா இருக்கிறது, தான் ஒரு சுத்தமில்லாத வார்த்தைகள் வாயிலே வருகிறதே என்று. நானும் அடிக்கடி அப்படியாக அநேக வருஷங்களுக்கு முன்பதாய் சிறு அப்பொழுதுதான் ஞானஸ்நானம் எடுக்க நான் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். அடிக்கடி கோபப்பட்டு விடுகிறோம், அதை பேசிவிடு இதை பேசி விடுகிறோம் என்று நான் என்னை நானே ஒப்பு கொடுத்துதான் ஞானஸ்நானத்துக்கு முதலாவது முழுக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று 1997 நான் எடுத்தேன். இந்த உதடுகளை நான் சரியாக பயன்படுத்த வேண்டும். அசுத்த உதடு நாவை குறித்து யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம், 3 அதிகாரத்திலே, எவ்வளவா நாவு ஒரு சுக்கான் போல அது கப்பலை மாற்றுகிறது, கப்பலைக்கு சுக்கான் திசை திருப்புவது போல ஒரு மனிதனின் ஆயுசையும் திருப்புகிறதாய் காணப்படுகிறது என்று. இந்த இடத்துல உதடுகளை குறித்து நாம் பார்க்க, இந்த உதடுகளில் இருந்து வருகிற கனி கர்த்தரை துதிக்கிற ஒரு கனியாய், அவரை போற்றுகிற ஒரு கனியாய், அவரை புகழ்ச்சுகிற ஒரு கனியாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு கனியாய் இந்த உதடுகளின் கனி இருக்க வேண்டும். அப்பொழுது எப்படி அது இருக்க வேண்டும் என்றால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்முடைய உதடுகள் சுத்திகரிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். இங்கு ஏசா அந்த உதடுகளை சேராபீன்கள் ஒரு அவருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பை எடுத்து வந்து பறந்து வந்து என் வாயை தொட்டு, இதோ இந்த உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். நமக்கு இன்று பாவ நிவர்த்தி கல்வாரியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்த இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகளுக்காக நம்மை பரிசுத்தமாக்கி அவருடைய மகிமையை நம்முடைய உள்ளத்திலே தங்க வைத்து நம் வாயினால் அவர் மகிமைப்படுகிறார். ஆமென். அவருடைய மகிமை என்ற ஒரு பக்கிஷம் நம்முடைய இந்த மண்பாண்டத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனவே நமக்குள் அவர் வாசம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், நமக்குள் இருந்து அவரை புகழ்கின்ற பாடல்கள், அவரை போற்றுகின்ற துதிகள், அவருக்கு நன்றி செலுத்துகின்ற நம் நன்றி செலுத்தக்கூடிய துதிகள் ஆராதனைகள், அப்படிப்பட்ட பாடல்கள் நம் உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம் அவரை போல பரிசுத்தமாய் வாழ்வது கடினம், ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாய் அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க முடியும். யாத்திராகமத்திலே கூட மோசே இடத்திலே சொல்லப்பட்ட ஒரு வசனத்திலே நாம் பார்க்கலாம் அவருடைய மகிமை குறித்து. யாத்திராகமம் 33 இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யாத்திராகமம் 33:18 வசனம், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபியாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மனையிலே நில், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு சம்பாஷணை இங்கு நடைபெறுகிறது மோசேக்கும் தேவனுக்கும் இடையே. அவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். தேவனுடைய மகிமை என்ற தலைப்பின் கீழ் தான் நான் இதை தியானிக்கிறோம். மகிமை காண்பியும் என்று கேட்டதற்கு, என்னை நீ பார்த்து ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது, ஆனாலும் உனக்கு எப்படியாவது தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்றால் நீ என்னுடைய முகத்தை பார்க்காதபடி, நீ இந்த கண்மலையின் வெடிப்பிலே நீர் இருந்தால் என்னுடைய பின்பகுதியை நீர் பார்க்க முடியும் என்பது போல கர்த்தர் கரத்தினால் அவரை மூடி அவருக்கு அந்த மகிமையை காண்பிக்கும்படியாய் அவரை ஒரு இடத்திலே வைத்து பத்திரமாய் காண்பிக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கும் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நம்மை வழி நடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவையான யாவற்றையும் அவர் செய்கிறார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா. சோதரன் தகப்பனே, இந்த வேலைக்காக மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. தேவனுடைய மகிமை எவ்வளவு ஆச்சரியம் அப்பா. ஏசாயை போல நாங்கள் அப்பா பரிசுத்தமான உதடுகள் உள்ளவர்கள் அல்ல, ஆனால் எங்களை நீர் பரிசுத்த முள்ள உதடுகளாய் உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி எங்களை மாற்றின தயவு இரக்கங்களுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாப்பா, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவு மேலானவர், உயர்ந்தவர், மகத்துவமானவர், மாட்சிமையுடையவர், வல்லமை நிறைந்தவர், பராக்கிரமசாலி தகப்பனே. உம்முடைய வருகை அதி சீக்கிரம், அதற்கேற்றவர்களாய் நாங்கள் ஜீவித்து உம்முடைய மகிமையிலே நாங்கள் காணப்படத்தக்கதாய் எங்களுக்கு உம்முடைய கிருபையை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து நிறைவாய் அப்பா இந்த சங்கமம் வானொலியின் எல்லையை கூட நீர் விரிவாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்தி எங்களுக்காக மறித்து வைத்து சதாகாலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய மகிமையை எடுத்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த காரியங்கள் நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் அதை உணர்வதில்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தையாலே இந்த காரியங்களை கர்த்தர் உருவாக்கினார். அதிசயமான காரியங்கள். நாங்கள் வழியிலே போய் இந்த கலெக்சிகளை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியம். கர்த்தர் படி வற்றி எல்லாம் செய்து முடித்தார், வார்த்தையினாலே உண்டாக்கி இருக்கிறார். அப்படியாக அருமையான வசனங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக ஒருவரையும் ஆச்சரியப்படுத்தி வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் திரும்பமாக அடுத்த வாரத்தில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும்
2: நன்றி பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறுவலைப்பிலே கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையான உலக
2: இதுவரை,
1: ஆமீன். அருமையான உலக இதுவரை நேரம் பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே எங்களுடன் தேவ ஊழியர் சுசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கர்த்தருடைய காரியங்கள் மகிமையை குறித்து எடுத்து வந்தார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமீன். நன்றி. God bless you. Amen.
3: Recording stopped.
1: Amen. நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பரமாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஜெப வேலைக்காக கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. ஒரு ஜெப குறிப்பு வந்திருக்கிறது. அமெரிக்காக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு சகோதரியுடைய, கனடாவில் இருக்கிற சகோதரியுடைய சகோதரி தலையிலே ப்ளீடிங்காக பிரச்சனையாக இருக்கிறது என்று இலங்கையிலே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் பேர் தரவில்லை. ரொமானாவுடைய சிஸ்டர் என்று ஜெபம் பண்ணுங்களம்மா. ஆமேன். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
4: சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். ஆயிரம் நாவுகள் போதாது ஐயா, கோடி நாவுகள் போதாது அப்பா, உங்களை துதிக்கிறோம் நாங்கள் மாத்திரம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஜப வேலைக்காக, மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கோடான கோடி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் திருவாசம் சேருவரே, காணக்கூடாது அவரை, சேரக்கூடாது அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை அப்பா, எல்லாம் கூட கிருபை சவுதி ஏற்றங்களுக்கு கிடைத்த கிருபை. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலநிலைகளுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களோட சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஜெபிக்கவும் ஆண்டவரே, உங்களுக்கு மன்றாடவும் விண்ணப்பம் செய்யவும் உங்களுடைய பாடல்களில் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்கள் மட்டும் சுவாமி, நாங்கள் மட்டும் எங்களுடைய ஜபங்களை ஐயா நீங்க ஆசீர்வதிக்கிறபடினா நாங்கள் மாத்திரம் சுவாமி. கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை, கிருபைதானப்பா. மட்டுமா எங்களை தாங்குறது, விலப்படுத்துறது, ஆசீர்வதிக்கிறது அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இருக்கிற ஒரு காரியங்களையும் நீங்க காண்கிற தேவை. சுவையின் கடையாந்திரங்கள் முழுவதும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி, மறைவாது ஒன்றும் இல்லை ஐயா. நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தகப்பனே, கொடுமைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் உண்மையற்ற நிலைமைகளும் ஆண்டவரே பெருகிக் கொண்டே இருக்கிற காலமாக இருக்கிற சுவாமி, உங்களோட கிருபைதானப்பா அவைகளுக்கெல்லாம் இறங்க வேணும். கிருபைதானப்பா அவைகளுக்கெல்லாம் இறங்க வேணும் தகப்பனே. இவர்களுக்காக வேண்டி கொள்றோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்றோம் அப்பா. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி, தங்களை தாழ்த்தட்டும் சுவாமி அப்பா. அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாய், இந்த காலத்தை அறிந்தவர்களாய், சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களாய் தகப்பனே, ஜனங்களை வழி நடத்துங்க. சத்தியத்தை கீழ்படிந்து, கீழ்படிந்து சத்தியத்தை கேட்டு அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும் தகப்பனே நீங்கி ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாவதா, ஒரு விடுதலை உண்டாவதா, கட்டுக்கள் அறுக்கப்படுவதா, தடைகள் நீக்கப்படுவதா, ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யுத்தம் ஆண்டவர், யுத்தத்தில் ஆண்டவரே, இந்து ஆண்டவர் அல்லப்படுகிற ஞானங்கள் அப்பா நன்றி சொல்லுகிறோம். ஐயோடர்களுக்கெல்லாம் நீங்க இந்த நாட்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறபடினா நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். நீங்க தானப்பா சமாதானத்தின் தேவன், விடுதலையின் தேவன், ஆசீர்வாதத்தின் தேவன். அப்பா என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு இவர்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டு ஒரு வாழ்வாதாரம் ஆண்டவரை, ஒரு விடுதலை ஆண்டவரே இவர்களுக்கு வாழ்க்கையில் உண்டாக வேண்டும். உட வார்த்தை தானப்பா விடுதலை கீழ்படிவார்களாக, அந்த வழியை கண்டு கொள்வார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எல்லாம் இருக்கிறார்களோ எந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே கத்தாவே தாழ்த்தப்பட்டு இருக்கிறார்களோ, அழிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த இடங்களில்தான் தகப்பனை உங்களுடைய தயவு, இரக்கம், சமாதானம், சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தாப்பனே. தங்களவனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி, கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. இப்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. வியாதி அப்போ வியாதியின் கொடுமை, வியாதியில் அதப்படுகிற என்ன வியாதியா இருந்தாலும் சுவாமி, தகப்பனே இவர்களுடைய கூக்குரல் அதிகம் சுவாமி. இந்த வியாதிக்கு ஆண்டவரே இவர்கள் உங்களை மாற்றிடும் பட்டும் உங்களை நோக்கி கூப்பிடட்டும். பரிகாரிய கத்த நீங்க வியாதிகளை சுமந்து தீர்த்த கத்த நீங்க என்று ஆண்டவரே உங்களிடமாய் திரும்பட்டும், திரும்பட்டும், சோத்தை பெறட்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இறக்கம் செய்யுமப்பா, கூப்பிடுகிற வியாதியத்தை ஒவ்வொரு வேதும் ஆண்டவரை இறக்கம் செய்யுங்கப்பா. அப்பா உங்களுக்கு கரங்களை வைத்து குணப்படுத்துங்க சுவாமி. அப்பா நாட்களில் ஆண்டவரே உங்களுக்கு வந்த வியாதியஸ்தங்களை தொட்டு குணமாக்குனது நீங்க மாறாதவரப்பா, இருக்கிறவரா இருக்கிறீங்கப்பா. இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அங்கெல்லாம் அல்லப்படுகிறாள், அங்கெல்லாம் கண்ணீரோடு இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் துயரப்படுகிறாளோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் உங்களுடைய தயவு ஆண்டவர், எங்களுடைய இரக்கம், உங்களுடைய கருணை ஆண்டவனுடைய கருமை அவர்களை சூழ்ந்து கொள்வதாகும். கீழ்ப்படியட்டும் சுவாமி, இவர்கள் கீழ்ப்படியட்டும். வியாதிக்கு காரணமாக இருக்கிற சோபங்கள், பாவங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி, பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தவைகளோடு நிற்பார்களான தவைகளெல்லாம் சந்திக்க மக்களை எழுப்பிக் கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். கிருபையப்பா, கிருபையப்பா, முதியோர்கள் ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, அங்க அசை ஆண்டவரே, அனாதரவாய் கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, சுயநலம் வச்சு கிடக்கிற முதியோர், வைத்தியசாலைகள் எல்லாம் நிரம்பி கிடக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, தாங்குங்கப்பா, வேலைப்படுத்துங்கப்பா, ஆறுதல் கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். நீங்க தானப்பா ஆறுதலின் தேவன், நீங்க தானப்பா இரக்கத்தின் தேவன், நீங்க தான் சுகத்தின் தேவன், தகப்பனே நீங்க தான் நிறைவின் தேவன். ஆண்டவரே இவர்களை தொடுங்க சுவாமி, ஆண்டவரை உடையா செய்த நீங்க சுவாமி. மரண தருவாக இருப்பார்களானா தகப்பனே, இவருடைய ஆத்மா உங்களுக்கு வந்து சேரத்தக்கதாய், இவருடைய ஆத்மாவை இவர்கள் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி, தங்களை தாழ்த்தட்ட சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவருடைய அப்பசத்தை ஆண்டவரே நீங்க கட்டளிடுங்க சுவாமி. இவர்களுக்கு வேண்டிய ஆறுதலும் உதவி ஒத்தாசைகளையும் ஆண்டவரை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், அப்பா வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். தேசங்களில் இருக்கிற வறட்சிகள், போராட்டங்கள், கோக்குரல்கள், வேலை இல்லை ஆண்டவரே, இப்படியான சூழ்நிலை எத்தனையோ தேசங்கள் போய்கொண்டிருக்கிற சுவாமி, தகப்பனே வறட்சிக்கு காரணமாக இருக்கிற பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் அந்த தேசங்களை விட்டு நீங்க தக்கறாய். ஜனங்கள் கீழ்ப்படிந்து எங்களை மோகத்தை தேடுவார்களாக, மோகத்தை தேடுவார்கள், சோமத்தை கொடுக்கிற தேவன் நீங்கன்னு சொன்னபடியா அவர்களை தாழ்த்தி சோமத்தை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இவர்களுடைய குக்குறங்களும் போராட்டங்களும் தகப்பனே, தேவனே எங்களை நோக்கி போராடுகிறவர்களா இருக்கட்டும், குக்குரல்களாய் கிட்டவர்களும் மாமிசம் ஒன்றும் இல்லை சுவாமி, அவருடைய சுயம் ஒன்றும் இல்லை ஆண்டவர். அப்பன தேவ நீதிக்கு கீழ்படிந்து ஆண்டவரே எங்களை நோக்கி குக்குரல் விட்டும் சுவாமி, கூப்பிடட்டும் சுவாமி. அவர்களுக்காவது அண்டிகளுறோம், அண்டிகளுறோம் தாபனே, அண்டிகளுறோம். ஒரு நேரம் இல்லாம தவிக்கிற மக்கள் பசி பசி பசி ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யப்பா. பசியை போக்க வல்ல தேவன் நீங்க, நல்ல ஒரு ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீங்க. தகப்பனி அதுக்கான வலியவர்களை கண்டுகொள்ளட்டும், உங்களை தேடட்டும், உங்களிடமாய் திரும்பட்டும். தங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களுக்கு படியாத காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே படிந்து உங்களுக்கு ஆண்டவரே சீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. அப்பன் இவர்களுடைய முட்டாட்டங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் பாஷிங்கப்பா, இறக்கம் செய்தி. ஆனந்தத்துல ஒன்றுமில்லாத நிலையிலும் போஷித்த தேவன் மாறாதவராயிருக்கிறீங்க, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இறக்கம் கூப்பிடுற காய்க்கும் சமுத்திரத்துக்கு சிம்மங்களத்துக்கு உணவு கொடுக்கும்.

கஷ்டங்கள் எல்லாம் தாங்குறீங்க சுவாமி, ஜனங்கள் எல்லாம் தவிக்கிறார்கள். நீதி புரட்டப்பட்டு ஆண்டவரே எங்களை வைக்கிற மக்கள், தவிக்கிற மக்கள் ஆண்டவரே, இவர்களுக்கு எல்லாரும் நீதி செய்யக்கூடிய தலைவர்கள், இந்த தேசங்களில் ஆண்டவரே நீங்க நடத்துங்க சுவாமி. தலைவர்களை எல்லாம் நீங்க ஏற்படுத்தின தேவன் சுவாமி, தலைவர்களை எல்லாம் நீங்க நடத்துற தேவன் சுவாமி. இந்த தலைவர்களுக்கான தேவகரம் இவர்களை தாங்கட்டும், தேவ பயம் இவர்களை நிரப்பட்டும், ஐயதாம் இவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த நாட்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு நல்ல மாதிரி வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பன், அவர்களுக்காக வேண்டிக்கொள் அதிகாரம் எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நீங்க கொடுத்த தேவன் சுவாமி. அதிகாரத்தில் இருக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம், ஒவ்வொருவருக்காக வேண்டிக்க ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேசத்தில் நிற்கிற ராணுவர்களுக்காக வேண்டிக் கொள்ளப்பனே. இவர் ஊழியம் ஆண்டவரே, மிகவும் ஆண்டவரே கடுமையான ஊழியம் தகப்பனே. இவர்களெல்லாம் தேசத்தை காக்க வைத்தன ஊழியர்கள் ஆண்டவரே. இவர்கள் தங்களுடைய ஊழியத்தை ஆண்டவரே தேவனுக்கு பயந்து நீதி முன்மயமா தேசத்தை காக்கிறவளாய் இந்த ஊழியத்தில் நிலைநிற்கிறவளா இவர்களை நடத்துங்க சுவாமி. இவருடைய ஆத்மா ஆண்டவரே எப்பொழுதும் ஆயத்தமுள்ளதா இருக்கட்டும் சுவாமி. பாதுகாத்து கொள்ளும் எந்த நிலையில் இருந்தாலும் தகப்பனே, உங்களுடைய தங்கும் பாதுகாப்பும் கரம் இவர்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கிறோம். இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கெல்லாம் அந்த நிலையிலெல்லாம் இருக்கிறார்களோ சுவாமி, காங்கிர தேவனா இருங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தகப்பனே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். நல்லபடியாக ஆண்டவரே தேசத்தின் தலைவர்களுக்காகவும் அதிகாரத்தின்களுக்காகவும் தேசத்தில் நிற்கிற ஊழியர்களுக்காகவும் தேசத்தில் நிற்கிறவோ அவரான வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா தகப்பனே. மக்களின் ஆண்டவரே, ஆண்டவரே சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு மனவாட்டி சபைகளாக, பரிசுத்தமுள்ள சபைகளாக, உங்களுக்கு பிரியமான சபைகளாக ஆண்ட ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். இவ்வளவு வருகையில் எடுத்துக்கொள்கிற சபைகளால் ஒவ்வொரு சபைகளையும் ஒவ்வொரு சபைகளையும் கத்தாவே நீங்க காத்து வழி நடத்துங்க சுவாமி. சத்ருவானவனை கொண்டு போ விட்டு விடாதபடி காத்து கொள்ளுங்க சுவாமி. பரிசுத்தமான சபையால் ஒவ்வொரு சபையும் மாறட்டும் சுவாமி. ஸ்ரீ சபையிலே ஆண்டவரே ஒரு பெருமணம் அன்பும் ஆராதனையும் ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாயிருக்கட்டும் சுவாமி, உங்களுக்கு பிரியமாயிருக்கட்டும் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் ஒவ்வொரு மக்களும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் சுவாமி. வழியில் நிற்கிற மக்கள் ஆண்டவரே, அதே அப்போ சில காலத்தில் நடந்த விவகாரம் ஆண்டவரே, ஆயிரம் ஐயாயிரமாய் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சபைகளில் சேர்த்து கொள்ளப்பட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சபைகள் நிற்கிற போது அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வேண்டிய சுகபலம் ஞானம் கொடுங்க சுவாமி. சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆத்தைகளை கொடுங்க. உதவி ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. ஊழியரோ போதாரோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டி ஆண்டவரை ஊழியத்தை நடத்துகிறவர்களை ஆசீர்வதிங்க. இவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆசீர்வாதமான குடும்பங்களாய், சாட்சியுள்ள குடும்பங்களாய், முன்மாதிரியான குடும்பங்களை நிறுத்துங்க சுவாமி, நிறுத்துங்க. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தேவைகளோடு நிற்பார்களான தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க சுவாமி. அப்பா என்னென்ன காரியங்களுக்கு தேவையுண்டோ சுவாமி, அவைகளெல்லாம் நிரப்புற தேவன் நீங்க வந்து நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சகப்பனே நன்றி சொல்லுவோம். அப்போ அந்த நாட்கள் ஆண்டவரே ஊழியர்களுக்காக வேண்டிக்கோங்க. எல்லாம் நிற்கிறார்களோ தேசத்தின் நன்மைக்காக நிற்கிறார்களோ, ஜனங்களை மனந்திரும்புற காரியத்தில் நிற்கிறார்களோ சகப்பனே ஆசீர்வதிங்க சுவாமி. ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்களை மனந்திரும்பட்டோம், மனந்திரும்படும் தங்களை ஆயத்தப்படுத்தட்டோம். எல்லாம் ஊழியக்காரர்கள் நிற்கிறாங்களோ விலப்படுத்துங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா, விலப்படுத்துங்கப்பா. விசாசின் போராட்டம் வஞ்சனையான ஊழியத்தின் காரியங்கள் ஆண்டவரே, உபதேசங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இவர்கள் தகப்பனே நிற்கத்தக்க

0: ஆண்டவராய் ஆண்டவரை விழுந்துவிடாதபடி ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. காத்துக்கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுக்காக வேண்டிக்கிறோம் வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. சுவாமலன் ஆசீர்வாதவருடைய குடும்பம் எல்லாம் தகப்பனே பார்த்துக்கொள்ளும்போம் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாதகாதிகளுக்கு அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொன்ன தேவனே அறிவிக்கப்படுகிற காலத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்குரிய காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா அந்த ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பிடப்படுத்துங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே ஊழியத்தை கனமான ஊழியத்தை ஆண்டவரே தேவ நாமத்துக்காக மகிமைக்காக செய்யத்தக்க விளத்தி கொடுங்க. இவருடைய குடும்பங்களை எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தவைகளோடு நிற்பார்களானா தேவைகள் சந்திக்கப்படும் தேவைகள் சந்திக்கப்படும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் சுவாமி. வேண்டிக்கொள்ளுவோம் வேண்டிக்கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டது சகோதரிக்காக வேண்டிக்கிறோம். அந்த தலையில் ஆண்டவரே பரத்த கசி உள்ள அந்த சகோதரியும் காண்கிறீங்க சுவாமி. இப்பொழுதே காண்கிறீங்க சுவாமி. உங்களோட கண்கள் காண்கிறது சுவாமி. அப்பா தொடுங்க ஆண்டவர் தொடுங்க ஆண்டவர். உங்களை நோக்கி கூப்பிட்டவர்கள் ஆண்டவர் உங்களை நோக்கி கேட்கிறார்கள் சுவாமி. அவருடைய அந்த வியாதியில் இருந்து இருந்த சப்பன் முடியுமாப்பா அழாதது ஒன்றுமில்லை சுவாமி. எதுவாக இருந்தாலும் சுவாமி ஆகுமாப்பா. இந்த சகோதரின் சகோதரிக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுங்க. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்துங்க சுவாமி. வெள்ளத்தை கொடுங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். இந்த இடத்தில் நிற்கிறார்களோ அந்த இடத்தில் ஆண்டவரே வைத்தியர்களுக்கு வேண்டிய ஆலோசனை நீங்க கொடுங்க சுவாமி கொடுங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம்னே வேண்டிக் கொள்ளுவோம். அமெரிக்கா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. தேசத்தின் நிலைமை நீங்க அறிகிற தேவன் சுவாமி ஆண்டவரே. இது என்றாலும் தகப்பனே உங்களுக்கு முன்பாக இருக்கிற சுவாமி தேசம் ஆண்டவரே. அமெரிக்க தேசம் ஆண்டவரே தன்னுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலிருந்திருந்து ஆண்டவரே தேவனுக்கு பயந்து ஆண்டவரே நீதிக்கு வந்து கத்தாரி அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன போராட்டமா இருந்தாலும் என்ன சூழ்நிலையாயிரும் தேவனே உங்களுடைய ஜெபத்தை எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரை தேசத்துக்கு நன்மை செய்யறபடி நான் நன்றி ஆண்டவரே. தேசம் உங்களுடைய இதாக மாறட்டும் சுவாமி. தனங்களுக்கு வெளியட்டும் சுவாமி. தாழ்த்தும் சுவாமி. சிரமத்தை கொடுப்பீங்கப்பா அங்குள்ள வெளியையும் ஆண்டவரே அங்குள்ள ஆட்சியில் இருக்கிற ஒருவருக்காக வேண்டிக் கொள்வோம். நிறைய நியாயம் அவர்களுடைய ஆட்சியில் வரட்டும் சுவாமி வரட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பனே நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம். அப்பா அங்கே இருங்கத்தாவே ஆண்டவரே விழுந்து போன ஊழியர்கள் அப்பா அமையான ஊழியத்தை விட்டு மாத்துமான ஊழியத்தை விட்டு ஆண்டவரே விழுந்து போய் ஆண்டவரை விழுந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் தகப்பனே காண்கிறீங்க சுவாமி. காண்கிற சுவாமி இவருடைய இருதயத்தில் இருக்கிற பொல்லாத நினைவுகள் பொல்லாத காரியங்கள் எல்லாம் பிசாசின் காரியங்கள் விட்டு நீங்கி தகப்பனே திரும்பட்டன் சுவாமி. உங்களோட ஊழியத்தை கட்டட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும் கத்தா உங்களோட பாதைப்படியில் வந்து சேரட்டும் சுவாமி. தகப்பனே தேவனுடைய நாமத்தை துசிக்காதபடி தகப்பனை மகிமைப்படுத்துறோடாயிரம் திரும்ப வந்து சேரட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக்கொள்ள குடும்பங்கள் எல்லாம் சத்துருவானவன் வஞ்சித்து விடாதபடி காத்துக்கொள்ள முடியாது வந்து கொள்ளும் சேரவே செய்யும் சலஜாதியில் கரைக்கப்படும். நான் நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. இரண்டு கிராமங்கள் பட்டணங்கள் இன்னும் உண்டு சுவாமி. ஊழியர்கள் வேணும் சுவாமி எழுப்பி கொடுங்க. மிஷனரிகள் வேணும் சுவாமி. உங்களோட வருகைக்கு முன்பாக ஆண்டவரே எல்லா தேசங்களும் உங்களோட ஊழியத்தை செய்கிற புள்ளிகளால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. தங்களுடைய வேலை தலங்களிலும் பாடசாலைகளிலும் ஆண்டவரே காங்கிர மக்களிலும் உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. சொல்லட்டும் சுவாமி உங்களோட ஊழியத்தை பற்றி கதை கேட்டும் சுவாமி. அப்போ அவங்களோட மனியை பற்றி பேசட்டும் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாய்களிலும் அந்த அபிஷேகத்தை வேங்க சுவாமி. ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலும் அந்த அபிஷேகத்தை வேங்க சுவாமி. பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி, பயத்தை எடுத்து போடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வோம். தகப்பனே, இந்த இடத்தில் மிக்க உரிய மனுஷனர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தாங்குங்கப்பா, தாங்குங்கப்பா, நிலப்படுத்துங்கப்பா. உங்களை கரம் தானப்பா அவர்களை நடத்த வேணும். மனுஷகரம் அல்ல அந்த உங்களுடைய கரம். அவர்களை தாங்கி கொள்ளப்படுத்தாது. அங்குள்ள மக்களும் ரசிக்கப்பட்டு மனந்திருந்து சத்தியத்திற்கு பொழிந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஜனங்களும் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இருந்த தேசமெல்லாம் வெளிச்சத்தை காணட்டும். இருந்த பட்டணங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காணட்டும். அந்த காரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். எப்படியாக அந்தந்த இடங்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அந்த தனிந்து போன காலத்தில் அப்பா குடும்பங்களின் பிரிவு, உறவுகளின் பிரிவு, ஆண்டவரே அன்பில்லை, ஆண்டவர் அன்பில்லையும், அக்கிரமங்களும் கொடுமைகளும் அநியாயங்களும் ஆண்டவரே தலைவிரித்தாடுகிற காரியமாயிருக்கிறது சுவாமி. அப்பா அன்பு தனிந்து போன காலமாயிருக்கு. உங்களை அன்பினால் இருப்புங்கப்பா, உங்களை அன்பினால் இருப்புங்க. உங்களை அன்புதான் அப்பா சகலத்தையும் தாங்கப்பா, சகலத்தையும் சகிக்குமப்பா. தகப்பனே, உங்களை அன்பு ஒரு விஷயங்கள் மேலும் உங்களை அழைக்கும் ஊற்றுங்கப்பா. குடும்பங்களெல்லாம் ஆண்டு சேரட்டும், உறவுகளெல்லாம் ஆண்டு சேரட்டும், வாலிய பிள்ளைகள் வாழ்க்கையெல்லாம் மலமாகட்டும். தகப்பனே, வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே இந்த நாட்களை காண்கிறீங்க சுவாமி. திருப்பி கொண்டு வாங்கும் அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமும் அநியாயங்கள் இல்ல. அவர்களை விட்டு நீங்கி பொல்லாத பிசாசின் கரத்திலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா, மீட்டுக் கொள்ளுங்க. அவர்களுடைய பெற்றோர் கண்ணீரோடு இந்த பிள்ளைகளை காழிவிக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. பெற்றோரின் கண்ணீரை பார்த்து நீங்க பிள்ளைகளை திருப்புறது சுவாமி. வாழ்க்கை பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுடைய கரங்களுக்கு டெலிபோன்கள், ஆண்டவரே வீடுகளுக்கு டெலிவிஷன்கள், ஆகாசங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு நன்மையானதை காணும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம். சகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். இவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நன்மை நீங்க தானப்பா, நன்மை நீங்க தானப்பா. தேவனேத தேசத்துக்கு நீங்க தான் நன்மை. ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. எல்லா பாவங்களும் எல்லா அசிங்கங்களும் அருவறுப்போம் தேசத்தை விட்டு நீங்க எங்களுடைய உறவுகள் மனந்திரும் ரசிக்கப்பட்டது சுவாமி. எத்தனையோ தேசத்து மக்கள் இந்த தேசத்தில் வாழ்கிறார்கள். அவர்களும் ஆண்டவர் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு வரட்டும் சுவாமி. தேசத்தின் தலைவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி. அவங்களுடைய உரங்களுக்குள்ள கொண்டு வாங்க சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுவோம். இப்படி ஆளுங்கள்லாங்கிற உறவுகள் இருக்கிறாள், அந்த இடங்கள்லாங்கிற உறவுகள் ரசிக்கப்படும். மனந்திரும் பட்டம் மனந்திரும் இவங்க தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே, தேசம் உங்களுடையதாக மாறட்டும், உங்களுடையதாக மாறட்டும், உங்களுடையதாக மாறட்டும். ஆண்டவரே நேசத்தின் தலைவர் நீங்க என்று சொல்லி அந்த தேசமானவரை விடுதலை பெறட்டும் சுவாமி, விடுதலை பெறட்டும் சுவாமி, ஆசீர்வாதம் பெறட்டும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை இலங்கை தேசத்துக்கு நன்மையை தாங்கப்பா, எங்களை உறவுகளுக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, தாங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க. ஜனாதிபதிக்காகவும் ஒருவர்களுக்கு மந்திரி சபைக்காகவும் வேண்டிக்கொள்ளும். காத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீதியின் நியாயம் அவருடைய ஆளுநரில் வரட்டும் சுவாமி. இவர்களுக்காக இப்படியா தேசங்கள், எல்லா தேசங்கள், இரண்ட தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கடைசி நாட்கள், இந்த வருகையின் நாட்கள், தேசங்கள் எல்லாம் அந்தகாரம் நீங்கி வெளிச்சத்துக்குள் வரணும். தேசத்து மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த வருகை நிற்கக்கூடியவளாய் மாறி வெட்டும் சுவாமி. எல்லா தேசங்களையும் ஆசீர்வதி அல்நடிய தேசம் ஆண்டவரே. இரணுக்குள்ளிருந்து அந்த காலத்துக்குள்ளிருந்து தகவலைய தேசம் விடுதலையாக வேணும் சுவாமி, விடுதலையாக வேணும் சுவாமி. விடுதலையின் நாயகன் நீங்காங்க. நாங்கள் ஊழியர்களை நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. அவருடைய ஜபங்களை கேட்டு தகவலே அந்த தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. எப்படி ஒவ்வொரு தேசங்களை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்கிறோம், சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி. எப்படியாக ஜபங்களை எங்களை சமூகத்தில் தந்திருக்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எங்களை தரை மாற்றம் தாத்து ஜபங்களை எல்லாம் நீங்க கேட்கறீங்க சுவாமி, ஆசீர்வதிக்கிறீங்க சுவாமி. அதனாலத்துல அதன் கடனை தழுவுறீங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம். எல்லாம் ஆதீனத்தில் வந்து சுவாமி தகப்பனே, எங்களை நீதி ஆண்டவரே மாறாதது. நீதியின் சிங்காசனம் நீங்க தான் அப்பா. அது நீதியின்படி தகப்பனே ஒன்றையும் செய்திருக்க கிருபைக்காக நான் நன்றி நன்றி. ஆண்டவரே சங்கம் ஆசீர்வதிங்க தேவைகளோடு இருப்பார்களான சுபகரன் ஆசீர்வாதம் என்னென்ன வாஞ்சிகளோடு இருப்பார்களாம் உங்களோட சித்தத்தின்படி நிறைவேற்றி நடத்தி முடியுங்க சுவாமி. இணைந்திருக்கிற ஒரு அக்காவுங்கெல்லாம் இருக்கிறார்கள் சுவாமி. நீங்க காண்கிற தேவன் சுவாமி அவர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் பேர பிள்ளைகள் எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நடத்துங்க எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்களுக்கு கரத்தில் கொடுக்கும் போக்கிலும் கரத்திலும் பிள்ளைகளை காத்து சட்டங்களில் மறைத்து கொண்டு வர கேவை காசு உங்களுக்கே நம்பி இருக்கிறோம் சுவாமி. சமாதானத்துதான் நிரப்புறீங்க சுவாமி. எல்லா கணமும் துதியும் உங்களுக்கு நாம ஜெபிக்கிறோம் உங்களை நல்ல பிள்ளை. ஆமீன் ஆமீன் ஆமீன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே இந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஜபித்த உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒலிப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாமக்கு மகிமைக்காக புதைத்து வைக்காமல் எடுத்து வந்து விதைக்கிற உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களையும் சந்ததியையும் கத்தர் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதாக்குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆலயத்திலும் சந்திப்போம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமேன். காட் பிளஸ்.
0: ஆமேன்.
1: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சோரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூட வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சோதரி குலேந்திரன் அம்மா அவர்களை வரவேற்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருக்கு கூட எடுத்து வரப்போற ஜபங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கத்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. எங்களுக்கும் கரண்ட் இருக்கா ஒரு செகண்ட் நின்றது, எல்லாம் திருப்பி ரீசெட் பண்ணி எல்லாம் அப்போதே ஒரு மணி தியாலத்துக்கு முன்னமாக வந்தது. ஒன்றரை மணி தியாலத்துக்கு
2: முன்னமாக
1: அப்படியா? ஓகே ஓகே. காத்தம்
2: இப்போ செட் பண்ணி போட்டு
1: உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சகோதரி ருமானாவுடைய சகோதரி ஏஞ்சலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சகோதரி ஏஞ்சலுக்காக ஜெபித்துக்
2: கொள்ளுங்கள்.
1: ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறார்கள், தலையிலே நர்வ் டேமேஜ் சொல்லியிருக்கிறார்கள், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அமெரிக்காக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள், அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமென்.
2: காட் பிளஸ் யூ அப்பன். காட் பிளஸ் யூ. அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவன், இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. எத்தனையோ தடைகள் வந்தாலும் நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களை பாதத்தில் வந்து எங்கள் நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்களை படைப்பதற்கு எங்களுக்கு வழி துறந்ததுக்காக நன்றி. எந்த நேரம் உங்களோடு கழிக்கலாம், எந்த நேரம் உங்களோடு பேசலாம் ஐயா. நாங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நாங்கள் உங்களோடு பேசுறது கழிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தையும் வாய்ப்பையும் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆர் கைவிட்டாலும் நீங்கள் கைவிட மாட்டீங்க, ஆர் விட்டுட்டு போனாலும் நீங்கள் விட்டுட்டு போவார். நீங்கள் தான் ஒருவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு பாதைக்குள்ளாலும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்களை தூக்கி எடுத்தவரே உங்களுக்கு நன்றி ஐயா. தண்ணீரை கடக்கும் பொழுதும் கண்ணீர் விரலாதபடி காத்து காத்து எங்களை ராஜா வெப்பத்துக்களாலும் வேகாதபடி காத்து இன்றும் ஜீவனோடு வைத்திருக்கிற நோக்கத்தை எங்களோட வாழ்க்கையில் நெருங்க நிறைவேற்றி எங்களோட ஒவ்வொரு அடியிலும் எங்களோட சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றிலும் ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றிலும் நீங்க மகமப்பட வேணும் என்று எங்களை தாழ்த்தி உங்களோட வல்லமுள்ள நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா. சோத்திரிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே, உங்களை துதிக்கிறோம். பெருங்காற்று வந்தாலும் பெருமழை வந்தாலும் உங்களோட பிள்ளைகள் ஒருவரையும் அணுகாதபடி ஆண்டவரே உங்களால் காத்துக்கொள்ள முடியும் ஐயா, உங்களோட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ள முடியும் ஐயா. ஆண்டவரே விசேஷமாக இந்த நாளில், இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ, பாடசாலைக்கு போகிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டி போகிற பிள்ளைகள், கடமைக்கு போகிறவர்கள், எத்தனையோ தடைகள் இருந்தாலும் அவர்களை நீங்கள் சுபத்திரமாக கூட்டிகளை சேர்த்து போக வேண்டிய இடங்களுக்கு போய் அவர்கள் திரும்பவும் சுபத்திரமாக வரத்தக்கதாக உங்களோட காக்குங்கரத்து கரங்கனால் அவர்களை காத்து உங்களோட சிறகனால் மூடிய ஒருவரின் வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் விசேஷமாக சொன்ன அந்த சௌதரிக்காக உங்களிடல் வருகிறோம், எங்களுக்காக வருகிறோம் ராஜா. அன்பின் தேவனே, அவன் உங்களோட காயப்பட்ட கரத்தினால் தொடுங்கோ, வைத்தியருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து என்ன நல்லதென்றதை ஆண்டவரே அவ செய்ய உங்களால் முடியும். ஆண்டவரே நீங்கள் எப்படி இந்த உடம்பை சிரிச்சிட்டீங்களா ஐயா, இந்த உடம்பை நீங்கள் எவ்வளோ வலமையா சிரிச்சிட்ட இந்த உடம்பை, உடம்பில் எந்த நரம்பிலையோ எந்த இதிலும் சேதம் வந்துடாதபடி திரும்பவும் அது நீங்கள் சிரிச்சிட்ட போல் இயங்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் ஐயா. நரம்புகளை பிளப்படும் குத்துக்கோ ஆண்டவரே, தலையில் ஓடும் நரம்புகளை பிளப்படுத்துங்கோ, பலப்படுத்துங்கோ ராஜா. பிறவர் அற்புதத்தை இந்த வாழ்க்கையில் செய்து ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும் காலத்தில் உங்களை மாம்பப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும் ஐயா, கிருபை செய்ய முடியும். அதே போல் ஆண்டவரே தலையில் கட்டிக்கண்டு ஆண்டவரே சென்ட் மைக்கேல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கும், அதுக்காக உங்களே வருகிறோம் ஐயா. ஆண்டவரே இவ்வளோ சேவை செய்து உங்களுக்கு என்று வாழ்ந்த மகன் தப்பினே, ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்து அந்த பிள்ளைகளுடைய சந்தோஷத்தையும் கண்டுகொள்ளத்தக்கதாக செய்தது. இப்பொழுது அவருக்கு கலையில் ஏதோ கட்டி என்று சொல்லி அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவரே என்ன கட்டின்றதே உங்களுக்கு தெரியும் ஐயா, அவருக்கு என்ன நல்லதென்று தெரியும். கலங்காதபடி அன்பித்தேவனே, அவர் விரும்பின மனைவியை ஆண்டவரே ஏற்றுக்கொண்டு அவையும் உங்களுக்கு வழிநடத்த, உங்களுக்குள் வழிநடத்தத்தக்க வல்லமையை நீங்கள் கொடுத்து வழிநடத்தினீங்கள் அல்லவா, சந்ததியை சந்ததியை மாசீடு வைத்திருக்கிறீங்கள் அல்லவா. ஆண்டவரே அன்பின் தேவனையே உங்களோட சித்தம் என்ன அந்த மகனுக்குன்றதை நீங்கள் அறிந்து அதன் வேலை அதை நீங்கள் செய்து செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். பரிகாரியான தேவன் நீங்கள் ஐயா, பரம வைத்தியன் நீங்கள் ஐயா, அப்பா பரம்ப வைத்தியன் நீங்கள். சுவீனமாக இருக்கும் என்ன எல்லாருக்காக உங்களிடல் வருகிறோம். உங்களோட ஊழியத்தை செய்தவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே உங்களோட ஊழியத்தை செய்ததாய் இப்பொழுது பிளவீனமாக இருந்து அந்த பிளவீனத்தில் இருந்து விடுபடாதபடி இருக்கிறார் ஆண்டவரே. அவ பொறுப்படுங்கோ ஆண்டவரே, உங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன நல்லதுன்றதை செய்து உங்களால் ஆண்டவரே வழிநடத்த முடியும். அந்த பாஸ்டர் கோணியை பொறுப்படுங்க ராஜா, இப்பொழுது தாழ்மையோடு அன்போடு உங்களோட அன்பை பல பகிர்ந்த இப்பொழுது இப்படியான நிலையில் இருக்கிறார், புறப்படுத்த நல்லதை செய்ய உங்களால் முடியும். இன்னும் எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எத்தனையோ பேரையா அப்படி பலவீனமாக இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக வயது சென்றவர்கள் இருக்கிறார்கள் ஐயா, வயது சென்றான எத்தனையோ காரியங்கள் இந்த தேசத்தில் வந்து உங்களுக்கு செய்த வயது சென்றவர்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னால் நடக்க முடியாத வீழ்ச்சியர்கள் இருக்கிறார்கள் அப்பா. அப்பா உங்களுக்கு என்று எத்தனை காரியத்தை செய்தவர்கள் அப்பா, எங்களோட கண்ணுக்கு முன்னால் செய்து எத்தனை பேருக்கு நன்மை செய்தவர்கள் இப்படியான நிலையில் இருக்கிறதை காணும் பொழுது நாங்கள் வேதனைப்படுகிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கமும் ஒலியல இணைந்திருந்து நாங்கள் அவர்களுக்காக வேண்டத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த தருணத்துக்காக நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல முதலே நாங்கள் இந்த விளவினமானதாக உங்களிடத்தில் வேண்டியிருக்கிறோம். எங்களை மனப்பாரத்துனால் உங்களுக்கு உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறோம் ராஜா. எங்களால் சுமக்க முடியாது பரமதகப்பினே, பரிகாரியான தேவனே, ஆறுதலையும் விடுதலையும் கொடுங்கோ, சமாதானத்தை கொடுங்கோ. அந்த குடும்பங்களுக்கு வேண்டிய ஆறுதலை கொடுத்து தைரியத்தை கொடுத்து காத்துக்கொள்ளுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக பிரகாரமான வைத்தியருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கோ ஐயா, வெளிப்பட கொடுங்கோ. அவர்களும் ஆண்டவரே ஒவ்வொரு செய்யும் பொழுதும் உங்களை அறிந்தவர்களை அநேகமாக ஜபித்து செய்வார்கள் ஐயா. ஆண்டவரே அவர்கள் உங்களை பார்த்து உங்களை ஒப்படைத்து அந்த கடமையை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பிந்துவின் இந்த சங்கம மொழியலே காலம் தொடங்கி இதுவரை நேரம் நீங்கள் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த தேவனே எங்களுக்கு நன்றி. ஆண்டவர் இந்த ஆத்மாக்கள் வந்து உங்களை துதித்து பாடி புரிதாருங்களோ அவர்களை ஆசீர்வதிங்கோ. உங்களோட வார்த்தையை கொடுக்கும் தாசங்களுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக வழிபாட்டுக்காக உங்களுக்கு நன்றி. அவர்களை இதை சுயத்தில் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே அவர்களை இடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். சங்கமம் என்ற பெயரை கொடுத்த தேவனே, இந்த சங்கமம் என்ற பெயருக்கு சாட்சியாக இந்த ஒலியலிய நீங்க இத்தினவர் காலமாக நடத்துவீங்கள். என்ன நடத்த உங்களால் முடியும் நடத்த வல்லவர், அதுக்காக நன்றி. இணைந்திருந்து கூட அந்த வெளிப்படுத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கோ. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ. அவர் எங்கெங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் சாட்சியாயிருக்கத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு விடாதபடி உங்களை வெளிப்படுத்துறவர்களாயிருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக தாழ்மையும் உண்மையும் உள்ளவர்களாயிருக்கத்தக்கதாக உண்மையை விரும்புகிற தேவனே, தாழ்மையை விரும்புகிற தேவனே, அதை உகந்தவர்களாக வாழத்தக்கதாக ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக நன்றி. எடுத்து என்ன பாவீங்கோ ராஜா, இந்த விதத்திலும் உலக பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ பொருளுக்கோ அந்தஸ்துக்கோ அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்று வளரணும், உங்களோட நாமம் ஒன்று மகிமப்பட வேணும் என்று வாஞ்சியோடு கொடுத்த பொறுப்பை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் அழைத்த அழைப்புக்கு உண்மையா இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கும் ஐயா சோத்திரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சங்கமம் ஒலிய எளிய இத்தினவர் காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டவரே கையொத்த வண்ணம் ரெண்டு பேரும் சகோதரியும் சகோதரனுமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த உங்களோட அன்புக்காக நன்றி. உங்களோட முழுமையான ரட்சிப்புக்காக நன்றி. ரட்சிப்பை அஸ்திரத்தை உடுக்கத்தக்கதாக செய்தவரே, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்தவரே, நீதியின் வஸ்திரத்தை உடுக்கத்தக்கதாக செய்தவனே, அதுக்கு பாத்திரராக அவர்களை நீங்கள் வணந்து இன்று வரையும் இந்த சங்கம மொழியில் நடத்தத்தக்கதாக என்ன நடத்தத்தக்கதாக என்ன ஆண்டுகிறாய். எல்லார் மத்தியிலும் அன்பான மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் இன்னசன மத்தியிலும் சாட்சியாக அவர்களை வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி. உங்களோட அன்பு அந்த மாறாத மகமே நிறந்த மாற்றம் அன்பு இந்த சங்கம மொழியலுக்கு இணைந்திருப்பிறகு பாய்ந்து பாய்ந்து தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக அவர்களே மர்வப்படுத்தி கொண்டு வாரதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிகம். சந்ததியை ஆசீர்வதித்த தேவனே உங்களுக்கு நன்றி. சந்ததி சந்ததியாக அவர்களை ஆசீர்வதித்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பி சித்த கொண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிகம். மகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராப்பா. உங்களால் மூடி காத்து கொள்கிறாயா, கொடுத்த ஞானம் அறிவிக்கினால் உங்களை என்ன மகமப்படுத்தி உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு அவையவே ஒரு ஆயுதமாக நீங்க பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே மகளுக்காக மருமகளுக்காக கொடுத்த ரெண்டு அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்களையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா. அந்த வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கும் வருங்கால பிள்ளைகளை அந்த விதத்திலும் ஆண்டவரே மேலப்பக்கமோ இடக்கு பக்கமோ சாய்ந்து போகாதபடி அவர்களையும் உங்களுக்குள் காலோன்றி நிலத்தில் நின்று வாழத்தக்கதாக வழிநடத்திக்கிட்டு வாரது வரை உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். மகனே மேலமேலையும் ஆசீர்வதிங்கோ. இந்த சந்ததியை ஆசீர்வதித்தது வினே இந்த சந்ததிக்குள்ளால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலைஸ்தலங்கள் பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை எல்லாவற்றையும் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் எல்லாவற்றையும் கூட ரத்தத்தால் முத்திரை போட்டு காத்துக்கொள்ளுங்க ராஜா. காத்துக்கொள்ளுங்கோ காத்து கொண்டு வாரண்டுவினே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்ன அவருடைய மனதில் ஐயா சகோதரன் மனதிலேயோ சகோதரன் மேலும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கும் இந்த சங்கம மொழியிலே இன்னும் என்னென்ன விதமாக உங்களுக்கு பெரிய சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சகளை உண்டு பண்றீங்களோ அதையும் உங்களோட நேரத்தில் நீங்க நிறைவேற்றி சிறப்பாக ஆண்டவரை நடத்தி முடிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்றோண்டு சொன்னங்கள் தேவனே உங்களால் எல்லாம் கூடும் நீங்க சொன்னால் கட்டளட்ட நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளமல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்தும் அப்பா இந்த சங்கமம் ஒளியலில் இனி செய்தி கொடுக்க போற தாசனுக்காக நான் சொல்லுகிறோம். அவருக்காக நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. அர்ப்பணிப்போடு அவர் உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து அவரு கிடக்கத்தக்கதாக அவரையும் அவருடைய குடும்பம் அவருடைய சபை எல்லாவற்றையும் ஆண்டவரை காத்துக்கொள்ளுங்க ராஜா. இன்னும் உங்களுக்கு அநேக காரியங்கள் செய்யத்தக்கதாக ஆவி பெருசு தாவியானவரே உங்களோட அருள் நாள் நிறைத்து வரங்களுக்கு மேல் நிறைத்து அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டு வர உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுதிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து மாற எந்தெந்த ஆத்மாக்கள் வந்து பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ சாட்சி கூடாகவோ உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க வாய்ப்பை கொடுக்குறீங்களோ அவர்களும் ஆண்டவர் உற்சாகமாக வந்து நேரத்துக்கு சிறப்போடு நடத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்க இடப்பட்டு சுயத்தில் அவர்கள் இதையும் செய்து கூட அதோடைய காத்துக்கொண்டு வழி நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இந்த நேரத்தில் ஆண்டவே நாங்கள் அமெரிக்கா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். இந்த உலகத்திலேயே ஐயா பேர் வெற்றி எத்தனையோ பேர் ஆண்டு எத்தனையோ மிஷனரி மேற எழுப்பின தேசம் ஐயா, எத்தனையோ விதமான ஆசீர்வாதம் நிறைந்த தேசமாக இந்த இப்பொழுது ஆண்டுதிரே பொருளாதாரத்தாலும் கீழே போகிறார்கள் என்று கேள்விப்பெண்களால் உங்களோட கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. காதுகளால் கேட்டதை நிமித்தம் உங்களை அண்டையில் உங்களோட பாத்தில் ஓடி வருகிறோம். அமெரிக்கா பிரதமராக பொறுப்படுங்கோ, நல்ல ட்ரம்புக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. உங்களை நேசித்த நேசிக்கிற மகான் அவரையும் சுயத்தில் இதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் உங்களோட பாத்திலிருந்து உங்களோட விண்ணப்பித்து சத்தத்தை கேட்டவர் கிரிய செய்யத்தக்கதாக அவருக்குள்ளால் நீங்க கிரிய செய்து அவரை வழி நடத்துங்க ராஜா. இந்த அமெரிக்கா தேசத்தை பொறுப்படுங்க. இத்தனை ஆத்மாக்களை ஆண்டவரே மிஷனர் மாதிரி எழுப்பின தேசம், இத்தனை தேசங்களுக்கு கை கொடுத்து தூக்கின தேசம், தூக்கி எடுத்த தேசம் ஐயா, எந்த விதத்திலும் ஆண்டவர் வரமையின் கோட்டில் போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. காத்துக்கொள்ள உங்களால் முடியும். ஆறும் அதை கப்பற்றவோ ஆட்சி செய்யவோ நீங்க விட மாட்டீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். அதுக்கு எதிராக என்ன எந்த அன்பு ஆறாரா அம்புவையே யோசிக்கிறார்களோ அந்த அம்புகள் போய் அவர்களை திரும்ப குத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. சந்தோஷ சந்ததியா ஊழியம் செய்து கொண்டு வர ஊழியக்காரரை என்னும் ஆண்டவர் சாட்சியாக இருந்து உங்களுக்குள் உண்மை உள்ளவர்களாக இருந்து என்னும் அந்த ஊழியத்தை செய்து கூட ராஜ்யம் ஒன்றை வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததியையும் உங்களோட நீதியின் விளக்கிறதுனால் வழிநடத்த வேண்டும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அயல் நாடாகிய எங்களை கண்டா தேசத்துக்காக உங்கள் வருகிறோம் ஐயா. இந்த தேசத்திய அரசாலும் அதிகாரிய பொறுப்படுங்கிறாங்க. அவர் எந்த அளவில் உங்களை நேசிக்கிறார் என்றது தெரியாது. எத்தனையோ விதமான ஆசீர்வாதமாக இந்த தேசத்தை நீங்க பொறுப்படுங்கோ. உலகத்து மக்கள் எல்லாம் வந்து சரணையில் அட கிளம்புவத்தக்கதாக வழியை துறந்த தேவனே, அவர்கள் வந்து இந்த தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஐயா. உங்களோட நாமத்தை அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட வார்த்தைக்கு மகமை கொடுக்காதபடி நடக்கிறார்கள் ஐயா. உங்களோட வார்த்தைக்கு மகமை கொடுத்து உங்களோட பெறமட்ட சபத்தை சொல்லி ஆண்டு திரும்பவும் ஆண்டு பாடசாலைகளை ஆரம்பிக்கத்தக்கதாகவும் காரியாலயங்களை ஆரம்பிக்கத்தக்கதாகவும் பார்லிமெண்டிலும் அதை அவர்கள் தொடங்கும் பொழுது அந்த பெறமண்ட சிவத்தை தொடர்ந்து சொல்லி அதன்படி நடக்கத்தக்கதாக உணர்த்தி நீங்கள் உங்களால் வழிநடத்த முடியும், உங்களால் வழிநடத்த முடியும் ராஜா. அந்த கண்ட தேசத்தில் ஆண்டவரை வாழ கொடுக்கிற வசதிக்கு நன்றி உள்ளவர்களாயிருந்து இந்த தேசத்தில் ஆண்டவரை பாழாக்காதபடி இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா. வருங்கால சந்ததி பொறுப்படுங்கோ. எத்தனையோ வழிகளை இலவசமாக மட்டுக்கும் படிக்கத்தக்க வசதியை நீங்க கொடுக்குறீங்க, வைத்திய வசதியை கொடுக்குறீங்க. இதுகளுக்கு இதுகளை அனுபவிக்கும் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று விசேஷமாக உங்களோட பிள்ளைகளை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும், உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தில் இருக்க முடியாமல் இந்த சந்தை போராட்டத்துக்கூடாக ஆண்டவரே இத்தனை கோடி மக்களை உலகம் முழுதும் சிறக்கப்படும் இந்த தேவனே, இந்த கனடா தேசத்தில் வந்து சேர்ந்த மக்களை, இப்பிரபஞ்சத்தில் இருந்த மக்களை நீங்க மறுரூபப்படுத்தி உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக உயிருள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக செய்த அற்புதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த அற்புதத்துக்கூடாக இன்னும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் சாட்சியாக இருந்து ராஜா இருக்கத்தக்கதாக, அன்போடு நேசித்து நடக்கத்தக்கதாக, உன்னை போல் பிறன நேசி என்ற வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து எப்பொழுதும் நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ. இந்த தேசத்தில் இருக்கும் இந்த தமிழ் சபை 60 சபைகளுக்காக உங்களிடம் வருகிறோம். அவர்களுக்குள் நீங்கள் உண்டு பண்ணி இருக்கிற ஐக்கியத்துக்காக நன்றி. ஒரு மாதத்தில் ஒருக்கா கூடி ஜபிக்கத்தக்கதாக நீங்க கொடுத்த அந்த ஐக்கியத்துக்கு எப்பொழுது உண்மையாயிருந்து சாட்சியாயிருந்து ஒரு சபையை ஒரு சபை தூக்கி எடுக்கிறதாக இருக்கத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊட்டி வழி நடத்த முடியும், வழி நடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த தேசத்தில் வாழும் உங்களை நேசிக்கும் வாலிப சந்ததிக்காக உங்களண்டில் வருகிறோம் அப்பா. இந்த வாலிப வருங்கால சந்ததி பெருகுவதே ஐயா ஆண்டவரே, குறைந்து விட்டது இப்படிப்பட்ட சந்ததி ஆண்டவரே. நீங்க விவாக்கி இன்று மட்டும் வாலிப வயது மட்டும் காத்து கொண்டு வந்த கிடைப்பைக்காக நன்றி. இந்த வாலிப சந்ததி வலிதப்பை போய்விடாத அப்படி வெள்ள பக்கமோ உடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அவர் ஆண்டவரே, அவர்கள் செய்ய விருப்பத்தில் எதையும் செய்யாதபடி என்ன மெற்பணிப்போடு உங்களை ஆராதித்து உங்களோட சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட சித்தத்தை ஏற்றுக்கொள்றவர்களாக, உங்களோட சித்தத்துக்காக காத்து இருக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த வாலிப சந்ததியை வருங்கால சந்ததியை அப்பா உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வரவில்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப சந்ததிக்கு எதிராக வரும் போராட்டங்களும் ஒவ்வொன்றையும் உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வரும் எதிராக வரும் போராட்டம் ஒவ்வொன்றையும் உங்களால் உடைத்து தள்ளி அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து, வாழ வழியை வகுத்து கொடுத்து வழி நடத்த உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரிக்கோம். அன்பின் தேவன், இந்த கனடா தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசம், அந்த தேசம் ஐயா, ஆனால் உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்களை எல்லாம் நடப்பிக்கிறார்கள். உழவு பணங்களை செலவழித்து எத்தனையோ கே பெரேடு அந்த பெரேடு எல்லாம் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறோம். அன்பின் இதை பார்த்து நாங்கள் வேதனை அடைகிறோம் ஐயா. உங்களால் தான் இதுக்கு ஒரு முடிவை முடிக்க முடியும். கோபம் கொள்ளாத எங்கோ ராஜா, கோபம் கொள்ளாதபடி ஒரு நீதியோடு இந்த தேசத்தை ஆள வேணும் என்ற உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆள வேணும். வருங்கால சந்தித்து வாழ வழிவழக்க வேணும் என்ற உணர்வோடு இந்த தேசத்தை அதிகாரிகள் இந்த தேசத்தை ஆளத்தக்கதாக, உங்களுக்கு பிரியம் இல்லாத காரியங்களுக்கு தடை வைத்து நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்த முடியும். உணர்த்தி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தில் கொடுக்கிற வசதிகள் ஒவ்வொன்றுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக வைத்திய வசதி, இலவசமாக வைத்திய வசதியை கொடுக்கிறதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அதுக்கு நன்றி உள்ளவர்களாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் வாழத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உங்களிடையில் வருகிறோம். அந்த தேசத்திலும் ஆண்டவரே எங்களுடைய சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அங்கு நிலத்திருந்து அந்த நாட்டை விட்டு விடாமல் நிலத்திருந்து உங்களோட ஊழியத்தை செய்யும், உங்களோட ஊழியத்தை செய்யும் அர்ப்பணிப்போடும் பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த மட்டக்கிழப்பு ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்கிறோம். அவரை அபிஷேகத்தினால் நிறைத்து அந்த சபையை நிரம்பி வழியத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. என்ன மாண்டு விரைவேசர் ராஜேந்திரன் இந்த வயது சென்ற நேரத்திலும் தாழ்மையோடும் உண்மையோடும் சபையை நடத்தத்தக்கதாக, 3 பாஷைகளில் நடத்தத்தக்கதாக நீங்கள் கொடுக்குற ஞானம் அறிவு வல்லமை எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அந்த சபை ஆண்டவரே பொங்கி வழியத்தக்கதாக செய்கிற தேவனே உங்களுக்கு நன்றி. நன்றி மகனும் ஆண்டு தொலைப்பு கொடுத்து அந்த சபையை கட்டி எழுப்புறவராக இருக்கத்தக்கதாக அவரை நீங்கள் ஆசீர்வதித்து உங்களோட ஆயுதமாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் மடமகாணத்தில் இந்த குடத்தனையில் தொடங்கின சபையை ஆசீர்வதிங்க ராஜா, ஆண்டுகளே ஆசீர்வதிங்க வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அதை நடத்தத்தக்க வழிவசதிகள் ஒவ்வொன்றை நீங்க தொடக்கின ஊழியத்தை நீங்க செய்து நடத்துவீங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவன், இங்க வாழ வசதி இருந்து உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து போயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்ய வந்த சகோதரன் சாந்தனுக்காக, பிரவேக்காக்காக, அந்த வாலுவ பிள்ளைக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். அவர்களை ஊழியங்களை பவனியால் செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. இயலாதவர் மத்தியில், நடக்க முடியாதவர் மத்தியில் கை கொடுத்து உதவி உங்களை பேரக்கிறதுக்காக, நீங்கள் பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து காத்துக்கொள்ளுங்க. அந்த வாலுவ பிள்ளையே வருங்காலம் வாழ்வு பிள்ளைன்ற மனதில் இருக்கிற வாஞ்சியை நிறைவேற்றி அவள் உங்களுக்கு எழுந்து பிரகாசித்து படுத்து பட்டம் பெற்று உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்க. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின் தேவனே, அந்த பவனியால் நடத்தப்படும் மனதுருக்கம் சாவனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இவ்வளவு சில வருஷ காலமாக நீங்கள் அதை மனதுருக்கத்தோடு நடத்தி கொண்டு வந்தீங்களே ராஜா, அந்த மனதுருக்கம் என்ற பெயரை கொடுத்தது கூட அந்த மனதுருக்கத்தை அனுபவிக்கும் அநாத பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், வயது வந்தவர்கள், விதவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு தொட்டு உங்களோட பிள்ளைகளாக ஆக்கி ஆசீர்வத்து குணமாக்குற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அதை பொருட்படுத்தி நடத்துவதற்கு நீங்கள் ஒரு ஆத்மாவை திறந்து கொடுத்திருப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ வருஷ காலமாக அதுக்கு பொறுப்பா இருந்து உங்களை உங்களோட அர்ப்பணிப்போடு நடத்தின அந்த பாஸ்டர் துர்ராஜாக்காக, மனைவிக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். இப்ப பெலவீனமாக பெலவீனத்துக்குடாக வந்து கனடா தேசத்தில் வாழுகிறார்கள். ஆண்டவர், அந்த பெலவீனத்திலும் நீங்க தான் பிலனை கொடுத்து திரும்பவும் நீங்க கொடுத்த ஞானத்துக்குடாக உங்களை மாமப்படுத்தும் கூட அன்பை வெளிப்படுத்தத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் தான் அவரை ஆயுதமாக பாவிக்க உங்களால் முடியும். பாவிக்க வல்லவரே, உங்களை துதிக்கணும் ஐயா, ஸ்தோத்திரம். அவர்கள் சந்ததியையும் பொருட்படுத்த ஆசீர்வதித்து ஆண்டவரை ஆசீர்வதித்து அவர்களும் உங்களோட வழி அடிச்சுவோட பின்பற்றி நடக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் சாம்ராஜ சூரியரோட ஆண்டவரிட்டு போன அந்த ஊழியங்களை, பாடசாலைகளை, ஆண்டவர் இந்த பாடசாலையை ஒவ்வொன்றையும் ராஜா உங்களால் நட சபைகளை ஒவ்வொன்றையும் உங்களால் நடத்த முடியும். தொடர்ந்து அதை பொருட்படுத்து பிள்ளைகளோ மனைவியோ ஆராயிருந்தாலும் அதை உண்மையோடு நடத்தத்தக்கதாக நீங்கள் உங்களோட அன்பை ஊட்டி வளர்ந்த ஞானத்தை கொடுத்து அதை வழிநடத்தி கொண்டு வருவீங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் அன்பிந்தவன் அல்பர்ட் நிவனத்தின் ஊழியத்துக்காக நன்றி சொல்கிறோம். அதே ஆசீர்வதிங்க ஐயா, ஆசீர்வதிங்க. பாஸ்டர் ஜோஹா ஜோஹா ஜோ பாஸ்டர் ஜோஷாயா அந்த மகன் நடத்தும் அந்த யூனியன் ஜோன் ஊழியத்தில் வயதில் அவர் தொடங்கி ஆண்டவர் உங்களுக்கு கீழ்ப்படுந்து செய்யும் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஆங்காங்கு ஏற்படுத்தின சின்ன சின்ன சபைகளையும், புதுக்க மேனிப்பாயில் தொடங்கின சபையையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. நீங்கள் தான் தொடக்கினீங்க, நீங்கள் நடத்துவீங்கள் அந்த தேசத்தை. ஆட்கொள்ளுங்க ராஜாவே, உங்களோட பிள்ளைகள் இந்த விதத்தில் மிக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரை உங்களோட அன்பை என்ன பெற மாறத்தக்கதாக உங்களின் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. என்னும் ஆண்டவர விக்கிரகங்களை நாட்டி ஆண்டவர மாற்றாதபடி அனுரா, என்னும் விக்கிரகங்களை நாட்டாதபடி அனுராவோட பேசு ராஜா. பேசாத விக்கிரகங்களை நாட்டக்கூடாது என்பதை உணர்த்தி நடத்துங்க ராஜா, உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். நடத்தவில்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிடம். ஒரு சிறிய அழக ஆனத்தையும் ஐயா, எந்த விதத்திலும் வறுமையின் கோட்டில் போய்விடாத படி காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆருக்கும் அடிமையாய் போய்விடாதபடி நீங்கள் அந்த தீவை அற்புதமாக காத்து வழிநடத்த உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்பின்றவன் இந்த நேரத்தில் ஐயா, வயது வந்து வாழ்வு துணைக்காக, வாழ்க்கை துணைக்காக ஆண்டவரே, இங்கே கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. பரலோகத்துல நீங்க நிச்சயத்தை கொடுத்து அவர்கள் சொந்த முகம் அதோடைய ஏற்றுக்கொண்டு கூட சாட்சியாக வாழத்தக்கதாக ஏற்று துணைகளை கொடுத்து உங்களோட பிள்ளைகளை ஆண்டுகளே உங்களால் வளர்த்த முடியும். நல்ல பொறுமையும் தாழ்மையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. வாழ்வ பிள்ளைகள் படித்து பட்டம் பெற்று வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கி மனம் சோர்ந்து பின்வாங்கி போய்விடாதபடி அவர்களை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காத்துக்கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். துதியல் மாத்தில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இஸ்ரேல் தேசத்துக்காக உங்களண்டில் வருகிறோம். யூதன் இங்க நேசிக்கிற யூத மக்களுக்காக வருகிறோம். இங்க பிறந்த இஸ்ரேல் தேசத்துக்காக அதை அதுக்காக நாங்கள் வேண்டுவது உங்களுக்கு தெரியும் ராஜா. அதை ஆளும் பெஞ்சமின் நத்தாவுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. ஞானத்தை கொடுத்து அன்பர்களோ ஞானத்தினால் நிரப்பி நல்ல சுவகலத்தை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடக்கத்தக்கதா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எதுக்கும் இடம் கொடுக்காதபடி ஆண்டுவரே நடக்கிறவரா இருக்கத்தக்கதாக நீங்கள் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். யூதம் யூத ராஜசிங்கமே ஜூத மக்களை நேசிக்கிறதுவனே அந்த ஜூத மக்களை ஆசீர்வதிங்க. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதும் அவர்களை நீங்க சிதறடிக்க பண்ணி இருக்கிறீங்க. இந்த கனடா தேசத்தில் எத்தனையோ ஆயிரம் ஜூத மக்களை நாட்டை கொண்டு வைத்திருக்கிறீங்க. இதுக்குள்ளும் எத்தனையோ ஜூத மக்களையா உங்களை நேசித்து ரட்சகராக ஏற்று உங்களுக்கு சாட்சிகளாக இருந்து சபைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் எவ்வளவு ஐஸ்வர்யமாக நீங்கள் கொடுத்த ஞானத்துக்கூட ஐஸ்வர்யமாக இருந்து இருமாப்பாகவும் இருக்கிறார்கள். இவர்களையும் உங்களால் தொட முடியும். இவர்களை சாட்சியாக மாற்ற உங்களால் முடியும். அதுக்காக உங்களண்டில் வேண்டுகிறோம் அப்பா. நல்லது செய்கிறது வினை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. என்னென்ன அலுவலாக எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ண வேண்டும் என்று பிரயாணத்தை மேற்கொண்டிருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய பாதுகாப்பு போக்குவரத்தையும் நல்ல சுவாத்தியத்தையும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும் அவர் சுகலமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேரத்தக்கதாக பிரயாண வசதிகளை ஏற்படுத்தினே வாகனமா இருந்தானா விமானமா இருந்தானா பைசைக்கிளோ மோட்டர் சைக்கிளோ காரா எதுவா இருந்தாலும் கோச்சோ ட்ரெயினோ பஸ் எல்லாம் அவர்களுக்கு அவர்கள் உதவியா இருக்கத்தக்கதாக அதுகள் ஓட்டுவோரும் ஆண்டு விழிப்போடு ஆண்டு அவர்களை அதை செய்ய வேணும் என்று உணர்த்தி அவர்களே உங்களால் வழிநடத்தி காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மீதியான நாளை ஒப்படைக்கிறோம். இந்த மீதியான சங்கமம் வலையே உங்களை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அன்பின் தேவனே உங்களோட பிள்ளைகள் ஆறாருக்கு அழைப்பை கொடுத்து எல்லாம் பங்கு பெற வேணும் என்று வாஞ்சிய நீங்க கொடுத்தீங்களோ அவர்கள் நேரத்துக்கு வந்து உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் உங்களை மகப்படுத்துகிறவர்களாக தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தி உயர்த்தத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊட்டி இந்த மீதியான சங்கமம் வழியாலேயே நீங்கள் வெற்றியோடு உயிர்த்தெழுந்த வெள்ளமை கூடாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் உங்கள் ஒற்றுவருக்கே நாங்கள் நன்றி துதி என மகிமை செலுத்தி இயேசுவனும் உயிருள்ள உண்மையுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்து கீழ் கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக என்று வாழ்த்து கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளெஸ் யூ அம்மா. ஆமேன்.
2: God bless you, Abba. God bless you.
1: Amen.
2: Amen. Amen. Hallelujah. Amen. Amen.
1: Amen. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌகரிக்குள்ளேந்திரம் அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து ஜபங்களை கூட வழிநடத்தினார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்துக் கொண்டு கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அவரை வந்து விடைபெற்றுக் கொண்டு எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிஸ் இல்லையே பிரகாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். செய்திக்காக அவரையும் வரவேற்போம். அவருடைய சபையும் குடும்பத்தாரையும் வரவேற்போம். அதே வேளையிலே நாளைய நாளிலே பிரயாணத்தை மேற்கின்ற பொழுதும் பிரான்சிலே அவருடைய ஊழியங்களை செய்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக அத்தும் ஆதாயத்தை கர்த்தர் வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே பரிசுத்தாவியானவருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தால் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை அவரிடம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பேசுறோம் பாஸ்டர்.
3: நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். இன்றைய நாளிலும் அதை விசுவாசிப்போம், அதை பெற்றுக் கொள்வோம், அதற்காக இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை எங்களை மேற்கொள்ளுவதாக. நீர் செய்து முடித்த யாவும் எங்களை இப்பொழுது மேற்கொண்டு செய்து முடித்தவைகளை பெற்றுக்கொண்டு அதிலே பழகி பெருக எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை அப்படியே நம்பும்படியால் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நேற்ற நாமத்தினால் ஆமேன். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலும் நாங்கள் பார்த்தோம் சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் ஈவன் பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவன் சகலவற்றையும் செய்து முடித்து நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை விசுவாசித்து செயல்படுவோமானால், நாங்கள் விசுவாசித்து செயல்பட்டால்தான் அதனுடைய நன்மையை வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றைய நாளிலே புதிய உடன்படிக்கை என்ன என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த புதிய உடன்படிக்கையின்படி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறதில்லை, மாறாக அவர் எங்கள் மேல் கோபமாய் இருக்கிறதில்லை, எங்களை தண்டிக்கிறதில்லை, மாறாக அவருடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் மாறாமலும் சமாதானத்தின் உடன்படிக்கை எங்களை விட்டு என்றென்றைக்கும் பிரிவதில்லை, மாறுவதில்லை, எங்களோடு கூட இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் தேவன் நாங்கள் வெற்றிகரமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் இதை அறியாதபடியினால் நாங்கள் வெற்றியை பெற்றுக் கொள்ளாதவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் விடையை பெற்றுக் கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். ஆகவே அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். யோசுவா முதலாம் அதிகாரம் 8 இப்படியாக சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்ப மிகவும் முக்கியம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவருடைய வசனங்கள், அவர் செய்து முடித்தவைகள், இவைகளை எல்லாம் எங்கே இருக்க வேண்டுமா? நம்முடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. அதை நாங்கள் எப்பொழுதும் பேசுகிறவர்களாக, ஈவன் ஜெபத்திலே கூட அவர் செய்து முடித்தவைகளை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். பிரச்சனையை பேசுகிறவர்களாக அல்ல. பிரச்சனையை நாங்கள் பேசுவோமானால் பிரச்சனை பிசாசினால் வருகிறது. ஆகவே பிசாசோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம், பாவத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம், சாபத்தோடு எங்களை இணைத்துக் கொள்ளுகிறோம். அப்படியாக அல்ல. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டு. நாங்கள் ஜீவனோடு இணைத்து கொள்ள வேண்டும், விடுதலையோடு இணைத்து கொள்ள வேண்டும், தேவன் கொடுத்த சுகத்தோடு நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். அதனால் தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பலவீனன், தன்னை பலவான் என்று சொல்ல கடவன் என்று சொன்னால், அவன் மாமிசமாய் மாமிசத்தோடு தன்னை இணைத்து கொள்ளாமல், மாமிசம் சொல்லுகிறது நீ பலவீனன் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் செய்து முடித்தது என்ன? தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். ஆமென். நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஆகவேதான் அவரை நம்பி அவரை விசுவாசித்து பலவீனன், அவரை நம்பி அவரை விசுவாசித்து அந்த வார்த்தையோடு இணைந்து பேச வேண்டும். என்னத்தை பேச வேண்டும்? நான் பலவானாயிருக்கிறேன் என்று நான் சொல்லும் பொழுது, நான் ஆவியோடு, தேவ ஆவியோடு, தேவன் செய்து முடித்தவைகளோடு நான் என்ன செய்கிறேன்? ஒரு இணைப்பை ஏற்படுத்துகிறேன். எப்படி பெரும்பாடுள்ள இஸ்திரி இயேசுவோடு கூட ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டபடினால், இயேசுவினிடத்திலே அனுமதி பெற்று கொள்ளாமல் அவருடைய வல்லமை கடந்து சென்றது. ஏனென்றால் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது இயேசுவினிடத்திலே பெர்மிஷன் கேட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவைகள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவரை நம்பி அவர் எனக்காக செய்து முடித்தார் என்று விசுவாசித்து, என்னுடைய கிரியனால் அல்ல அவருடைய கிரியனால், அவர் என்மேல் வைத்த அன்பினால், அவர் என்மேல் கிருபையாயிருக்கிறபடினால் இவற்றை செய்து முடித்தார் என்று நம்பி அந்த வார்த்தையோடு, அவர் சொன்ன வார்த்தையோடு அவரை நம்பி, இவர் சுகம் கொடுக்கிற தேவன், தழும்புகளினால் குணமாக்கின தேவன், எங்களை விடுதலை ஆக்கின தேவன், சாபத்தில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன், மரண இருளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கின தேவன், இருளின் ராஜ்யத்தில் இருந்து இப்பொழுது ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வந்த தேவன், பிசாசின் ஆளுகையில் இருந்த நம்மை இப்பொழுது தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அவரை நாங்கள் ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர், தேவன் என்று அழைக்கிறோம். இப்பொழுதோ நாங்கள் பிசாசின் ஆதிக்கத்தில் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் எவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறோம்? அப்ப இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்று சொன்னால் பிரச்சனையை பேசக்கூடாது. புத்தகம், புத்தகத்தில் எழுதி இருக்கிற வாக்கு தத்தம், வாக்கு தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே அவர் செய்து முடித்தவைகள் எவைகள் என்றெல்லாம் எழுதி அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, என் வாயை விட்டு பிரியக்கூடாது. அதையே பேசிக் கொண்டிருக்க வேண்டும், அதையே தியானித்து கொண்டிருக்க வேண்டும். இதில் எழுதி இருக்கிறவைகளின் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. அப்ப வேத புத்தகத்துல என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் வந்தனை மேற்கொண்டு அதன்படி என்னை செய்ய வைக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. கவனியுங்கள், மிகவும் முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப் பாய் தேவன் இங்கே சொல்லுகிறார். முதலாவது தேவ வார்த்தைகள், தேவ வாக்கு தத்தங்களை எடுத்து பேச வேண்டும். அவைகள் என் வாயை விட்டு பிரியக்கூடாது என்று சொன்னால் வேற காரியத்தை பேசக்கூடாது. ஆண்டவரே பிரச்சனை என்று பேசக்கூடாது, அது பிசாசின் கிரியை, அதை பேசக்கூடாது. அப்ப தேவனுடைய வார்த்தை என் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஆனால் நான் அதை விட்டு பிரித்து என்னுடைய சொந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் என்னத்தை பேசுகிறேனோ, என்னத்தை விசுவாசித்து பேசினேனோ அதுதான் என்னை வந்து மேற்கொள்ளுகிறது. இதில் எழுதி இருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. அப்ப எழுதி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா? இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப எங்களை குறித்து தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நான் இரவும் பகலும் அந்த வார்த்தைகளை எடுத்து வைத்து தியானிக்கிறவனா இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜோவான் 14 அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், எடுப்போம் வாசிப்போம். 14 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன்.

மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன், கவனியுங்கள், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் என்று சொல்லவில்லை, கவனியுங்கள், நாம் எல்லோரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, எதை விசுவாசித்து கேட்பீர்களோ, எதை விசுவாசித்து அறிக்கையிடுகிறீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. கவனிங்கள், இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் தேவன் யோசுவாவுக்கு சொன்ன காரணம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு எல்லாம் சொல்லுகிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே, யோசுவானுடைய வாழ்க்கையிலே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் அவர் என்ன சொல்லுகிறார்? இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, இதில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய. இன்னொரு விதத்திலே சொன்னால் நீ வெற்றிகரமாய், எழுதப்பட்டிருக்கிறவைகளின் படி நீ வெற்றிகரமாய் வாழ்வதற்கு, எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ பெற்றுக் கொள்வதற்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. முதல் வசனத்திலே வாசிக்கிறோம், என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக. அப்ப தியானமும், அந்த வார்த்தையை தியானித்த வார்த்தைகளை பேசுவதும் மிகவும் முக்கியம். பேசுகிற வார்த்தைகளை தியானிக்கிறது மிகவும் முக்கியம். ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டார் என்று எங்களுடைய சிந்தையிலே தியானித்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தை பண்ண வேண்டும். அநேக வேளைகளிலே நாங்கள் சுகஹீனத்தை தியானித்து கொண்டு சுகத்தை குறித்து ஜெபிக்கிறோம், அதனால் தான் பெற்றுக் கொள்ளாதவர்களாயிருக்கிறோம். தோல்வியை சிந்தித்து கொண்டு வெற்றிக்காக ஜெபம் பண்ணுகிறோம், ரெண்டும் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆகவே இந்த ஜெபங்கள் என்ன செய்யாது, பதிலை கொண்டு வராது. ரெண்டுமே என்ன செய்ய வேண்டும்?

என்னுடைய தியானத்திலே அதை நான் பார்க்க வேண்டும், வாயிலே பேச வேண்டும், என்னுடைய தியானத்திலே அதை நான் பார்க்க வேண்டும். அப்பொழுது அப்படியாக நான் செயல்படும் பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் பதிலை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், வெற்றியை கொண்டு வரும். ஆமென். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இதுதான் புத்திமானாய் நடப்பது. என்ன? தேவனுடைய வார்த்தையை பேசி அந்த வார்த்தையே சிந்தையிலே தியானித்து உறுதியாக விசுவாசத்தோடு பேசி அதுதான் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது அவைகள் அப்படியாக வந்து மேற்கொள்ளுகிறது. நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எங்கேயோ ஒரு இடத்திலே பரலோகத்தில் இல்லை. மறுபடியும் நாங்கள் பரலோக கதவை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, திரவம் திரவம் திரவம், எப்படியாவது உம்முடைய கதவை திறந்து தாரும் என்று நாங்கள் பரலோக கதவை தட்டுகிறோம். ஆனால் தேவனோ நம்முடைய கதவை தட்டி, இருதய கதவை தட்டி, நீ திறப்பாயானால் நான் வந்து உனக்குள்ளே வாசம் பண்ணுவேன், உனக்குள்ளே வாசம் பண்ணுவேனானால் நீ ஆளுகிறவனாக இருப்பாய். ஆள் கொண்டவனாக அல்ல, ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஈவன் ரெவிலேஷன் வெளிப்படுத்தல நாங்கள் வாசிக்கிறோம். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். தேவன் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 2:26-29 நான் வாசிக்கிறேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ எவனோ. கவனியுங்கள், என் கிரியைகளை, அவருடைய கிரியை நம்மூலமாய் நடப்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லியும் அவருடைய கிரியை எங்கள் மூலமாய் நடப்பிக்காவிட்டால் நாங்கள் முழுமையாக நம்பவில்லை. இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் இவைகளை தியானித்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மட்பாண்டக்களை போல, சத்ருவும் அவனுடைய கிரியைகளும் மட்பாண்டக்களை போல நொறுக்கப்படுவார்கள். விடிவள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களை கவனியுங்கள், நீங்கள் விசுவாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கி வெற்றி சிறக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான். அப்ப நாங்கள் சுதந்தரிக்காமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் நாங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கவில்லை. பிசாசினால் ஜெயம் கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் யார் என்று தெரியவில்லை. எப்பேற்பட்ட அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியவில்லை. நாங்கள் தெரியாவிட்டால், அறியாவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது, செயல்பட முடியாது. ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் தான் என்னவாயிருக்கிறான்? அவருடைய குமாரனாய் இருக்கிறான். அவர் அவனுடைய தேவனாயிருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று நாங்கள் அறிக்கை பண்ணியும் நாங்கள் விசுவாசனிடத்திலே தோற்று கொண்டிருப்போமானால் நாங்கள் சரியாக வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை. அப்ப வாசிக்கிற வசனம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒன்று யோசுவா 1:8 தேவன் தெளிவாக சொல்லி இருக்கிறார். என்னென்று, இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்றால் பிரச்சனையை பேசாத, வேதனையை பேசாத, துன்பத்தை பேசாத, தேவன் செய்து முடித்ததை மாத்திரம் பேசு, வாக்கு தத்தத்தை மாத்திரம் பேச வேண்டும்.

0: அதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்ப அவைகளை தியானித்து கொண்டிருப்பேனானால் அதிலே எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் என்னை வந்து மேற்கொள்ளும். அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்னுடைய வழி வெற்றிகரமாயிருக்கும். என்னுடைய வழி, என்னுடைய செயல்பாடுகள் எப்பொழுதும் வெற்றிகரமாக இருக்கும். ஏனென்றால் அவர் செய்து முடித்தவைகளை நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவான். அதுதான் விஷ்டம், இதுதான் விஷ்டம். பிரச்சனையை பேசுவது விஷ்டம் அல்ல. எந்த அறிவில்லாதவரும் என்ன செய்ய முடியும்? எந்த அறிவில்லாதவரும் பிரச்சனையை குறித்து தான் பேசுவார்கள். எல்லா அறிவில்லாதவர்களும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை என்றுதான் சொல்லுவார். கவனியுங்கள், உபாகமம் 30 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 14 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறை பொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. அப்ப தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள், அவர் செய்து முடித்தவைகள், நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகள், இவைகள் எல்லாமே எங்க இல்லையாம், தூரமானது அல்ல, உனக்கு தூரமானது அல்ல, உனக்கு மறைபொருளானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு, அல்லது அந்த வார்த்தைகள் வந்து எங்களை மேற்கொள்ளும் பொருட்டு, எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்திலும் இல்லை. அப்ப அது வானத்தில் அல்ல. நாங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நாங்கள் எதிர்பார்க்கிற விடுதலைகள், நாங்கள் எதிர்பார்க்கிற சுகங்கள், இவைகள் எங்கே இல்லை, வானத்தில் இல்லை. ஆனால் வானத்து கதவுகளை தட்டுகிறோம், ஆண்டவரே திறவும் ஐயா, திறவும் ஐயா, திறவும் ஐயா என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே இல்லை. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்துக்கு அப்புறத்திலும் அல்ல. தேவன் கொடுத்த சகல வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் வானத்திலும் அல்ல, சமுத்திரத்தின் அப்புறத்திலும் அல்ல, எங்கேயோ தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது என்று சொன்னால் அங்கே அல்ல. தேவ ஆசீர்வாதங்கள் எங்கேயோ தூரத்துல அல்ல. இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு, இந்த வார்த்தைகள் நம்மை வந்து மேற்கொள்ளும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எங்கே இருக்காமங்க? வாயிலும் இருதயத்திலும். ஆனால் எங்கே நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம்? பரலோக கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய இருதயத்திலும் வாயிலும் இருக்கிறது. ரோமர் 10:10 என்ன சொல்லுகிறது? உன்னுடைய இதயத்திலே நீ விசுவாசி. தேவன் செய்து முடித்தார். தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். தேவன் எனக்கு மீட்பை கொடுத்தார். தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார். தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். நானும் என்னுடைய குடும்பமும் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து இருதயத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும். தேவ வார்த்தையை மாத்திரம் அறிக்கை பண்ண வேண்டும். பிரச்சனைகளை, வேதனைகளை, துன்பங்களை பேசக்கூடாது. 19 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உபாகமம் 30 அதிகாரம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அப்ப ரெண்டுமே நமக்கு முன்பாகத்தான் இருக்கு. பிசாசு செய்கிறவைகள், நாங்கள் செய்கிற காரியங்கள், இந்த உலகம் செய்கிற காரியங்களும், தேவன் நமக்காக செய்து முடித்த காரியங்களும் எங்கே இருக்கிறது? நமக்கு முன்பாக இருக்கிறது. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தை உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உன்மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையினா நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனிங்க, மிகவும் அவசியம், நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, கவனியுங்கள், எங்களுக்கு முன்பாக ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. ஜீவன் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மரணம் நாங்கள் எங்களுடைய கிரிகை, இந்த உலகத்தினுடைய கிரிகைகள், மாமிச கிரிகைகள் என்னத்தை கொண்டு வருகிறது, மரணத்தை கொண்டு வருகிறது. அப்ப என்னத்தை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் பிரியமானவர்களே, கவனியுங்கள். அப்ப மரணமும் என்றால் எங்களுடைய கிரிகை, மாமிச கிரிகை மரணத்தை கொண்டு வருகிறது, தேவனுடைய கிரிகை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, ஜீவனை கொண்டு வருகிறது. தேவனுடைய கிரிகை ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, எங்களுடைய மாமிச கிரிகை சாபத்தை கொண்டு வருகிறது. அப்ப இவைகள் ரெண்டும் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, ஆகையினால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, வெற்றிகரமாய் வாழும்படிக்கு. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு, சரியான டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும் என்றால் வாழ்ந்திருக்கும்படிக்கு. பிழைத்திருப்பதென்றால் ஏதோ தப்பி பிழைக்கிறது போல இருக்கிறது தமிழின் டிரான்ஸ்லேஷன். ஆனால் வாழ்ந்திருக்கும்படிக்கு எல்லா விதத்திலும், பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல் எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பாயாக. அப்படியாய் வாழ்ந்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, கவனியுங்கள், ஜீவனை தெரிந்து கொண்டென்றால் மாமிச கிரிகை செய்யாமல், மாமிசத்திலே எல்லாவற்றையும் பேசிக்கொண்டிராமல், மாமிசத்தை தியானிக்காமல், மாமிச கிரியை தியானிக்காமல், உலகத்தை தியானிக்காமல், உலகத்தில் உள்ளவைகளை தியானிக்காமல், தேவன் செய்து முடித்தவைகளை தியானி. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, அதுதான் ஜீவன். கிறிஸ்துவை தெரிந்து கொள்வேனானால் அதுதான் ஜீவன். கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொள்ளுகிறேன், அவர் எனக்காக யாவற்றையும், யாவற்றையும் என்றால் என்ன அர்த்தம், எல்லாவற்றையும், என்னவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், என்னுடைய படிப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், அவர் செய்து முடித்திருக்கிறார் என்று அவரை நம்புவது, என்னை அல்ல. எனக்கு ஞானமாக இருக்கிறார், எனக்கு ஐஸ்வர்யமாக இருக்கிறார், எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், எனக்கு சுகமாக இருக்கிறார், என்னுடைய சந்தோஷமாக இருக்கிறார், என்னுடைய பலனாக இருக்கிறார், என்னுடைய சந்ததியை, என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவரால் பூதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் கையிட்டு செய்வதெல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக அவரை முழுமையாய் நம்புவது, அதுதான் ஜீவன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாவாகிய ஆபிரகாமுக்கும் மீசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் கர்த்தராய், உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து, நானே ஜீவன் என்று சொன்னால் அதையே நம்ப வேண்டும், அதையே பேச வேண்டும், அவரை பற்றி கொள்வாயாக, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்வாயாக. ஏனென்றால் அவரே அந்த வார்த்தையே, அவருடைய வாக்கு தத்தங்களே, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றார். அல்லேலூயா. அப்ப எங்க இருந்து வருகிறது, எப்படியா இவைகள் செயல்படுகின்றன, எப்படியா நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் வெற்றியை கொண்டு வருகிறது என்று சொன்னால், நாங்கள் விசுவாசித்து, இருதயத்திலே அவர் செய்து முடித்தார் என்பதை பூரணமாய் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுவது. அல்லேலூயா. இது மிகவும் முக்கியம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லோ. அதைத்தான் நாங்கள் ரோமர் 8 ரோமர் 10 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் சட்ட திட்டம், ஆவிக்குரிய சட்ட திட்டம். இதை யாரும் மாற்ற முடியாது. நாங்கள் அநேகர் இதை மாற்ற முயற்சிக்கிறோம், ஆனால் இதை மாற்ற முடியாது. கவனியுங்கள், 8 வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், அதே வசனம் உபாகமம் 30 அதிகாரத்திலே வாசித்த அதே வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. இந்த வார்த்தை உங்கள் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தை. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீதி உண்டாக. கவனிங்கள், இதுதான் அந்த சட்டதிட்டம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்ப மீட்பு வர வேண்டுமா? தேவ வசனத்தை என்னத்தை, பிரச்சனையை பேசாமல் தேவ வசனத்தை, வாக்கு தத்தத்தை தேசத்தை நோக்கி, உங்களை நோக்கி, உங்கள் சரீரத்தை நோக்கி, உங்கள் வேலையை நோக்கி, உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பேசுங்கள். அப்பொழுது தேவன் செய்து முடித்தவைகள் நிச்சயமாய் மேற்கொள்ளும், தேவனுக்கு மகிமை உண்டாயிருக்கும். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரோமர் 10:10 சொன்னது போல, நீதி உண்டாக இருதயத்திலே உம்முடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து அதையே நாங்கள் பேசுவோமானால் நீர் செய்தவைகள் எல்லாம் நிச்சயமா எங்களை, தேசத்தை, உலகத்தை மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வாக்கு தத்தங்களை இருதயத்திலே வைத்து இருதயத்திலே விசுவாசித்து பேசுவார்களாக. அவர்கள் என்னத்தை கேட்டார்களோ, என்னத்துக்காக ஜெபித்தார்களோ அவைகள் மேற்கொள்ளுவதால் 30-60 அல்ல, 100க்கு 100 வீதம் மேற்கொள்ளுவதாக. எல்லா நன்மையிலும் கிருபை வரங்களிலும் நீர் செய்து முடித்த யாவற்றிலும் பல்லிகி பெருகுவார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நீதியுண்டாக நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்வோம், விசுவாசத்தை பேசுவோம். கத்தரது ஆமே இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பிரான்சிலே செய்கின்ற ஊழியங்கள் ஒன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமாக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இப்படியான காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், சேவைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தருவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் UKயிலிருந்து இணைந்து ஊழியங்களை வழிநடத்தினார், வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டிருந்த வேளையிலும் அவரிடம் வந்து விடைபெறுவோம், வாழ்த்துவோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைய இருக்கிறோம். அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள் விசுவாசிக்கிறோம்.
3: காற்றையும் கடலையும் அதற்கின தேவனே சோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, தண்ணீரின் மேல் நடந்தவரே சோத்திரம் ஐயாப்பா, சேனைகளின் கர்த்தாவே சோத்திரம். நீர் நல்லவர், நல்லவர் இயேசுவே, நீர் நல்லவர் இயேசுவே, நீர் போதுமானவர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றியோடுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற மன்றம் மன்றம் மாறாத கத்தரையுமை துதிக்கிறமையா, மறவாதவரையுமை துதிக்கிறமையா. என் உயிரான இயேசுவையுமை துதிக்கிறேன் கத்தாவே சூத்திரம் ஆண்டவரையா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வம் அப்பா, உங்களை துதிக்கிறமையா. ஜீவனுள்ள தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மன்றம் மன்று நீங்கள் மாறாத கத்தர், மறவாதவர் இயேசுவே. நீங்கள் உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன் அப்பா. சூத்திரம் அம்மா. பிரைஸ் லோட் அம்மா. ரீட்டாமா, பிரைஸ் லோட்,
1: பிரைஸ் லோட் அம்மா, பிரைஸ் லோட்,
3: ரீட்டாமா, பிரைஸ் லோட்.
1: ஆமீன், ஆமீன். நீங்கள் உங்களை யாரும் இருக்கிறீங்களா அல்லது நான் போடவா?
3: ஐயா கொஞ்ச நேரம் நீங்க போடுங்க, ஏன்னா இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இந்த மகள் விட்ட
1: நிக்கிறேன்,
3: நீங்க போடுங்க, நம்ம ஆட்கள் வந்தா உங்களுக்கு அம்மாவுக்கு கால் பண்றேன். ஓகே, நன்றி, நன்றி ஐயா, நன்றி.

0: உனக்கு ஐயோ. நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவார்.
1: என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2 காளையை கொண்டு போய் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2 காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவாய். அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2 காளை பலியிடப்பட்டதுமாயிருக்க அவர்கள் கண்டு ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார்கள். கேட்டு விசாரிக்கிற போது யோவாசின் மகன் கிதியோன் இதை செய்தான். அப்பொழுது ஊரார் மகனை வெளியே கொண்டு அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான். வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்.
2: கிழக்கு
1: தீ புத்தர் யாவரும் ஏகமாய்
2: பின்
1: செல்லும்படி செய்து அவர்களும் அவனுக்கு பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் சொன்னபடி என் கையினால்
3: ரட்சித்தான்.
1: அப்படியே ஆயிற்று. அதிலிருந்து பனி நீரை ஒரு
3: நிறைவேற்றப்பட்டு மாலை மத்தியான வேளையிலே கண்ட தேசத்திலிருந்து கர்த்தராயே மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகிய அடியேன் நினைத்துக் கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக வாசிக்க வேண்டிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கேட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய முன்பாக விளங்க பண்ணினார். குடும்பத்திற்காக தமது கிருபையை உண்மையை நினைத்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் ரட்சிப்பை கண்டது. பூமியின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்காகவும் தம்முடைய கிருபையை உண்மையை நினைவு கொண்டார். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கத்தர் நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள்.
0: அவர்
3: அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்தது என்ற மகிமையின் வார்த்தையின்படி சர்வலோகங்களுக்காக சகல ஜனங்களுக்காக சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற தேவனுக்காக நாங்கள் நன்றி சொல்லிக் கொள்கிறோம். மகிமையின் வார்த்தையின்படியாய் வருகிறது. அவருடைய வலது கரம் உண்டாக்கினது. புதுப்பாட்டை அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். சதா காலங்கள் உயிருள்ள தேவனை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்கப்படினார் என்று கர்த்தருடைய நீதியும் ரட்சிப்பும் ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக பிரஸ்தாபமாக்கப்பட விளங்க பண்ணப்பட கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். ஹல்லேலூயா. குளோரி டு காட். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக பூமியின் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையும் உண்மையை நினைவு கொண்டார் என்று கர்த்தர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையை நினைவு கூறும்படி கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மைப்படுவோம். நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் எல்லைகள் எல்லாம். ஆமேன். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவன் ரட்சிப்பை கண்டது. நமது எல்லைகள், நமது தேசங்கள், நாடுகள், கண்டங்கள், உலகங்கள் கர்த்தர் ரட்சிப்பை கண்டது என்று தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று கர்த்தரை முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடும்படிக்கு பாடி துதித்து ஸ்தோத்தரிப்போம். சுரமண்டலத்தாலும் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுவோம். கீத சத்தத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ராஜாவின் சமூகத்தில் பூரிகளாலும் எக்கால சத்தத்தாலும் அவரை ஆர்ப்பரியுங்கள் என்று கர்த்தரை நாங்கள் ஆர்ப்பரிப்போம். ஆமேன். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக என்று கர்த்தருடைய சமூகத்தில நல்ல ஒரு முழக்கத்து இடி முழக்கத்தின் பிள்ளைகள் என்று ரெண்டு சீஷர்கள் சொல்லப்பட்டார்கள். இப்படியாய் சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக என்று முழக்கத்தை குடிகளும் முழங்கி கர்த்தரை சேவிக்கும்படி தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படி துதிக்கும்படி இடி முழக்கங்களோடு மின்னல்களோடு ஹல்லேலூயா. தண்டர்ஸ்டோம் இந்த காலை வேளையில் எங்களுக்கு நல்ல மழை தந்தர் கர்த்தர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாய் பூமியும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக என்று பூச்சக்கரமும் சமுத்திரமும் அதன் நிறைவும் ஹல்லேலூயா. சமுத்திரம் அதன் நிறைவு கூட கத்தரை துதிக்க கடவுள் என்று வேதம் சொல்றது. பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக, பூச்சக்கரம் அதன் குடிகளும் கூட கத்தருக்கு முன்பாக முழங்கும்படி இந்த மத்தியான வேளையிலே கூடியிருக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம் மனவாளனே, நன்றி செலுத்துறோம் மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனே. கோடி கோடி நன்றிகளை, சோத்திரங்களை, துதிகளை செலுத்தி எங்கள் தேவாதி தேவனை அன்றிக் கொள்கிறோம்.
4: வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை, அது பெரிய வல்லமை அதிச

அதிசய வல்லமை, பயங்கரமாய் பெருங்காரியங்கள் செய்யும் வல்லமையே. அதனால் ஒன்றும் செய்ய முடியாதது இல்லையே.

செய்ய வல்லமை பூமியையே அவர் பார்த்திடவே அது நடுங்கியதிருமே. பர்வதங்களை அவர் தோட்டிடவே அது புகைந்து போதுமே. பயங்கரமாய் பெருங்காரியங்கள் செய்யும் வல்லமையே அதனால் ஒன்றும்

வல்லமை எந்த அற்புதமும் எல்லா அதிசயமும் நடத்தும் வல்லமை உழந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கும் வல்லமை எந்த அற்புதமும் எல்லா அதிசயமும் நடத்தும் வல்லமை பயங்கரமாய் பெரும் காரியங்கள் செய்யும் வல்லமையே அதனால் ஒன்றும் செய்ய

வல்லமை, ஒரு வார்த்தையிலே எல்லாம் நடந்திடுமே, கடல் காற்றும் நடங்குமே.

அதனால் ஒன்றும் செய்ய முடியாதது இல்லையே. வல்லமை வல்லமை இயேசுவின் வல்லமை, அது பெரிய வல்லமை, அதிசய வல்லமை. பயங்கரமாய் பெரும் காரியங்கள் செய்யும் வல்லமையே, அதனால் ஒன்றும் செய்ய முடியாதது இல்லையே. நன்றி செலுத்துறோங்க தாவி. பயங்கரமான பெரிய காரியங்களை செய்யற பெரிய வல்லமையை எதிர்பார்த்து பூமியும் அதன் ரமும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக என்று கர்த்தருடைய சமூகத்திலே முழக்கத்தோடு களி கொண்டு கொண்டாடி ஆர்ப்பரித்து அக்களித்து அகமகிழ்ந்து அதியுன்னதமான தேவருடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே மகிமையிலே வாழ்ந்து சுகித்திருக்க செழித்திருக்க பயங்கரமான பெரிய காரியங்களை செய்யற பரலோக பரிசுத்த உன்னத வல்லமையினால் நாம் நிரப்பப்படும்படி இந்த மத்தியான வேளையில கூடியிருக்கிறோம். பயங்கரமாய் பெரும் காரியங்கள் செய்யும் வல்லமையே ஆமேன். அந்த பயங்கரமான பெரிய காரியங்களை செய்யற வல்லமையை வாஞ்சிப்போம், விரும்புவோம், வேண்டுவோம், வரவேற்போம். ஆமேன். அல்லேலூயா. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் கேத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்பேன் நாளும். தேவன் செய்த நன்மை ஏ

மனிதனன்மையேராளம் அதை சொல்லி துதிப்போமென்னாலும் எமக்கையுத்தம்

தேவன் செய்த நன்மையே ராதம் அதை சொல்லி துதிப்போமென்னாலும் எத்தனை வருஷம் துன்பங்களோ எத்தனை நாட்கள் சிறுமைகளோ அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீர் தந்திடுவீர். தேவன் செய்த நன்மையே ராலம் அதை சொல்லி துதிப்போமென்னாலும்.

நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்போம் என்னாலும் துதித்தலேயம் இன்பமே ஏற்றது மாயுள்ளது தேவன் செய்த நன்மையேராளம் அதை சொல்லி துதிப்போம் என்னாலும் நன்றி செலுத்துறோம். ஏராளமான நன்மைகளை செய்த தேவனே, மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. மீ முழங்கி ஆர்ப்பரி தாக்களித்தாக மகிழ்ந்து அதியுன்னதமான தேவடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே மகிமையிலே களி கூர்ந்திருக்க கொண்டாடி ஆர்ப்பரித்திருக்க அக்களித்திருக்க ஆவியானவரே, உம்முடைய மகிமையினால் நிரப்பும், உம்முடைய பரிசுத்தத்தினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய வரங்களால் நிரப்பும், உம்முடைய கனிகளால் நிரப்பும், உம்முடைய தாளந்துகளால் நிரப்பும். ஆவியானவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்மைப்படுகிறோம், அடைகிறோம், கீழ்ப்படுகிறோம், செவி கொடுக்கிறோம், கனி கொடுக்கிறோம். இன்னுமாய் உம்மாலே நிரப்பப்படவும், இன்னுமாய் உம்மாலே வழிநடத்தப்படவும், இன்னுமாய் உம்மாலே ஆதரிக்கப்படவும் பார்த்து வாழ்த்துகளை இந்த மத்தியான வேளையிலும் தாழ்மைப்பட்டு மே நன்றியோடு துதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரும் இப்படியாய் கம்பீரித்து ஆரவரித்து அக்களித்து முழங்கி கச்சித்து தேவனை ஆராதித்து ஆர்ப்பரிக்க தேவட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் நம்மை நிரப்பும்படியா இந்த தாழ்மைப்பட்டு கீழ்ப்படிந்து இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா.

ஊதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா இவுக்கு சோஸ்தீர நீ செய்த எல்லா நன்றி.

செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, கடந்த நாட்களில் கண்மணி போல பாதுகாத்தீரே, சோதனையில் எம்மை

கைகளெல்லாம் தடம்புகளால் சுகப்படுத்தினீராத நோய்களெல்லாம் தடம்புகளால் சுகப்படுத்தினீரே பிதாவே நன்றி சொல்கிறோம்.

துதி ஆராதனை செய்கிறோம். சகல ஆசீர்வாதங்கள் கவலை தீர்த்திடுமே, மகிழ்ச்சி நாளும் நிரப்பிடுமே. பிதாவே நன்றி சொல்கிறோம்.

நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. போய் தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அக்களிக்கிறோம். வானங்களும் வானாதி வானங்களை கொள்ளக்கூடாதவர் சத்துவம் வல்லமை மகா பயங்கர நீதி உண்மையும் உள்ள எங்கள் அன்பு தேவனே, மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் விளங்கும்படி உங்களோட கரத்தை திறந்து ஒரு ஜனங்களின் போஷிக்கும்படி நான் சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரை பிறர் இச்சித்து புடுங்கிக் கொள்ளாதபடிக்கு, அபகரித்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நான் பெருமளவு பற்றி கொண்டிருந்தேன் சொன்ன பிரகாரம் இரமக்கு கொடுத்த ஒன்றை நீர் பெருமளவும் நாம் பற்றி கொண்டிருக்க தேவன் கிருபை தரும்படி ஆயமுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். தயவும் ஒத்தாசையும் உதவியும் நன்மையும் செய்யும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், தெரிக்கிறோம்.

இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே.

யாரோ செய்யட்டும் எமக்கென்ன, நாம் நலமாய் வாழ்ந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே. இன்று உணர்வாயோ இன்றே பாயிவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ இருப்பதுவோ.

எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஒயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்

நன்றி ஆண்டவரே. இயேசு அப்பங்கள் உள்ளத்தில் தங்கியிரும், நிலைத்திரும், தரித்திரும், உண்மை பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணி உண்மை ஆர்ப்பரித்து அக்களித்தாக மகிழ்ந்து உடைய சமூகத்தில் களி உந்து ஆண்டவரே மகிழ்ந்து இருக்க ஒவ்வொரு ஜனத்துக்கும் உதவி செய்யும். தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் தேவ ஆறுதலும் தேவ விடுதலையும் தேவாவியின் வரங்களும் கனிகளும் நம் ஒவ்வொருவரையும் தேறினவர்களாய் மீட்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்களாய் கடாட்சிக்க போதுமானதா இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமை உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவராயிலே நிறுத்துகிறவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய அனந்த ஞானத்துக்குள்ளே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோதரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. கோரி துகா நன்றி பலி தோத்ர பலி துதி பலிகளை செலுத்தி பர்லோகத்தின் தேவனை பணிந்து கொள்கிறோம். கர்த்தாவி தொழுது கொள்கிறோம். ராஜா ஆர்ப்பரிக்கிறோம். கர்த்தாவி ஆராதிக்கிறோம். ஆண்டவரே அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் ராஜ் அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோம்.

அடுக்கத்தோடும் பயபக்தியோடும் கத்தரில் களி கூறுவோம். பணிந்து குனிந்து தலைகள் தாழ்த்தி பாதம் பணிந்திடுவோம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தரிடம் பாவம் இல்லையே. அவர் பரிசுத்தம் இல்லையே. ஆவியோடும் உண்மையோடும்

தொழுது அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே. உதட்டில் அல்ல உள்ளத்தில் இருந்து கோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாய் பாடி புகழ்ந்தேடுவோம். அவரே தேவன் நாம் அவர் ஆடுகளே அவர் சத்தியமேந்திடுவோம். அதில் என்றென்றும் நிலைத்தேன் ஆவியோடும் உண்மையோடும்.

ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுதிடுவோ, பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழுவோமே, பரிசுத்த அலங்காரத்துடனே நாமும் பரிசுத்தரை தொழு.

கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட, உம்முடைய அற்புதத்தின் கரம் அசைந்து மகிமையாய் வைத்து சிறக்க வல்லமை மிக்க கிரியைகளை செய்ய பலத்த சத்துவத்தின் வல்லமை உள்ள தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆர்வத்தோடும் ஆனந்தத்தோடும் சந்நிதி வாருங்களே என்று ஆர்வமும் ஆனந்தமும் உடையவர்களாகி தேவ சந்நிதியில் காணப்படும்படி கர்த்தரே தேவன் மகாராஜன் என்றே சொல்லுங்களே. வாசல்களில் துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து கீர்த்தனம் பண்ணுங்களே, துதிபலிகளை செலுத்துங்களே என்று பக்தர் பாடுகிறார். இப்படியாய் இந்த மத்தியான வேளை ஸ்தோத்திர பலிகளையும் துதிபலிகளையும் புகழ்ச்சி பலிகளையும் கீர்த்தி பலிகளையும் ராஜ்யத்தின் பலிகளையும் ஆனந்த பலிகளையும் சமாதான பலிகளையும் நன்றி பலிகளையும் துதிபலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவோம். முதட்டில் அல்ல உள்ளத்திலிருந்து சோத்திர பலியிடுவோம். ஒன்று கூடி ஒரு மனமாய் பாடி புகழ்ந்திடுவோம். அவரே தேவன், நாம் அவர் ஆடுகளே, அவர் சத்தியை மேய்ந்திடுவோம். அதில் என்றென்று நிலைத்திருப்போம் என்று கர்த்தருடைய சத்தியத்தை மேய்ந்து என்றென்றைக்கும் அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிற சத்தியாவியாகிய தேற்றவாளன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம ஒவ்வொருவரை கடாட்சிப்பாராக, நம்ம ஒவ்வொருவரை நிரப்பி நடத்துவாராக. அவர் வானத்தையும் பூமியை நிரப்புற தேவன், அண்ட சராசங்களை சர்வலோகங்களை சர்வசேனைகளை சர்வ சிருஷ்டிகளை நிரப்புகிற தேவன். அவருடைய மகிமையினால் பூமி நிறைந்திருக்கு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கு என்று வேதம் சொல்கிறது. அவருடைய காருண்யம் நம்ம ஒவ்வொருவரையும் பெரியவர் ஆக்கும்படியாய் அவருடைய காருண்ய கேடகத்தினாலே நிறைந்து கனி கொடுக்க மாலை வேளையிடம் வாழ்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து உயர்த்தி போற்றி புகழ்ந்து பாடி கீர்த்தனம் பண்ணி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். அல்லேலூயா, நன்றியோடு கூட சோத்தரிக்கிறோம். அற்புதமான தேவனே, அதிசயமான தேவனே, அடையாளமான தேவனே, ஆச்சரியமான தேவனே, உமது மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவ ஆவியானவர் நம்ம ஒவ்வொரு நிரப்பி நடத்துவாராக. இந்த புதிய நாளிலும் இந்த 17ஆம் தேதியிலும் தேவ மகிமை விளங்கும்படி, தேவ கிருபை விளங்கும்படி, ஆண்டவர் தேவ பலன், தேவ பராக்கிரமம், தேவ சத்துவம், தேவ அற்புதம், தேவ அடையாளம், தேவ அதிசயம், தேவோட ஆச்சரியமான கிரியைகள் விளங்கும்படி, நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி, தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளே வைத்து சுமக்கப்படும்படி, ஒன்றும் சேதப்படுத்தாதபடி வேலி அடைத்து காக்கப்படும்படி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். அலேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம்.

ಪಡೆದಿದ್ದೇವೆ.

മെയ് സത്യമുള്ള മെയ്യാണ് ദേവനക്ക് സ്തുതിഗാനമായി മെയ് പുകഴ്ച്ചു കീർത്തി രാജ്യം വല്ലമകളെ സ്തുതിച്ച് കണ്ടേക്ക് ജീവിച്ചിരിക്കുന്ന മെയ്യാണ് ദേവനെ മഹിമപ്പെടുവീരാക. നീ നന്ദിയോട് കൂടെ തുതിക്കിറോം സ്തോത്രിക്കിറോം മഹിമപ്പെടുത്തുകിറോം. അല്ലേലൂയ. നാലും ഭാഷിക്ക വലിയ കത്തോട വാർത്തയെ തീറ്റുകളിൽ ഞാൻ മുതലാകുന്ന നിർഭമാമേ. അല്ലേലൂയ. ദേവയുടെ ഊഴിയക്കാരനും യേശു ക്രിസ്തുവിന്റെ അപ്പോസ്തലനുമായ പൗൽ പൊതുവാണ് വിശ്വാസത്തിൻപടി ഉത്തമ കുമാരനാക്കിയ തീറ്റുവുകൾ എഴുതുകിറതാവത് പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ രക്ഷകരായിരിക്കുന്ന കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനാലും കൃപയും ഇരക്കമും സമാധാനമും ഉണ്ടാവതാക. പൊയ്യുറയായ ദേവൻ ആദികാലം മുതൽ നിത്യജീവനെ കുറിച്ച് വാഗ്ദത്തം പണി അതേ കുറിച്ച് നമ്പിക്കയെ പറ്റി ദേവ ഭക്തിക്ക് ഏതുവാണ് സത്യത്തെ അറിയിക്കുക അറിയതും വിശ്വാസത്തിനാലും വിശ്വാസമും ദേവനാൽ തെരഞ്ഞു കൊള്ളപ്പെട്ടവർക്ക് ഉണ്ടാകുംപടി ഏറ്റ കാലങ്ങളിൽ നമ്മുടെ രക്ഷനിയം യേശു ക്രിസ്തുവിനുടേ കട്ടളയിൻപടി നമുക്ക് ഒപ്പുവിക്കപ്പെട്ട പ്രസംഗത്തിനാലേ നമ്മുടെ വാർത്തയെ വെളിപ്പെടുത്തിനാർ. കുറവായി ഇരുക്കവുകളെ ഒഴുങ്കുപടുത്തും പഠിക്കും നാം ഉണക്ക് കട്ടിലിട്ടപടിയേ പട്ടണങ്ങൾ തോറും മൂപ്പറയെ ഏർപ്പെടുത്തും പഠിക്കും. ഉന്നെ ക്രേക്കാർ തീവിലെ വിട്ടു വന്നേൻ. കുറ്റം ചാട്ടപ്പെടാതവനും ഒരേ മനിമയുടേവനും പുരുഷനും തുന്മാക്കനെന്നും അടങ്കാകുന്നതും പേരെടുക്കാതെ വിശ്വാസം ഉള്ള പിള്ളകളെ ഉടവണുമാക്കിയ ഒരുവൻ ഇരുന്നാൽ അവനെ ഏർപ്പെടുത്തലാം. ഏനെ കൺകാണിയാനവൻ ദേവയുടെ ഒക്കിലക്കാരന് കേറ്റ വിധമായി കുറ്റം ചാട്ടപ്പെടാതവനും തന്നെ ഇഷ്ടപ്പെടി ചെയ്യാത്തവനും ഉത്കോപം ഇല്ലാത്തവനും മതുവാന പ്രിയമില്ലാത്തവനും അടിയാതവനും ഇടിയാതുകളുടെ ആദായത്തെ ഇച്ഛിയാതവൻ ഇളിവാണ് ആദായത്തെ ഇച്ഛിയാതവനും അന്യരെ ഉപസരിക്കുന്നവനും നല്ലോർ മേൽ പ്രിയമുള്ളവനും പൊലിന്ത ബുദ്ധിയുള്ളവനും നീതിമാനും പരിശുദ്ധമാനുമായി ചേടേക്കമുള്ളവനുമായി ആരോഗ്യമാണ് ഉപദേശത്തിനാലേ ബുദ്ധി സ്വല്ലവും എതിർപ്പേച്ചുകളെ കണ്ടനം പണവും വല്ലവനുമായി ഇരിക്കുംപടി താൻ ബോധിക്കപ്പെട്ടതൊക്കേറ്റ ഉണ്മയാണ് വസനത്തെ നന്നായി പറ്റിക്കൊണ്ട് കൊണ്ടോണമായിരിക്ക വേണ്ടും. അനേക വിശേഷമായി അടങ്കാതവർകളും വിൺപേച്ചുക്காரரும் மந்தை மயக்களுமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாரத்துக்காக சகாதவர்கள் உபதேசித்து முழு குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறார்கள். கிராக்க தீவார் ஓயா பொய்ய துஷ்ட மிருகங்களும் பெருவேற்று சோம்போறிகளும் என்று அவர்களில் ஒவ்வொருவரும் அவர்கள் தீக்கத்தியானவர்கள் சொல்லி இருக்கிறான். இந்த சாட்சி உண்மை என்று இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் ஜூதருடைய கட்டுப்பாடுகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகிற மனுஷருடைய கண்பனுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களால் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் காத்துக்கொள். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகல முக்தமாய் இருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அபிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியை நானினோ அவனை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அவருடன் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரையும் செய்ய ஆகாதவமாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே 14:1 தீமத்தை தீர்த்துவுக்கின முதலாவது நிருபம் முதலாம் அதிகாரம் 14 சொல்லுவது விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவளாய் இருக்கும்படி நீ அவர்களுக்கு கண்டிப்பாய் கடிந்து கொள். கண்டிப்பாய் கடிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவளாய் இருக்கும்படிக்கு விசுவாசத்தை தொடக்கிறோம் முடிக்கிறோம் ஆகிய தேவனிடத்திலிருந்து விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவளாய் நாம் இருக்கும்படிக்கு கண்டிப்பாய் கடிந்து கொள். பவுல் சீமத்தோடத்தை கண்டிப்பை குறித்து பேசுகிறார்கள். அல்லேலூயா. சுத்தம் உள்ளவர்களும் சகலம் சுத்தமாயிருக்கும். அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அபிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்று சுத்தமாயிராது.
அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியுமே அசுத்தமா இருக்கும். புத்தியும் அசுத்தமா இருக்கும், மனச்சாட்சியும் அசுத்தமா இருக்குமா? இப்படிப்பட்டவளா இராதபடிக்கு புத்தியும் சுத்த மனச்சாட்சியும் தெளிந்த புத்தியும் ஆவி உடையவர்களாய் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கிறார்கள். திடீனாலேயோ அவரை மறுதளிக்கிறார்கள். அவர்கள் அவருக்கப்படத்தக்கவனும் கீழ்படியாதவனும் எத்தனை நற்கிரியையும் செய்ய ஆகாதவமாயிருக்கிறார்கள். படிப்பட்டவர்களை விட்டு விலகும்படி சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவாபியானவரே, உடைய வரங்களும் கனிகளும் தாளந்தங்களும் நம்மை நிரப்பும்படியாய், அழிந்த புத்தி உள்ளவர்களாய், குற்றமற்ற மனச்சாட்சி உடையவர்களாய், ஆண்டவரே இயேசப்பா விசுவாசத்தின் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நாம் கனி கொடுக்கும்படி இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற காலங்களிலே தம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தவும் படிக்கும் குறைவாய் நீ குறைவாய் இருக்கிறவர்களை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேக்காசிவிலே விட்டு வந்தேன். பட்டணங்கள் தோறும், தேசங்கள் தோறும், நாடுகள் தோறும், கண்டங்கள் தோறும், உலகந்தோறும் லீடராய், எல்டராய், அப்போஸ்தலாய், தீர்க்கதரிசியாய், சுவிசேஷனாய், போதகனாய், மெய்ப்பனாய், ஆராதனை வீரராய், இப்படியாய் லீடர்கள் உருவாக்கப்படும்படி இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நூற்றுக்கு அதிபதியாய் இருக்கிற மத்தியிலே தேவன் கரம் வைத்து அற்புதம் செய்யும்படி அடையாளம் செய்யும்படி தடைகளை உடைத்து கண்ணிகளை அறுத்து சிக்கலை குறுக்களை வலைகளை தவிர்த்து பெரிய காரியங்களை செய்யும்படி தேவோட பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி தேவன் இப்படியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவள் தீமைத்து கழுதின இந்த நிருபத்திலே முதலாம் நிருபத்திலே இரண்டாம் வசனம் இப்படியாய் முடிக்கிறது. இரட்சகராகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்று கிருபையும் இரக்கமும் சமாதானமும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி இந்த நாளிலும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமென். வசனத்தை அனுப்பி அழிவுக்கு குணமாக்குற தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே கிருபையும் இரக்கமும் சமாதானமும் குடும்பங்கள், தேசங்கள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறியோர், பெரியோர் யாவருக்கும் உண்டாகும்படி சமாதான பிறவா கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனுடைய சமாதானமும் இரக்கமும் தயவு நிரம்பும்படி பொய்யுறையாது தேவன் ஆதிகாலம் முதல் நித்தி ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவபக்தி உள்ளவர்களான சத்தியத்தை அறிகிற அறிவையும் விசுவாசமும் தேவனுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அமேன். மீண்டும் ஒருவிதை இந்த வசனத்தை வாசிக்கிறேன். பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பற்றி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஆமேன். படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் நித்திய ஜீவனை குறித்தின அறிவு தேவபக்தி சத்தியத்தை அறிகிற அறிவு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவர்களுக்கும் உண்டாகும்படி நமக்கும் உண்டாகும்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் தருவாராக. அல்லேலூயா. ஸ்டோரி டு காட் இன் த ஹையர் நீத்து முதலாம் அதிகாரத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். மனவாளிகளே முதலாம் அதிகாரம் 32 நாடு வாசிக்கும்படி சர்வ வல்லவர் நித்திய பிதா சமாதான பிதாவும்
மகிமையின் சத்தரை சொல்லு படுகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். அழிக்க வெளிப்பட்ட தேவன், இறுதி நாட்களிலும் இருக்கிற எல்லா சத்துருன் கிளைகளையும் அழித்து பொல்லாதாவின் சேனைகளை முறித்து அவியானவர்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சூத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம். மாலை வேளையிலே தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தாந்த சக்கராதிபதியும் ஆகிய தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். செல்லத்துறை குமாரசாமி, பபி, அஞ்சலோ, ராஜி, கணவன் பிள்ளைகள், பபி கணவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆதியனுக்காக, ஆண்டவரே சகோதர ஐக்கியத்துக்காக, குடும்ப ஐக்கியத்துக்காக, ஒற்றுமைக்காக, ஒருமனத்துக்காக, ஆண்டவரே பிதாக்களுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அபிமிட்டு செபிக்கிறோம் ஆண்டவரே. செல்லத்திரை சரோஜினி தேவி மகாதேவன் இந்த தாயாரிடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ரட்சிக்க வேணும், பரிசுத்தப்படுத்த வேணும், நீதிமானாக்க வேணும், நீதி கரிக்க வேணும். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலக தேவனின் நீ சத்தோட சத்துருக்களை பாதுபடியாக்கி போட்டு ஆண்டு தாய் சந்தியம் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் சந்திராக்கா, கஜனா, கணவன் பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ரட்சித்து அபிஷேகித்து ஆசிர்வதித்து வழிநடத்தும் தந்திராந்திரான மனைவி பியூ, கணவன் பிள்ளைகளின் அற்பத்தின் கனிகளை தந்து இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் காஞ்சிக்கு திருமணங்களை உண்டு பண்ணி தாரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாவண்ணா குடும்பங்களை ரச்சித்து ஆசிர்வதித்து அபிஷேகியும், தோணண்ணா குடும்பங்களை ரச்சித்து அபிஷேகித்து ஆசிர்வதியும், கர்த்தருடைய நாமத்தில் இவர்களை ஆசிர்வதித்து காத்து கொள்ளும் கர்த்தாவே. ராணியக்கா, மிலானி, கணவன் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ரட்சியும் ஆண்டவரே. குருபா, கணவன் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ரட்சித்துக் கொள்ளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ரவியக்காவை ரட்சித்துக் கொள்ளும், சுகப்படுத்தும், ஆரோக்கியப்படுத்தும், ஆசிர்வதியும் பிளப்படுத்தும், திடப்படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. தண்ணீரில் இருக்கிற நேசத்திலிருந்து விடுதலை தாரும் கர்த்தாவே. தேவ பக்தியினால், தேவ பரிசுத்தினால், தேவாவியினால், சத்தியத்தினால் நிரப்பி நடத்தும் மாளியக்கா, சித்த பிள்ளைகள் அவர்களை ரட்சித்துக் கொள்ளும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். பவானியக்கா பிள்ளைகளை ரட்சியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். குணமாமி பிள்ளைகள், விஜயா பிள்ளைகள், அடூர் ரதி, ஹவுசி கணவன் பிள்ளைகள், சின்ன பாபா, பெரிய பாபா, கணவன் பிள்ளைகள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ரட்சிப்புக்காக, ஆதியன்புக்காக, கத்தரை சேவிக்கிற சேவிப்புக்காக, நித்திய ஜீவனுக்காக தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ரூபாக்கா கணவன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும் இடங்கள் இருக்கிற அந்த பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
லீலா கூட பிள்ளைகளுக்கும் திருமணங்களுக்காக ஜபிக்கிறோம். சுகபலத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஆரோக்கியத்துக்காக ஜபிக்கிறோம். பெரிய தம்பி மனைவி பிள்ளைகள், சின்ன தம்பி மனைவி பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, சின்ன தம்பியுடைய பாரிசவாதம் காலிலே சுகமடைய, தேவனே ஆரோக்கியம் உண்டாக, மனைவி பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட, குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட, கர்த்தர்களை சந்தித்து ரட்சித்து நடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, ரஜி சத்யா வந்திருக்கிறார்கள் லண்டன்ல இருந்து எங்கள் பட்டணத்துக்கு. கர்த்தாவே, நாளைய தினத்திலே எங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட, மனம் திருப்பி ஞானஸ்தானம் பெற, தேவனியர்களை சந்தித்தலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பானு கணவன் ஐந்தன் மனைவி அன்பரை மகன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெயரா ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. திருமணமாகாத மகனுக்கு திருமணங்களை உண்டு பண்ணி தாங்க ஆண்டவர். ஐசன் மனைவிக்கும் பிள்ளைகள் கற்பத்து கனிகளை உண்டு பண்ணி தாங்கும். பானுவன் கணவனை ஆசிர்வதித்து வழிநடத்து கற்பத்து கனியை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். குசலின் மனைவி பிள்ளைகளுக்காக ஜபிக்கவர்களை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு திருமண உடன்படிக்கை உண்டு பண்ணி தாங்கும். தவன் மனைவி பிள்ளைகளை ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி நடத்துங்க ஆண்டவர். ரட்சிப்புகிறார் நடத்துங்க. நன்றி செலுத்துறோம். லோஜி பிள்ளைகளே என்று ரட்சியுங்க ஆண்டவர். அபிஷேகிங்கோ. இந்த மார்க்கத்தை விட்டு கர்த்தர் ரட்சிப்பை மெய்யான தேவனை கண்டுகொள்ள, தேவன்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி பிதாவே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நந்தனுக்கு லோஜிக்கும் இருக்கிற பிரிவினை நீங்கி இந்த கணவன் மனைவி சேர்ந்து வாழ இவன் சமாதான உடன்படிக்கையை பண்ணும்படிக்கு நீ புதிய உடன்படிக்கையை உட்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. புதிய தயா பிள்ளைகளை ரசித்து அபிஷேகித்து ஆண்டவரை சமாதானப்படுத்தி சந்தோஷப்படுத்தி ஆதி அன்புக்குள்ளே திருப்பி தேவ பக்தி உள்ளவர்களாய் கனி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் கேத்தாவின். நன்றி சித் குமுதா கணவன் பிள்ளைகளை ரசித்துக் கொள்ளுங்க. கலிபோர்னியால இருக்கிறார்கள். குமுதன் மனைவி பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கிறார்கள். குகா இலங்கனான பிள்ளைகள் ரட்சித்துக் கொள்ளுங்க. டொரண்டோல ஒன்டாரியோல இருக்கிறார்கள். கனடாவில எல்லாம் ரட்சித்து அபிஷேகித்து ஆசிர்வதிங்க கேத்தாவே. பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உங்களோட சமூகம், உங்களோட பிரசன், உங்களோட மகிமை உங்களை மூடிக்கொள்ளட்டும். ரட்சிப்பினால் அலங்கரிங்க கேத்தாவே. ஆதி என்று பிள்ளை திருப்புங்க. நீயும் உன் வீட்டாரும் ஒன்றால் கத்தரையோ செவிப்போம் என்ற வார்த்தையின்படி வீட்டாராய் குடும்பம் குடும்பமாய் தனித்தனியாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் ரட்சிக்கப்படுகிற இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலை கூறி ஆசிரியத்து ஜெபிக்கிறோம் ஐயா. எஸ்தர், அகிலா, ஜோனத்தன், விமலநாதன், அகிம்சன், ஆதனா, ஆனம், கமலியா, அதியன், உத்தமி, மேர்சி, ஜெஷுவா, சார, அந்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜோன், வித்யா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏனோக், மேகன், மேசியா, லீவாய், ஏஞ்சலினா, குளோரியாக்காய் ஜபிக்கிறோம். டேனியல், கோட்னிக்காய் ஜபிக்கிறோம். ஜோஷுவா, ரீட்டாக்காய் ஜபிக்கிறோம். எத்தாவே இந்த குடும்பங்களை ஆசிர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஊழிய அழைப்பிலே, முன்குறிப்பிலே, தெரிந்து கொள்தலிலே, தேவ திட்டத்திலே, தேவ சித்தத்திலே, தேவ மகிமையிலே நடத்துங்க ஆண்டவர். இந்த கிருபையில நடத்துங்க. தேவ சித்தம் இந்த குடும்பத்திலே செய்யப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம் ஐயா. தேவடைய நாமம் ஒன்றை உயர்த்தப்பட, பூமி எங்கும் சாட்சிகளாக, பூமி எங்கும் பிரபுக்களாக தேவோட நாமம் தரிக்கப்பட்ட தேவ புத்திரராக கனி கொடுக்கும்படி, தேவன் ஆர்ப்பரித்து அக்களித்து அகமகிழ்ந்து உண்மை செமயமாய் சேவிக்கும்படி, தேவாவியின் வரங்களிலும் கனிகளிலும் தாளந்துகளிலும் நிரப்பப்படும்படி தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அகிலன், செல்வி, திலுக்ஷி, ரெபேக்கா, திலுக்ஷன், ஜோஷுவா, இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இவளை மாதி அன்புக்குள்ள திருப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் நிறைவில் நடத்துங்கப்பா. பாவங்கள், அக்கிரமங்கள், மீதுகள், அநியாயங்கள் ஒன்றும் ஆளாதபடி, தேவன் ஆளும்படி, தேவட கரம் ஆளும்படி, தேவட புயம் ஆளும்படி, தேவ திட்டங்களை நிறைவேற்றப்படும்படி, தேவட ஊழியத்துக்காக, தேவட சுவிசேஷத்துக்காக, தேவட நாமத்துக்காக கனி கொடுக்கும்படி, தேவன்களோடு உறவாடும்படி, பேசும்படி, கண்டி துணத்தும்படி, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து தேவன்களுக்கு கண்டி துணர்த்தி பாவமனுப்பு நிச்சயத்தை பரிசுத்த வாழ்வையும் உண்டாக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷியா, ரூத், தேரமான், மாட்டின், சுலமன், காலும், சாட்டாக்காய் செபிக்கிறோம் கெத்தாவே. ரட்சித்துக் கொள்ளுங்க அப்பா. ஊழியத்துல வலிமையா பயன்படுத்துங்க ஆண்டவரை. தேவசித்த இந்த குடும்பங்களை நிறைவேறப்பட கோப் செஞ்சுவரி ஊழியங்களை செய்து வரவர்களை ஆசிர்வதி இங்க பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் பெரிய காரியங்களை செய்ய தேதி திடப்படுத்தில நிறுத்தி வழிநடத்துங்க ஆண்டவர். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஐலதா, சாரால், காந்தன், ஆபிரகாம், கனானி, சாம், சாதோக், சலோமி, ஜோஷுவா, இந்த குடும்பங்கள் இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய சகோதரி ஆண்டவரே, ஜேசப்பா, உடைய கரத்தில் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ரோகமாக எழும்பாதபடிக்கு, தேவன்களை கீழ்படுத்தி, எங்களுக்கு கீழ்படுத்தி நடக்கும்படிக்கு,
ஆண்டவர்களை சந்திக்கும்படி அவருடைய சந்திப்பின் கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். உனக்கு ரோமா ஒரு கூட்டம் கூடினால் என்னாலே உண்டான கூட்டம் இல்லை. இவர்கள் உனக்கு ரோமாய் கூடுறார்கள், உன் பட்சத்தில் வருவார்கள் என்று. என் பட்சத்தில் வரும்படிக்கு இவர்களை திருப்பும்படி அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுந்தரா கணவன் பிள்ளைகள், ரதி கணவன் பிள்ளைகள், மாலா கணவன் பிள்ளைகள், வசந்தி கணவன் பிள்ளைகள், ஈஸ்வரன் மனைவி பிள்ளைகள், நந்தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எஸ் அப்பர்கள்லாம் ரட்சியுங்க, அபிஷேகங்க, பரிசுத்தப்படுத்துங்க. தேவ ராஜ்யம், தேவ மகிமை, தேவ கிருபை, தேவ சத்தியம், பாவ மன்னிப்பு, நித்தியம், நித்தி ஜீவன் உண்டாவும்படி இதவர்களை சந்தித்தருங்க ஐயா. கமல ஹரியானா மயூரன் பிள்ளைகளை இவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா மனைவி பிள்ளைகளை இவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரியா கணவன் பிள்ளைகளை பிள்ளையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் ராஜாக்கு மனைவி ஜெரினுக்கு இன்னொரு கற்பத்துக்கு கனியை தாங்க ஆண்டவரே. ஜோஷுவாகிற கற்பத்தின் கனியை மெலிய பண்ணுங்க ஆண்டவரே. பிள்ளைய ஆசிர்வதிங்கோ. அதே போல பிரியா பெண்ணுடைய மகனை ஆசிர்வதிங்கோ. பிரியாவையும் பெண்ணை ஊழியத்துல பயன்படுத்துங்க. கேத்தாவை கற்பத்தின் கனியை தந்து திடப்படுத்துங்கோ. தேவ பரிசுத்தம், தேவ பக்தி விளங்க, தேவ ஊழிய பணி நிறைவேற்றப்பட, தேவ ராஜ்ய பணி நிறைவேற்றப்பட, தேவாவியான நிரப்பி நடத்தும்படி தேவனே இந்த குடும்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். சாஸ்திரி சாந்தி பிள்ளைகளை நம்முடைய ரட்சிப்புகளை ஒப்பு கொடுக்கிறோம். கமல் ஜெயா பிள்ளைகளை மனைவி நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானப்படுத்தி, ஐக்கியப்படுத்தி, ஒருமணப்படுத்தி நடத்துங்க. அப்ப ரகு மனைவி பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகித்து வழிநடத்துங்கோ. உமா சத்தியநாதன் கிஷோக் துளசிக்கு திருமணங்களுக்காக இந்த பிரிவினைகள் இருந்து துளசியும் கணவனும் மீட்கப்பட ஆண்டவரே உமா சத்தியநாதன் ரட்சிப்புண்டாக இந்த விக்கிர தோப்பை விட்டவர்கள் நித்திய ஜீவனை தோந்தரிக்க தேவனை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளுற அறிவுண்டாக தேவனே ஞானஸ்தானம் அபிஷேகம் உண்டாக மல்லிகா செந்தலுக்கு ரட்சிப்புண்டாக ருஜி நந்து பிள்ளைகளுக்கு ரட்சிப்புண்டாக தேவ பயம் உண்டாக தேவ பரிசுத்தம் உண்டாக கஜன் தெய்வீக சுகம் அடைய திருமணம் உண்டாக டிரோச் பிரிவினை நீங்கி மனைவியோடு இணைக்கப்பட கமல் கபில் பிள்ளைகள் மனைவி அற்புதக்கனி ஆசீர்வதிக்கப்படுகிற ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட தேவனே நம்முடைய சித்தம் இந்த குடும்பங்களிலே செய்யப்பட தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். பிரமிளா பாபா தெபோரா ரவீந்திரன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். பிரவீன் சாமுவேல் பிருந்தா தேவேக்காவை இந்த கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் ஆதி அன்பு பிள்ளை திரும்ப பெரிய காரியங்கள் இந்த கத்திற்காக செய்ய தேவனை இன்னும் பலப்படுத்தும் திடப்படுத்தும் ஊழிய எல்லைகளை நிறைவாக்கும் தேவனே இவருடைய திருமணங்களுக்காக இந்த பிள்ளைகளோடு ரவீந்திரன் சாமியோட பிருந்த ரெபேக்காவுடைய திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்துகிறோம் ஐயா. ரோவியாக்காக்கு தெய்வீக சுகம் கிடைக்க ஆரோக்கியம் உண்டாக தேவனையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே சின்ன தம்பி ஜெகனுடைய ஆண்டவரே பாரிசவாதம் குணமடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். ஆபரேஷன் செய்திருக்கிற பாச குயின்டர் ஜனாவுடைய கணவனர் ஆண்டவரே சுகமடைய ஆரோக்கியம் உண்டாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். திருமண ஒழுங்குக்காக போயிருக்கிற ரமணன் வேலை பாசருடைய பிரயாணங்களுக்காக, சேவைகளுக்காக, பிரதல்வியா சபையின் எழுப்புதலுக்காக, சேவைகளுக்காக, இந்த நிலம் வாங்குவதற்காக, அந்த சபை ரெனிவேட் பண்ணுவதற்காக தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவன் இந்த காரியங்களை வாய்க்க பண்ணி தருவீராக. அஞ்சலாவுடைய தெய்வீக சுகத்துக்காக, பிரதேசவருடைய தெய்வீக சுகத்துக்காக உண்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு செவிக்கிறோம். கத்தர்களெல்லாம் சந்தித்தீர் என்று நாங்கள் உண்மை மயமைப்படுத்தும்படி இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். காந்தியுடைய தெய்வீக சுகத்துக்காக செவிக்கிறோம். எத்தாவது சௌரி காதில் ஜபித்திருந்தோம், சுவம் கொடுத்து மீண்டும் திரும்பி சௌரி வியாதி பெற்றிருக்கிறார். சுகம் தெய்வீக சுகம் கொடுக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று எத்தாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஐந்து கண்டத்தின் எழுப்புதலுக்காக, சர்வ பூமியின் அறுவடைக்காக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உள்ள அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களோட தொகை பெருகி உபத்திர நாட்கள் குறைக்கப்பட மகா உபத்திரத்துக்கு முன்பாக ஜனங்கள் மீட்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாய் முன்குறிக்கப்பட்டவர்களாய் தேவனாலே நடத்தப்படுறவர்களாய் தேவ ரட்சிப்பை சுதந்தரித்தவர்களாய் தேவாவின் நிறைவை பெற்றவர்களாய் நீதிமான்களாய் திகழ தேவனே ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் நம்முடைய திருரத்தத்தை தூக்கி பிடித்து ஜீவனை வைத்து ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்த தேவன் நோக்க உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படி
கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வஞ்சிக்கவும் வருகிற பிசாசன் கிரியல் முறியடிக்கப்படும்படி அக்கிரமசைகள், அபபக்திகள், அநீதிகள், அநியாயங்கள், துரோகங்கள், விரோதங்கள், பகைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இனபேதங்கள், மொழிபேதங்கள், மதபேதங்கள், நிறபேதங்கள், வேற்றுமையின் கிரியைகள், வேற்றுமையின் நிழல்கள் எல்லாம் அதமனப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், ஹல்லேலூயா. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சூத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்துறோம் கேட்டாவே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவ வார்த்தையின்படி இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் என்ன இருந்தாலும் அவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாஞ்சை நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிதென்று கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாஞ்சைகளையும் பிரியங்களையும் ஏக்கங்களையும் நிறைவேற்றி தாங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய பரிசுத்தம் விளங்க, உம்முடைய பக்தி விளங்க, உம்முடைய ரட்சணியம் விளங்க, உம்முடைய எழுப்புதலும் அறுவடையும் விளங்க, உம்முடைய நீதி உண்மையும் செம்மையும் விளங்க. தேவாவியானவரை அசைபாடும் என்று உம்முடைய அசைப்புக்குள் ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வலிமலும் செலுத்தி சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறதை பணிந்து வழிகிறோம் ஆண்டவரை. தொழுது கொள்கிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மக்களிக்கிறோம், மக மகிழ்கிறோம் கேட்டாவே. நன்றி செலுத்துகிறோம். நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொண்டு அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவனால் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படவும் பூமியை சுதந்திரிக்கவும் சங்கீதம் 37:22 சொல்லி சகல ஜனங்களையும் ஆசு வைத்து ஜபிக்கிறோம் கேட்டாவே. The mighty name of Jesus Christ, hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், நிறுத்தியம் அதிசயப்பட்டு புதிக்கும் கடற்கரையின் திரளான கூட்ட உன்பதமாக திரும்பும் ஜாதியோட பலத்த சேனை உன்னுடத்திற்கு வரும். ஏசாய 65 ஜாதியோட பலத்த சேனையாய் கத்தர் பட்சம் திரும்ப சகல ஜாதிகளை சிஷ்யராக்குங்கள் என்ற கட்டளை நிறைவேற்றமாய் மாமிசமான யாவேர் மேல கத்தடி ஆவியான பணிந்தள்ளப்படுவார் என்ற வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றமாய் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிற தோனி விருப்பத்தின் நிறைவேற்றமாய் எல்லா மனுஷம் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவடைய சித்தம் உள்ளவராயிருக்கிற எங்கள் பரமபிதாவின் சித்தத்தின் நிறைவேற்றமாய் சகல ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். சர்வ பூமியை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். சகல ஜாதிகளை, சகல பாஷ்யக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாவரையும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 மாமிசமான யாவரும் கத்திடத்தில் வந்து மாமிசமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவனை பரிசுத்தம் பண்ணி மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிக அதிகமாய் நிறைவாய் பரிபூர்ணமாய் மிகுதியாய் பிரதலாய் செய்யும்படிக்கு தேவோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரிக்கிறோம். நலமான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாடத்திலிருந்து இறங்கி வருகின்றதோட வார்த்தையின்படி ஆவிகளின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, ஜீவனுள்ளோருக்கு பிதாவே, ஜீவனுள்ள பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி சகல ஜனத்துக்கும் நலமான இவுகளை தந்த ஆசீர்வதியும் என்றுமே நன்றியோடு துதிக்கிறோம். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாதவரும் தத்துவமும் வல்லமை மகா பயங்கரம் நீதியும் உண்மையும் உள்ளங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடக்கரத்திலிருந்து சத்துவமும் வல்லமை சர்வ தேசங்களை நிரப்பும்படி, சகல ஜனங்களை நிரப்பும்படி, சகல ஜாதிகளை நிரப்பும்படி, சகல பாஷ்யக்காரே கோத்திரத்தாரே மாமிசமான யாபேரை நிரப்பும்படிக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள் என்று சங்கீதம் 72:11 சகல ராஜாக்களுக்கு, அதிபதிகளுக்கு, எஜமான்களுக்கு, பிரபுக்களுக்கு, அதிகாரிகளுக்கு வேண்டிய தேவ பயம், தேவனாகிய கர்த்தருடைய ஆயத்த பரிசுத்தாவி நிறைவு, கர்த்தருடைய 2 எழுப்புதல் அறுவடை உண்டாகும்படிக்கு தேவனே சகல ராஜாக்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் உண்மை பணிந்து கொள்ளும்படி, உண்மை ஆராதிக்கும்படி, உண்மை துதிக்கும்படி, சகல ஜாதிகளும் உண்மை சேவிக்கும்படி, மகிமை பிரகாசிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. பூமி மத நிறைவும் உலக மத குடிகளும் கத்துடையது. சங்கீதம் 24:1 பூமி நிறைவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உலகத்தும் அதன் குடிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
அவை கர்த்தருடையது என்று நன்றி செலுத்தி சொல்லிக் கொள்கிறோம். தேவ திட்டம், தேவ சித்தம், தேவ நோக்கம் ஒவ்வொன்றிலும் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். பரமண்டங்கள் வாசமாய் இருக்கிறவங்களை பரலோக பிதாவே, இப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, முதல் ராஜ்யம் வருவதாக, பரமண்டலத்திலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆரத்தின் எங்களுக்கு தாரும். பிரகடங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிடப்படாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையது. சதா காலங்களில் ராஜ்யமும் உடையது, சதா காலங்களில் வல்லமை உடையது, சதா காலங்கள் மகிமை உடையது என்று தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லாருமேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று எபேசியர் 4:6 சொல்லி எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரே தேவனும் பிதாவும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, வேறே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமானவர் ஒன்றியோவான் 5:20 மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமான எங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. சங்கீத 119:91 வீண்படி சமஸ்தமும் கர்த்தரை சேவிக்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புற நிறைவாகி சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி பரலோகத்திலுள்ள முழு குடும்பத்துக்கு, பூலோகத்திலுள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரராகிய எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முழங்கால் யாவருடைய முழங்காலில் முடங்குற அத்தியுன்னதமானதோடைய நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமல் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்ய முழங்கால் யாவும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கி கர்த்தரை சொல்லிக் கொள்ள ஆராதிக்க சோதிக்க யோவுடைய மறுபிளத்தின் துஷ்டிப்பின் நோக்கம் பூமியிலே நிறைவேற்றப்படுகிறோம். ஆராதிக்கிறோம், கொண்டு பண்ணுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம், அக்களிக்கிறோம், அகமகிழ்கிறோம். அதியுன்னதமான தேவனை மகிமைப்படும் என்று சதா காலங்களில் உயிர் உள்ள தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்ளுகிறோம். அல்லேலூயா. தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர். நீர் செய்யத தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 கர்த்தாவே சகலத்தை செய்ய வல்ல தேவனுடைய சமூகத்திலே அவன் சகலத்தை செய்து முடிக்கும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்று. தானதெல்லாம் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை, தானதெல்லாம் நல்லதென்று கண்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி தேவரின் சகலத்தை செய்ய வல்லவர். நீ செய்ய தடைபடாது என்று அறிந்து தேவனுடைய நோக்கம் திட்டம் தீர்மானம் சகல ஜனங்களில் நிறைவேற்றப்பட ஒப்பு கொடுக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் பாடி கீர்த்தனம் பண்ணி கம்பீரமாய் தேவனை தொழில் கொள்ளும்படிக்கு தேவனுக்கு பயப்படுற பயமும் நித்திய ஜீவனும் சதா காலங்களில் சர்வ ராஜ்யங்களிலும் உண்டாகும்படிக்கு பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பரலோகத்துக்கும் பூலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட பரலோக மகிமையினால் பூமி நிரம்ப, பரலோக சத்துவத்தின் வலிமையினால் பூமி நிரம்ப, பரலோக பொக்கிஷசாலி ஆகிய வானத்தை தேவன் திறந்து இடங்கள்லாம் மற்றும் சகல ஜனத்தை ஆசீர்வதிக்கும்படி தோட துதியும் கீத சத்தமும் ஆராதனை ஜபமும் விண்ணப்பமும் மன்றாட்டும் கத்தரை புகழ்கிற புகழ்ச்சியும் கத்தரை ஆராதிக்கிற ஆராதனையும் தேவனுக்குள் களி ஊர்ற களி ஊர்தலும் தேவனை சோபிக்கிற சோபிப்பும் ஆண்டவரே கோபியாக ஆண்டவரே அதே பாக்கியமாக தஞ்சமாக கோட்டையாக உடன்படிக்கையாக கொண்டு புதிய உடன்படிக்கைக்குள்ள நித்திய உடன்படிக்கைக்குள்ள நித்திய சுவிசேஷத்துக்குள்ளும் நித்திய மகிமைக்குள்ளும் நித்திய வழிக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் கேத்தாவே. The mighty name of Jesus Christ. Hallelujah. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Glory to God in the highest. நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம். பரலோகத்தின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நித்திய வாசியே மே நன்றியோடு துதிக்கிறோம். நீண்ட ஆயுசுள்ளவரே மே நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வலமுள்ள தேவனே மே நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே ஆண்டவர் உண்டாக்கின எல்லா ஜனங்களும் வந்து
உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று எல்லா ஜாதிகளுக்கும் யாவேரும் கர்த்தரை பணிந்து கொள்ள, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை சேவிக்க, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவாவின் நிறைவு, தேவாவின் பிந்தின மகிமை, தேவாவின் பிந்தின ஆவியின் நிறைவு, திருச்சபையின் எழுப்புதல், திருச்சபையின் அறுவடை, கூடிய எல்லைகளில் விரிவாக்கம், தேவ திட்டம், தேவ திட்டம், தேவ நோக்கம், எல்லா ஊழியங்களும் நிறைவேற்றப்பட, எல்லா தேசங்களிலும் நிறைவேற்றப்பட, எல்லா திருச்சபைகளும் நிறைவேற்றப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கர்த்தாவே. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சியாமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்தார், பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று இப்படியாய் ஒவ்வொருவரையும் பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கப்பட, நித்திய ரட்சிப்பினாலே ரட்சிக்கப்பட, 2 தீமோத்தேயு 1:9-10 வார்த்தைகளும் படி கர்த்தாவை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு பிரசன்ன மாதிரினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தினாலே ஜீவனும் அழியாமையும் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவனையும் அழியாமையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிறிஸ்துவை சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற, கீழ்படுகிற, அடங்குகிற, செவி கொடுக்கிற, கனி கொடுக்கிற மனுபுத்திரராக இவனை ஒவ்வொருவரை மாற்றுவதையும் என்று கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 3 சேர்ந்து வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:9-10 அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென். அல்லேலூயா, க்ளோரி டு காட். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே ஜீவனும் அழியாமையும் வெளியாரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. மரணம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே பரிகரிக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து மரணத்தினாலே, கிறிஸ்துவின் மரணம் மரணத்தை பரிகரித்தது. இவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின கிறிஸ்துவின் கிரியை கால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். இந்த ஹையஸ்ட் நன்றி செலுத்துகிறோம். அதனாலே சுவிசேஷத்தை விசுவாசிக்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசி ஆதுமனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபங்களில் உபைகளெல்லாம் கேப்பீர்களோ அவையிலெல்லாம் பெருமிகள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு அருளப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாய் சர்வ ஜனத்தை, சகல தேசங்களை, சகல நாடுகளை, சகல கண்டங்களை, சகல உலகங்களை, சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாபேரையும் எங்கள் பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஜீவனாலும் உம்முடைய அறியாமையாயும் சுவிசேஷத்தினாலே நீர் வெளியரங்கமாக்கி இருக்கிறேன். மரணத்தை பரிகரித்த கிறிஸ்தேசுவின் பரிகாரம், ஜீவனையும் அழியாமையும் கொண்டு வந்த கிறிஸ்தேசுவின் சுவிசேஷம், இயற்கழிகள், செயற்கழிகள், சீரடுகள், அவபக்திகள், அநியாயங்கள், அநீதிகள், அக்கிரம செய்கள், துரோகங்கள், விரோதங்கள், பகைகள், மாம்சத்தின் கிரியைகள், பிசாசன் கிரியைகள் அனைத்திலும் இருந்து நீங்கள் ஆக்கி ரட்சிக்க போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின கிறிஸ்தேசன் வெளியரங்கமாக்கின கிரியைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியா எங்களுக்கும் சுவிசேஷத்தை சொன்னார்கள். நாங்களும் மத வைராக்கியம் கொண்டு, பிடிவாதம் கொண்டு, எங்கள் மதம் பெரிது என்று சொல்லி பிடிவாதமாயிருந்தோம். வாயினால் சொல்ல முடியாத பாடுகளதற்கு பின்பாடு தூண்டில் போட்டு பிடித்தார். அப்படித்தான் இப்பொழுதும் இலவச ரட்சிப்பு
இலவசமாய் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் பொருந்தி துவி கொடுத்து கனி கொடுத்தால் நித்திய ஜீவன் அழியாமை ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, glory to God in the highest. அதனாலே தூண்டில் போட்டு பிடிக்க விடாதபடி ஒரு வார்த்தையிலே கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் ருசித்ததை உங்களுக்கு அறிவிக்கிறோம், நாம் கண்டதை உமக்கு சொல்லுகிறோம், அவரை தடவியாயிலும் கண்டுகொள்ளும்படி உங்களுக்கு அறிவிக்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் ஜீவனையும் அழியாமையை சுதந்தரித்துக் கொள்ளும்படி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். ஹலேலூயா, glory to God in the highest. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24 நன்றி செலுத்துகிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படியாய் மெய்யான நீதிக்காய் பரிசுத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். மாயமாடம் அல்ல, கபடமும் அல்ல, வேஷமும் அல்ல, மெய்யான நீதியும் பரிசுத்தமும். ஆமென். அல்லேலூயா, glory to God. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி கோப்பு கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தையிலே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:24 நன்றி செலுத்தி கர்த்தருடைய மெய்யான நீதிக்காய் மெய்யான பரிசுத்தத்துக்காய் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள, புதிய வஸ்திரத்தை அல்ல, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளட்டான். எப்படிப்பட்ட புதிய மனுஷன்? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படிக்கு வேதம் நம்மை அழைக்கிறது. ஹலேலூயா. பழையன எல்லாம் ஒளிந்தன் எல்லாம் புதிதாயின, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுப்போமா? தொடர்ந்து முன்னேறி செல்வோமா? ஹலேலூயா, glory to God. மறித்தொழுந்தெழுந்ததுனாலே அழியாமையும் மாசற்றதும் பாடாதமான சுதந்திரத்தினுக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும் தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். 1 பேதுரு 1:4 கிறிஸ்துவுக்குள்ளாக மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு அவருடைய இரக்கத்தினாலே அவருடைய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று கிறிஸ்துவுக்குள்ளே மறுபடியும் அனுதினமும் ஜெனிப்பிக்கப்பட புதுப்பிக்கப்பட ஸ்திரப்படுத்தப்பட நிலைநிறுத்தப்பட மறுரூபமாக்கப்பட மகிமே மேல் மகிமையை கண்டடைய தேவனுடைய நிறைவான கிருபையிலும் பலத்திலும் சத்துவத்திலும் வல்லமையிலும் மகிமையிலும் களி கூற கொண்டாட ஆர்ப்பரிக்க அக்களிக்க அகமகிழ ஆனந்திக்க தேவ மகிமை வெளியரங்கமாக மாமிசமான யாவும் ஏகமாய் தேவ மகிமையை காண எல்லா தேசங்களிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் கண்டங்களிலும் நாடுகளிலும் உலகங்களிலும் சர்வ ஜனத்திலும் அழியாமையும் நித்திய ஜீவனையும் கூறி ஜீவனையின் சுவாசத்தை சகலத்தை சகல ஜனத்துக்கு மருளுகிற சர்வ வலமுள்ள தேவனுடைய அதிகாரமுள்ள நாமத்தின் ஐஸ்வர்யத்தை கூறி அற்புதத்தை கூறி அடையாளத்தை கூறி ஆச்சரியமான தேவ மகிமை கூறி ஆசை வைத்து ஜெபிக்கிறோம். The mighty name of Jesus Christ. Hallelujah. அக்கினியாய் தேவன் பிரகாசிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பட்சிக்கும் அக்கினியானங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாளில் தந்த மழைக்காய் நன்றி. லேத்தரையின் வந்திருக்கிறது. பிந்தின ஆவியின் எழுப்புதல் வந்திருக்கிறது. பிந்தின ஆவியின் மகிமை வந்திருக்கிறது. சபையின் பிரகாசம், சபையின் எழுப்புதல், சபையின் அறுவடை, புதிய திருச்சபைகள் நிரூபப்பட, புதிய தரிசனங்களுடைய ஊழியர்கள் எழும்ப, புதிய சபைகள் புதுப்பித்து பழுது பார்த்து திருத்தி கட்டப்பட, சபைகள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா தேசங்களையும் நாடுகளையும் கண்டங்களையும் உலகங்களிலும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளையும் திருச்சபைகளை ஊழியர்களை ஊழியக்காரிகளை விசுவாச குடும்பங்களை கர்த்தாவே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவாவியானவர்களை சந்தித்தரலும் ரட்சித்தரலும் பரிசுத்தப்படுத்தும் இன்னும் கிட்டி சேர் அழியாமே நித்திய ஜீவனை சொந்தரிக்க சாட்சியாக ஏற்படுத்தின திருச்சபையின் சகல சத்தியத்துக்காய் நன்றி செலுத்தி சத்தியத்தினாலே போதனையினாலே ஆரோக்கியமான உபதேசத்தினாலே ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட பரிசுத்தமாக்கப்பட திடப்படுத்தப்பட நிலைநிறுத்தப்பட காக்கப்பட
தேவனையும் நம் மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், மருமக்களாய், உற்றார உறவினர்களாய், நண்பர்களாய், சொந்த பந்துகளாய், சர்வ பூமியாய், சகல தேசமாய், சகல ஜாதியாய், சகல பாஷ்யக்காரராய், சகல கோத்திரத்தாராய், மாமிசமான யாபியராய் கெனி கொடுக்க பிதாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அடியாவுடைய கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்காய் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த காரியம் சந்திக்கப்பட உடைய கரத்தில் இன்று நாளாய் ஜெபித்து வருகிறோம். அப்பா ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மரியாத டேனியலுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளையினுடைய பல்லு பிக்ஸ் பண்ண, பிரேசஸ் கலெக்ட் லைசன்ஸ் ரிடியூ பண்ணப்பட, டெக்ஸ்ட் செய்யப்பட, மெடிக்கல் கார்டு ரிடியூ பண்ணப்பட, டிக்கெட் பே பண்ணப்பட, பிள்ளையின் காரியங்கள் சந்திக்கப்பட, வேலை வாய்ப்புகள் அமைய தேவனே பிள்ளையை சந்தித்தல் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க, உடைய கரத்தை நிழலால் மறைத்து பெரிய காரியங்களை செய்ய, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு, தூரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் ரட்சிப்பாய். டானியலை மகிழப்பண்ணும், ஜோஷுவா மகிழப்பண்ணும், ஐசாக்கை மகிழப்பண்ணும், ஏனோக்கை மகிழப்பண்ணும், ஜோனை மகிழப்பண்ணும். பிள்ளைகளை சந்தித்தல்ல தேவனே, அறியாலை சந்தித்தல்ல நம்ம புறம உருவாக்கப்படுகிறோம். எந்த ஆயுதங்களும் போய்க்கால்படி இம்மட்டு சுமந்து காத்தங்களை வினேசரே நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறோம். ஞான்கேலரை நன்றி பலி செலுத்துகிறோம். யெகோவா ஈரே நன்றி பலி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரே எங்கள் மீட்பரட்சகராயிருந்து ஒரு வருகை பரியந்த கண்மணி போல் காத்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். பூமியின் தூளை போல தந்ததியார் பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும் என்று ஆதியாகமம் 16:13 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இணைந்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய சந்ததியார், அடியாருடைய சந்ததியார் யாவரை இந்தவன் இப்படியாய் ஆசீர்வதிக்கும்படி ஆதியாகமம் 13:16 ஒப்பு கொடுத்து தேவ அழைப்பிலும், தேவ பரிசுத்திலும், தேவ பக்தியிலும், தேவ நீதியிலும், தேவ உண்மையிலும், பரிசுத்தாவியின் பலத்திலும், சத்துவத்திலும், வல்லமையிலும் கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. The mighty name of Jesus Christ, hallelujah, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கத்தாவே, எங்களுக்கு அல்ல, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களையும் செய்யும்படி தேவோட ஆச்சரிய செய்கைக்குள்ளே, அற்புத செய்கைக்குள்ளே, அடையாள செய்கைக்குள்ளே ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். தேவருடைய கிரைத்திராத அற்புதங்களும், தேவருடைய ஆராய்ந்து முடியாத அதிசயங்களும், தேவருடைய எண்ணி முடியாத அற்புதங்களை சுவைக்க ருசிக்க கண்டடைய பெற்றுக்கொள்ள பாக்கிய பங்களாட்சிகளை தேவனே, தேவ பயத்திலும், தேவ பக்தியிலும், தேவ பரிசுத்தத்திலும் நிரம்பி வழிய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கேட்டாவே, நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கேட்டாவே, நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வெகேஷன் நாட்களிலும், சமர் நாட்களிலும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சொந்தமாக்குவோம், சொந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே. இந்த அகிலம் இயேசுவுக்கே. ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே. அமெரிக்கா அமெரிக்கா இயேசுவுக்கே. ஆசியா அமெரிக்கா இயேசுவுக்கே. ஆசியா ஆஸ்திரேலியா இயேசுவுக்கே. ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே. இலங்கை இந்தியா இயேசுவுக்கே. அமெரிக்கா கனடா இயேசுவுக்கே. கனடா அமெரிக்கா இயேசுவுக்கே. மெக்சிகோ இயேசுவுக்கே. சகல ஜனங்களும் இயேசுவுக்கே. சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே. சகல பாஷைக்காரும் இயேசுவுக்கே. சகல கோத்திரத்தாரும் இயேசுவுக்கே. சகல ஜனங்களும் மனுஷரும் இயேசுவுக்கே. மனுக்குளம் இயேசுவுக்கே. கியூபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே. ஒட்டாவா அல்பேட்டா இயேசுவுக்கே. ஹாலிஃபாக்ஸ் த்ரீ டெரிட்டரிஸ் இயேசுவுக்கே. நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே. வான்கூவர் நியூ பிரான்சிக் இயேசுவுக்கே. வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே. நியூஃபவுண்ட்லேண்ட் எட்மின்டன் இயேசுவுக்கே. சாஸ்காச்சுவான் மினிடோபா இயேசுவுக்கே. கனடாவின் எல்லா ப்ரொவின்ஸும் இயேசுவுக்கே. இலங்கை போ கிரைஸ்ட் இன் ஜீசஸ் நேம். ஸ்ரீலங்கா போ கிரைஸ்ட் இன் ஜீசஸ் நேம்.
India for Christia in Jesus' name. World for Christia in Jesus' name. Danish for Christia in Jesus' name. Denmark for Christia in Jesus' name. White for Christia in Jesus' name. La Mavatangalam, Mahanangalam, Patanangalam, Gramangalam, Kandangalam, Ulangalam. Yes, we can. Darike says it's Tolu Kaluram. Northern province, yes, we can. Southern province, yes, we can. Eastern province, yes, we can. Western province, yes, we can. Central province, yes, we can. Ua province, yes, we can. North Central province, yes, we can. Ilangai, yes, we can. Ilangai in Mavatangal, Mahanangal. பட்டணங்கள் கிராமங்கள் இயேசுவுக்கே உலகம் இயேசுவுக்கே சொந்தமாக்கும் சொந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே இயேசுவுக்கே இயேசுவுக்கே இந்தியா இயேசுவுக்கே எங்கள் பாரதம் இயேசுவுக்கே ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே ராமச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே உத்தரப்பிரதேசம் இயேசுவுக்கே மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே பீகார் ஜங்கத் இயேசுவுக்கே அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே அசிம் சிக்கிம் இயேசுவுக்கே நமக்கார் மணிப்பூர் இயேசுவுக்கே மினிசோரா திரிபுரா இயேசுவுக்கே கோவாலியா பொங்கட் பெங்கால் இயேசுவுக்கே ஒடிசா கடீஸ்கார் இயேசுவுக்கே மகாராஜா கோவா இயேசுவுக்கே கர்நாடகா கேரளா இயேசுவுக்கே ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே அந்தமான் தீவுகள் இயேசுவுக்கே திபுகாத் இயேசுவுக்கே ராமச்சல் தீவுகள் லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே இந்தியா ஃபார் கிறிஸ்டியா இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹல்லேலூயா நன்றி செலுத்துறோம் கேத்தாவே சர்வபூமியும் இயேசுவுக்கே பாகிஸ்தான் இயேசுவுக்கே மாவட்டங்கள் மாகாணங்கள் இயேசுவுக்கே அப்படியா ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே சர்வபூமியும் இயேசுவுக்கே பின்பொருவர் மத்தியிலே பறந்து வர கண்டேன் அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷக்காருக்கும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து அலேலுயா அந்த நித்திய சுவிசேஷத்தை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு கத்துடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறது அவர்களுக்கு நித்திய ஜீவனையும் கொடுக்கிறது அல்லேலூயா க்ளோரி டு காட் விசுவாசியாதவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று மாற்றிலே சொல்லப்படுகிறது வேதத்திலே இப்படி மாக்கு சுவிசேஷ புத்தகத்தில் 16 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது கத்துடைய நாமம் எப்படி சுவிசேஷத்தை எத்திவிடாதபடி சுவிசேஷத்துக்கு அடங்கி செவி கொடுத்து கீழ்ப்படுத்தி ஏற்றுக்கொண்டு வாஞ்சித்து விரும்பி கடைபிடித்து கை கொண்டு கனி கொடுத்து

நீரூற்றுகளை பூமியை சமுத்திரத்தை உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள் என்று நாம் யாரை தொழுது கொள்ளுகிறோம்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளை உண்டாக்கினவரை தொழுது கொள்ளும்படியாய் வேதம் நம்மை அழைக்கிறது. அல்லேலூயா. பிரயோஜனமானது எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீரே என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பிரயோஜனமானதை போதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி போதனையின் வார்த்தையினால் நிரப்பப்பட நன்றி செலுத்துகிறோம். சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து உமக்கு கீழ்ப்பற்றிருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:27 சகல கர்த்தத்துவங்களுக்காய் ஸ்தோத்திரம். அது கர்த்தரை சேவித்து அது கர்த்தருக்கு கீழ்ப்பற்றிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட 4500 மேற்பட்ட கர்த்தத்துவங்கள் உண்டு. ஆனால் எங்கள் தேவன் கர்த்தத்துவத்தை தோளின் அசைவையுடைய சர்வ வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், அதிசயமானவர். இப்படியா எங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ருசித்து சுவைத்து கனி கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்து சகல கர்த்தத்துவங்களும் உண்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டி இருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்பட்டி இருக்கிற கர்த்தத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை சேவிக்கிற கர்த்தத்துவத்துக்காய் சோதரம். அது சகல கர்த்தத்துவமும். ஆமென். அல்லேலூயா. க்ளோரி டு காட். சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷைக்காரர் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி சகல கர்த்தத்துவங்களுக்காய் ராஜரீகத்துக்காய் மகிமைக்காய் ராஜபாரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். கர்த்தாவே, வெற்றிக்கப்பட்டு பின்மாற்றத்திலே போனவர்கள் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப, ஆண்டவரை சோரம் போனவர்கள் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப, எல்லா விஷயம் ரட்சிக்கப்பட தேவ சத்தியத்துக்குள்ளே ஜனங்கள் கனி கொடுக்க, பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே மனுக்குளம் வாழ்ந்து கறி கொடுக்க, இயற்கழிவுகள் சேதங்கள் அநீதிகள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் ஆக்கப்பட, நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்தை போல புதிய பூமியை போல நீதிமான்கள் மாத்திரம் வாசமாயிருக்கிற அந்த நீதியின் வாசஸ்தலத்துக்காய் நன்றி செலுத்தி அதை வாஞ்சித்து அதை விரும்பி நாம் பாவி என்று இன்னும் அம்மை அறிக்கை பண்ணாதபடி நாம் நீதிமான் நீதிய வாசமாயிருக்கிற புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் சஞ்சரிக்க போகிறோம் என்கிற வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட வேண்டுலோடு கூட தொடர்ந்து போவோம், முன்னேறி செல்வோம். அல்லேலூயா. க்ளோரி டு காட். இந்த நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. முன்னேறி செல்

முன்னேறி செல்வோம், முன்னேறி செல்வோம் இயேசுவின் போர் வீரராய். கீதங்கள் பாடி, கீதங்கள் பாடி, வெற்றியின் கீதங்களே.

க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். அனுதினம முன்னறி செல்ற படிக்கற்களாய் கிறிஸ்துவங்களுக்கு இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆதரித்து நடத்துவாராக. ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம். கர்த்தாவே, எங்கள் விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள், சோத்திரங்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பேர பிள்ளைகள் ஆதனா, ஏஞ்சலினா, கமலியா, மூன்று பேர பெண் பிள்ளைகள் ஆதியன், ஜே லீவாய், ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படவும், கற்பத்திருங்கனி ஆசிர்வதிக்கப்படவும், ஜோன் பிண்டியா கற்பத்திருங்கனி ஆசிர்வதிக்கப்படவும். இந்த பிள்ளைகளுக்கு விடுவாசுகள், வாகனங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகவும். தேவனே, நம்முடைய சமூகத்தில் எல்லா ஜனங்களையும் ஆசிர்வதித்து எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய அற்புதமாய் அதிசயமாய் என்னென்ன வாஞ்சைகள், என்னென்ன பிரியங்கள், என்னென்ன விண்ணப்பங்கள், என்னென்ன வேண்டுதல்கள் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கி இருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் ஆமென்றும் ஆமேனென்றும் சந்திக்க எங்கள் கிறிஸ்து இயேசு பாத்திரம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திலே

பாத்திரமுள்ள கிறிஸ்துவை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமைகளையும் செலுத்தி தொடர்ந்து வந்து மகிமைப்படுத்துகிற பரிசுத்த வான்களை தேவன் அழைத்து வரும்படி கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, தேவ வல்லமையிலே, தேவ அபிஷேகத்திலே, தேவ பலத்திலே, தேவ பராக்கிரமத்திலே, தேவ சத்துவத்திலே, தேவ மகிமையில் எழும்பி பிரகாசிக்க உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்பட, உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிரப்பப்பட, வருகையின் பிரசன்னத்தினால் நிரப்பப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். சகல விண்ணப்பங்களையும் வேண்டுகளையும் துதிகளையும் ஜெபங்களையும் பிதாவையும் சமூகத்தில் இயேசுவின் நாமத்திலே செலுத்தி எங்கள் மன்றாட்டு சர்வ ஜனமத்தின் ரட்சிப்பு என்று சொல்லி கேட்டு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, எங்கள் மன்றாட்டும் ஜீவன் மீனமும் ஜாதியும் தேசமும் ஜனங்கள் என்று சொல்லி எஸ்தர் டீம், எஸ்தர் மன்றாட்டு ஜெபக்குழு ஜெயித்தார்கள். ஆமாண்டே திட்டம் முறியடிக்கப்பட்டது. இப்படியா உலகத்தின் அதிபதி, மிருகராஜ்யத்தின் ஆவி, துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்தி கிறிஸ்தின் ஆவிகள், கள்ளத்தீக்கத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள், லூசிபரன் ஆவிகள், பாகால் வணக்கங்கள், பாகால் சிலைகள், மனுஷ வணக்கங்கள். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் பிறந்தார், ஆனால் அவர் மனுஷன் அல்ல, அவர் நூற்றுக்கு நூறு தேவனாயும் இருந்தார். அவர் உயிர்த்தெழுந்து தேவன் என்று நிரூபித்தார், மரணத்தை வென்றார், ஜெயித்தார். அல்லேலூயா. அப்படியா உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த பிரசன்னத்திலே நாமும் நிரப்பப்பட, நீதிமான் ஆக்கப்பட, அவருடைய நீதி நம் ஒவ்வொருவரையும் நீதிகரிக்க, அவருடைய பரிசுத்த நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கப்பட, கருதறையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணும்படி உண்மையும் உத்தமமாய் கிறிஸ்துவை சேவிக்கிறோம் என்று சொல்லி சாட்சியிட்டு ஆணையிட்டு அபயமிட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் உண்மையும் கிறிஸ்துவின் நீதியும் கிறிஸ்துவின் பரிசுத்தமும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்த போதுமானதாயிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இப்படியாய் தேவ அன்பு பரிபூரணமாய் நாம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் நிரப்பப்பட, அன்பே பிரதானம் என்ற வார்த்தையின்படி அன்பில் பூரணப்பட பிதாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தெரிவிக்கிறோம், தோத்தெரிக்கிறோம், மேம்படுத்துகிறோம். அல்லேலூயா.

செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். கர்த்தருடைய நாமத்தில் எங்கள் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள், ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், சோதங்கள் எல்லாவற்றையும் பிதாவே வாத்துகள் எல்லாவற்றையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய திட்டம் நம்முடைய சித்தம் அனுதினம் செய்யப்பட தேவனையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா.

0: ஓ ஜீசஸ் கம்மிங் சூன், கத்ரா இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், இயேசு கிறிஸ்து வியனே பிரண்டோ சேனியா இயேசு கிறிஸ்து அறிவி திரை வீத் படஜிங்ஸ் படாஸ் இயேசு சாம் சே இத்தாக்கா இக்பனிங் பெருவின் எனவா ஜீசஸ் விக்டரிங் கம் பருகபா பிஷ்யம் அடோனாய் எல்மசி ஜெயந்தி கரீம் தினி அப்தலி கூப் நத்தலி ஒத்தி பேஸ் தொடோஸ் எப்படி ஸ்வாசி டோமா கல்டேஜா அக்ஸிகப் எசி மகரிப் சீச்சா சவேங் சைனீஸ் எகிப்த் கிரீக் பங்களாதேஷ் அராபிக் ஹீப்ரூ டச் சிங்களம் பிலிப்பினோ பிரெஞ்சு ஸ்பானிஷ் தமிழ் இங்கிலீஷ் இந்த மொழிகளில் கிறிஸ்து வருகிறார், கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், கிறிஸ்து மீண்டும் வருகிறார் என்று கூறி அறிவித்து வருகைக்குரிய எழுப்புதலும் அடையாளங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் அறுவடைகளும் சகல ஜனங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களாயும் உண்மை உள்ளவர்களாயும் தேவனோடு சேனையாய் இணைந்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெற கர்த்தருடைய நாமத்தில் நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். பிரைஸ் தி லார்ட். Glory to God in the highest. Nandi selithrom kethavi. Nandi selithrom kethavi. Nandi selithrom kethavi. Nandi selithrom. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Stodram, stodram, stodram, stodram, stodram. Praise the name of Jesus. பிரியமா, நாளை தினத்தில் அழைப்புக்கு வர மாட்டேன். எனக்கு விசிட்டர்ஸ் வர்றார்கள் வீட்டுக்கு. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் வருகிறார் என்று இந்த சத்யா ராஜி குடும்பத்தை ஆதாயம் பண்ணி கொள்ள தேவ ஞானமும் தேவ புத்தியும் தேவ அனுக்கிரமும் ரட்சணையும் உண்டாகும்படி அவர்களுக்கு ஏற்ற வாக்கை கொடுக்க, அவருடைய மன கிளேசங்களை அறிந்தவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல ஏற்ற வாக்கு எனக்கு அருளப்படும்படி தேவன் என்னை சந்திக்கும்படி அவர்களை சந்திக்கும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிளீஸ், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, அடையாளங்களின் தேவனே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளுக்கென்று மீட்கப்பட்டவளாய்க்கு நீ கொடுக்கும்படி ஆதி அன்புக்குள்ளே மனுக்குலம் திரும்ப ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு கர்த்தரை சேவிக்க ஒரு பரிந்துரைப்பு ஜபமாய் இதுவரை கத்தரை மயமைப்படுத்த தந்த சாக்கியத்துக்காய் நன்றி செலுத்தி தொடர்ந்தும் வரும் காலங்களையும் சமயங்களையும் நாட்களையும் கத்தோட சமூகத்திலே ஒப்பு கொடுத்து திறத்தெல்லாம் இனமினமாய் ஜாதி ஜாதியாய் கண்டம் கண்டமாய் தேசம் தேசமாய் மொழி மொழியாய் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படுகிறதையும் மனம் திரும்பி குணப்படுகிறதையும் ஏற்க
1: அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தனவராக காணும், தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும். கணக்கன் எங்கே, தண்டல்காரன் எங்கே, கோபுரங்களை எண்ணினவன் எங்கே? உனக்கு விளங்காத பாஷையையும் அரிதற்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி நீ காணாய். நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சியோனை நோக்கிப்பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் எந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அறுந்து போவதும் இல்லை. மகிமையுள்ள கர்த்தர் அங்கே நமக்கு மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார். வலிக்கிற படவு அங்கே ஓடுவதும் இல்லை, பெரிய கப்பல் அங்கே கடந்து வருவதும் இல்லை. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். உன் கயிறுகள் தளர்ந்து போம், பாய்மரத்தை கெட்டிப்படுத்தவும் பாயை விரிக்கவும் கூடாமற் போம். அப்பொழுது திரளான கொள்ளை பொருள் பங்கிடப்படும், சப்பாணிகளும் கொள்ளையாடுவார்கள். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசம்.
2: யாக்கோபு 3 அதிகாரம். என் சகோதரரே, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேக போதகராகாதிருப்பீர்களாக. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அவன் பூரண புருஷனும், தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே.
1: யாக்கோபு 4 அதிகாரம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கடவது. கர்த்தர்க்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய் பேசி நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாய பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாயிருப்பாய். நியாய பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் கொல்லாங்காய் இருக்கிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்து

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 65:5 வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு எழுதுகிறீராமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியின் கடையாந்திரம் சமுத்திரத்தில் இருக்கிறவங்களுடைய நம்பிக்கை. ஆமீன். இன்னைக்கு நம்பிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்பிக்கை என்பது யாரை பார்த்து நீங்க நம்புறீங்க? மனிதனை பார்த்து நம்புறீங்களா, இல்லை எல்லாவற்றையும் உண்டாக்கிட்ட தேவனை பார்த்து நம்புறீங்களா? வேதம் சொல்லுகிறது, பூமியின் கடையாந்திரத்துல இருக்கிறவங்க கூட கர்த்தரை தான் நம்புவாங்க. நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, இந்த பூமி எவ்வளவு பெருசு, இந்த வானம் எவ்வளவு பெருசு, இது நம்மால உண்டாக்க முடியாது, ஆனா கர்த்தர் இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய அண்ட சராசங்களை உருவாக்கி வைத்திருக்கிற கர்த்தர் இல்ல, அவரை நம்புறதுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் இல்ல? இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்பிக்கையில பலவீனரா இருக்கிறோம், நம்புவதற்கு பலனே இல்லை. நம்ம சூழ்நிலையை பார்த்து கர்த்தர் அதுக்குள்ள அடக்கி வைக்க பார்க்கிறோம். நமக்கு ஒருவேளை வியாதி இருக்கலாம், நமக்கு ஒருவேளை பலவீனம் இருக்கலாம், நமக்கு கடன் பாரம் இருக்கலாம், சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கலாம், எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம வீட்டுல யாருக்கேனும் சுகவீனமா இருக்கலாம், எந்த இடத்துலயாவது பலவீனப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. இதை பார்த்துட்டு இவ்வளவுதான் கர்த்தர் அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அதுதான் நம்பிக்கையான்னு கேட்கிறார் கர்த்தர். இதுதான் உன் நம்பிக்கையா? உங்களை அழைச்சதுக்கு இதுதான் நீங்க என் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையான்னு கேட்கிறார். போராட்ட நேரங்கள்ல நம்பிக்கையற்ற சூழ்நிலைதான் வரும், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் கடையாந்திரங்கள் இருக்கிறவங்க என்ன நம்புவாங்க, சமுத்திரத்தில் உள்ளவைகள் எல்லோரும் என்ன நம்புவாங்க. அமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, யோனாவுக்கு ஒரு நம்பிக்கையே கிடையாது, இல்ல மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான், யாரால நம்ப முடியும், அவன் வெளியே வருவான்ற நம்பிக்கை துளி கூட கிடையாது. ஏன்னா ஒரு மீன் விழுங்கிடுச்சுன்னா அந்த மீன் என்ன செய்யுங்க, அவனை சாப்பிட்டுரும்ல, அது எதா விழுங்குதோ அது சாப்பிட்டுரும், அது வெளியே துப்புமா? இல்ல இல்ல. ஆனா நம்பிக்கையற்ற சூழ்நிலையில தான் யோனா ஜபிக்கிறார், நெருக்கத்திலிருந்து நான் அவனை கூப்பிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப நெருக்கப்பட்ட நேரத்துல நீங்க யாருதான் நோக்கி கூப்பிடணும், அவரை தான் நோக்கி கூப்பிடணும் இல்ல? அப்படி கூப்பிடும் பொழுதுதான் ஒரு விடுதலை உண்டாகிறது. நம்ம நம்பிக்கையை இழக்கக்கூடிய அளவிற்கு சத்துரு நம்ம கிட்ட வந்து போராடத்தான் செய்வான். ஏன் தெரியுமா? நீங்க இன்னைக்கு நம்பிட்டீங்கன்னு, நீங்க நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா, நீங்க அந்த போராட்ட நேரத்துல கருத்தை பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னா, சத்து தோத்துட்டா இன்னொருத்தர் இப்படி போராடும் பொழுது நீங்க போய் சொல்லுவீங்க, எழுந்துரு, இது லேசான காரியம் கர்த்தருக்குன்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் இந்த போராட்டத்துக்குள்ள கர்த்தனமே அனுமதிக்கிறார். இந்த வழியா நீங்க கடந்து போய் இன்னொருத்தரை தேற்றுபடி கர்த்தர் உங்களை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். கத்தரி பிள்ளைகளை, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்க, அழாதிருங்க, உங்களை நினைச்சு நீங்களே நொந்து கொள்ளாதிருங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் ரட்சிப்பின் தெய்வன் அவர். எப்படிப்பட்ட தெய்வனா? எங்களை பிழைக்க வைக்கிறவர், எங்களை காப்பாற்றுகிற தெய்வம், பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறார். அவர் எப்படிப்பட்டவரா? பயங்கரமான காரியங்களா செய்வார். நம்ம இப்ப நடக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படுறோம்ல, இதெல்லாம் அவருக்கு சும்மா ஒண்ணுமே இல்லை. அவர் செங்கடலையே ரெண்டா பிளந்தவர், எரிகோ அப்படியே நொறுங்கி போக செய்தவர். அவருக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லேசான காரியம். அப்ப தெய்வ பிள்ளைகளை, தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவுடைய பாதத்தை பிடிச்சிட்டு சொல்லுங்க, நான் என் சூழ்நிலையை பார்த்துட்டு நம்பிக்கை இழந்து போயிட்டேன் ஐயா, என் சூழ்நிலையில நான் என்னுடைய பக்தி இழந்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன வந்தாலும் உண்மையே நம்புவேன், எனக்காக நீங்க பயங்கரமான காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார், சபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளில் பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசுவே, இந்த வார்த்தையில் நீங்க இருக்கிறீங்கப்பா, உங்க கரம் இருக்கிறது, எந்த சூழ்நிலை வந்தாலும் உண்மை நம்புகிற நம்பிக்கை எங்க மேல வைங்கப்பா, உண்மை பற்றி பிடித்து கொண்டு ஓட உதவி செய்யுங்க, எங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
0: பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 3 வசனம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார், தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசீர்வதிக்கின்றார். அநேகர் நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதமாகிறதே என்றும், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பயன் தரவில்லையே என்றும், தடைகளும் தாமதங்களும் விடை தெரியாமல் விருத்தியோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களை பலப்படுத்துவதாக. 57வது சங்கீதம் 3வது வசனத்தில் சங்கீதக்காரன் தாவீது பாடும் பொழுது அவனின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று பார்ப்போமானால், சவுலுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்து கொள்ளும் பொருட்டு. அப்பொழுது அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகிறான், ஒத்தாசை அனுப்பும் என்று. மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமுமாய் இருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவீதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள். உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார், ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து தம் ஜனத்தை ரட்சிக்கும்படி ஒத்தாசை அனுப்பியதை குறித்து தியானிப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால், சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகிறது. ஒருவேளை உணவிற்கு வழியில்லாத நிலை உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர். காரணம், வருமானம் இல்லை, கணவனை இழந்தவள், மகனோ சிறிய வயதுள்ளவன், பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை. தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை. தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான். ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய், உலகமே இருளாய்போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கர்த்தர் காண்கிறவராய், எலியா என்ற தீர்க்கதரிசியிடம் சாரிபாத்திற்கு போ, விதவையை பார் என்று அனுப்பி எண்ணெயையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் எண்ணெயும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகிறார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று. பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன். ஆதலால்தான் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்புக் கொடுத்தவளாய் பேசுகிறாள். சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறது. ஆனால் கர்த்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகிறார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும் பலனை திருடுவதாகவும் ஆசீர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகிற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன? எங்கு இந்த பாதை முடியும்? எப்படி கடப்பது? இளைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகிற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார். உங்களை நீண்ட நாள் ஜெபங்கள் தடைகள் தாமதங்களுக்கு இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பதில் வருகிறது. எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, சூழ்நிலைகளை கண்டு கலங்காதீர்கள். அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: இன்றைய நாளிலும் 8 தேதி ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் எப்படியாக வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 வார்த்தையை இந்த நாட்களை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே ஜனங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி நாடி ஓடிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தங்களுடைய தேவைக்கு அதிகமாக பணங்களை சேர்த்து வைத்து இந்த நாட்களிலே என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திகைக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவர் தருகிற ஆசீர்வாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் மனுஷனுக்கு ஒரு வேதனையை இந்த நாட்களை கூட்டாதாம். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட இன்றைக்கு சத்ருவான இந்த நாட்களில் என்ன செய்கிறான் என்றால், நீ என்னிடத்திலே வா, நான் உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவனும் இந்த நாட்களில் ஆசீர்வாதத்தை தருகிறான். பணம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அந்த ஆசீர்வாதத்தினூடாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தங்களை இந்த நாட்களிலே நெருக்கி தங்களை இறுக இந்த நாட்களை பிடித்துக் கொள்ளுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன செய்யுமாம், ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாதாம். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே புறப்பட்டு வருகிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே எங்கு பார்த்தாலும் பிஸி பிஸி என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கும் இங்குமாக ஓடி அலைந்து திரிந்து இந்த நாட்களிலே தங்களுக்கே இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களிலே அங்கே அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாதபடி இந்த நாட்களிலே பாருங்கள், அவனிடத்திலே இருந்து காரியங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக அங்கும் இங்குமாக, அதாவது நெறிகட்ட முறையாக இந்த நாட்களில் நேர்மை இல்லாதபடி சம்பாதித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் ஏமாற்றி இப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் தருகிற ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே அதனோடு ஒருபோதும் இந்த நாட்களிலே வேதனையை கூட்டாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இந்த நாட்களில் நீங்கள் அடங்கி இருங்கள். அவர் தருகிற அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்று இந்த நாட்களிலே வேதனை இல்லாதபடி நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சீவிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவர் தருகிற அந்த ஆசீர்வாதமே நாங்கள் இந்த நாட்களில் திருப்தி என்று சொல்லி இந்த நாட்களில் நினைக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, போதுமென்ற மனமே இந்த நாட்களிலே பொன் செய்யும் என்று சொல்லு விதமாக இந்த நாட்களிலே நாங்கள் போதுமென்ற மனத்தோடு இந்த நாட்களிலே வாழுவோமா இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நாங்கள் நம்மை உருவி குத்த முடியாதபடி இந்த நாட்களில் நடந்து கொள்ளலாம் என்பதைத்தான் ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் பிள்ளைகளை இந்த நாட்களிலே சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். நம் தேவனிடத்திலே போய் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வேதனைகள் துன்பங்கள் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே நிம்மதியான காரியத்தை இந்த நாட்களிலே கட்டளையிட்டார். ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு விதவிதைத்த வீடுகளிலும் 100 மடங்கு அறுவடை செய்யக்கூடியதாக இந்த நாட்களில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிந்து ஈசாக்கு இந்த நாட்களிலே நடந்தது நிமித்தம் அந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்துக் கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ளே வந்து இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களிலே கேட்போம், ஆண்டவரே என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வாத குறைவுகளை இந்த நாட்களில் நீ நிறை ஆண்டவரே நீக்கி இந்த நாட்களே உம்முடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களில் என்னுடைய குடும்பத்திலே நிறையும்படியாக இந்த நாட்களில் உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களில் நாங்கள் கேட்போமாயிருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தை இந்த நாட்களில் அங்கே இந்த நாட்களில் நடத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களில் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனாலே பெற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தையும் விடுதலையும் இந்த நாட்களிலே கொடுக்கும். அதை விட்டுவிட்டு இந்த நாட்களிலே உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக இன்றைக்கு நாங்கள் ஓடி இந்த நாட்களை சம்பாதிப்போமா இருந்தால் இந்த நாட்களிலே அந்த ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையும் நெருக்கத்தையும் இந்த நாட்களிலே கூடும். இன்றைக்கு அநேகருக்கு கடன் அருமையான கத்துடைய
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஆமென். இன்று 8ஆம் தேதி, 6ஆம் மாதம், 8ஆம் தேதி, ஜூன் மாதம், 8ஆம் தேதி, ஆனி மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர்தாமே இந்த ஆசீர்வாதங்களை தந்தருவாராக, வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்திலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல், தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பந்த அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தீங்கு அனுபவித்தாலும் ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்கும். ஆமேன். கர்த்தரை குறித்து சாட்சியை கூறுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துகின்றார். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து யாக்கோபு 2வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதே வேளையில் இன்றைய நாளுக்கான நாளைய நாளுக்கானவற்றையும் அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு தீபமன்னா நற்சிந்தனை வாக்கு தத்துவத்தை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நடத்துகின்ற ஊழியர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே எங்களுடைய தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சி பயிர்ந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் வாழ்த்தி கொண்டு கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களை ஒருவருடன் கூட இருப்பதாக, எடுத்து வருகிற ஊழியருடன் கூட இருப்பதாக. நாங்கள் இந்த வழியில் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து சத்தியவேதத்து சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். அவரையும் ஒரு குடும்பத்தை சபையையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பேச போட்டுமா, உங்களுக்கு காலை வணக்கங்கள். புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்து.
1: குட் பை. இந்த வேளையிலே கூட சங்கீதம் 42, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாடல் என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நானே துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹாலேலூயா. சங்கீதக்காரன் இந்த பாடலிலே அருமையாக தன்னுடைய சூழ்நிலைகளை அங்கே தேவனிடத்திலே விவரித்து காண்பிக்கிறார். தனக்கு தனக்குள்ளேயே அவர் சொல்லிக் கொள்கிறார். ஹலிலூயா. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலிலூயா. தேவனை நோக்கி காத்திரு. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தேவனை நோக்கி காத்திருப்பதை அங்கே அதை பொருட்டாக எண்ணுவதில்லை. காத்திருப்பது என்பது தேவனுடைய அங்கே செய்கைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே கிரிய செய்வதற்கு அந்த நேரத்திலே அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹலேலூயா. அன்படினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, காத்திருப்பு என்பது அது மறுப்பு அல்ல. ஹலேலூயா. அங்கே தேவன் அந்த நாட்களிலே அந்த நேரத்திலே அவர் கிரியை செய்கிறார். ஆனப்படினாத்தான் அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்போம், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹலேலூயா. அங்கே திட்டவட்டமான ஒரு தீர்மானம், தாவீது திட்டவட்டமாக ஒரு தீர்மானித்து சொல்லுகிறார், ஹலேலூயா, ஏன் நீ கலங்குகிறாய், நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய காரியம். சத்துருவானவன் எத்தனையோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம், ஹலேலூயா, ஆனா நாமே நமக்கு சொல்ல வேண்டிய காரியம், ஏன் கலங்குகிறாய், காத்திரு, இன்னும் நாங்கள் துதிப்போம், ஹலேலூயா. அதே போலதான் அங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கூட, அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருந்தது, எல்லாம் செத்து போச்சு. ஆனால் அவனும் அவனுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, மனைவியுடைய வாழ்க்கையை செத்து போச்சு, ஆனாலும் கூட தேவனை அவன் மகிமைப்படுத்துகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, சந்தோஷத்திலே ஆண்டவரை துதிப்பது ஆராதிப்பது மிகவும் எளிது, ஆனால் ஒடுக்கப்படுகிற நேரத்திலே, துன்ப நேரத்திலே அன்புக்குரியவர்களே, தேவனை துதிப்பது என்பது மிகவும் கஷ்டம். ஆனால் அதுதான் சர்வாங்க தகன பலி. ஹல்லேலூயா. நம்மை ஒடுக்கி தேவனை நாங்கள் துதிக்கின்றவர்களிலே தேவனுடைய அளப்பெரிய அந்த கிரியைகளையே நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் காண்போம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் துதிக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே, மான்கள் நீரோடையே வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே, தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். பாடுவோம். தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல், தேவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதேம். அல்லேலூயா. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுவதுன்னு சொல்லி சொன்னால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற விலங்கினங்கள் மான்களை துரத்துகின்ற வேளையிலே அங்கே மானுடைய சர்க்கத்திலிருந்து ஒரு விதமான வியர்வை வெளியிலே வருமா, அந்த வியர்வையை முகர்ந்து அந்த விலங்கினங்கள் அந்த மான்களை துரத்தி கொண்டு வரும். அப்பொழுது மான் என்ன செய்யுமாம், தேவன் அந்தந்த மிருகங்களுக்கு அந்த அந்தந்த ஞானத்தை அவர் வைத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, அவருடைய ஞானம் அங்கே அளவற்றது, அனந்தமானது. ஹலேலூயா. அதுபடினால் மான் தன்னை தப்பித்து கொள்ள ஒரு வழியை அது தேடும், அதுதான் தண்ணீர். ஆனபடினால்தான் அது தண்ணீர் அந்த நிலைகளை அங்கே தேடியோடும், வாஞ்சித்து. வாஞ்சி என்பது விருப்பத்துக்கு மேலானது, அதாவது அது இல்லாமல் நான் இல்லை. ஹலேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனபடினால் அவன் தண்ணீர் நிலைகளை கண்டு அந்த தண்ணீருக்குள்ளே போய் வெளியிலே வருகின்றவளே இந்த வேர்வ மாற்றம் மாறிவிடும். விலங்கினங்கள் கூட அப்படியே திருப்பி கொண்டு அது போய்விடும், ஏன்னு சொன்னா தொடர முடியாது. ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாங்கள் தேவனை வாஞ்சிக்கின்ற வேளையிலே, ஹலேலூயா, வாஞ்சிப்பது என்பது விருப்பத்துக்கு மேலானது. சில பேரை பாருங்கள், வேதனை வந்தா, துன்பம் வந்தா, கஷ்டம் வந்தால் பைபிளை எடுக்க மாட்டார்கள், படிக்க மாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், துதிக்க மாட்டார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு கூட போக மாட்டார்கள். ஹலேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளை குறித்து சொல்லுவார்கள். அப்படி அல்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் சொல்லி அங்கே தாவீது சொல்ற. தாவீது பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அளவுக்கு அதிகமான கிருபியை கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் எந்த காலத்திலும் அந்த மனுஷன் தேவனை துதித்து கொண்டே இருந்தான், தன் நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டிருந்தான். தேவனுடைய கிருபை, அளவற்ற கிருபை அவனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்பட்டது. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, காற்றடிக்கலாம், மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட அது தேவனுடைய அன்புக்கு மேலாக எதுவும் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனா அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதே போலதான் ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். என்னதான் பிரச்சனை வந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விட மாட்டார். ஹல்லேலூயா. தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதரும் போல் எந்தவனே எந்த நாத்துமா உம்மை வாஞ்சித்து கதருதே. தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே, தேவன் மேலாத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சன்னதியில் நின்றிட ஆத்துமா.

0: என்னாத்துமா உண்மை வாஞ்சித்து காதருதே. இந்த பாடலை எழுதின தேவ மனசம் யாரோ அது எனக்கு தெரியாது, ஆனா அந்த இருதயத்தை ஊற்றி இந்த பாடலை எழுதியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. அன்னால் தேவனுடைய சமூகத்தில் எல்லோரும் ஜெபிக்க போனார்கள், ஆனா அன்னால் ஜெபித்தது வித்தியாசமா இருந்தது. ஹலேலூயா. அன்னாளுடைய உதடுகள் மட்டும் அசைந்தது, ஆனா அவளுடைய இருதயம் ஊற்றப்பட்டது. அதுதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஹலேலூயா, தேவனோடு கொண்டிருக்கின்ற அந்த வாஞ்சை அன்புக்குரியவர்களே. ஹலேலூயா. ஆத்துமா கலங்குவதேன் நேசரை நினைத்திடுவாய், ஆத்துமா கலங்குவதேன் உன் நேசரை நினைத்திடுவாய், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதேத்து போற்றிடுவோம், அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், என் தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன், சிறு மலைகளிலிருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹலேலூயா. பாருங்கள், அன்புக்கு அங்கே தூரம் தடையில்லை. ஹலேலூயா. அந்நிய தேசமா இருந்தது, எர்மோன் மலையா இருந்தது, அது சிறுமலையா இருந்தது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்தை குறித்து அவனுடைய இருதயம் வாஞ்சிக்கின்றது. ஹலேலூயா. இந்த நாளிலே கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரசன்னம் தான் நம்மை வாழ வைக்கும், அவருடைய ஐக்கியம் தான் நம்மை வாழ வைக்கும், நம்மை திடமாய் நிற்க பண்ணும். ஹாலேலூயா. அன்பான தேவனே, இந்த வேளையில நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய் கர்த்தாவே, இந்த வேளையிலும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற புயல்களையும் ஆண்டவரே கஷ்டங்களையும் காண்கிற தேவனையா ராஜா. அப்பா பிதாவே, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கும்படி செவிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே அற்புதமான விடுதலையை காணும்படி செவிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிற காரியங்களை நீ காண்கிற தேவனையா ராஜா. நீர் அற்புதமான ஆண்டவர் அப்பா ராஜா. ஹலேலூயா.
1: என் இயேசு ராஜா சாரோ நீ ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோரின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும், அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருடும். இயேசு ராஜா சாரோரின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும். இயேசு ராஜா சாரோரின் ரோஜா, நின் கிருபை தந்தாலே போதும்.
0: அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின் கிருபை முன் செல்லருளும், அலை மோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருளும். கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா, கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகில் சுக்கான் பிடித்து நடத்தும் தேவா, கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ கடவாத எல்லையை என் வாழ்வில் தாரும், கடலினை கண்டித்த கர்த்தர் நீரல்லவோ
1: கடவாத இல்லையே என் வாழ்வில் தாரும் என் ஏசு ராஜா சாரோ நின்றோஜா நின்கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல நின்கிருபை முன் செல்லருளும் பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பிளவுண்ட மலையே புகலிடம் நீரே புயல் வீசும் வாழ்வில் பாதுகாத்தருளும் பாரி நிற்காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும் பாரி நிற்காரிருள் சேதங்கள் அணுகாமல் பரமானே என் முன் தீபமாய் வாரும் என் ஏசு ராஜா சாரோ நின்றோஜா நின்கிருபை முன் வெல்லருளும் அலைமோதும் வாழ்வில் அலையாம செல்ல உம் கிருபை முன் செல்லருளும் எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னோடு இருப்பவர் பெரியவர் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் அங்கூரம் நீரே இயேசுவே யாத்திரையில் கரை சேர்க்கும் தேவன் என் ஜீவ படகின் அங்கூரம் நீரே என் இயேசு ராஜா சாரோ நின்றோஜா நின்கிருபை தந்தாலே போதும் அலைமோதும் வாழ்வில் அலையாம செல்ல நின்கிருபை முன் செல்லருளும் ஹலிலூய தகப்பனே அப்பா இந்த வேளையிலும் ஆராதிக்கிறோம் ஐயா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தெய்வமே இந்த நாளிலும் நம்முடைய நாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா ஆண்டவரே ஸ்கூல்கள் பாடசாலைகள் ஆண்டவரே யூனிவர்சிட்டிகள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உடைய கரத்தை வைக்க விடமா செவிக்கிறோம் கத்தாவே இரக்கத்தின் பிதாவே ஆண்டவரே தகப்பனே இந்த போதை மருந்து விற்கிறவர்களை ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் ஐயா ஆண்டவரே பாடசாலைக்கு படிக்க போற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனை படித்து முன்னேறி செல்ல நிற்கிருப தர விடமா செவிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே தேவனே வடமாகாண பகுதிகளிலே ஐயா பலிகாமன் தெற்கு பகுதிகளிலே ஐயா ஆண்டவரே யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என் இயேசப்பா நீங்க வரவேடமா செவிக்கிறோம் கத்தாவே என் தகப்பன் ஆகிய தேவனே பாடசாலைகளை ஆண்டவரே ஸ்கூல் டீச்சர்ஸை ஆண்டவரே பிரின்சிபல் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே ஆண்டவராய் கர்த்தாவே இந்த போதை பொருள் பழக்கத்திலிருந்து ஆண்டவரே தேவனே இந்த ஜனங்களை ஏழை பிள்ளைகளை நீங்க விடுவிக்க விடமா செவிக்கிறோம் கத்தாவே சத்ருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா ராஜா இரக்கத்தின் பிதாவே இந்த வேளையிலும் ஐயா ராஜா ஆண்டவரே அந்த போதை பொருள் விற்கிற ஒவ்வொருவரே நீ ரட்சியும் ஆண்டவரே ஆண்டவராகிய தேவனே தகப்பனே இது பாவம் என்பதை அவர்கள் உணர்த்தும் ஆண்டவரே அப்பா பிதாவே உடைய கரத்திலே ஐயா ராஜா அந்த ஜனங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இரக்கத்தின் பிதாவே உடைய கரம் கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம் ஐயா சோத்திரம் தகப்பனே ஆண்டவரே உடைய கரத்திலே ஐயா அந்த பாடசாலை பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த பெற்றோரமுடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா இன்னும் அப்பா ராஜா ஆண்டவரே பாடசாலைகளுக்கு ஆண்டவரே தேவனை போகின்ற பிள்ளைகளோடு ஆண்டவரே உம்முடைய சமூகம் எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்தும்படி செவி

சரியான பாதையில கொண்டு வரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் நீக்கி புலவிடமா செபிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே, வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஐயா ராஜா டிசபிலிட்டி பிள்ளைகளை ஆண்டவரே, ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்களை ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளை சரியான பாதையில நீங்க வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உடைய கரத்தில் அந்த பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீரே காத்து கொள்ளும், நீரே வழிநடத்தும் ஐயா. உம்முடைய கரம் கூட இருந்து வழிநடத்தும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆமேன். ஹலிலூயா தகப்பனே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

என்று மென்று பிழைப்பான். பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். பரிசுத்தாவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவீர். கிருபையினால் நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.

அஞ்சிடாதே கஞ்சம் ஏசு உன்னரணே தம் ஜனத்தை சீக்கிரமாய் என்றுமே விடுவித்துவார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் என்றுமே விடுவித்துவார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே

விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்று பிழைப்பான். திருச்சபையே திரிய செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரிய செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட செய்குவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றுமென்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள் ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளை நீ கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளும் ஆண்டவராகிய தேவனே அதற்குள் ஓடி வருவார்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும்படி செபிக்கிறோம். திரளான ஜனங்கள்

0: புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடன் வசனமும் வெளிப்படும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, எங்களை சூழ இருக்கின்ற ஆண்டவரே பல பாச பேசுகிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே ராஜா, ஆவியானவரே அவர்களை இருதயத்துல பேசியப்பா ராஜா, அவர்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படும்படி செபிக்கிறோம். மனம் திரும்புகின்ற ஆவியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த கடைசி நாட்களிலே ஐயா ராஜா ஆண்டவரே ஜனங்களை நீங்க விடுவிக்க விடமா செபிக்கிறோம். சத்ருவான கொஞ்ச காலம் அவனுக்குள் இருக்கிறபடியால் ஆண்டவரே, அப்பா அவன் இடவிடாமல் ஆண்டவரே வேலைகள் செய்து கொண்டிருக்கிறான் தகப்பனே. என் ஆவியானவரே அசவாடும் அப்பா ராஜா, ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே அப்பா தகப்பனே, எல்லா ஜனங்கள் மேலும் ஜீவனை கட்ட விடுக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவரே. உடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உடைய கிருப உள்ள வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் திருச்சபையில நடக்கும்படி செவிக்கிறோம். என் ஆவியானவரே இழந்தருடுவீராக அசர்வாடுவீராக ராஜா தகப்பனே, ஜனங்களுடைய எல்லா காரியங்களும் விடுதலை தர வேண்டுமா செவிக்கிறோம். தடைகள் நீங்கி போடுமா செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் முடிவடிக்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா ஜனங்களை நீங்க விடுவிக்க வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. இலங்கை தேசத்து ஜனங்களையும் ஆண்டவரே, அது மட்டுமல்ல ஐயா, இலங்கையிலிருந்து எந்தெந்த ஆத்துமாக்கள் ஆண்டவரே தேசங்களை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் எல்லோரையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். தடைகள் நீக்கி போடப்படுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியுமப்பா, வழி நடத்த வேணும் ஆண்டவரே. உடைய வல்ல கரத்திலே ஐயா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படி செபிக்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமாயா, எங்கள் பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் உமக்கு சொந்தம் என்பதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. உம்முடைய கரத்திலே இந்த நாளை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கால வேளையிலும் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்தே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை, ஜபங்களை, புதிகளை ஏறெடுத்து வார்த்தைகளை கூடாக வழிநடத்தி ஆசீர்வதித்து உங்களை கதிர்தானே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்திரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புரித்துக் கொண்டு திரும்பவுமாக. கத்திரை கரத்திலே ஒப்புரிக்கிறோம். வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்திர சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிசினஸ் காரியங்கள், ஊழிய காரியங்கள், கணவனுடைய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், பிற பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக காலை வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறுவரப்பை கேட்கப் போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்திக் கொண்டு இந்த வேலையை விடைபெறுவோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். Praise the Lord. Amen. Amen.
0: Amen. Bless you. Bless you. Yeah.
1: Amen.
0: Bless you.
1: Amen. Bye. அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து காலை நேர அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் வழி நடத்துவாராக. இன்று 8ஆம் தேதி, 6ஆம் மாதம், 8ஆம் தேதி, ஆனி மாதம், 8ஆம் தேதி, ஜூன் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7:59. இதுவரை நேரமும் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபைந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் காலை நேர அபிஷேக ஆராதனுடன் வழி நடத்தினார். இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தங்கு தடையின்றி இணைந்து ஊழியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், ஆகையால் நம்முடைய கத்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெக்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்துக்காக என்னுடைய கூட தீங்கு அனுபவி. ஆமேன், ஆமேன், ஆமேன். 2 தீமோத்தேயு 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாளுக்கான வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் நியாயாதிபதிகள் 4:5, ஏசாயா 32 பழைய ஏற்பாடுல இருந்தும் புதிய ஏற்பாடுல இருந்தும் யாக்கோபு 2 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்கள் கூடாக பேசுவாராக, வழி நடத்துவாராக. உங்களை பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற இந்த அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்துக்கூடாக நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. வேளையில் நாங்கள் ஜபங்களுக்கூடாக கடந்து செல்ல இருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தங்கு தடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே வானொலி கூடாக சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வித்து வழிநடத்துவாராக. இப்பொழுது தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள். இரவு 10 மணிக்கு பின்னதாக மறு ஒலிபரப்பாக இருக்கும் பாடல்களிலும் மறு ஒலிபரப்பிலும் இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர்களை வரவேற்போம். இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணையப்போற ஊழியர்களையும் வரவேற்போம். இணைந்திருக்கிற அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாசர் அன்றன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இதெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு அதே வழியிலே இணையப்போ ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் முதலாவது அழைப்பை கொடுத்திருக்கிறோம், அடுத்த அழைப்பையும் கொடுப்போம். ஆயத்தமாவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே எங்களை எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட்மா. புதிய வாரத்திலும் புதிய ஆசீர்வாதங்களோடு புதிய உற்சாகத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் இறுதி நாளிலும் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுதும் ஆலயங்களில் வழிநடத்தப்பட்ட பொழுதும் கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவார், வழிநடத்தியிருப்பார் என விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து ஊழியங்களை செய்கிறவர்கள், சபையிலே காணப்படுகின்றவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துப்பார் என விசுவாசிக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு கூட கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களாமா. குட் பிளஸ் யூ. ஆமென்.
0: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மை கேதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளில் நாங்கள் எல் பெராசிம் அண்டர் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். எல் பெராசிம் என்றால் எபிரேய வார்த்தை, அதுக்கு தடைகளை உடைக்கிற கர்த்தர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5:20 வசனத்திலே அங்கு தாவீது பாகால் பிரேசிக்கு வந்தபோது அங்கே அவர்கள் முறியடித்து தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிரேசிம் என்று பேரிட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பிரேசிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு உடைப்பு அல்லது தடைகளை நீக்கிறவர் என்று சொல்லி அங்கு பொருள்படும். ஏனென்றால் தடைகளை உடைத்து வழிகளை திறக்கிற தேவன் தான் எங்கள் தேவனாய் இருக்கிறார். அங்கு இந்த தாவீது பாகால் பிரேசிம் என்ற இடத்திலே பொலிஸ்தியரை தோல்கடித்தார், அடித்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் திடீரென வழிகளை திறக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு எங்களுக்கு முன்பாக நீக்கும் தடைகள் எவ்வளவு பெரிதாய் இருந்தாலும் எல் பெராசிம் அவற்றை உடைத்து தனது வழியை எங்களுக்காக திறக்கிற தேவனாய் இருக்கிறார். தாவீது முத்திரை போடப்பட்டிருந்தான், எதிரிகளால் எல்லா பக்கமும் சூழ்ந்திருந்தான். ஆனாலும் ஒரு நொடியிலே அவனுடைய நிலைமை மாற்றப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்படியா எங்களுக்குள்ளும் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம், ஊழிய வளர்ச்சி குறைவுகள், குடும்ப பிரச்சனை, இவைகள் எல்லாவற்றில் இருந்தும் எங்களுக்கு அங்கு ஒரு நொடி பொழுதிலே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க எங்கள் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்வோம். 2வது காரியம், அங்கு வெள்ளம் போல் செயல்படும் தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தாவீது தண்ணீர் பெருகி ஓடுகிறது போல கர்த்தர் அந்த அவருடைய பிரச்சனைய எதிரிகளுக்கு முன்பாக வெக்கப்படாமல் எல்லாவற்றையும் உடைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். வெள்ளம் வந்தால் என்ன நடக்கும் என்றால் தடை கற்கள் தகர்க்கும், தடுப்புகள் எல்லாம் உடையும், புதிய பாதை உருவாகும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதே போல அங்கு தாவீது ராஜாவுக்கு அங்கு பெலிஸ்தியருடைய காரியத்திலே அவர் வெற்றி கொண்டார். அவருடைய தடை கல்லுகள் உடைக்கப்பட்டது, தடுப்புகள் உடைக்கப்பட்டது, புதிய பாதை அவருக்கு உருவானது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதே போல தேவனுடைய வல்லமை நம் வாழ்க்கையில செயல்படும் போது மனுஷனால் முடியாத காரியம் அங்கு தேவன் எங்களுக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், போராட்டத்தின் நடுவிலே வெற்றி கொள்ள வைக்கிற தேவன். ஏனென்றால் தாவீது பாகால் வேரேசில் போர்க்களத்தில் நின்றான். அங்கு பொலிஸ்தியரோடு அவர்கள் சூழப்பட்ட நேரத்திலே அந்த போராட்டத்திலே அங்கு தேவனை சார்ந்து நின்றான். போராட்டத்தின் மத்தியிலே வெற்றியும் வாக்கு தத்தமும் கொடுக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அந்த வாக்கு தத்தம் தான் 2 சாமுவேல் 5:20 பதியப்பட்டிருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவன் அந்த போராட்டத்தின் மத்தியிலே எதிரிகள் சூழ்ந்த மத்தியிலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து வழியை திறக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய அன்பை நாங்கள் ருசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசாமோசமோ, பட்டியமோ, இவியல் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு குந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோமே என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் தேவ வார்த்தை எங்கள் உங்கள் தடைகளை உடைக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். என்னத்தினால் என்றால் ஜெபத்தின் மூலம் உடைக்கும் பல்லோக கதவுகள் அங்கு திறக்கப்படும், தாமதங்கள் முடிவுக்கு வரும், கட்டுப்பாடுகள் உடைக்கப்படும், தேவன் புதிய பாதையை திறப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் மனுஷ வாழ்விலே எல்லா தடைகளையும் ஆண்டவரால் உடைக்க முடியும். எப்படி என்றால் அவருடைய சித்தத்தின்படி ஒரு புதிய வழியை திறந்து வெற்றி பாதையிலே நடக்க வைப்பார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையோடு கூட இருந்து எங்கள் தடைகளை தகர்த்து போடுகிற தேவனாயிருக்கிறார், வழிகளை திறக்கிற தேவனாயிருக்கிறார். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நீண்ட கால தடைகள் இருக்கிறது, அந்த நீண்ட கால தடைகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் தடைகளை தகர்த்து போடுகிறவர் அவர், வழிகளை திறக்கிறவர் அவர், பரலோகத்தை கூட திறக்க அவர்தான் வர வேண்டும் எங்களுக்காகவே. அதுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். ஏனென்றால் இப்பொழுது இலங்கை தேசத்திலே பயங்கரவாத சட்டம் போட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே வாலிப ஜுவதிகளை பிடித்து உள்ளே போடுறதுக்கு அதிகாரம் உண்டு. அந்த காரியங்கள் இன்றைக்கு பாருங்கள், தடை நீக்கப்பட்டது, இப்பொழுதோ தடை வந்து விட்டது. ஆகவே நாங்கள் இலங்கை தேசத்துக்காக, மக்களுக்காக, ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சட்டத்தை பார்க்கலும் எங்கள் தேவனுடைய சட்டம் பெரிதாய் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் நடத்தும்
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உங்க இலங்கை தேசத்துக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவ்வியானவரே, அந்த தேசத்துல நீர் அசைவாடும்படியாக இன்றைக்கு அந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பி இயேசுவிடத்துல வர இயேசுவே ஆவியானவரே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத அந்த தடை சட்டங்கள் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், சிங்கள மக்களும், முஸ்லிம் மக்களும் இயேசுவை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவை நோக்கி பார்ப்பதில் இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மிடத்துலதான் அன்பு இருக்கிறது, இரக்கம் இருக்கிறது. இந்த உலகத்தின், இலங்கையின் ஆசீர்வாதம் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துலதான் இருக்கிறது என்பதை அந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு உம்முடத்துல ஓடி வர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தமிழ் மக்களுக்கு எதிரான அந்த தடை சட்டங்கள் அகற்றப்பட்டு இயேசு அந்த சட்டங்களை அகற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு தமிழ் மக்கள் வாழ, முஸ்லிம் மக்கள் வாழ, இயேசுவை அறிகிற அறிவில வாழ, இயேசுடைய கொள்கைகளுக்கு வேதாகமத்துக்கு எதிராக இருக்கிற அத்தனை சட்டங்களும் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்பட்டு போவதாக. ஒவ்வொரு மக்களும் அந்த சண்டைகள் வராதபடி, பிரச்சனைகளுக்கு போகாதபடி, ஆண்டவரே உம்முடைய இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, ஒவ்வொரு மக்களும் நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரிய, உமக்கு பிரியமாக அந்த தேசத்துல வாழ, உம்மை உயர்த்தி வாழ, இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும், மக்கள் சிறுகவும் வாழ, ஆண்டவரே அந்த இனத்துவேச பேச்சுக்களை பேசாசபடி, ஆண்டவரே இயேசுவை மகிமைப்படுத்த, ஒன்றான மெய்த்தவன் தான் இலங்கை தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று அறிந்து கொள்ள, அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களை தேவன் அகற்றுகிறவராக இருக்கிறார். அவர்தான் ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு, ஆண்டவரே அந்த தேசத்தில் முன்னேற்றத்துக்கான அத்தனை தடைகளை நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த மக்கள் அவசர கால சட்டத்துக்கு கூடாக இந்த கைது செய்யப்படுகிற மக்கள் விடுதலை செய்யப்படும்படியாக, அந்த விடுதலை செய்யப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்ள, வேதாகமத்தை தூக்கி இரட்சணியம் என்னும் தலைச்சிராயையும், நீதி என்னும் மார்க்கவசத்தையும், சத்தியம் என்னும் அரக்கஜியையும், சமாதானம் என்னும் பாதரட்சியையும், விசுவாசம் என்னும் கேடயத்தையும், ஆவியின் பட்டயத்தையும் பிடித்தவர்களாக, ஒரு இயேசுவின் போர் வீரராக ஒவ்வொரு மக்களும் மாறி சமாதானமான இந்த இலங்கையை உருவாக்கும்படியாக, இன பிரிவினைகள் இல்லாத இந்த இலங்கை தேசத்தை ஏற்படுத்தும்படியாக, இமைக்கு பின்பு நாங்கள் அந்த பரலோக தேசம் எங்களுக்கு உண்டு, இந்த உலகத்தில் எங்களுக்கு தேசம் அவசியம் இல்லை என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து, இமைக்கு பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு இயேசு தருகிற வாழ்வாக இருக்கிறது என்ற உணர்வோடு, எல்லா தடைகளை நீக்கி இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நற்குணசாலிகளாக இயேசுவை அறிந்து ஒவ்வொரு இலங்கை தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் நற்குணசாலிகளாக மாற நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். மீகா 2:13 படி தடைகளை நீக்கி போடுகிறவர் நீர் என்பதை அறிந்து கொண்டு அவர் நீர் முன்பாக போக யோபித்து துதித்து ஆராதித்து உமக்கு பின்பாக ஒரு இலங்கை மக்களும் வர, தடைகள் அகன்று அந்த தேசம் சமாதானமான வாழ்வாக வாழ, ஆசீர்வாதமான வாழ்வாக வாழ இயேசு அந்த தேசத்துல உயரும் பொழுது அந்த தேச மக்கள் தொழில்நுட்பங்கள் இம்ப்ரூவ்மெண்ட், தேவனுடைய ஞானம் புத்தி அறிவை பெற்று தொழில்நுட்பங்களில முன்னேற, யுத்தங்கள் இனத்துவேச பேச்சுக்களை அகற்றி அந்த தேசம் ஒற்றுமையாக இயேசுவின் தேசமாக அந்த தேசம் மாறி எல்லா தடைகளையும் தேவன் உடைத்து போடுகிறவராக, பொல்லாத வழிகளை விட்டு 2:14 படி மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது அந்த தேசத்துக்கு இலங்கை தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவன், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளிகூறு, இலங்கை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து காளிகூறு, இயேசுவின் தேசமாக அந்த ஒன்றான அமைத்தவனுடைய தேசமாக, அதற்கு எதிராக இருக்கிற அத்தனை தடைகளை நீக்கப்பட்டு வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நிகழ்ச்சியில நடத்துற சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக, ஆண்டவரே இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் உம்முடைய நாமம் உயர ஐந்து கண்டங்களில் உள்ள மக்களும் நித்திய வெளிச்சின் சங்கம் ரேடியோவுக்கு உண்டாக இயேசுவின் ராட்சியம் ஆயிரம் வருட ஆட்சி வர அதன் மேன்மை நித்திய நித்தியமாக வாழ்வு வர ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக, பலப்படுத்துவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்து தைரியப்படுத்துகிறீர்க்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் கூட இரும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
2: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே இருக்கவும் எல்லாரும் ஜெயம் கொண்ட வாழ்க்கை வாழவும் கர்த்தர் உதவி செய்யணும் சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
4: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே, நாங்க ஒரு மனதோட இலங்கை தேசத்தில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லப்பா, எல்லா தேசங்களும் உள்ளே ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லா தேசத்துல உள்ள மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்களை ஒரு தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்களை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு பிரிதான விடுதலையும் அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் உங்களிடத்துல உங்களுக்குள்ள தங்கி உங்களோட வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு நம்பிக்கையின் தகப்பனே, எங்களுடைய நம்பிக்கையின் தகப்பனே, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் அன்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற. நீங்க அற்புதம் செய்கிறவர், ஆலோசனை கத்தர், வல்ல மீட்பர் ஆண்டவரே. சாபம், சாபம், பாவம், சாபம் யாவற்றையும் நீக்கி எங்களை ரட்சித்தவரே, அற்புதம். இன்றும் நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க அப்பா. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். கத்தரால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்ல, மனுஷரால் முடியாததுக்கு கத்தரால் மட்டுமே செய்யக்கூடியதா இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அப்பா. ஒவ்வொரு ஊழியக்கார நீங்க பேர் சொல்லி இந்த சங்கம் வானொலி நித்திய நித்திய வெளிச்சத்துக்கு அழைத்தீர்கள் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துற. இந்த மக்கள் அப்பா, உங்களை அறிந்தும் அறியாம இருக்க இலங்கை உள்ள மக்களுக்களையும் அப்பா பெரிதான ஒரு கிருபை கொடுத்து அவர்களை ஆண்டவரே அவர்களுடைய கரத்தை அவங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட பரிசுத்தமான ஆவி மட்டுமே இதை செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால் முடியாத காரியங்கள் செய்கிற தகப்பனே, இப்பொழுதும் எங்கள் மத்தியில் நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க செய்ய வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. ஒரு ஜெப ஆவியை மறு அப்பா, அவங்க உங்கள் மேல் அன்பு வைப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவி அவர்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு மக்களுக்களையும் அப்பா உங்களுக்கண்டே எரிந்து பிரகாசிக்கிற ஒரு பரிசுத்தமான ஆவியை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்திரண்டா, இறங்கி வந்து அவர்களை ஆசீர் அந்த அக்கினியின் நெருப்பாக ஆண்டவரே இவர்களையும் அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக அறிந்தவரும் அறியாதவர்களாக இருந்தாலும் யாவரையும் ஆண்டவரே உங்க பக்கம் இழுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக வேண்டி எழுந்து பிரார்த்திக்கிற வெளிச்சமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் லாவிக் கொண்டிருக்கிற தகப்பனே. ஏசாயாவின் நாவை தொட்டது போல ஒவ்வொரு ஆத்மாவையும் தொடும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. நாங்க மனுஷருக்கென்று ஊழியர் செய்யாம உங்களுக்கென்று ஊழியர் செய்கிற மக்களாக இன்னும் அதிக ஆத்மாவை சேர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொருத்தருக்களையும் ஒரு தேவ பயத்தை கொடுத்து உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு அப்பா. நாட்கள் குறைவா இருக்கிறபடினால் உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு மக்களை எடுத்து வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெபமே ஜெயம் என்று சொன்ன கத்தரே, இப்பொழுது ஆண்டவரே நீங்க அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு இயேசு நாமம் இனிதான நாமம், அந்த தாயத்து அவங்க மேல இனிதான நாமம் அப்பா என்று சொல்லி அவர் உங்களோட நாமத்தை உயர்த்த கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நல்லவரும் போதுமானவர் என்று இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு பரிசுத்தமான ஜீவியன் ஜீவிப்பதற்கு அப்பா நீங்க எங்களை அழைத்தீர்கள், அதன்படியாம்பா உங்களை அறியாம இருக்கிற மக்களையும் சோர்ந்து போயிருக்கிற மக்கள் மக்களுக்களையும் அப்பா உங்களுடைய கரிமல தைல இயேசுவின் நாமம் என்று கூறி அந்த தைலத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்கள் உங்களுக்கென்று ஜீவிப்பதற்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க நல்லவரும் போதுமானவரும், கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்கிற தகப்படியே எமக்கு நன்றி நன்றி நன்றி. முழங்கால் யாவும் முடங்கட்டும் ஆண்டவரே. அப்பா மூன்றில் ஒன்றாக ஜொலித்து உங்களுக்கென்று ஜபிப்பதற்கு உங்களுக்கென்று காத்திருந்து ஜபிப்பதற்கு புதிதான வெளிப்படுத்தலை யாவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க, கத்தருக்கென்று எவ்வளவு அவங்க நேரத்தையும் காலத்தையும் செலுத்தி வர்ற இவர்கள் ஆண்டவரே போட்ட வாழ ப்ரொடெக்ட் ஒரு வேலி வேலி அடைத்து அவர்களை காத்து போக்கிலும் வரத்திலும் இருந்து இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்கள் கோட்டைகளை மறுத்தி வைத்து காத்துங்கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நன்றி நன்றி நன்றி. பாஸ்டர் ஜெனத்துக்கான சிஸ்டர் பாஸ்டர் நயோமி லோகனுக்கான வருகிற அவங்கள்ட்ட அவங்களோட ஊழியத்திலும் இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் ஜெனட் ஆண்டவர் இந்த காலை நேரம் ஒவ்வொரு நாளும் வந்து சில நேரங்களில் சோர்ந்து போகிற நாட்கள் இருந்தாலும் உங்களுக்கண்டு வந்து ஆண்டவரே காலை நேரம் எங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களை நிலை நிற்பதற்கு உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமப்பட வேண்டும் என்று புதிதான கிருபையின் மூலமாக வரப்புற சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் அவர்களுடைய தேவையை சந்தித்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட பாதத்திடையில் இருப்பதற்கு யாவருக்கெல்லாம் ஒரு புதிதான ஜப ஆவியை கொடுத்து அப்பா ஆத்மா தாகத்தை கொடுத்து யாவரையும் ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஜீவிப்பதற்கு எங்களுக்கு உண்ட பரிசுத்ததை அதிகமாக தரும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிக்கிற மக்களாக மாற்றும்படியாக ஜபிக்கிறேன். நான் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவருக்கும் ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென்
3: ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்
4: ஆமென் ஆமென் நன்றி சிஸ்டர். காட் பிளஸ் யூ.
3: ஆமென் ஆமென். நாங்க நேரலா மரியாதைகளை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர்.
5: Praise the Lord, sister.
3: Praise the Lord. நீங்கள் திருச்சபையிலே இருக்கிற ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் மத்தியிலே வெற்றியும் தேவனால் வாக்கு தத்தமும் நிறைந்து வாழ கர்த்தனுடைய வாக்கு தத்தத்திலே நிறைந்து வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் இந்த நாட்கள்ல என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
5: ஹாலேலூயா. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். நாள் முழுவதுமாய் எங்களின் முதல் வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சித்தத்துக்கு நேரே எங்களை வணைந்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்து தேவன் இனிமாய் கூட எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியா முது வல்லமையான கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேலையிலே கூட கொடுக்கப்பட்டதான அந்த ஜெப குறிப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய தேவன் திருச்சபைகள் மேல ஆண்டவரே உங்க திருக்கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபைகளில் இருக்கிறதான எல்லா ஊழியர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மாய்மாலுமான ஊழியங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உமக்கு ஊழியர் செய்கிற அந்த கரங்கள் எல்லாம் ரத்தம் சிந்துதலா இருக்கிறது அப்பா. அவர்கள் கர்த்தாவே எல்லா கல்லர் கொகைகளா இந்த ஊழியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டு இருக்கிற காரியத்தை தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். அவர்கள் ஊழியர்களுக்கு எப்படி உமக்கு ஊழியர் செய்ய வேண்டும் என்பது கூட தெரியாமல் தன் இஷ்டம் போல அந்த சபைகளை நடத்துகிற காரியத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமேசப்பா, திருச்சபைகள் எல்லி இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரும் உமை அறிய வேண்டும் ஆண்டவரே. உமது சித்தத்தை அறிந்து தான் ஊழியக்கார் உமக்கென்று நினைத்து உமக்கென்று ஊழியர் செய்யணும். மனுஷருக்கு பிரியமா இல்லாதபடி உமக்கு பிரியமான ஊழியங்களை செய்ய இந்த ஊழியர்கள் எல்லோருமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. ஊழியர்கள் பணாசை பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை என்று இருக்காதபடி காண்டவரே தேவனுக்கே அவர்கள் சித்தமானதை மட்டும் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. தன் ஆடுகளை நேர்த்தியாய் ஞானமாய் அவர்கள் போதித்து வழி நடத்தும்படியாக கூட ஜபிக்கிறோம்ப்பா. சபைகளில் இருக்கிறதான உபதேசங்கள் எல்லா ஆண்டவரே உமக்கு பிரீதியா இருக்கட்டும்ப்பா. தேவ வசனங்களுக்கு நேராக அந்த
3: உபதேசங்கள் இருக்கும்படியாக கூட ஜபிக்கிறோம். அப்படியாக வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு பயந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஊழிய பாதையிலே அவர்கள் வந்து ஆலயத்திலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம். இந்த நாளில் விசுவாசிகள் கூட தங்கள் இஷ்டம் போல மனம் போன போக்கிலே ஆராதனைக்கு வந்து ஆண்டவரே அந்த ஆலயத்திலே பரிசுத்தம் இல்லாமல் அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறதை நாங்கள் காண்கிறோம். தேவன் நீர் அவர்களின் மேலே உமது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி சபைகளிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தம் தெய்வீக பரிசுத்தம் சமாதானம் உண்டாயிருக்கும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. நேர்த்தியாய் ஞானமாய் சபைகளை நடத்த ரெண்டு பேரும் மேய்ப்பரும் விசுவாசிகளும் ஆண்டவரே ஒரு மனதோடு கூடி அந்த இடத்துல அப்பா உமக்கு என்று ஆராதனைகளையும் உமது காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜபிக்கிறோம். போட்டிகளும் பொறாமைகளும் ஆண்டவரே உள்ள அதிகமாக இருக்கிறபடினாலே ஆலயங்களிலே ஒரு மனதின் ஆவி இல்லாதபடினாலே அநேக அந்நிய அக்னிகள் உள்ள உலாவுகிறதப்பா. இது போன்ற காரியங்களிலிருந்து தேவன் நீர் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளின் மீது ஆண்டவரே உமது கரம் இருக்கும்படியா ஜபிக்கிறோம். இது கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே விசாசானவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சதா இருக்கிறபடினாலே அவன் தன் இஷ்டம் போல மக்களை திசை திருப்புகிறதை தேவன் நீர் இந்த நாளிலே விலக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். சபைகளிலும் ஆண்டவரே சபைகளில் வருகிறதான எல்லா விசுவாசிகளையும் ஊழியர்களையும் தேவன் தாமே நீர் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து போதித்து அவர்களுக்கு நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா விசுவாசிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாசிகளின் குடும்பங்கள் கூட இந்த நாளில் மாயமால் ஆண்டவரே அப்பா ஆலயத்திலே உண்மையும் உத்தமும் இல்லாதபடிக்கு அவர்களும் அந்த விசுவாச குடும்பங்கள் கூட அப்பா சீரழிந்து கொண்டிருக்கிற வேலையிலே தேவனுடைய கரம் இவர்கள் எல்லோரையுமாய் பற்றி பிடிக்கும்படியா இந்த வேலையிலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக திருச்சபைகளிலே ஆண்டவரே உமது வார்த்தைகள் உமது வார்த்தைகளை எல்லோரும் ஞானத்தோடு அந்த இடத்துல பிரசங்கிக்கவும் வருகிறவர்கள் கேட்டு அதன்படி நடக்கவும் உமது உபதேசங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான உபதேசங்களே அந்த ஊழியக்காரர்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா விசுவாசிகளையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்க. அப்படியாக தேவன் செய்து சத்திரு சபைகளிலே ஒரு சமாதானம் உண்டாயிருக்கவும் தேவனுடைய சித்தத்தை மட்டும் அறிந்து செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி நீர் செய்யத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பொது கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இப்போ இதனை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் எல்லோரையுமா மருமக்கள் எல்லோரையுமா ஆசிர்வதிங்க. சொந்த பந்தங்களை ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியாக இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசிர்வதிக்கும்படியா ஜபிக்கிறோம். அதே வேளையிலே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் இது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு என்று எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான ஒருவர்த்தையும் தேவன் தாமே ஆசிர்வதிப்பீராக. இறுதியாக வருகிறதான இம்மி புஷ்பராஜ கூட தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. அந்த மகள் செய்யற ஊழியத்தை கூட தேவன் ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் இது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்
6: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
3: உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரதர் இல்லைங்க.
6: ஓகே, நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலி அம்மா
7: பிரைஸ் தி லார்ட்.
6: நீங்கள் ஜெபத்தின் மூலம் பரலோகங்கள் பரலோகம் திறக்கப்பட கர்த்தர் தாமே ஒரு பரிசுத்த ஜெபங்களை மக்கள் விசுவாசிகள் செய்யக்கூடியதாய் அவர்களுடைய இருதயங்கள் சிந்தைகள் தூய்மையாய் அந்த ஜெபங்களை ஏறெடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே எல்லா தேசங்களையும் ஆசீர்வதியும், எல்லா தேசமும் உம்மது தேசம் அப்பா, அப்பா எல்லா நாடுகளையும் ஆசீர்வதியும் தகப்பன், பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தனை எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியும் தகப்பன், உம்மை போற்றவும் புகழவும் உம்மை மகுமைப்படுத்தவும் எல்லோருக்கும் நல்ல துதியும் மகுமையும் பெருகச் செய்தும் தகப்பனே, ஆவியானவரே உமது நாமத்தை எல்லா நாடுகளும் சூத்திரிக்க பண்ணும் தகப்பனே, அப்பா நாங்கள் எங்கு போனாலும் எந்த தேசத்துக்கு போனாலும் உமது நாமத்தை உச்சரிக்க பண்ணும் தகப்பன், அப்பா பிதாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, நீர் கைவிடாத தகப்பனப்பா, அப்பா உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் ராஜா, அற்புதரே உம்மை மேலும் மேலும் மகுமைப்படுத்துகிறோம் தகப்பனே, ஆவியானவரே எல்லா நாடுகளையும் தேசத்தையும்ரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன், ஆவியானவரே நீர் நல்லவர் வல்லவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தகப்பன், பரிசுத்த ஆவியை மக்கள் மேல் பொழிந்திருந்த தகப்பன், அப்பா தகப்பனே மக்கள் எல்லோரும் கூவி அழைக்க செய்திருந்த தகப்பனே, உம்மை நோக்கி கூவி அழைக்க செய்திருந்த தகப்பனே, அப்பா ஒரு நாடும் மிஞ்ச கூடாது தகப்பனே, ஒரு பிள்ளைகளும் அப்பா விழுந்து போகாம உம்மை நமஸ்கரிக்க பண்ணும் தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேல் பரிசுத்தத்தை ஊற்றும் அப்பா, உமது ஆவிய ஊற்றும் அப்பா, அப்பா நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் தகப்பனே, நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பனே, அப்பா இன்றைக்கும் நீர்தான் தந்த வல்லமையில் நாங்கள் நடக்கிறோம் தகப்பனே, ஆவியானவரே உமது வல்லமையை ஊற்றுவதற்காக உமக்கு கோடான கோடி நம்பிக்கை, ஆவியானவரே நாங்கள் கேட்கிறது எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல பதில் செய்கிறவராயிருக்கிறீரப்பா, ஆவியானவரே நீ செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் தகப்பன், அப்பா தகப்பனேன் பிள்ளைகள் எல்லாரும் தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளா மாற்ற செய்யும் தகப்பனே, மாற்ற செய்யும் தகப்பன், அப்பா நாங்கள் மன்றாடுகிற போது அப்பா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, இந்த பிள்ளைகளில் ஒரே ஆசீர்வதித்து அவர்கள் மேல ஒரு அக்கினியை போடும் அப்பா, அவர்களுக்கு ஒரு பரிசுத்தாவி என்ற ஒரு நாமத்தை உச்சரிக்கப்படும் தகப்பனே, ஆவியானவரே ஆவியானவரே கூவி அழைக்கிறோம் தகப்பனே, அப்பா உம்மிடம் வரும்போது ஒரு தரும் பாவமற்றவர்களா பாவமில்லாதவர்களா வந்து சேர வழி செய்யும் தகப்பனே, அப்பா என்ன குற்றம் குறை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களை நீர் மோட்சத்துக்கு எடுத்துக்கொள்ள நீர் வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, அப்பா பிதாவே வினோ சிஸ்டரை ஆசிர்வதியின் தகப்பனே, அவ மகளின் பிரச்சனையாக ஓடுபட்டு திரிகிறா தகப்பனே, அவ பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அவ மகளை ஆசீர்வதியின் தகப்பனே, என் வாழ்க்கையை ஆசீர்வதியின் தகப்பனே, நீர் நல்லவரப்பா வல்லவரப்பா, அவ என்ற மன நிறைவு கொடுத்தரலும் அவவுக்கு அப்பா, அவக்கு மகளின் கல்யாணத்தை அப்பா நீர் செய்ய நீரே துணை கொண்டு அவருக்கு நீரே துணையாயிருந்த தகப்பன், அப்பா அவளுகிற கண்ணீர் நான் பார்க்க முடியவில்லை அப்பா, தமையனோட கதைச்சு அழுகிறா தகப்பனே, அப்பா தகப்பனே அவருக்கு மாசியா இருக்கிறது போக முடியவில்லையே என்று ஆனா பெறப்பூரன் என்று தான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இசுவே நீர் வல்லமையை கொடுத்தான் நான் அங்கு வருவேன் தகப்பனே, ஆவியானவரே எங்களுக்கு வல்லமையை தாரும் தகப்பனே, அப்பா ஆவிதாவே இந்த சங்கம் வானொலியிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே, அப்பா அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் முருகியையும் கொடுத்தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பன், அப்பா அந்த சங்கம வானொலி ஆசீர்வதியும் தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலேசியனா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன், அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, அப்பா தகப்பனே கனாசிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே, அந்த இரு பிள்ளைகளையும் உமது கரங்களுக்கு ஒப்படைக்கிறேன், அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து கேட்டு மன்றாடுகிறேன், இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
6: ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதான் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா, ஆரோக்கிய பலன் சுகம் தந்து தேவன் நடத்துவாராக, ஆமேன்
2: ஆமேன். சித்திர உங்களுடன் இருப்பாராக,
6: ஆமேன் ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் டொனால்ட் பிரதர்,
8: பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட்.
6: உலக தேசத்திலே யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், இப்படியா இருக்கிற காரியங்கள், இயற்கை அழிவுகள்,
3: ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் கட்டுப்பாடுகளாய் இருக்கவும், சில கட்டுப்பாடுகள் உடைக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் உடைக்கப்படவும் நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், தேச தலைவர்கள், யூத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்காக அதிகமாய் ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: அன்பும் கிருபையும் பிதாவே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் உருவாக்கினவரே, தேச தலைவர்களை உருவாக்கின தேவனே அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனே அப்பா, இந்த தேசங்களை ஆளுகிறதற்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தோடப்பா ஒவ்வொரு தேசங்களையும் ஆளத்தக்கதாக இந்த தலைவர்களுக்கு தேவனே உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே உம்முடைய ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா பிதாவே, உம்முடைய அன்பின் ஆவியினாலே இவளை நிரப்புங்கப்பா என் தேவனே. ஒரு புதிய இருதயத்தை இவளுக்கு சிருஷ்டியுங்க என் தேவனே பிதாவே. தேவனே இவள் இந்த கிரிய சேர எல்லா மாம்ச கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் தேவனே இவளை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய கிருப உள்ள கரம் தேவனே இவள் மீது அமர்ந்திருப்பதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி சமாதானத்தின் தேவனே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கும் கொடுங்கப்பா. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் என் தேவனே நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாபி. திடையும் கொல்லையும் அழிக்கையும் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக, தேச தலைவர்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாபி. தேவனே கிருப செய்யுங்க என் தேவனே பிதாவே. எல்லா அழிவில் நின்று தேவனே இந்த தேசங்களையும் மக்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள்ப்பா பிதாவே. தேவனே கிருப செய்யுங்கப்பா. இந்த தேவனே இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படும் அப்பா, அக்கினி மதிலாய் சூழ்ந்தோளும் ஐயா இஸ்ரவேல் தேசத்தை. தேவனே இஸ்ரவேலை காக்குற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் சொன்ன தேவனே அப்பா, இந்த மக்களை நீங்கள் மீட்டு ரட்சியுங்கள் அப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்க. ஆயுதங்களால் அல்லப்பா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல என் தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை உணர கிருப செய்யுங்கப்பா. இந்த தேச இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே அக்கினி மதிலாய் தேவனே இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. எல்லா அழிவில் நின்று இஸ்ரவேல் தேசத்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. நீங்கள் திரும்பி வருகிற இந்த தேசத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. தேவனே மிடில் ஈஸ்ட் பகுதியுள்ள ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. தேவனே ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா, லிபனான் தேசத்தை பொறுப்படுமே ராஜாவே. தேவனே ஒவ்வொரு தேசங்கள் என்னென்ன தேசம் எதிராக எழும்புறதோ அந்த தேசங்களை நீங்கள் பொறுப்படுங்க, அதற்காக யுத்தம் செய்யுங்கப்பா, வழக்காளுங்க, நீதி செய்யுங்க தேவனே. ஓ நன்றி நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அமெரிக்கா தேசத்தை பொறுப்படும் ஐயா இயேசு ராஜாவே. ரஷ்யா தேசத்தை பொறுப்படும் ஐயா. யுக்ரைன் தேசத்தை பொறுப்படும் இயேசு ராஜாவே. தேவனே இந்த தேசங்களுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவிய கொடுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. எல்லா அழிவில் நின்று தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. எல்லா யுத்தங்களையும் ஓயப்பண்ணுங்க இயேசு ராஜாவே என் தேவன். சமாதானத்தினாலே நிரப்புங்க, சமாதானத்தை நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களப்பா பிதாவே. அங்குள்ள மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா, ஒவ்வொரு தேசத்துல மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி என் தேவனே சோஸ்ரமப்பா. நன்றி ஆவியானவரே சோஸ்ரமப்பா. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே உம்மை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுதப்பா தேசங்களுக்கு அவருடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கிற தேவனே, இந்த தேசங்களுக்கு நீங்கள் சேமத்தை கொடுங்களப்பா பிதாவே. உண்மை அறிகின்ற அறிவை கொடுங்களப்பா இயேசு ராஜாவே. இந்த தேசங்களுக்குள்ளே சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருப செய்யுங்கள் ஐயா என் தேவனே. சத்தியத்தை அறிவார்கள், சத்தியம் அவளை விடுதலை ஆக்கும் சொன்ன தேவனே, உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த தேசங்களை விடுதலை செய்யுங்கப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் என் தேவனே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. தேவனே இந்த கடைசி நாட்கள்ல வேத அறிவில்லாமல் இந்த மக்கள் சங்காரமாகாதபடி என் தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே.
10: தேவனே ஈரான் தேசத்தை புறப்படும் ஐயா, அந்த மக்களை மட்டும் ரட்சிங்கப்பா பிதாவே. எல்லா மத கிரிகள், பிசாவுடைய கிரிகள், உலக கிரிகள் இந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாக. தேவனே நன்றி அப்பா பிதாவே. பிசாவுடைய சகல கிரிகளும் இந்த யுத்தம் நடக்கிற தேசங்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அக்னி மாதிரி ஒவ்வொரு தேசங்களையும் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு தேசங்களின் மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. பாதாளம் செல்லாதபடி என் இயேசு ராஜாவே, அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உம்முடைய சித்தம் என் தேவனே. அப்பா கிருப செய்யுங்கப்பா, தேவனே கிருப செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஒன்றே விடுதலை செய்ய முடியுமாப்பா. நீங்கள் கொடுக்கிற சமாதானமே சமாதானம் என் இயேசு ராஜாவே. மனிதன் கொடுக்கிற சமாதானம் அல்லப்பா பிதாவே. நீங்கள் தேவனே இந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா. யுத்தம் நடக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்க இயேசு ராஜா. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே. இந்த ஜபங்களை கேட்டு நீங்கள் பால் கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. நீங்கள் இதற்காக யுத்தம் செய்யுங்க, வழக்காடுங்க. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களில் நிறைவேற என் தேவனே கிருப செய்யுங்கப்பா. ஓ நீங்க சொல்லாகும் கட்டளை நிற்கும் என் தேவனே பிதாவே. ஒரு வார்த்தை சொல்லுங்களப்பா இந்த தேசங்களுக்கு அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. கிருப செய். எல்லா பிரிவினையின் ஆவியல், வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. மீட்டுக் கொள்ளுங்கப்பா இந்த மக்களை, தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதா. உம்முடைய ஆளுகை இந்த தேசங்களிலே வருவதாக. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த தேசங்களிலே நிறைவேற என் தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. ஓ கிருப செய்யுங்க என் தேவனே. நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே. தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே நீங்கள் பல் கொடுக்க போவதுக்காய் நன்றி. பிதாவுடைய வலது பாசத்திலிருந்து நீங்கள் பறந்து பேசிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. ஆவியானவரே நீங்கள் வாக்கு கிடங்காத பெருமூச்சலோடு இந்த தேசங்களுக்காக மக்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜா. நன்றி என் தேவனே, தேவ ஆவியானவரே நன்றி. தேவனே பொறுப்படுங்களப்பா, இந்த சங்கம ஊழியத்தை பொறுப்படுங்கப்பா. லெஸ்லி பிரதரை பொறுப்படுங்க. மனைவி பிள்ளைகள், பேர பிள்ளைகள் பொறுப்படுங்களப்பா. ஊழியத்தை ஆசீர்வதிங்க என் தேவனே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா பிதா. அற்புதங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும் ஐயா. ஓ நன்றி என் தேவனே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா. அதே போல் ஜெனசிஸ் பொறுப்படுங்க. கணவனை பொறுப்படுங்கப்பா. பிள்ளைகளை பொறுப்படுங்க. பரிசுத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. அவள் செய்கிற கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. ஊழியங்களை ஆசீர்வதியுங்க, வேலை இடங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அவளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவே. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுங்களப்பா. யார் யார் கண்ணீரோடு வேதனையோடு நோய் வியாதியோடு இருக்கிறாளோ தேவனே உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜா. தூய தளம்போலாலே குணமானீர்கள் என்ற வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் இயேசு ராஜா. ஓ நன்றி ராஜாபி, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆறுதலை கொடுங்க, விடுதலையை கொடுங்கப்பா அபிதாபி. ஓ நன்றி நன்றி ராஜா. ஒவ்வொருவரை முத கரத்திலே ஒப்படைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே.
11: நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்தில் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமீன்
12: ஆமீன் ஆமீன். அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக.
11: ஆமீன் ஆமீன். நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். ஐரீன் இங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே இந்த நாட்கள்லயே நடக்கிற அத்தனை காரியம் உங்களுக்கு தெரியும். ஆகவே இப்படியாய் தடைகள், தடுப்புகள் இவைகள் எல்லாம் அகற்றப்பட ஒரு நல்ல இருதயங்கள், நன்மையான இருதயங்கள், நன்மை செய்யக்கூடிய இருதயங்கள் புறக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேணும். இந்த கொலைகள், கொள்ளைகள் இதுகளுக்குள்ளே துன்மாக்கத்துக்குள்ளே இருக்கிற எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிப்பை காண கத்தர் உதவி செய்யணும். நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
13: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பாவம கூடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்கு அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை கரத்தை பிடித்து கொண்டு நடத்தி வந்ததுக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி ராஜாவே. ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இலங்கை தேசத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க கர்த்தாவே. அப்பா, அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க நல்ல ஆலோசனைகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, அப்பா தேசத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே, எதுவுமே உமக்கு மறைவானது அல்ல ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசத்துல இருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திலே கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, கொலை கொள்ளை அதிகரித்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா, அப்படியான காரியங்களிலே ஈடுபடுகிற கர்த்தாவே, ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அவர்களுடைய இருதயத்திலெல்லாம் தேவன் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதிகப்படியான கொலைகள் தற்கொலைகள் ஆவிகளை தேவன் கர்த்தாவே தேசத்திலே இருந்து அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அப்படி தற்கொலை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு வினாடி கர்த்தாவே அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் அதிகமாக இந்த தற்கொலையிலே ஈடுபடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும், அவர்களுக்கு நல்ல யோசனை சிந்தனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படுத்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அநேக பிள்ளைகள் இந்த காரியத்துல ஈடுபடுறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகாத உறவுகளிலே போய் சிக்கிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன செய்வதென்று தெரியாத படிக்கு கர்த்தாவை தற்கொலைக்கு போகிறாங்க தகப்பனே. அப்பா, அப்படியான பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே இன்னும் மத பேதமின்றி கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒற்றுமை அன்பு சமாதானம் தேச நிலவ தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குழப்பங்களை விளைவிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விக்கிற ஆராதனையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஈவிரக்கம் இல்லாத படிக்க கர்த்தாவை, வயோதிபர் குழந்தைகள் அன்று பார்க்காத படிக்க கர்த்தாவே. அப்பா, கொலை செய்யறாங்க தகப்பனே. அப்பா, அந்த கொலை வெறியின் ஆவி கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், அப்படியான காரியங்களை எல்லாம் தேசத்திலிருந்து எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. போதை வஸ்துகளை கொண்டு வருகிறவர்கள், தயாரிக்கிறவர்கள், விற்பனை செய்கிறவர்கள், அதை அறந்துகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் இந்த தேசத்திலே பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தவறான வழியிலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி ராஜாவே. நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் மனம் திரும்பலாம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, தலைவர்களுக்கு இடையே இருக்கிற போட்டி பொறாமைகள் எல்லாம் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஒற்றுமையாய் நாட்டை நடத்த தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவருக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு கிரியைகளையும் தேவன் நீங்க முறியடிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நல்ல தீர்மானங்களை எடுத்து சரியான காரியங்களை செய்ய அவருக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே ஆலோசனையின் கர்த்தர், அவருக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே கர்த்தாவே தேவன் நீங்க நீதி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக சிறைப்பட்டு இருக்கிறாங்க தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த தவறும் செய்யாமல் அநேக சிறையில இருக்கிறாங்க ஆண்டவரே, அவங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா அநேக தவறுகளை செய்து விட்டு வெளியிலே தெரிகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் அந்த தவறுகளை செய்யாத படிக்க அவர்களுக்கு உணர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க தகப்பன். இந்த கடைசி நாட்களிலே தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் நீங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலெல்லாம் ஜெபங்கள் அதிகரிக்க தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஊழியர்கள் எழும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற எல்லா பிரிவினையின் ஆவிகளை எல்லாம் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன். சபைகளிலே நல்ல சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே அப்பா அந்த தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கி ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இதை நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. சாலமோனுக்கு நீங்க கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தேசத்தின் தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம். தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மீண்டும் ஒரு இனக்கலவரங்கள் எல்லாம் வராத படிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு கரத்திலே தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுல ஊழியம் செய்யற ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, எல்லாருக்கும் நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த இணைப்பானது அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்க தேவன் கிருபையை கொடுங்க. இதன் மூலமாய் அநேகர் ரட்சிப்படைய தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு இந்த இணைப்பு கடந்து செல்ல தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
14: நாமேனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக.

பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவையுடைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தனிக்கிறோம். இப்பொழுதும் இந்த உலகத்துல இருக்கிறதான அஞ்சு கண்டங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உலகம் முழுவதையும் ஆளுக செய்கிறவரும் பாதுகாக்கிறவருமாயிருக்கிறவரே, இப்பொழுதும் இந்த மக்களின் ஆண்டவரே தகப்பனே உண்மை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். ஆண்டவரே இந்த மனுஷன் ஆண்டவரே தேவனோடு இருந்த உறவில் இருந்து விழுந்து போனான் என்பதை மறுபடியுமாய் அவனை மனுஷன் தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக ஆண்டவரே நீர் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்துல வெளிப்பட்டு இறங்கி வந்து தம்மை தாமே பழுதட்ட பணியாக ஒப்பு கொடுத்து வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீரன்னு சொல்லி நீர்பட்ட பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் ஆண்டவரே எப்படியாவது இந்த மனுஷனுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்க வேணும் என்று சொல்லி நீர் ஏற்படுத்தி தந்த இந்த வழியே இந்த உலகத்துல இருக்கிறது என்பதை கர்த்தாவே அறிந்திருக்கிற மக்கள் தங்கள் அசட்டத்தனங்களை விட்டு இதை பிடித்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அறியாத மக்களும் ஆண்டவரே இந்த ரட்சிப்பை அறிந்து கொள்ளத்தக்கதான வழிவாசல்களை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா இடங்களுக்குள்ளும் கர்த்தாவே இந்த சுவிசேஷம் ஆண்டவரே இரட்சகராகிய இந்த ஆண்டவருடைய ஆண்டவரே பிறப்பு, வளர்ப்பு, பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதல், மீண்டும் வரப்போகிற இந்த சுவிசேஷம் ஆண்டவரே உலகம் முழுவதும் எண்ணம் கேட்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே மரணத்துக்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயங்களில் அறிந்திருக்கிறார்கள் கர்த்தாவே. ஆண்டவரே தகப்பனே மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பல் அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஆண்டவரே அந்த பிரமாணம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. தாங்கள் நல்லது செய்து மரித்தால் பரலோகம் போவோம் என்றும் தீயது செய்து மரித்தால் ஆண்டவரே பாதாளம் போவோம் என்று எல்லா மதத்தில இருக்கிற மக்களும் ஆண்டவரே உணர்ந்தவர்களா இருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கிறது என்பதை, அவர்களுக்கு ஒரு மன்னிப்பு இந்த தேசத்துல இருக்கிறது என்பதை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறீர் என்பதை அதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. இந்த மக்களுக்கு பின்பாக இருந்து ஆண்டவரே இந்த மக்களுடைய கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் இந்த மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்பதை ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தாவே கிடைக்கிற வெளிச்சத்தை புடித்து வெளியேறி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஒரு இருளில் இருக்கிற பொழுது கர்த்தாவே ஒரு வெளிச்சம் வருகிற பொழுது அந்த வெளிச்சத்தின் ஊடாக வெளியிலே ஆண்டவரே எஸ்கேப் பண்ணத்தக்கதான அந்த வழியை நீ கொடுக்கிற பொழுது அந்த வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனை கிருபைகளை நீர் பாராட்டுகிறீர், எத்தனை ஆண்டவரே ஊழியக்காரர்கள் கடந்து சென்று சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்கள், எத்தனை மிஷனரிமார்கள் ஆண்டவரே உலகம் முழுவதும் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்களை ரட்சித்த தேவனே, எங்களை இழுத்துக் கொண்டு வந்த தேவனே, நீர் எத்தனையோ பேரை இழுத்துக் கொண்டு வந்து விட்டும் ஆண்டவரே வர முடியாத படிக்கிறதான அந்த இறுதி எங்களை ஊட்டைக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செபிக்கிறோம் ஐயா. மக்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்வீராக, மக்கள் உம்மண்டையில வர உதவி செய்வீராக. நீர் இதோ தாமதிக்கிறீர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர் என்பதை கர்த்தாவே இவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீர் சொன்னபடியே செய்கிற தேவன் ஐயா. பெத்தலகேமில் பிறப்பேன் என்று சொன்னபடியே பெத்தலகேமில் பிறந்தவரும் மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கவும் அவர்கள் அவரை கொலை செய்யவும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து மக்கள் தங்களுடைய கடின எண்ணங்களை விட்டு மனம் திரும்பவும் தங்களுடைய அழிவின் பாதை

0: விட்டு மனம் திரும்பவும் ஆண்டவரே மீட்பின் பாதையில நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அறிந்து இதோ அவர்கள் உம்மண்டையில வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் ஆண்டவரே உண்மை அறிந்தும் கர்த்தாவே உம்மண்டையில வர முடியாதபடிக்கு இருக்கிறதான மன கடினங்கள், மன தைரியங்கள் யாவும் உடைக்க படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தேவனுக்கு முன்பாக ஒருவரும் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து இதோ அவர்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. தன் தாய் தகப்பனுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களும் கர்த்தாவே மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு பிதா குமாரின் பரிசுத்த ஆவியான தேவனுடைய நாமத்துல கர்த்தாவே ஞான ஸ்நானம் பெற்று உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. நீரே வாசல், உன்பலியாய் பிரவசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொன்ன உம்முடைய வசனத்தின்படி இதோ நீரே அந்த வாசல், நீங்களே அந்த வாளி, நீங்களே அந்த சத்தியம் என்பதை கர்த்தாவே அறிந்து கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய இந்த தேசம் ஆண்டவரே, தகப்பனே பஞ்சங்கள், பட்டினிகள், கொள்ள நோய்கள் ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துக்கள், அவலங்களுக்குள்ள, அழிவுகளுக்குள்ள ஆண்டவரே அனுதினமும் புகுந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதோ நீர் வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த சுதந்திரத்தை, நீர் வைத்திருக்கிற இந்த கிருபைகளை, நீர் வைத்திருக்கிற தேவ உறவுகளை ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற தேவ வரங்களை, நீர் கொடுத்திருக்கிற தேவ வல்லமைகளை எல்லாம் ஆண்டவரே மறுதலி ஆண்டவரே கூட்டங்கள் மனம் திரும்பி கர்த்தாவே என்ன உம்மண்டையில வந்து ஆண்டவரே தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே அழிவின் பாதைகள் வருகிறது என்பதை ஆண்டவரே அறிந்திருக்கிறோம் ஐயா. இதோ அவைகளுக்கெல்லாம் மனுஷகுமாரன் வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நிற்கிறதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படத்தக்கதாக ஆண்டவரே இருக்கிறவர்கள் ஆயத்தமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல இந்த தேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசங்கள் விடுவிக்கப்படுவதாக, இந்த தேசம் வெளிச்சத்தை காண்பதாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னபடி கர்த்தாவே அந்த மரண இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை கண்டுகொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஐந்து கண்ட மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தம்மை ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக செபிக்கிறோம் ஆண்டவர. இப்பொழுதும் சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக சொல்லப்படுகிறதான உம்முடைய வசனங்கள், தேவ ஆராதனைகள், தேவ வார்த்தைகள், செபங்கள், ஆண்டவரே துதிகள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் வீடுகளுக்குள்ளே அது பிரவேசித்து அநேகரை விடுதலையாக்குறதற்காய் உம்மை சோதரிக்கிறோம். அநேகர் கர்த்தாவே மனம் திரும்பி உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறதற்காக உம்மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து எண்ணம் கர்த்தாவே அவர்கள் தகப்பனே உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய குடும்ப உறவுல சமாதானம், சந்தோஷங்கள், நன்மைகள் தொடர்ந்து காணப்படட்டும். நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர. அது மாத்திரமல்ல, சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறேன் ஆண்டவர. இதோ எங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனா இருக்கிறவர், நீங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லுகிறவர், இதோ அவர்கள் உம்முடைய ஜனமாயிருக்கிற இந்த குடும்பத்தின் மீதும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை தொடர்ந்து நிறைவாய் காணப்படுவதாக செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, என்ன உம்முடைய வசனத்தினால் நிரப்புவீராக. ஆண்டவரே சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொல்லுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் அந்த சகோதரி கேட்டு என்ன அதிகமாய் இந்த செப ஊழியத்தை ஆண்டவர, என்ன அதிகமாய் இந்த ஊடகத்துல செய்யப்படுகிற ஊழியங்களை தட்டி கட்டி எழுப்பி ஆண்டவரே நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அன்னைக்கு ஆஸ்கில்லா பிரிச்சுக்கில்லா அன்னைக்கு அப்போ அப்பல்லோ பார்த்து ஆண்டவரே தகப்பனே சத்தியத்தை சொல்லி கொடுத்த பொழுது அந்த அப்பல்லோ என்ன அதிகமாய் கத்தர் கூலியம் செய்தது போல இந்த சகோதரியும் கர்த்தாவே கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு இதுல இணைந்து கொள்ளுகிறவர்களுக்கு சொல்லுகிற தேவ வசனங்களினால எல்லாரும் ஆண்டவரே தெளிவடைந்து என்ன அதிகமாய் தேவனுடைய ஊழியங்களை செய்ய கத்தர் என்ன அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் பலப்படுத்துவீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வந்து ஆண்டவரே இணைந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தேவ ஊழியர்களுக்காக தேவ தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களோடும் கூட இருந்து அவர்களையும் எண்ணம் தட்டி எழுப்பி ஆண்டவரே வலப்புறம் இடப்புறம் சாய்ந்தாலும் இதுவே வழி இதிலே நடவுங்கள் சத்தத்தோடு எண்ணம் நடக்க கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சமாதானம் உண்டாகட்டும். அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொருவரும் சுகபல ஆரோக்கியங்களோடு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. மறுபடியுமாய் நாங்கள் இணைந்து இன்னும் ஒரு இணைப்புல கத்தாவை உமநோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.
0: ஆமேன். தேங்க் யூ அக்கா. அப்படி உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமேன் ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின உம்முடைய சமூகத்திலே இந்த என்னாலே ஒப்பு கொடுக்கிற இந்த கிழமை முழுக்க கத்தாவே உம்முடைய ஆவினாலும் உம்முடைய வல்லமினாலும் உம்முடைய மகிமையினாலும் எல்லாரையும் மூடிக்கொண்டு வீட்டை வீடுகளை மூடி கத்தாவே அவர்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் விண்ணப்பங்கள் சோத்திரங்கள் துதிய உமக்கு அங்கீகாரமா இருக்க கத்தாவே கிருபை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொரு பிள்ளையோட வீட்டு தேவைகள் வாஞ்சுகளை சந்தியும் கத்தாவே. ஆண்டவரே தகப்பனே சங்கம வானொலிக்காய் லேசி அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோட நீ மாய் நாங்க கெஞ்சுகிறோம் ஐயா. உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னுமாய் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினீர். எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. எங்கள் இலங்கை தேசத்திலே இருக்கிற அநேக பிரச்சனைகள் கத்தாவே அதில் இருந்து அவர்களை விடுதலையாக்கவும் விடுவிக்கவும் நீர் கடந்து வருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துற தேவர் நீர் ஒருவர் தான். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னாலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரை வர முடியாம இருந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை வரும்ப ஆண்டவரை இனி வரும் நாட்டிலே வர வந்து செபிக்க கத்தாவை கிருபை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென்
2: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த ஒருவர்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இணைந்திருக்கிற சௌரன் குணா சௌரி ஐரீன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஜபித்து விட்டு கடந்து சென்ற ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த சமர் நாட்களிலே பலர் இணைய முடியவில்லை. கர்த்தர் தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தை உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நாளை கால வேளையிலே ஜப வேளையிலே இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நாளை கால வேளையிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் பிரதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
0: ஆமேன்.
2: ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். இதுவரை நேரம் நாங்கள் ஜப வழியிலே கடந்து சென்றோம். ஊழியர்கள் இணைந்து ஜபித்தார்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி
3: நடத்துவார்கள்.
2: ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு.

0: உலகம் உண்டானது முதற் கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபோகமாக மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவரட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைஞருமாய் துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் விளிம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதுமல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாயிருக்கிறார்கள். 2 அதிகாரம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் கொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப்போவார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள். அவர்களுடைய மனச்சாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையெடுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாதென்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாதென்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீரம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது. மூன்றாம் அதிகாரம். இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன? விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன? அது எவ்விதத்திலும் மிகுதியாயிருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. சிலர் விசுவாசியாமற் போனாலும் என்ன, அவர்களுடைய அவிசுவாசம் தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ? அப்படியாக்க மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படியாயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்கப்பண்ணினான் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினையை செலுத்துகிற தேவன் அநீதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமையுண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானே? நன்மை வரும்படிக்கு தீமை செய்வோமாக என்றும் சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்றும் சிலர் எங்களை தூஷித்து சொல்லுகிறார்களே. அப்படி போதிக்கிறவர்கள் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி. தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. 4 அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தார் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாயில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆயிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தான் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே. அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதோ விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாயிருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவளாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவளாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவளுமாயிருக்கிறவளுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்துவம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்துவமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறோருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்.
1: ஆண்டவரே நன்றியப்பா, நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சோத்திரமையா, பரிசுத்தரே ஆவியானவரே அப்பா, அம்மாவுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஐயா. இந்த நல்ல காலை விளைக்காய் சோத்திரம், சோத்திரம் கத்தாவே சோத்திரம் ஐயா. ஆவியானவரே சோத்திரம், அற்புதமானவரே சோத்திரம், அதிசயமானவரே, சர்வ வதவரே, சர்வத்தையும் படைத்தவரே, சர்வலோகாதிபதியே ஐயா. இந்த காலை விளைக்காய் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே மக்கு நன்றி, பரிசுத்தமானவரே மக்கு நன்றி. இயேசுவே பாவியில ரட்சிக்க வந்தவரே அப்பா, சோத்திரம் உலர்ந்து குணத்தை தேட வந்தவரே சோத்திரம் ஐயாப்பா. இந்த மட்டும் காத்துவரே மாணவியரே எபினேசரியா, நன்றியுள்ள மனதோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. கத்தாவே சோத்திரம், காண்பவரே சோத்திரம், ஆவியானவரே நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதங்கள் தெய்வம் இயேசு, மறவாதவர் இயேசு ஐயா, உன்னதமானவர் இயேசு, உயர்ந்தவர் இயேசு, ஆண்டவரே அடைக்கலமானவர் இயேசு ஐயா. உங்கள் பெருநிமங்கள் கோட்டை மாணவரே, கண்மலை மாணவரே, மீட்பெரும் மாணவரே இயேசுவே, உங்கள் மேற்பரை எங்கள் போதுகிற எங்கள் வழிகாட்டிய இயேசு, எங்கள் துணையாளரே அப்பா, அம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. நன்றியுள்ள மனதோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியுள்ள இதய து
2: ஒளிபரப்பு யாவும் ஏழு மணி தொடக்க 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளின் கத்தர் பாடங்கள் கிருபை நாளுக்காக சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலேயே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளின் கத்தர் பாடினத கிருபைக்காக நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, நன்றியோடுமை சோஸ்தரிக்கிறோம். கிருபியாய் தந்தை நல்ல தருணத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், உங்கள் வாழ்க்கையில வழி நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பு யாவையும் எடுத்துட்டு கருத்துக்குள்ளாய் தருகிறேன் கத்தாவே. பகப்பெரே இந்த நாளிலும் 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற நேரடி ஒளிபரப்பு யாவையும் நீர் ஆசீர்வதிக்கிறோம். நினைப்புகள் யாவையும் நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தடைகளை உடைத்து எல்லாவற்றையும் ஒழுங்கும் சுமையுமாய் செய்து முடிக்க நீ கிருபை செய்வீராக. நாளிலும் அவர்களை முன்குறித்திருவர்கள் அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். தடைகளை தகப்பவரும் ஜெபத்தை கேட்பவரும் நீங்க ஒருவர் மாத்திரமே. உங்களோட கரத்திரே ஸ்தோத்திரத்தோடு இந்த விண்ணப்பத்தை தெரியப்படுத்துறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கதாவே சங்கம் வானொலிக்கா நன்றி செலுத்துறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தை ஆசீர்வதித்து அந்த கிருபைக்காக நன்றி. மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஆசீர்வித்து வந்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நீர் ஆசீர்வதித்தவதற்காய் நன்றி. அந்த வல்ல கருத்துக்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் இந்த தேவன் எனக்கு கொடுத்த இதனால் இந்த வார்த்தையை என்னோடு பேசினது நானே. எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். இதனால் நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று தகப்பன் சொல்லுகிறார். இந்த 44 எஸ்ஆயா புஸ்தகம் 24 வசனம் அப்படி சொல்றது. எஸ்ஆயா புஸ்தகம் 44 அதிகாரம் 24 வசனத்தின் பின்பகுதி இப்படியா சொல்றது, நானே பூமியை பரப்பினவர், அவருக்குள் எல்லாமே இருக்கின்றது, பரப்பின தகப்பனிடத்துல எல்லாமே இருக்கிறது, அந்த தகப்பனிடத்துல நாங்கள் ஆசீர்வாதங்கள் சுதந்திரித்து அவருடைய கிரியை வழிபடுவோம். ஆமேன். என்னாலும் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். 7 மணி தொடக்கம், 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடல் செபங்களுக்குள்ளாய் கடன் சென்று 7:30 இருந்து வார்த்தையின் வெளிச்சத்துடாய் கடன் செல்ல போறோம். என்னாலும் உங்களோட முதலாவது செய்தியை எங்களோடு இணைகிறார் பாஸ்டர்கள், புதிய ஊழியக்காரர் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை தருவார்கள். 2வது வார்த்தையின் வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வருவதாக ஏமி புஷ்பராஜா அவர்கள். 3வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருகிறேன். 4வதாக வார்த்தையின் வெளிச்சத்தில் பாஸ்டர் அன்றன் ராசநாயகம் அவர்கள் உதவு செய்தி எடுத்து வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை அலங்கரிப்பார்கள். முடிவாக நாங்கள் நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து மறுவழியோடு நாங்கள் இணைவோம். இதனால் கர்த்தர் பாராட்ட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம், துதிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். சங்கம் வானொலிக்குள்ள சங்கமிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அன்புடன் இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்குள் நாங்கள் சங்கமிக்கும்படியான சங்கம வானொலியானது எங்களுக்கு அந்த வாசலை திறந்து தந்திருக்கிறது. இந்த திறப்பின் வாசல், அந்த திறந்த வாசலுக்குள், அந்த அலங்கார வாசலுக்குள் நுழைய உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அமேன். இதனாலும் துதிப்போம். கர்த்தர் பாராட்ட கிருபைக்காக நன்றி கோடியப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மகிமே ராஜாவே, உமக்கு நன்றி. மாறாதவரே நன்றி. இனேசரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கத்தாவி கிருபியா இந்த நேரங்களை தந்தையிலே அனுகூலப்படுத்த தந்தையிலே உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம். அப்பா நீர் செய்வது ஐயா ஒரு நாளும் தடைபடாது. தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர் ஆண்டவர், நீர் நல்லவர் ஆண்டவர். உமை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லப்பா. இந்த நாளை தந்தை இம்மட்டும் நடத்தினீரே, நடத்தி கொண்டு இருக்கிறீரே, இனிமேலும் நடத்த போறேன். இம்மானுவேல் நம் கூடவே இருக்கிறீங்க அப்பா. எபினேசரா உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். இந்த நாள் நன்றியோடு ஆராதிக்கும் எசப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அற்புதரே, அதிசயமானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அன்பின் ராஜனே, உமக்கு நன்றி. கிருபியாய் இந்த நேரங்களை தருகிறவரே, பாக்கியவாதிகளாய் பாக்கியவான்களாய். எப்ராஹிமே, எப்படி நான் உன்னை மறந்து, எப்ராஹிமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன் என்று சொல்லி எங்களை கைவிடாத ஒரு தகப்பன், எங்களை கரம் பிடித்த தேவன், கண்மணி போல காக்கிற தேவன், கரத்துக்குள்ள வரைந்த தேவன், தங்களை எப்பொழுது நினைக்கிற தகப்பனே, உமக்கு சோஸ்ரம் சோஸ்ரம். நீ நடத்தின பாதைகளுக்காக நன்றி செலுத்த அனுமதித்த அந்த சூழ்நிலைக்காக நன்றி செலுத்துறோம். நன்மை கிருபையும் எங்களை காண செய்கிறவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. விடா சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. உமக்கு சூஸ்ரம் பீதாவே, நன்றி.

உன் தழும்புகளால் குணப்படுத்தினீரே, நோய்களெல்லாம் உன் தழும்புகளால் குணப்படுத்தினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம்.

ஆமாண்டவரே மை துதிக்கிறோம் ஆண்டவர், துதிகளில் மத்தியில் வாசம் என்ற துயாரி தூயவரே மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா கிணத்துக்கு மகிமைக்கும் பாத்திரரே மை துதிக்கிறோம், உங்கள் மத்தியில உலாவரவரே மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறவரே மை சோசரிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர், ஆலோசனை ஆச்சரியமான செயல்ல மகத்துவம் உள்ளவர், உமை துதிக்கிறோம் ஆண்டவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்.

எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்று

நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே இழந்தது என்றாலும் நம்பிக்கையாவுமே இழந்தாலும்

0: آمين. الله تودي كان مخيمي من دواي دواني كيسل التغري كتنا ونتري ماي مي پڑو داخر انجل ويت دا سنگيد تيان تقلائي كرن سلو من دنال سنگيد پودي آنذ எழுபத்தோராம் சங்கீதம் ஒன்று தொடக்கம் 7 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தை எடுத்து தியானிப்போம். சங்கீதம் 71:1 தொடக்கம் 7 வசனங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். உமது நீதி நீத்தும் என்னை விடுவித்து என்னை காத்தரலும். உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரட்சியும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். என் தேவனே, துன்மார்க்கருடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமை உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் புதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். ஆமேன். நேரத்துல இருந்து சங்கீதக்காரர் சொல்லுகிறது என்னன்னு சொன்னார். அவர் ஒரு விண்ணப்பமாக இதை விண்ணப்பிக்கிறார். அந்த விண்ணப்பத்தில் அவர் சொல்லுகிறார் என்னன்னு சொன்னார், என்னை வெட்கம் அடையாதபடி செய்யும். ஏன் வெட்கம் அடையாதபடி செய்யும்? நான் உம்மில் நம்பிக்கை, நான் நம்பிக்கையா இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவரா? அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு மறைவ ஒன்றுமே இல்லை. அதனாலதான் அந்த சங்கீதக்காரர் சொல்லுவார், கத்தாவே உம்மை நம்பி இருக்க. மனுஷன், அதாவது மனுஷன் பேர் நம்புவதை, மனுஷனை நம்புவதை கத்தர் மீது கற்றலா இருப்பதே நலம் என்று சொன்ன வார்த்தைகள். இன்னைக்கு மனுஷனை நம்பி, மாமிச பலத்திலே நாங்கள் நம்பி விழுந்து போகாத படிக்கு, விழுந்து விழுந்து விழுந்து பாத படிக்க, தேவ பலத்துல நாங்கள் நம்பி இருப்போம் என்று சொன்னா, தேவனையே நம்பி இருப்போமா என்றா, நிச்சயமாக அவர் எங்களை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொன்னால், அதே சங்கீதக்காரர் சொல்கிறார் சங்கீதம் 34:5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. அப்ப இந்த நாட்களும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நாங்கள் அவரை நம்பி இருக்க இன்னும் கிட்டித்தீரன். அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அவர்களே நம்பிக்கையாயிருப்போம், அவரையே நம்பி ஓடுவோம். அவரே நமது குடகமாயிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் வாழுகிறது. அவர் நம்மை வெட்கப்பட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு ஓடுவோமா? சங்கமத்துக்குள் சங்கமிக்க இணையுங்கள், அலையுங்கள். நம்பிக்கையின் தேவன் நம்பிக்கையாயிருக்கிறார், நம் மக்கள் இருக்கிறார், நம்மோடு பேசுகிறார். கர்த்தனாவும் ஒன்றை மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் துதியின் ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். எங்களோட சிஸ்டர் கிரேஸ் அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌரிய அழைப்பிற்கு கொண்டு வந்து நாங்கள் துதிப்போம். அடுத்து வாருங்கள் துதி பாடலே எங்களோட ஒரு மனப்பல்.
1: நன்றி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மோடு இணைந்த ஆண்டவரே இன்னும் ஒரு நாளை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த இடத்திலும் ஆண்டவரே பாட துதிக்க உம்மை கீர்த்தனம் பண்ண ஆண்டவரே நீதிமான் கூடாரங்களுக்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அண்ட ஆண்டவரே உம்மை துதிக்கிறது ஆண்டவரே தகப்பனே கிருபை பெருகும் துதித்தல இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது ஆண்டவரே. அநேக சோஸ்திரத்தால் கிருபை பெருகும் அண்டு கிருபை பெருகத்தக்கதாக இந்த தேவாதி தேவனை துதிக்க உன்னத நாமம் உயர்ந்த நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்துறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்தியபரனான தேவ ஆவியான

உம்மை போல் யாரும் இல்லையே, உம்மை போல் யாரும் இல்லையே. நானும் அபிஷேகம் ஒலிவமரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்க.

உங்க பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர், உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உங்க பிரசனம்

என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் ஒன்றே காப்பவரே, என் சேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் ஒன்றே காப்பவரே, நானும் அபிஷேக ஒலிவமரம்

0: மலர்ந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெல்லாம் உமக்காய் பலன் கொடுப்பேன். நானும் அபிஷேகம் ஒலிவமரம், உம்மாலயத்தில் நடப்பட்டவள், உம் சமூகத்தில் வாழ்கின்றவள், உம்மன்பையே நம்புபவன், உம்மன்பையே நம்புபவன். ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். உடைய அன்பு ஆண்டவரே, நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிற தேவன், அன்பாகவே இருக்கிறேன் தேவாதி தேவன், அன்பு செலுத்துகிற தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு தரையும் வந்த இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி கூடாக கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் சத்தியம் பரவிட்டது, மேற்கொண்டது, விருத்தி அடைந்தது, எல்லா இடத்திலும் பரவத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால துதி ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர், அருமையான பாடலை பாடி என்னுடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியா உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்து ஊழியங்களையும் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. இவ சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி சிஸ்டர்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர்.
1: ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் எங்களோட

0: சிஸ்டர் அனைப்பில் இருக்கிறார்கள். அனைப்பிற்கும் சவுதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் அச்சபிப்போம், துதிப்போம். சிஸ்டர் டாலி,
1: பேசலாம் சிஸ்டர், பேசலாம்.
0: எடுத்து வாருங்கள். ஜெபத்தை துதி பாடலை எங்களோட ஒரு மனப்படுது சிஸ்டர்.
1: ஆமென் ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, எங்களை நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே வந்து நிலை நிற்ப வந்து நிற்பதற்கு ஆண்டவரே, எங்களோட ஒளியை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களை ரட்சித்து எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. கிருபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டோம் அப்பா. அதன்படி ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே இந்த உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்களையும் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை உங்களுடைய கரத்துல கொடுக்கிற அவங்க கொடுக்கிற கொண்டு வர ஒவ்வொரு வார்த்தைகள் கவிதைகள் பாட்டுகள் அப்பா, உங்களோட வார்த்தையின் மூலமாக யாவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின் படி வழி நடத்துங்க. அவங்களுக்கு ஒரு புதிதான வெளிப்படுத்தலையும் ஞானத்தையும் கொடுத்து எங்களுக்கு உங்களுடைய புதிய அன்பின் மூலமாக எங்களை வழிநடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். ஜெபமே ஜெயமையா, ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் ஜபிக்கும் பொழுது உங்களிடத்தில் இருந்து எங்களுக்கு கிருபையும் வல்லமையும் விடுதலையும் கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரே சோஸ்திரம், கர்த்தருக்கு சோஸ்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஆமென்ப்பா. பாட்டின் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நான் உங்களை துதிப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரங்களோட இரத்த கோட்டைகளும் மறைத்து வைத்து அவங்களை இன்னும் புதிதாக புதிதான வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமை படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜபித்து யாவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி. நீங்க மற்றும் இருந்தால் போதும் ஆண்டவரே. இந்த இப்பொழுது இந்த எந்த விதமான நிலப்புறத்துல இருந்தாலும் உங்களோட கரம், உங்களோட சமூகம், உங்களோட பிரசனம் மட்டும் அங்க கூட இருந்தா போதும் அப்பா. யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்களோட பிரசனத்தை அறிந்து உணரக்கூடியதாக யாவரையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி யஸ்வே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். ஊழியருக்காக, ஜெபித்து ஊழியர்களுக்காக அருமையான துதி பாடலை எடுத்து வந்தீர்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஜெபித்து உங்களையும் எங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன்.
0: தேங்க் யூ, காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா.
1: தேங்க்யூ, காட் பிளஸ் யூ டூ. ஆமேன், ஆமே. நாங்கள் அடுத்ததாக நீரலுக்கான ஜெபத்தை எடுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வானொலி ஆசீர்வதி ஜெபிப்போம். என்னோடு இணையுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இரக்கமும் உருக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இம்மட்டுமாய் இந்த வானொலி ஆசீர்வதி கிருபைகளுக்காக நன்றி. சங்கமும் வானொலியும் கருத்துக்குள்ளாய் தருகிறோம். கத்தாவே, இதன் ஊழியங்கள் இல்லைகளை நீர் ஆசீர்வதி வர கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்கிறவரும் ஊழியருமான ஸ்தாபகருமான லஸ்ரீ பிரதருக்காக நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துறோம். ஊழிய வாஞ்சைக்காக நன்றி செலுத்துறோம். ஆத்தும பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவே, தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமா? இவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். அவருடைய மேனை பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இருக்கிற இடத்துல தலை மூடி பாதுகாத்தலுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையில சந்திப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னுமாய் கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன் கத்தாவே. மறுவழியப்பை கேட்க போற அன்பு நேர்களை நம்முடைய திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறோம் கத்தாவே. இந்த தேசத்துல இருந்து அன்னவரே உடைய நாமத்தை இந்த வானொலி கூட கேட்கின்றார்களோ அந்த உள்ளத்தில் ஒரு விடுதலை உண்டாட்டும், வெளிச்சம் உண்டாட்டும், தடைகள் உட்டியட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் இயேசுவி நாமத்தினாலே என்று அறிக்க பண்ணி செபிக்கிறேன் அப்பா. அதே போல கத்தாவே, பலவீனங்கள் நீங்கள் நீக்கி உடைய பலத்தால் இடை கட்ட வேணுமா செபிக்கிறோம். இந்த வானொலியை கேட்கறதுனால உடைய நாமத்தை நாங்கள் 24 மணி நேரம் கேட்கறதுனால எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததுன்னு சொல்லும்படியா ஒரு சாட்சியின் பாத்திரங்கள் இன்னும் அவைய நிரூபங்களால் மாறட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு அசை உண்டாட்டும், ஒரு எழுப்புதலும் காணணும் ஆண்டவர். 4 திசையிலும் உள்ளதைய தேசங்கள், அந்த தேசங்களுக்குள்ள, அந்த பட்டணங்களுக்குள்ள அலையாய் சென்று அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள நீர் கிருபை பாராட்டி விடா. கிருபை வாசல திறப்பீராக. உம்முடைய வாசல் ஆண்டவர், இதோ திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல். அந்த திறந்த வாசலுக்குள் இந்த சங்கம் வானில் நுழைந்து அலையா அலையா எழும் கிருபை பாராட்டும் ஆண்டவர். ஐயா, சோவிகள் திறக்கட்டும் ஆண்டவர். சிந்தைகள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். கிறிஸ்துவின் சிந்தையுடைய மாற்றுவீராக. உன் சிந்தை எவருக்கு வேதத்துல பிரியமாயிருக்கிறவர்களாய் மாற்றுவீரா. நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேர்களை ஆசீர்வதி. இன்னும் தொடர்ந்து புதிய நேர்களை இணைப்புகள் கொண்டு வாங்க. ஊழியங்களை செய்ய தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுந்து பிரகாசிக்க கிருபை செய்யுங்க. தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க. மீதியான வார்த்தையும் வெளிச்சத்தின் பகுதி அலங்கரித்து தாங்க. ஆசீர்வதிங்க. வெளிச்சத்துல வெளிச்சங்கான எங்கள் கண்களை, உங்கள் மனக்கண்கள் பிரகாசமான மனக்கண்களை திறக்கட்டும். வேதத்துல அதிசயங்களை காணும்படி கிருபை செய்யுங்க. மகத்துவங்களை சொல்லி தாங்க. வார்த்தை இதய பிள்ளை எழுதி அறிக்க பண்ணி ஜெயமெடுக்க கிருபை தான். நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்க. வார்த்தையை கொடுக்க போற ஒவ்வொரு தாசர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதா. மாமிச பலவீனங்கள் நீங்கி அப்பா, நீங்க ஊழியர்களை மறைத்து நீங்க வழிபடுங்க. உடைய அன்பு கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் செபங்களுக்கு கடந்து சென்றோம். கர்த்தரின் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்தினோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடந்து செல்ல போறோம். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்திற்கான ஆவலாயிருக்கின்றோம். இதனால முதலாவது தேவ செய்தியை எங்களோடு எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள். இணைப்பில் இருக்கும் ஊழியக்காரரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். இணைப்போமா? அழைப்போமே. பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம் வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
2: தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கமம் வானொலி ஊடாக உங்களை எவ்வளவு கூட சந்திப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த அந்த நல்ல ஆண்டவன் இந்த காலை வேளையில இந்த நாளில கூட நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்க, அவரை நோக்கி பார்த்த யாரும் பிரகாசம் அடைந்தால் அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னது போல, இந்த நாளில கூட அவரை நாம் நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையும் ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். நாம் கண்களை மூடி இந்த நித்திய வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவருடைய அந்த வெளிச்சத்தை இட்டர்னல் லைட், இட்டர்னல் நித்திய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி கிருபையும் இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தை பகுதியை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் வார்த்தையை மகிமைப்படுத்திக் கொண்ட ஆண்டவர், இன்றைக்கும் ஆண்டவரே இந்த நேர அலையிலே இணைந்திருக்க ஆண்டவரே இந்த மக்களை நீர் ஆண்டவருடைய வார்த்தையினால் என்னை தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் உம்மிடத்துல வந்தார்களோ அவளை எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து சுகமாக்கிறீரப்பா. நீர் யாரெல்லாம் தொட்டீரோ அவர்களும் சுகமாக்கப்பட்டார்கள். அதுபோல இன்றைக்கு உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வந்து நிற்கிறோம். எடுத்து பாவி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம். நாம எனக்கு அருமையான விலை, இன்றைக்கும் நான் அப்போஸ்தல் 1 அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என்னோடு கூட வேத பகுதியை உங்களால் திருப்பிக் கொள்ள முடிஞ்சால் நீ திருப்பிக் கொள்ளுங்க, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறாக காண்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு அசைன்மெண்டோடு வந்தார். மனுஷனுடைய பாவத்தை போக்கும்படியாக, பரிகாரியாக, பலியாக, ஏக பலியாக என் அப்பன் இயேசு இந்த பூமியில வந்தார். எல்லாரும் மகான்கள், மகரிஷிகள், தேவர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்தவர்கள் மாண்டு மண்ணுக்குள்ளே போய்விட்டார்களே. ஆனால் ஒரே ஒருவர் விண்விட்டு மண் வந்து மண்ணிலே செய்யவிட செய்து விட்டு திரும்பவும் உயிரோடு கூட எழுந்தவர் என் அப்பன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். எனக்கு அருமையானவர்களே, இங்க அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், இது எழுதப்பட்ட வார்த்தை. பாருங்க, பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அவர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். என் அப்பன் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள். குற்றம் இல்லாதவர், இஸ் நாட் எ கிரிமினல். அப்படிப்பட்ட என் அப்பனை அடித்து சிலுவையிலே அவரை அடித்து ஆணி அடித்தார். அவர் மரித்து 3 நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தது மாத்திரமில்ல, 40 நாளாக இந்த சீஷர்களுக்கு வெளிப்பட்டார். அவர் அநேக வெளிப்பாடுகளை, திருஷ்டாந்தங்களை வெளிப்படுத்தி தம்மை உயிரோடு இருக்கிறதாக காண்பித்தார். அது மாத்திரமல்ல, அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை சீஷர்களுக்கு சொன்ன போது சீஷர்கள் இயேசு சொன்ன வார்த்தையை படியே அவர் காத்திருந்தாங்க. 40 நாளுக்கு பின்பு 10 நாளாக அவர்கள் காத்திருக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை நாம் வாசிக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலர் 1 எட்டாம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். பட் யூ ஷல் ரிசீவ் பவர் வென் தி ஹோலி ஸ்பிரிட் ஹஸ் கம் அப்பான் யூ அண்ட் யூ ஷால் பி விட்னஸஸ் டு மீ இன் ஜெருசலேம் அண்ட் இன் ஆல் ஜுடேயா அண்ட் சமாரியா and to the end of the earth. என கர்மியானவளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க பலன் அடைவீர்கள், you receive power என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சீஷர்களுக்கு பாருங்க, இயேசு பரமேறிச்சாரு, இதுக்கு பிறகு கூட யாருமே இல்லை. நான் இந்த மேல் விட்டறையை போய் பார்த்தேன், எனக்கு கண்கள் எல்லாம் குளமாய் விட்டு, அவ்வளவு ஆச்சரியம். அந்த அப்பர் ரூம், அங்கே சீஷர்கள் காத்திருந்த அந்த இடத்தை பார்த்தபோது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கே இந்த சீஷர்கள் 10 அளவும் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த யூதர்களுக்கு பயந்ததுனாலே கூட இருந்த என் அப்பன் இயேசு கிறிஸ்து பரலோகத்து போயிட்டாரு, கூட யாருமே இல்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தையின்படியாக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் இப்ப வெளியே போக முடியாது, என்ன வேணாலும் நடக்கும். இது யூதர்களுக்கு பயந்ததுனாலே இந்த சீஷர்கள் காத்திருக்கும் போது வருகிறது, யூ ஷால் ரிசீவ் பவர், நீங்கள் பலனடைந்து. என கருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் பலவீனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை படுக்கையிலே இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் கேள்விக்குறியாக போல இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை உறுத்தி கொண்டிருக்கலாம். என கருமையானவளே, என் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக நானும் திரும்ப சொல்லுகிறேன், நீ யூ வில் see, பாருங்க, யூ வில் ரிசீவ் பவர், அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த நாளில கூட உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கெல்லாம் உங்களுடைய பலவீனம் இருக்கிறோம் அந்த இடத்துல பலன் வரும்படியாக. பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, இந்த சீஷர்கள் அவர் சொன்னபடியே காத்திருக்கிறார்கள், மேல் வீட்டில இருக்கிறாங்க, ஒருமனப்பட்டு ஜபத்திலும் வேண்டுதலும் காத்து கொண்டிருக்கிறார்கள். 10th 10th வருகிறது, 50th, அதுதான் பெந்தகோஸ்து. 50 என்றால் பெண்டிகாஸ்ட் என்ற அர்த்தம் என்ன, 50. அப்போ இந்த சீஷர்கள் காத்திருக்கிறாங்க, ஏன்னா இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவர்கள், இயேசு இப்போது பரலோகத்து போயிட்டாரு, இப்ப அவர்களுக்கு இல்லை, ஆனா சொன்னார் உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவி வருவார், ஒரு சத்திய ஆவி உங்க மேல வருவார், ஒரு தேற்றரவாளர், ஒரு கம்ஃபர்டர் வருவார், உங்களுக்கு உங்க மேல வந்து இருவார், நீங்கள் வல்லமையை பவரை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அவர் சொல்லி இருந்த அந்த வார்த்தையின்படி காத்திருக்கிறாங்க. என் வேதவசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2:4 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருடின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேச தொடங்கினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இங்கே இயேசுவானவர் சொன்னதுபடியே அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரணத்துக்காக காரியத்துக்காக காத்திருக்க எனக்கு அருமையானவளை, இன்றைக்கும் அந்த காத்திருப்புக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் கர்த்தரிங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், பாரோகிலோடோஸ், இந்த கிரேக்க மொழியில பாரோகிலோடோஸ் என்று சொல்லப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானோட பெயர் தான் பாரோகிலோடோஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, எப்பொழுதும் உதவியாளராய் கூடவே இருப்பவர். ஆமென். எப்பொழுதும் உதவியாளராய் கூடவே இருப்பவர். ஆமா, இன்றைக்கு நமக்கு உதவி செய்யும்படியா வந்திருக்கிறார். இந்த சீஷர்கள், பயந்து இருந்த சீஷர்கள், எப்படி உலகத்துக்குள்ளே போக போறோம், ஆண்டவர் சொன்னா எருசலேமும் சமாரியாவிலும் பூமியிலே கடைசி பருத்தம், என்ன பண்ணுங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார். டு பி மை விட்னஸஸ், எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று திருவுளம் பற்றின என் அப்பன் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படியாக காத்திருக்கிறாங்க. பரிசுத்த ஆவி ஆனவர் அவங்க மேல வந்து இறங்குகிறார். ஆமே, அந்த பரிசுத்த ஆவியான இறங்கும் போது பல பாஷைகளை பேசுகிறார்கள். அங்கிருந்து எல்லாரும் சொல்றாங்க, இவருக்கு என்ன விடியற் காலையில என்ன நடந்தது தெரியலையே, இவங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சொல்லும் போது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறான். பாருங்க, அவன் சொல்லுகிறான், நீங்கள் பிடித்து அக்கிரமக்காருடைய கையிலே கையினாலே சிலுவையிலே ஆணி எடுத்து கொலை செய்த அந்த இயேசுவை, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவளே, பரிசுத்த ஆவியான இறங்கும் போது ஒரு சாதாரண ஒரு மனிதன், கலிலேய கடற்கரையிலே மீன் பிடிக்கிற ஒரு ட்ரெயின்டு ஃபிஷர்மேன், ஒரு மீனவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த பேதுரு, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். இயேசுவோடு கூட வாழ்ந்த இந்த சீமோன் பேதுரு, அவனுக்கு அது கலிலேயா கடலை குறித்து நன்றாய் தெரியும், கடல் இருக்க மீனை குறித்து தெரியும், எந்த சீசன்ல எந்த மீன் கிடைக்கும் என்பதை தெரியும், அந்த போட்டை பத்தி தெரியும், வலைய பத்தி தெரியும், இதைதான் அவனுக்கு தெரிந்திருக்க முடியும். ஆனால் என் அப்பன் இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்த போது அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்தது. பாருங்க, என் அப்பனை காட்டி கொடுத்தவன், மறுதளித்தவன், சத்தியம் பண்ணவும் சபிக்கும் தொடங்கின இந்த பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கும் ஆண்டவருக்கு புறம்பாய் இருந்த, காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த என்னை தேடி வந்தார், நம்மை தேடி வந்தார். ஆமென். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எனக்கு அருமையான தேவனுடைய, அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவர் யாரையும் அன்பு கூற முடியும், ரட்சிக்க முடியும், சுகமாக்க முடியும். அவர் நல்லவரும் நன்மை செய்கிற தெய்வமா இருக்கிறார். என் சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நன்மையே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், அவர் தான் நன்மை. அவரை கூப்பிட்டு பாருங்க, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஐயா, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், விசுவாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த நாளிலே கூட அந்த நன்மை இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு உனக்காக ஜீவன் கொடுத்தார், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தையே உனக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் blood is available, அவர் ரத்தம் உங்களுக்காக உதவி செய்யும்படியா காத்திருக்கிறது. குற்றமில்லாத ரத்தம், மாசில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், blameless, spotless blood. அந்த கைதியை சொல்றான், பக்கத்துல இருந்தவனே சொல்றான், அவர் குற்றமில்லாதவர், அப்படிப்பட்ட உண்மையான தெய்வம் இன்னைக்கு காலை வேல உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருக்குள்ள அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியாக இந்த சீஷர் மேல இறங்கினது. சீஷர் சொல்றாங்க, நாங்க இந்த இயேசுவைக்கு சாட்சியா இருக்கிறோம். பாருங்கள், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த பேதுரு, படிப்பறிவு இல்லாத பேதுரு மேல பரிசுத்த ஆவியான இறங்கினார். அவன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், ஒரே ஒரு பிரசங்கம் தான். இயேசுவை குறித்து சொல்லும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். எனக்கு அருமையான, நீங்க போய் கொண்டிருக்கிற பாதையை விட்டு மனம் திரும்ப, போய் கொண்டிருக்கிற பாதையை விட்டு விட்டு இயேசுக்கு நேராக உங்களோட மனத்தை திருப்புங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவின் பாரத்தை பெறுவீர்கள் என்று பேது பிரசங்க நம்பதோ அந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனம் 3000 பேர் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, உடைய வாழ்க்கையில இந்த இயேசு வரும்போது, ஆமே ஆமா, நாம் இந்த உலகத்துல தனிமையாய் வாழ முடியாதுங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு இல்லாத வாழ்க்கை அது வெறுமையான வாழ்க்கை. உன் பாவம் வராதபடிக்கு பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, இந்த கால வேளையில இந்த நாளில உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உடைய குறைவுகளை நிறைவாக்க தெய்வம், அவரை கூப்பிட்டால் அவர் வருவார். நீங்க இருக்கிற இடங்கத்திலே வருவார். அவருக்கு விசாவோ பாஸ்போர்ட்டோ அவசியம் இல்லை. யூ கேன் கம் எனிவே, எனி பிளேஸ், எனி டைம். அவர் சகலத்தையும் செய்ய வல்லமைப்படுத்தார். இட்ஸ் ஆல் பவர்ஃபுல் காட். இன்றைக்கு என் சத்தத்தை கேட்கறதுக்கு அருமையான தேவனுடைய ஜனங்கள், உனக்கு நன்மை செய்யும்படியா உன் அருகிலே வந்திருக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் செத்து போகவில்லை. He is not a dead God. He is alive today. He is a risen Savior. மனுக்குலத்துக்காக தன்னையே விட்டு கொடுத்தவன் இன்றைக்கு உனக்காக இந்த காலவேல வந்திருக்க, அந்த நாளில வந்திருக்கிறான். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுரு மேல இறங்கின போது, இந்த பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. என்னுடைய வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 3 தேவாலயத்துக்கு போறாங்க. அங்கே அந்த தேவாலயத்தின் வாசல்ல அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட், அங்கே ஒரு மனிதன் இருக்கிறான், அலங்கோலமாக இருக்கிறான். அவன் உட்கார்ந்து கொண்டிருந்த இடம் அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் கேட், ஆனால் அலங்கோலமாய் தாயின் கர்ப்பத்தில இருந்து பிறக்கும் போதே கிட்டத்தட்ட 40 மேலாக பிறந்ததுல இருந்து சப்பானியா. He was a born lame. இதுவரைக்கும் அவன் வாழ்க்கையில நடந்ததே இல்லை. சப்பாணி, அவன் பல வார்த்தைகளை கேட்டிருக்கான். இவன் சப்பாணி, இவனால் நடக்க முடியாது, ஊனன் என பல வசை சொல்லுகளை கேட்டவன். வாழ்க்கையிலே முன்னேற முடியாதபடிக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியோடு கூட, எதற்காக வாழ்கிறோம் என்று பல நாள் தன்னைத்தானே குத்தி கொண்டு மாய்த்துக் கொள்ளுகிற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவனுடைய நிலைமை, யாராவது அவனை கூட்டி கொண்டு வந்து தூக்கி கொண்டு வந்து அந்த வலங்கார வாசல உட்கார வைத்தா அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போற ஜனங்களிடத்து பிச்சை கேட்பது தான் இவனுடைய வேலை. இவனுடைய தொழில் பிச்சை எடுப்பது. அதனால் வருகிற வருமானத்துல சாப்பிட்டு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான். இவனால நடக்க முடியாது. He was a born lame. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனனே, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அலங்கோலமா இருந்தான். ஒருவேளை வெளிப்புறமாக நீங்க அலங்காரமா இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் முடமாக்கி இருக்கிறது. ஐயா, இந்த நாளிலே கூட ஆண்டவங்களோடு பேசிக்கொண்டார். எதெல்லாம் உங்களை கட்டி வைத்திருக்குதோ, எந்தெந்த காரியங்களாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இருளா இருக்கிறதோ, அந்த இருளை வெளிச்சம் வீச பண்ண முடியாது. என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நோக்கமே அதான். யோவான் 8 நீங்கள் வாசிக்க கூடுமானால், அந்த 8 10 11-12 பாத்தீங்கன்னா, அந்த 12 சொல்லுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பா. ஆமே. என கருமையானவளே, இயேசு சொன்னார், I am the light of the world. If you want to follow me, amen. என்னை, நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை ஒருவன் பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்கவே முடியாது. என கருமையானவரே, இந்த உலகத்திலே இருள் இருக்கிறது. ஆமா, டார்க் டீப், அந்த அந்த டார்க்னஸ் இருக்கிறது, இருள் இருக்குது. அது இந்த உலகத்துல இருக்கிறது. அது உங்களை மேற்கொள்ள கூடாது என்றால், வெளிச்சமாக என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளும் போது, அவர் உங்களுக்குள்ளே வரும்போது, பாருங்க என் வேதவசனம் என் அப்பன் அழகாக சொல்றாரு, பாருங்க, என்னை பின்பற்றுகிறவன், யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவன் இருளிலே நடக்கவே முடியாது. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று என் அப்பன் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். எனக்கு அருமையான, உடைய எப்பேற்பட்ட இருளா இருந்தாலும், உள்ள ஆவியிலே இருள், ஆத்மாவிலே இருள், சரீரத்தில் இருள் இருந்தால் அந்த இருள் வெளிச்சத்தை கொடுக்க முடியும் ஐயா. இன்றைக்கு அதுதான் இந்த நாளிலே கூட உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தெய்வத்தை, உங்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மாற்றுகிற தெய்வத்தை. அதனால்தான் யோவான் 1 அதிகாரத்துல போடுறாரு, அவர் சொல்றாரு, அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதுண்டும் அவர் ஆலை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. ஆமே. Hallelujah. In him was life, and the life was the light of man. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த லைட் ஷைன்ஸ் இன் தி டார்க்னஸ், அந்த டார்க்னஸ் could not comprehend it. எனக்கு அருமையானவரே, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்குள்ள. இங்கிலீஷ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, could not comprehend. அந்த comprehend வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இருளாலே ஒரு நாளும் வெளிச்சத்தை மேற்கொள்ளவே முடியாது. ஆமா, இதுதான், இனி எனக்கு விமோச்சனம் இல்லை, இனி எனக்கு வழி இல்லை என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்பன் இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆமா, பிரசன்ட் இருந்தது, இருக்க போது, இனிமே இருக்க வரலையா, இருந்தது. எனக்கு அருமையானவளே, இந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில வீசும்படியாய். பாருங்க, இவனோட வாழ்க்கை இருளான வாழ்க்கை, இவனால ஒன்னும் பண்ண முடியல. பேதுரு மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கிறதுனால அவன் நேரா தேவாலயத்து போறான், இந்த மனுஷனை பாக்குறான், எல்லார்டத்துல பிச்சை கேட்கிற போல இவனுக்கும், ஐயா ஏதாவது சாப்பிடக்கூடியா என்று பிச்சை கேட்கிறான். பாருங்க, பொதுவா பிச்சைக்காரன்ட்டு நம்ம பொதுவா பேச மாட்டோம்ல, ஒரு பாருங்க, பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், பிச்சைக்காரன் ஏதாவது கேட்டாங்கன்னா இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இயேசுவானவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட வரும்போது இந்த பர்த்திமே குருடர்கிட்ட அவனும் பிச்சை கேட்கிறான், அவனையும் ஆண்டவர் கேட்கிறேன், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமே. ஹல்லேலூயா. அது போல இங்கேயும் அவர் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட போல் பேதுருவை பார்த்து அவன் கேட்கிறான், யா பிச்சை. அவன் சொல்றான், எங்களை நோக்கி பார். அவன் நினைச்சான், பரவாயில்ல, யாருமே பிச்சைக்காரன்ட்ட பேச மாட்டாங்க, ஆனா இவர் பேசுறாரு, இவர்கிட்ட பரவாயில்ல, இவரை பார்த்தா ஒரு பெரிய தனவான் மாற தெரியுது, தங்கமும் பொருள் வெளியே ஏதோ இருக்கும் போல நினைச்சு அவன் நினைச்சான், தங்கம் கிடைக்கும், வெள்ளி கிடைக்கும், பொருள் கிடைக்கும் நினைச்சு அவர் நோக்கி பாக்குறான். சொல்றான், பேதுரு சொல்றான், என்னிடத்துல வெள்ளிய பொண்ணு என்னிடத்துல இல்லையா, என்னிடத்திலே உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே இம்மீடியட்லி அவனுடைய கால்களும் கரடுகளும் பெலன் கொண்டது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவளுடைய கூட தேவாலயத்துக்குள்ளே போனான். ஆமே. எனக்கு கருமையானவளே, பாருங்க, வேதவசம் அழகா சொல்லுது, and it took him by the right hand and lifted him up and immediately his feet and ankle bones received strength, so he leaping up stood and walked and entered the temple with them walking leaping and praising God. பாருங்க, என கர்மியானவளே, 40 வயதுக்கு மேற்பட்ட அவன், இதுவரைக்கும் நடந்ததே இல்ல. பேதுரு அவனை பார்த்து பேசி அவன் கையை பிடிக்கும் போது அவனுக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் அந்த மனுஷனுக்குள்ளே போனது. அவன் கால்கள் பாருங்க, முழங்காலுக்கு கீழே அவன் எல்லாமே ஒன்றுமே இல்லாத இருந்த, சூம்பி போயிருந்த அந்த கால ஒரு தோல் வளர்கிறது, உள்ள எல்லா விதமான நரம்புகள், தசைகள், எலும்பு, ரத்த நாளங்கள் எல்லாம் வந்து அவன் எழுந்து நடந்து நடந்து குதித்து துதித்து கொண்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். ஆமே. அல்லேலூயா. ஒரு கிரியேட்டிவ் மிரக்கிள் அங்கே நடக்கிறத நம்மால பார்க்க முடியுது. ஆமே. இன்றைக்கு மேல கருமையான தேவனுடைய ஜனங்களே, எதெல்லாம் முடங்கி கிடக்கிறதோ, எதெல்லாம் சூம்பி போயிருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். வாழ்க்கையில இனிமே நடக்கவே முடியாது, என்னுடைய பிசினஸ் முடங்கி போச்சு, என் வேலை, என் வருமானம், குடும்பம் முடங்கி போயிடுச்சுங்க என்று சொல்லி கண்ணீரோடு கூட வருத்தத்தோடு ஒரு அற்புதம் நடக்காதா என்று காத்துக்கொண்டு என் கருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த கால வேளையில கூட கர்த்தர் உங்களை தொடும்படியாக, கர்த்தருடைய வல்ல கரம் மேல் இறங்கும்படியாக, அற்புதம் செய்யும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் இங்க வந்திருக்கிறார் ஐயா. நான் பஞ்சாப் தேசத்துல, நான் இந்தியாவில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்ப வட மாநிலத்துல பஞ்சாப்ல எனக்கு ஒரு ஊழியர் கூப்பிட்டு இருந்தா, நீங்க ஊழியத்துக்கு வர வேண்டும், நான் இந்தியால இருந்து ட்ரெயின் எடுத்து நான் இருக்கிற பஞ்சாப் மாநிலத்துக்கு போகிறேன், கிட்டத்தட்ட 52 மணி நேரம் சென்னையில இருந்து போறேன் அந்த ட்ரெயின் பயணம். அங்க பாத்தீங்கன்னா லூதியானா என்ற இடத்துல இறங்கினேன், அங்கிருந்து மோகா என்ற பட்டணத்துன்னு அழைத்து கொண்டு போயிருந்தாங்க. அங்க சபையில ஒரு ஆராதனை கூட்டம் முடிஞ்சு அடுத்த நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எனக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போனாங்க, ஒரு பெரிய பள்ளிக்கூடம், சேக்ரட் ஹார்ட் என்ற பள்ளிக்கூடத்துல அங்க ஒரு சாப்பல் இருக்குது, அங்க காலையில ஆராதனை செய்து கொடுக்க வேண்டும் என்று அவனுடைய வார்த்தையை கொடுத்து கடைசியில ஜெப வேலையில நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், என் கண்கள் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த ஆலயத்துக்குள்ள வந்த ஒரு ஒரு மனுஷன் அவர் அற்புதத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கார். நான் ஆண்டவர் நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்கேன் பாருங்க, அவர் திடீரென்று கண்ணீர் திறந்து கண்ணை திறந்து பார்க்கிறார். நான் கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் என் கண்ணை திறந்து பார்க்கும் போது அவர் மேல ஒரு பெரிய வல்லமை வந்து விழுந்தது. அவர் பார்த்தார், ஆச்சரியப்பட்டார், சரீரத்தை ஏதோ ஒரு மாற்றம். அது ஆலய ஆராதனை முடிஞ்சவன வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனவன பாக்குறார், பாருங்க அவருடைய அந்த கிட்னில ஒரு பெரிய பாதிப்பு அவருக்கு, அந்த அளவுக்கு அந்த அந்த பகுதி ரொம்ப வீங்கி ரொம்ப மோசமா இருந்த சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் அவர் சரீரத்தை தொட்டார், அன்றைக்கே அவர் சுகமானது. எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு சொன்ன அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தார், அவரே என்கிட்ட சொன்னார், எனக்கு பாஸ்டர் அந்த வியாதியோடு பலவீனத்தோடு வந்த இந்த ஆலயத்துல கர்த்தர் என்னை தொட்டார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய கால என்ன இந்த பள்ளிக்கூடத்துல நான் வேலை செய்யறேன், இந்த வியாதியினால பலவீனத்தினால ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜப வேலையில அந்த போதகர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது நான் அவரை கண்ணை பாக்குறேன், அவருக்கு கண்ணை மூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார், நான் அவரை திறந்து பார்க்கும் போது ஒரு பெரிய வல்லமை நடத்த இறங்கியது என் சரீரத்தை தொடர்ந்து. வீட்டுக்கு போய் உடனே பாத்ரூம் போய் பார்த்தேன், என்ன அந்த உறுப்புலே பெரிய பாதிப்பு இருந்து அவ்வளவு பெருசா வீங்கி இருந்து இந்த வலியோடு கூட மாத்திரையோடு கூட வாழ்ந்து கொண்டு, ஆனா கர்த்தர் என்னுடைய தொட்டார், என்னை சுகமாக்கினார் சொல்லலாம். என்ன கருமையான தேவனுடைய, இன்றைக்கு அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல அவர் தூரத்துக்கும் தெய்வமா இருக்கார். ஈ கண்டு எனித்தை உங்களுக்காக அவர் சகலத்தை செய்ய வல்லவரா இருக்கார். ஒரு வாழ்க்கையில இருந்தா இருக்கிற காரியத்தை அவரால் மாற்ற முடியும் ஐயா, நீங்க அவரை நம்பும் போது. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் ஒருவருக்கும் ஹல்லேலூயா குறைவு செய்ய வைக்கவே விட மாட்டார். இன்றைக்கு உங்களை சுகமாக்க வல்லவரா இருக்கிறார், உடைய குறைவுகளை நிறைவாக்க வல்லவரா இருக்கிறார். அதனால இந்த நாளில் கூட பாருங்க, இந்த முடமாக்கப்பட்ட மனுஷன் உடனே எழுந்திருந்தான். இந்த நாளில கூட அப்படியே கண்களை மூடி நாம ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, உடைய குமாராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சங்கமம் வானொலியின் மூடாக ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே, இருளா இருக்கிற இந்த மக்களை இயேசுவின் நாமத்தினாலே பா உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரை பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினீர் என்று 107 சங்கீதத்துல வாசிக்கிறது போல கர்த்தாவே, யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாப்பா, ஆவியிலே சுகவீனம், ஆவியிலே சரீர ஆத்மாவிலே சுகவீனத்தில் இருக்க மக்களின் தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். Lord, touch these people of Father. Heal these people of Father. மக்களை தொடுபடியாய் ஜெபிக்கிறோம். வேலையை தொடுமப்பா, வருமானத்தை, குடும்பத்திற்கு குழப்பங்களை ஆண்டவரே நீ தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஓ ரபாலா துரியா சேகாராபாரா லெஃபியா தோரோ ஷாகா மாந்தாராபாலா, இயேசுவின் நாமத்தினாலே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறா, தேடி வந்தவளை பெருமையா அனுப்பாது. யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ அவங்களை சுகமாக்குற தெய்வம், இன்றைக்கும் இவங்களை சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி வல்லமை தொடட்டும், டச் திஸ் பீப்பிள் ஆஃப் ஃபாதர், டச் திஸ் ஃபேமிலி ஓ லார்ட், ஹீல் திஸ் ஃபேமிலி ஓ லார்ட், சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட் சேஸ் யுவர் வேர்ட் லார்ட். உம்மாலே கூடாது ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாம் கூடும். நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொன்னேன், சுகமாக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். அந்த சரீரத்துல ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். We expect a miracle of Father. ஆமாப்பா, உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றியோடு உங்களை சோத்தரிக்கிறோம். இந்த சங்கமமான நிகழ்ச்சியை நடத்துற அருமையான கத்தா அன்பு சகோதரன் அன்பு போதகர் லெஸ்லி அவளை ஆசிர்வதியும் அவருடைய துணைவர் ஆண்டவரை உங்களுடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இது அநேக நாடுகளுக்கு ஆண்டவரை போகிறது, அநேக மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம், அதற்காக நன்றி செலுத்துறோம். இவளை ஆசிர்வதித்து நடத்தும் அருமையான இந்த நாளில் நடத்துற அருமையான சகோதரி சுபா அவளுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த இணைப்பில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா நீரே பொறுப்படுத்துக்கிறோம், உங்களுடைய பாதத்துல விடுகிறோம் ஆசீர்வதியும். இந்த நாளிலே தொடர்ந்து நடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே